சின்ன இடைவெளிக்கு அப்புறமா வணக்கம் இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. ரவி உங்க கூட இணைந்திருக்கேன். சரி, இந்த அடிக்கடி நீங்க சாக்கு போக்கு சொல்ற ஒரு ஆளா, ஏதாவது ஒரு வேலையை கொடுத்து அதுக்கு ஒரு காரணம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கிறாங்க. அது என்ன அப்படின்றத இடைவெளிக்கு அப்புறமா நாங்க கொண்டுட்டு வரோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள்.

இந்த மாதிரி நம்ம கேட்டு ரசிச்ச பாடல்கள் நிறையவே வணக்கம் இன்னல காத்துக்கிட்டு இருக்கு. அதனால தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சி கேளுங்க. அப்புறம் இந்த சாக்கு போக்கு பற்றி சொல்லியிருந்தோம் தானே, ரொம்ப காரணம் சொல்ற ஒரு ஆளா நீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். இன்றைக்கு வந்து சாக்கு போக்கு சொல்லாத நாள்னு சொல்லி ஒரு நாளை வந்து அனுசரிக்கிறாங்க. நம்ம அதிகமா வாழ்க்கையில பயன்படுத்துறது என்ன, நாளைக்கு பார்த்துக்கலாம், நேரமே இல்லைங்க, 24 மணி நேரம் பத்தவே மாட்டுது, பாருங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடிக்கடி நம்ம பயன்படுத்துறது. அப்படியே ஒரு நாள் அது வந்து வாரமாயிரும், வாரமாயி மாதமாயி பிறகு வருடமே முடிஞ்சிருங்க. இந்த நாள் வந்து எதுக்கு இன்றைக்கு அனுசரிக்கிறாங்கன்னா, நம்ம தள்ளி போடுறதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தள்ளி போடாம அன்றைய நாள்ல செய்து முடிக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. 2019 கனடால இது வந்து ஒரு முயற்சியா மேற்கொள்ளப்பட்டு, அப்புறம் வந்து சில நாடுகள் வந்து செப்டம்பர் 27 இதை வந்து கடைபிடிக்கிறாங்க. நல்ல ஒரு விஷயமா இருந்தா அது எல்லாருமே கொண்டாடலாம், உண்மையா இல்லையா? அதனால சாக்கு போக்கு சொல்லாத ஒரு நாள்ல இன்றைக்கு ஒரு சின்ன சவால் எடுத்துக்கலாமா? நம்ம ரொம்ப நாளா செய்யாம இருக்கிறத இன்றைக்கு செய்து முடிக்கலாமா, அல்லது செய்து முடிப்பதற்கான ஒரு தீர்மானத்தை நம்ம எடுப்போம். சின்ன ஒரு உதாரணம் கொடுக்கறதா, தீபாவளி வந்துகிட்டு இருக்கு, உடம்ப இழைக்கலாமே அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, அதற்கான ஒரு தீர்வு எடுத்திருக்க மாட்டீங்க. உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க, ஜிம்க்கு போங்க, சின்னதா நீங்க தொடங்கலாம். சரியான நேரம் வராது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அந்த சரியான நேரத்தை நம்ம தான் உருவாக்கிக்கணும். அதனால சாக்கு போக்க தள்ளி வச்சு நல்ல நினைவுகளை நம்ம சேகரித்துக்கோங்க, அதுதான்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

0: தலைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னல ஃபேம் கேக்குறீங்க.
1: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
2: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
1: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
2: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
1: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
2: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
1: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
2: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
1: என்னாச்சு என்னாச்சு?
2: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
1: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
2: அஞ்சு நிமிஷமா?
1: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
3: இப்படிக்கு
1: மின்னல் FM.
0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: இப்ப மந்திரம் ஆறு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா.
2: ஆயுள் அதிகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

நீங்க ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கன்னு கேள்வி கேட்ட நம்ம என்ன சொல்லிருப்போம்? நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், ஒரு வாகனம், ஒரு வீடு வாங்கி நல்ல வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனா இப்ப மலேசியர்களிடம் இந்த கேள்வி நீங்க கேட்டா வரக்கூடிய பதில்ல இது கண்டிப்பா இருக்கும். வெளிநாட்டுக்கு போனோம், நான் நல்லா சுத்தி பாக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கோவிட்க்கு பிறகு அந்த சூழல் அப்படி மாறிடுச்சு. திருவாங்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு வந்து உலக சுற்றுலா தினமாக அனுசரிக்கப்படுகின்றது, வேர்ல்ட் டூரிசம் டே. இன்றைக்கு சுற்றுலா அப்படின்றது ஒரு புகைப்படம் எடுக்கிறது மட்டும் இல்லைங்க, ஒரு புதிய இடத்துக்கு போறது, அங்குள்ள புதிய உணவை நம்ம சுவைக்கிறது, புதிய மனிதர்களை சந்திக்கிறது, அங்குள்ள மனிதர்கள் எப்படி வாழ்றாங்க அப்படின்றத பாக்குறது, நமக்கு ஒரு வேற ஒரு படிப்பினையை கற்றுக் கொடுக்குங்க. அதனாலதான் இந்த ஆண்டின் உலக சுற்றுலா தினத்தின் கவனம் இலக்கவியல் தொழில்நுட்பமும் செயற்கை நுண்ணறிவு AI சுற்றுலாவின் எதிர்காலத்தை எப்படி மாற்றுது அப்படின்றதுல கவனம் செலுத்த போறாங்க. இப்ப நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டா 2026 மலேசியாவிற்கு வருகை புரியும் ஆண்டாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஆண்டுல 2வது காலாண்டில் மட்டும் 76.9 மில்லியன் உள்நாட்டு சுற்றுப்பயணங்கள் வந்து பதிவாகியிருக்காம். மக்கள் செலவிட்ட தொகை எவ்வளவுன்னு சொல்லுங்க, 32.8 பில்லியன் ரிங்கிட். இதுல 44.1 வழிகாட்டு பயணத்தின் முக்கிய நோக்கம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். உறவினர்களை பாக்குறது, நண்பர்களை பாக்குறது. இப்போ ஒரு உதாரணத்திற்கு, இப்போ உறவினரை பாக்குறதுக்கு இங்க இருந்து கேல இருந்து நம்ம ஜோஹருக்கு போறோம், அப்படியே அவங்கள பார்த்துட்டு அங்க சுற்றி பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வர்றது, இதுதான் இந்த பயணம் அப்படின்றது. இப்ப எப்படி மாறி இருக்கு பாருங்க. சிலருக்கு வந்து உறவினர்களை பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும். சில சுற்றுலா பயணங்கள் பார்த்தோம்னா நல்ல ஒரு உறக்கம் வேண்டும் என்பதற்காக ஒரு பகுதிக்கு சென்று, அதாவது ஒரு சுற்றுலா பகுதிக்கு சென்று அங்க நல்லா தூங்கி நல்லா ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்களாம். சுற்றுலா பயணம்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்ப எல்லாமே மாறி போயிருக்கு. ஒரு சின்ன கேள்வி, அடுத்து நீங்க எங்க போக போறீங்க? உள்நாட்டு பயணமா இருக்கட்டும், வெளிநாட்டு பயணமா இருக்கட்டும், பார்த்து பத்திரமா போங்க. ஆரம்பத்திலேயே நாங்க சொல்லியிருந்தோம், தைலண்ட் எல்லாம் வந்துட்டு கடுமையான வெள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால பயணத்தை மேற்கொள்றதுக்கு முன்பு உங்களுடைய பாதுகாப்பு அம்சங்கள்லாம் அங்க எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு போங்க, சரியா?

0: அவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னல் FM.
1: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
1: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
2: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண் எரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.
3: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
4: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
3: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
4: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
3: ஆமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
4: இப்பன்னு பார்த்தா
3: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
4: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
3: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
4: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
3: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
4: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்.

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல அணைக்குதா ஆமாண்ணா பாபாஸ்தா
2: வயசு போகுது வயசு ஏறுதுன்னு கவலையா மனசை இளமையா வச்சுக்கோங்க வாழ்க்கை அழகா இருக்கும் இது உங்கள் மின்னல் எஃப்எம்

இன்றைக்கு வந்துங்க 27 செப்டம்பர் சில முக்கியமான நாட்கள் வந்து அனுசரிக்கப்படுகின்றன. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் உலக சுற்றுலா தினம் இன்றைக்கு அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு வந்து உலக ஆறுகள் தினம் சொல்லி மற்றும் ஒரு நாள் வந்து அனுசரிக்கிறாங்க. ஆறு நாளே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? சின்ன வயதுல நண்பர்களோடு விளையாடியது, ஓய்வு கிடைக்கும் போது விடுமுறை கிடைக்கும் போது இந்த ஆற்றங்கரை பகுதிக்கு போறது மகிழ்ச்சியா இருக்கிறது, இந்த பிக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப பிரபலம் நம்ம நாட்டு மலேசியர்கள் மத்தியில. ஆனா சமீப காலமா பார்த்தோம்னா பல ஆறுகள்ல இந்த நீரோட்டம் வந்து அதோட இயல்பை தாண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சில பகுதிகளில் வெள்ளமா இருக்கு, சில பகுதிகளில் ரொம்ப வறட்சியா இருக்கு, ஆறுகள் முன்பு இருந்ததை போல இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்போம், அதுக்கு நம்ம என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுல நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, இந்த ஆறுகளை சுத்தமா பாத்துக்கணும். சிலர் பார்த்தோம்னா இந்த குப்பைகள்லாம் ஆறுல வீசுவாங்க பாருங்க, அதெல்லாம் தவிர்த்தரலாம். இதெல்லாம் செய்தாலே நம்ம சுற்றி இருக்கும் ஆறுகளா இருக்கட்டும் சுற்றுச்சூழலை நல்லா பாதுகாக்கலாம். நியூயார்க்ல பார்த்தோம்னா ஐநாவின் பொது சபை நடந்தது, இதுல வந்து உலக தலைவர்கள் எல்லாம் கலந்துகிட்டாங்க, நம்ம நாட்டுடைய வெளியுறவு அமைச்சர் கூட கலந்துகிட்டாரு. இதுல அமைச்சர் வந்து ஒரு தகவலை சொல்லியிருந்தாரு, காலநிலை காரணமா மலேசிய கடலோர பகுதிகளில் கடல் மட்டம் 2100 ஆண்டுக்குள் 0.74 மீட்டர் வரை உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அந்த நீர் மட்டம் நம்ம நாட்டில் 0.74 வரை உயரக்கூடும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த கடல் மட்டம் அந்த நீர் உயர்ந்துச்சுன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு பெரும் ஆபத்தா இருக்கும். அப்புறம் வந்து விவசாயம் அந்த பகுதிகளில் கட்டிடங்கள்லாம் இருந்தா பெரும் ஆபத்து. சில நாடுகள் இந்த பிரச்சனை எதிர்நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஜக்கர்த்தால் எடுத்துக்கிட்டா அந்த நிலப்பரப்பு இருக்கு இல்லையா, ஆண்டுக்கு 10 முதல் 30 சென்டிமீட்டர் விகிதத்தில் தாழ்ந்து வருவதாக அந்த நாட்டின் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தெரிவித்திருக்கு. அந்த நிலப்பகுதிகள்லாம் இருக்குல்ல ரொம்ப தாழ்ந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நிலத்தடி நீர் பிரச்சனை காரணமாக இது ஏற்பட்டுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு தீர்வு முதல்ல சொல்லியிருந்தது ஒன்றே ஒன்றுதான், சுற்றுச்சூழலை நம்ம சரியா பாதுகாத்தா அடுத்த தலைமுறையினர் அதை பாதுகாப்பா பயன்படுத்துவாங்க. அதுதாங்க. சரி வாங்க அடுத்த பாடலை கேட்கலாம் நம்ம நிகழ்ச்சியில.

நடுத்தர நாடுகளும் ஆசியானும் உலகளாவிய முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், மலேசியா நம்பிக்கை. பொருளாதார கட்டமைப்பு சீராக்கம் மக்கள் வருவாயை உயர்த்தும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசிய மடானி கொள்கையின் அடிப்படையில் மேம்பட்ட நாட்டை உருவாக்கும் முயற்சியில் அறிவு, தொழில்நுட்ப மீதான ஆளுமை, பண்புகளை உய்த்துணர்வதற்கு ஏற்ப இருக்க வேண்டும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்தையும் நாகரிகத்தையும் சமூகத்தை பிளவுபடுத்தும் உணர்வுகளின் அடிப்படையில் கட்டமைக்க முடியாது. மாறாக அறிவு, உறுதியான நம்பிக்கை, உயரிய இலக்கு ஆகியவற்றின் வலிமையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். உலகளாவிய முடிவுகளை வடிவமைப்பதில் மலேசியா போன்ற நடுத்தர சக்திகளும் ஆசியான் போன்ற வட்டார அமைப்புகளும் பெரும் பங்காற்றுகின்றன. பெரும் சக்திகள் உடன்பாட்டை எட்ட தவறும் போது உரையாடல் தொடர்வதை உறுதி செய்வதும் இதில் அடங்கும். ஐநாவில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான நாடுகள் வல்லரசுகள் அன்று. இருந்தும் சில தரப்பினர் எடுக்கும் முடிவுகள் அனைவரின் எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கக்கூடும் என்று வெளியுறவு அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். நியூயார்க்கில் நடைபெற்ற 81வது ஐநா பொது பேரவையில் நாட்டின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த டத்தோஸ்ரீ முகமது, மேற்காசியாவில் தீவிரமடைந்து வரும் மோதலில் ஈடுபட்டுள்ள எல்லா தரப்பினரும் நிலைமையை மேலும் கடுமையாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று மலேசியா விடுத்த அழைப்பை வலியுறுத்தினார். அதேவேளை அதன் விளைவுகள் ஆற்றல் துறை, வர்த்தகம், உலகளாவிய சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தார். அதிகரித்து வரும் பதற்றங்கள், ஹார்முஸ், பப் அல் மண்டாப் நீர்நிலைகள் உள்ளிட்ட உலகின் மிக முக்கியமான ஆற்றல் வர்த்தக பாதைகளுக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதை டத்தோஸ்ரீ முகமது சுட்டிக்காட்டினார். மக்களின் வருவாயில் மேலும் நிலையான வளர்ச்சி அடைவதற்கு பொருளாதார கட்டமைப்பு சீராக்கங்களும் தொழில்துறையில் அதிக மதிப்புமிக்க செயல்பாடுகளை நோக்கிய மாற்றமும் தேவைப்படுகின்றன என்று பொருளாதார அமைச்சர் அக்மல் நசுருல்லா முகமது நசீர் வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார உச்ச வரம்பை உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு கூறுகளை இந்த முயற்சி கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். பெர்லிஸ் ஆட்சியாளர் துவான்கோ செட் சிராஜுடின் ஜமலுல்லாய் அந்த மாநிலத்தில் நடைபெறும் 2026 ஐந்து நாடுகளின் அஞ்சல் தலை கண்காட்சி, வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் ஆகியவற்றை பகிர்வதன் மூலம் நாடுகளின் மக்களிடையேயான உறவை வலுப்படுத்துவதாக தெரிவித்தார். அஞ்சல் தலைகள் ஒரு நாட்டின் வரலாறு, பண்பாடு, பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் சிறிய தூதர்கள் போன்றவை என்றும், அவை எல்லைகளை கடந்து மக்களையும் பண்பாடுகளையும் இணைப்பதாகவும் அவர் கூறினார். அஞ்சல் தலைகள் கண்காட்சிகள் மூலம் பிற நாடுகளின் வரலாறு, பண்பாடு தொடர்பான அறிவை பரிமாறிக்கொள்வதோடு புதிய நட்புறவை ஏற்படுத்த முடியும் என்றும் ராஜபர்லீஸ் குறிப்பிட்டார். இதே கண்காட்சியில் கலந்து கொண்ட தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில், வரலாறு, புவியியல், பண்பாடு, அறிவியல், பன்னாட்டு உறவு ஆகியவற்றை இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்வதற்கான தூண்டுகோலாக அஞ்சல் தலைகள் விளங்க முடியும் என்று கூறினார். புதிய தொழில்நுட்பங்களையும் தொடர்பு முறைகளையும் ஏற்றுக்கொண்டாலும் பாரம்பரிய தொடர்பு முறைகளில் உள்ள கல்வி வரலாற்று மதிப்பை மறந்துவிடக்கூடாது என்றும் டத்தோஸ்ரீ ஃபாமி கேட்டுக்கொண்டார். இதனிடையே அக்டோபர் 1 தொடங்கி அஞ்சல் மூலம் மருந்துகளை பெற விண்ணப்பிக்கும் மருத்துவ பயனர்களுக்கு சுகாதார அமைச்சு மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMCயுடன் இணைந்து அச்சேவையை இலவசமாக வழங்கும் என்று அரசாங்க பேச்சாளருமான டத்தோஸ்ரீ ஃபாமி குறிப்பிட்டார். ஏறக்குறைய 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீட்டை உள்ளடக்கிய இந்த முனைப்பு நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். மக்களவையில் சபா சரவா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்

0: 2026 மலேசிய துப்புரவு நாள் ஒரே நாளில் அதிக மக்கள் பங்கேற்பு, மறுசுழற்சி பொருட்கள் சேகரிப்பு என இரண்டு புதிய மலேசிய சாதனைகளை படைத்துள்ளது. நாடு முழுவதும் 469 இடங்களில் நடைபெற்ற தூய்மை பணிகள் கூட்டு துப்புரவு நடவடிக்கைகளில் 272,390 பேர் பங்கேற்றதுடன் 89,221 கிலோவுக்கும் மேற்பட்ட மறுசுழற்சி பொருட்கள் சேகரிக்கப்பட்டதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சு தெரிவித்தது. மேலும் இந்த நடவடிக்கைகளின் மூலம் 8,010 டன் திட கழிவுகள் அகற்றப்பட்டன. மலேசியா எனது இரண்டாம் இல்லம் MM2H திட்டம் 2024 அக்டோபர் முதல் கடந்த மாதம் 31 நாள் வரை 8.85 பில்லியன் ரிங்கிட் பொருளாதார மதிப்பை உருவாக்கியுள்ளது. இதில் 5 பில்லியன் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட நிதி சொத்து கொள்முதல் மூலமும் 3.82 பில்லியன் ரிங்கிட் நிரந்தர வைப்புத் தொகை மூலமும் பெறப்பட்டுள்ளது. இந்த காலகட்டத்தில் பிளாட்டினம், தங்கம், வெள்ளி சிறப்பு பொருளாதார மண்டல பிரிவுகளில் 7,650 புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாக சுற்றுலா கலை பண்பாட்டு துணை அமைச்சர் சியோ சுன்மான் தெரிவித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1,000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன் வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான மோதலுக்கு அரசதந்திர பேச்சு மூலமே தீர்வு காண முடியும் என ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஜி தெரிவித்தார். ஐநா பொதுப்பேரவையின் போது ஹொர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்ட அமைதி தீர்வுக்கான முன்மொழிவை ஈரான் முன்வைத்ததாகவும் அது கத்தார் மூலம் அமெரிக்காவிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதனை நிராகரித்ததாக கூறப்படும் நிலையில் அது தொடர்பான அதிகாரப்படியான அறிவிப்பு பெறப்பட என்று ஆராய்ச்சி குறிப்பிட்டார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லவ்ரோவ் யுக்ரைன் மோதலுக்கு தீர்வு காணும் முயற்சிகளை ஐரோப்பா தடுத்து வருவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். ஐநா பொதுப்பேரவையில் உரையாற்றிய அவர், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் ஆதரிக்கும் அமைதி பேச்சை ஐரோப்பா தடுக்க முயலுவதாக அவர் கூறினார். இதனிடையே கடந்த 24 மணி நேரத்தில் ரஷ்யாவும் யுக்ரைனும் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்ததாக இரு நாடுகளும் தெரிவித்துள்ளன. வெனிசுவேலாவின் இடைக்கால அரசாங்கத்திற்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையே அமெரிக்காவின் ஆதரவோடு நடைபெற்ற பேச்சை தொடர்ந்து 39 அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுள் 2021 போதைப்பொருள் பயங்கரவாத குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பெண்களும் அடங்குவர். இந்நிலையில் எல்லா அரசியல் கைதிகளும் விடுவிக்கப்படும் வரை கண்காணிப்பை தொடரப்போவதாக மனித உரிமை அமைப்பு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இம்மாதம் 18 வரை அந்நாட்டில் 344 அரசியல் கைதிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. விளையாட்டு 2026 ஆசியான் ஃபிஃபா கிண்ண கார்பந்து. மலேசிய வானொலி தொலைக்காட்சி RTM இப்போட்டியை ஒளிபரப்புவதற்கான முதன்மை ஆதரவாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள YTL நிறுவனத்துடன் வியூக பங்காளித்துவத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதிகாரப்படியான ஒளிபரப்பு நிலையம் என்ற வகையில் RTM இத்தொடரின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆட்டங்களை ஒளிபரப்புகிறது. அவற்றுள் ஏ குழுவில் மலேசியா பங்கேற்கும் 3 ஆட்டங்களும் 3ஆம் இடத்திற்கான ஆட்டமும் இறுதிப் போட்டியும் அடங்கும். இதன் நேரலை சுகான் பிளாஸ் வழியாக ஒளிபரப்பப்படும். நடுத்தர நாடுகளும் ஆசியானும் உலகளாவிய முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், மலேசியா நம்பிக்கை. பொருளாதார கட்டமைப்பு சீராக்கம் மக்கள் வருவாயை உயர்த்தும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னலமில் பாபாஸ் அண்ட் யூ
0: மீண்டும் காலை வணக்கம்ங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். 8 பாடல்கள் தான் இப்போதும் போல இந்த வார நிகழ்ச்சியில காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வாரம் முதல் முறையா இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்திருக்குங்க. ரதிமா என்னமோ சதி பண்ணிட்டாங்க போல இருக்கு. பாருங்க, முதல் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்கு. இந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடல் முதல் நிலையில இருக்குமா, இல்ல மற்ற 7 நிலைகள் ஏதாவது ஒரு நிலைக்கு தள்ளப்படுமா அப்படின்றத 10 மணி வரைக்கும் இணைந்திருந்து நம்ம கேட்க போறோம். தொடக்க பாடலுக்கு போகலாமா? 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க வருது. ஒரு உபரி தகவல் சொல்றதா இருந்தா, கடந்த வார பட்டியல இந்த பாடல் இல்ல, முந்தைய வாரம் இருந்தது, மீண்டும் இந்த வாரம் பட்டியல இணைந்திருக்கு. என்ன பாடல்னு கேட்கலாம்.
2: 8 நிலை

0: வாடிக்கையாளர்களை ஒரு நபரா வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்ப உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலித்தூள் வகைகள், கரி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். பாபாஸ், உங்கள் வீட்டு சமையலின் நம்பிக்கையான சுவை. நம்ம நிகழ்ச்சியில இப்ப ஏழாம் நிலையில் என்ன பாடல் இருக்குன்னு கேட்கலாமா?
1: ஏழாம் நிலையில்

ஆசை வரமே சின்மாயி மற்றும் கோவின் அந்த பாடல பாடி இருந்தாங்க. ஏழாம் நிலைக்கு இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. பாபாசின் மிளகாய் தூள் பார்த்தோம்னா ஆறு அளவுகள்ல கிடைக்கின்றது. அதே போல பாபாசின் மஞ்சள் தூள் ஆறு அளவுகளிலும், பாபாசின் மல்லித்தூள் நான்கு அளவுகளிலும் கிடைக்கின்றன. கூடவே பாபாசின் சீரகத்தூள், பாபாசின் சோம்புத்தூள், பாபாசின் வெள்ளி மிளகு தூள், பாபாசின் கருப்பு மிளகு தூள், இது எல்லா கடைகள்ல கொஞ்சம் அதிகமா விற்பனையாகும் பாபாஸ் பொருட்களில் அடங்கும். இந்த பெப்பர் பவுடர் உலகம் முழுக்க அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கான தேவை வந்து உலகம் முழுக்க ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால பாபாஸ் நிறுவனம் என்ன பண்றாங்க, உலகம் முழுவதும் பயிர் விளையும் நாடுகளுக்கு சென்று தரமானவற்றை தேர்ந்தெடுத்து நம் நாட்டிற்கு கொண்டுட்டு வந்து சுத்தம் செய்து அதிநவீன தொழில்நுட்ப வசதியோடு மிக சுத்தமான முறையில் எந்த ஒரு கலவையும் இன்றி பொருட்களாக தயாரித்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னா, ஒன்று, இந்த மூலப்பொருட்கள் நம்ம தேடி வறுத்து அரைத்து அதுக்கப்புறமா பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இல்ல. இரண்டாவது, நம்மளோட சமையல்ல ரொம்ப எளிதாக்குகின்றது. பாபாசின் பொருட்கள் கூடுதல் சுவையை கொடுக்கின்றது. இந்த வாரப்பட்டியல்ல எட்டு மற்றும் ஏழாம் நிலைகள்ல இருந்த இரண்டு பாடல்களை நம்ம கேட்டிருந்தோம்ல.

0: இந்த மாதிரி நம்ம கேட்கிற பாடல்கள் புத்தம் புதிய பாடல்கள் பட்டியல இருக்கிறதுனால 10 மணி வரைக்கும் என்னென்ன பாடல் எந்தெந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம கேட்கலாம். அடுத்த நிலையில் 6ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. இப்ப கேளுங்க.
1: 6ஆம் நிலையில்

0: அனிருத் பாடி இருந்த பாடல் இந்த வாரம் நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்குங்க. ரசம் இல்லாத நம்ம வீடு இருக்காங்க, வாரத்திற்கு ஒரு முறையாவது அந்த ரசம் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். இதற்காகவே பாபாசின் ரசம் மிக்ஸ் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. 125 கிராம் அளவில் பாபாசின் ரசம் மிக்ஸ் வந்து சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. ரசம் செய்வதற்கான இந்த மூல பொருட்கள்லாம் இருக்குல்ல, பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் எடுத்து சிலர் வறுத்து இடித்து அதெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லைங்க. எல்லாமே நீங்க எதிர்பார்க்கிற முறையில பாபாசின் ரசம் மிக்ஸ்ல கலக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன கவலை. இந்த ரசம் நிறைய ரசம் இருக்கு தெரியுங்களா, தக்காளி ரசம் இருக்கு, மிளகு ரசம் இருக்கு, கோழி ரசம் இருக்கு, நண்டு ரசம் இருக்கு, மைசூர் ரசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதுவும் இருக்கு. இந்த மாதிரி ரசம்ங்க பல்வேறு ரசம் இருக்கு. இந்த மாதிரி ரசம் எல்லாம் வைத்து சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அதுவும் இப்ப சில பகுதிகளில் கடுமையான மழையா இருக்கு. இன்று கேரள கூட சரியான மழைங்க. இந்த மழைக்கு ஒரு சுட சுட ரசம் வச்சு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும், உண்மையா இல்லையா? சரி வாங்க அடுத்த நிலையில இருக்கும் பாடலை கேட்கல. 5ஆம் நிலைக்கு இந்த பாடல் வந்திருக்கு. கேப்போம் என்ன பாடல்னு.
1: 5ஆம் நிலை.

0: ஞாயிற்றுக்கிழமைகள்ல மத்த வேலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலைகளுக்கு இடையில இந்த நிகழ்ச்சி நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா புத்த முதிய பாடல்கள், நமக்கு பிடிச்சமான பாடல்கள், அதுவும் பாபாஸ் வழங்கும் இந்த நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் இடம்பெற்றுகிட்டு இருக்குல்ல. என்ன ஒரு எதிர்பார்ப்புனா, நமக்கு பிடிச்சமான பாடல் பட்டியல் இருக்குமா, சரி அந்த பாடல் எந்த நிலையில இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். வீட்டுல சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு, இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாஸின் மசாலைத்தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாஸின் இறைச்சி மசாலைத்தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாஸின் மீன் மசாலைத்தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலைத்தூள் இருக்கு, அப்புறம் பாபாஸின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலைத்தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாஸின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலைத்தூள்கள் ரொம்ப முக்கியம். ஆனா பாபாஸுடைய மசாலைத்தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாஸின் மசாலைத்தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதை நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல் தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். நம்ம நிகழ்ச்சியில முன்னதா 5ஆம் நிலையில இருந்த பாடலை கேட்டிருந்தோம். சாய் அபியன்கர் இசையமைப்புல ரோகேஷ் வரிகளில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். அடுத்த நிலையில் 4ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, வாங்க கேட்கலாம்.
1: 4ஆம் நிலையில்

0: ரசகுல்லா அனிருத் பாடியிருந்த இந்த பாடல் நான்காம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையிலே இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. பட்டியல இந்த வாரம் மூன்றாம் நிலைக்கு என்ன பாடல்கள் வந்திருக்கு இப்ப கேட்கலாமா?
1: மூன்றாம் நிலை.

0: பிசி அப்படின்ற படத்துக்காக ஹேங் ஓவர் பாடல் அனிருத் பாடி இருந்தாரு. மூன்றாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா சிந்த நிகழ்ச்சி வழங்கிட்டு இருக்காங்க. இந்த பாபாசின் முறுக்கு மிக்ஸ் பற்றி பேசலாமா? முறுக்கு மிக்ஸ் சொல்றது நம்ம ஞாபகத்துக்கு வர்றது தீபாவளி, கிறிஸ்மஸ், நோன்பு பெருநாள், இந்த மாதிரியான விழாக்காலம் வரும்போது வீட்டுல தடபுடலா பலகாரம் செய்யும் போது முறுக்கு கண்டிப்பா இருக்கும். முறுக்கு இல்லாத ஒரு தீபாவளி நம்ம வீட்டுல எப்பயாவது இருந்திருக்கா நீங்க சொல்லுங்க. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த விழாக்காலம் வரும்போதுதான் முறுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி மற்ற நாட்கள்ல சாதாரணமா ஐயையோ இன்றைக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்குமே நீங்க நினைத்தா, உங்களுக்காக சந்தைகள்ல விற்கப்படுகின்றது பாபாசின் முறுக்கு மிக்ஸ். ஒரு உபரி தகவல் சொல்லவா, பாபாசின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா முறுக்கு செய்வதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, வீட்டுல பொரியல் செய்யறோம்ல அந்த பொரியலுக்கும் பாபாசின் முறுக்கு மிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க வீட்டுல கோழி பொரிக்க போறீங்க, மீன் பொரிக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் நீங்க செய்ய போறீங்கன்னா கொஞ்சமா பாபாசின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்குங்க. அந்த பொரியல் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்புங்க. பயன்படுத்துற நேர்களுக்கு தெரியும், இன்றைக்கு வாங்கி செய்து பாருங்க, நம்புங்க அவ்வளவு சுவையா இருக்கும் பாபாசுடைய முறுக்கு மிக்ஸ கொண்டு வீட்டுல பொரியல் செய்யும் போது. நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் இரண்டாம் நிலைக்கு என்ன பாடலுங்க வந்திருக்கு வாங்க இப்ப கேக்கலாம்.
1: இரண்டாம் நிலையில்

சிம்மராசினி பாடி இருந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில இரண்டாம் நிலைக்கு வந்திருக்கீங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். சரிங்க, செப்டம்பர் மாதமும் முடிய போது, தீபாவளி கிட்ட வந்துகிட்டு இருக்கு. சில கடைகள்லாம் பார்த்தோம்னா தீபாவளிக்கான ஏற்பாடுகள் விற்பனைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம நேர்களும் தீபாவளிக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வீட்டுல செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். தீபாவளிக்கு முன்னதாக பார்த்தோம்னா இந்த அக்டோபர் மாதத்துல நவராத்திரியும் வருகின்றது. கூடவே நவராத்திரி காலகட்டங்கள்ல வீட்லயும் சரி ஆலயங்களிலும் சரி சிறப்பு வழிபாடுகள் பிரார்த்தனைகள் நடைபெறும். இந்த காலகட்டங்கள்ல பலகாரம் செய்வதற்கு பாபாசின் பலகாரம் பொருட்கள் நிறையவே இருக்கின்றன. உதாரணத்திற்கு பாபாசின் கேழ்வரகு மாவு, பாபாசின் கேசரி மிக்ஸ், பாபாசின் பாயாசி மிக்ஸ் நிறையவே இருக்கின்றன. உங்களின் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். ஒன்று, பாபாசின் பொருட்கள் மிக எளிதாக சந்தைகளில் கிடைக்கின்றன. இரண்டாவது, பாபாசின் பொருட்கள் கடைகளுக்கு சென்று வாங்கும் போது அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாகவே இருக்கும், அதாவது புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். அதனால ஒவ்வொரு முறையும் பாபாசின் ஏதாவது ஒரு பொருள் வாங்கி பயன்படுத்தும் போது அது ஒரு புத்தம் புதிய பொருளா இருக்கிறதுனால வாடிக்கையாளர் என்ற ஒரு முறையில நமக்கே ஒரு பெரிய மன திருப்தி இருக்குல்ல. பாபாசின் பலகார மாவு பொருட்கள், மசாலி பொருட்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா உடனடியாக மளிகை கடைகள், கேஷ் அண்ட் கேரி, அப்புறம் வந்து சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி கடைகளுக்கு விரைவாக கொண்டு சேர்க்கப்படுகின்றன. நமக்கும் வாங்கி பயன்படுத்துறதுக்கு எளிதா இருக்கு அடிப்படையில. சரிங்க, நம்ம நிகழ்ச்சியில மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பாடல். இந்த வாரத்தின் சிறந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக எட்டாம் நிலை தொடங்கி இரண்டாம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டம் வருது, கேட்கலாம்.

0: இந்த பாடல்கள்லாம் பார்த்தோம்னா எட்டாம் நிலை தொடங்கி இந்த வாரம் இரண்டாம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் வரிசை. மீதம் இருக்கிறது ஒரே ஒரு பாடல். இந்த வாரத்தின் சிறந்த பாடல் இப்ப வருது, கேளுங்க.
1: முதல் நிலை.

ரதிமா மீண்டும் இந்த வாரத்தின் சிறந்த பாடலாம் வந்திருக்கு. சாய் அபியன்கர், சாய் ஸ்மிருதி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். இந்த கோவிட்க்கு அப்புறமா பார்த்தோம்னா நிறைய பேர் வீட்டுல இருந்து சமைத்து விநியோகம் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிலர் பார்த்தோம்னா சின்ன சின்னதா வீட்டுல இருந்து சமைக்க தொடங்கி இப்போ வந்து பெரிய அளவுல உணவகங்கள் எல்லாம் திறந்திருக்காங்க. அது பாராட்டக்கூடிய ஒன்று. அப்படி இருப்பவர்களை பாபாஸ் நிறுவனம் வளர்ந்து வரும் புதிய வணிகர்களை எப்போதுமே ஆதரிக்கின்றது. தன்னால் முடிந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க வந்து சிறிய வணிகரா இருக்கலாம், வளர்ந்து வரும் வணிகராக இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து பாபாஸ் பொருட்களை பயன்படுத்தி உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு சமைக்க விரும்பினா கண்டிப்பா சின்ன சின்ன பேக்கெட் வாங்கி பயன்படுத்தினா சரிபட்டு வராதுல. அதனால பெரிய பேக்கெட்ல வாங்கி பயன்படுத்த எதிர்பார்ப்பீங்க. அல்லது இன்னும் பெரிய அளவுல கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைக்கலாம். அங்க நாங்க கொடுக்கற எண்கள் எடுத்துக்கங்க. பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு நீங்க என்ன வியாபாரம் செய்றீங்க, எவ்வளவு பொருட்கள் உங்களுக்கு வேண்டும், இந்த மாதிரியான சில விவரங்கள் கொடுத்தா சம்பந்தப்பட்ட பொருளை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை பாபாஸ் நிறுவனம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. எண்கள் எடுத்துக்கங்க. 1-800-88-15-14 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்க அழைக்கலாம். 8 பாடல்களை கேட்டு முடிச்சிட்டோம். வழக்கம் போலதான் போனஸ் பாடல் இல்லாம நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கா. ஒரு போனஸ் பாடல் வருது இப்ப கேட்கலாம்.

0: பாடலையும் கேட்டிருந்தீங்க. பாபாஸ் வழங்கும் மின்னலில் பாபாஸ் அண்ட் நிகழ்ச்சி நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். நம்ம சமைக்கிற சமையல்ல எது கூடுதல் சுவையை கொடுக்குது நீங்க சொல்லுங்க. நம்ம பயன்படுத்துற மிளகு, கருப்பு மிளகாக இருக்கட்டும் வெள்ளை மிளகாக இருக்கட்டும், நம்ம சமைக்கிற சமையலுக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதோட சுவை வந்து கொஞ்சம் கூடுதலா இருக்கும். இதை கருத்தில் கொண்டு பாபாஸ் நிறுவனம் கருப்பு மிளகு தூள், வெள்ளை மிளகு தூளை கொடுத்திருக்காங்க. சந்தைகள்ல ரொம்ப அதிகமா விற்கப்படும் பாபாஸின் பொருட்கள்ல இந்த இரண்டு பொருட்களும் அடங்கும். இவை இரண்டும் பார்த்தோம்னா இரண்டு அளவுகள்ல கிடைக்கின்றன. உங்களுடைய சமையலுக்கு சுவையும் மனமும் கொடுப்பதற்காக பிரத்யேகமாக பாபாஸின் கருப்பு மிளகு தூள், பாபாஸின் வெள்ளை மிளகு தூள் தயாரிக்கப்பட்டிருக்கு. மிக சுத்தமாக தரமான மிளகை தேர்ந்தெடுத்து தயாரித்து கொடுத்திருக்கிறதுனால இதை நம்ம பயன்படுத்தினாலே இன்னும் கூடுதல் சுவை நம்மளுடைய சமையல்ல கிடைக்கும். சரிங்க, பாபாஸ் பொருட்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளரா இருந்தா பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா QR கோட் இருக்குங்க. அந்த QR கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. பாபாஸ் பொருட்களை தொடர்ந்து வாங்கி பயன்படுத்தி நல்ல ஒரு ஆதரவு கொடுக்கிற உங்களுக்கு பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றது. தலைமுறையை தாண்டி நம்ம வீட்டுல பாபாஸ் பொருட்கள் இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். மீண்டும் இந்த பாடல் நம்ம நிகழ்ச்சியில சிறந்த பாடலா வந்திருக்குல்ல. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எதிர்பார்க்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:10 பாபாஸ் வழங்கும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு முழுக்கு போடுவோங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மின்னல் FM-இல் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். மின்னலின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். காலை 10 மணி தொடங்கி இளமை உல்லாசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. பொன் கோகிலம் வந்திருக்காங்க, அவங்களோட நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை இப்பொழுது அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். நெருக்கடிகள் ஏற்பட்ட பிறகே களத்தில் இறங்கும் நிலையிலிருந்து மாறி அவற்றை முன்கூட்டியே தடுக்கும் நிலைக்கு ஐநா செல்ல வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சர் டதோஸ்ரீ முகமது ஹசன் கூறினார். 81வது ஐநா பொது பேரவையின் போது மலேசியாவின் நிலைப்பாட்டை அவர் எடுத்துரைத்தார். உடனடி போர் நிறுத்தம், கட்டுப்பாடுகளற்ற உதவி பொருட்கள் விநியோகம் ஆகியவற்றுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா புதுடெல்லியில் மலேசிய உணவு விழா தொடங்கப்பட்டுள்ளது. அங்குள்ள பிரபல தங்கும் விடுதியில் நேற்று தொடங்கிய அந்த உணவு விழா 9 நாள்களுக்கு நடைபெறுகிறது. அதனை மலேசிய உயர் ஆணையத்தின் பொறுப்பாளர் ஷரீஃபா எஸ்னிடா வாஃபா சிட் ஜுல்கார்னின் வாஃபா அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். ஆசியான் தூதரக தலைவர்கள் உட்பட ஊடக நிகராளிகளும் அழைக்கப்பட்ட விருந்தினர்களும் அதில் கலந்து கொண்டனர். மலாய் ஆட்சியாளர்கள் அமைப்புக்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் அது பேணப்பட வேண்டும் என்றும் அங்காத்தான் மூடாக் அடிலான் AMK வலியுறுத்துகிறது. அத்துடன் நெகிரிசிமிலான் ஆட்சியாளர் தொடர்பான நெருக்கடி, கூட்டரசு அரசியலமைப்பு, மாநில அரசியலமைப்பு, முறையான மரபுசார் நடைமுறைகள் ஆகியவற்றுக்கு ஏற்ப களையப்பட வேண்டும் என்றும் AMK தலைவர் முகமது காமில் அப்துல் முனிம் தெரிவித்தார். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதிகளில் சனிக்கிழமை பலத்த மழை, காற்றுடன் கூடிய சக்தி வாய்ந்த இலையுதிர்கால சூறாவளி கரையை கடந்தது. நியூயார்க், பாஸ்டன், பிலடெல்பியா உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளம் ஏற்படும் இடர் உள்ளதால் 100,000+ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 6 மாநிலங்களில் 95,000+ மேற்பட்டோர் மின்சாரமின்றி பாதிக்கப்பட்டனர். கனடா கியூபெக் வட்டாரத்தில் உலங்கூர்தி விபத்துக்குள்ளானதில் 4 பலியானார்கள். இந்த விபத்து செயின்ட் பிரான்ச் பெல்பெட் பகுதியில் நிகழ்ந்ததாக கியூபெக் காவல்துறை தெரிவித்தது. ஹெலிகாப்டரில் இருந்த 4 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்ட வேளை அவர்களின் அடையாளங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. விளையாட்டு சைக்கிள் பந்தயம். மான்ட்ரியாலில் நடைபெற்ற போட்டியில் நெதர்லாந்து வீராங்கனை டெமி வாலரிங் உலக வெற்றியாளர் பட்டத்தை வென்றார். 180 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்திய அந்த பந்தயத்தில் வாலரிங் காசியா வெய்னென்வோமா ஃபெனி உடனான கடும் போட்டிக்கு பிறகு இந்த வெற்றியை பதிவு செய்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன், ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. சரி, வழியில மழை, அப்புறம் என்ன, வீட்டில இருந்து இன்னும் கட்டில இருந்து இறங்காம இறங்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து இந்த மழையோட ஒரு தேநீரையும் குளித்துக் கொண்டே ரசித்துக் கொண்டு யோசித்துக் கொண்டு இப்படியும் சிலராக இன்னும் சிலர் ஞாயிற்றுக்கிழமை தடபுடலாக இன்னைக்கு சமையல் செய்யணும், ஆனா மழையா இருக்கு, இருந்தாலும் செய்துடுவோம், நிறைய பேர் வரலாம் இன்றைக்கு வீட்டுக்கு, அல்லது நீங்களும் வெளியில செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் இன்றைக்கு இருக்கலாம். அதே வேளையில சில ஹைக்கிங் நண்பர்கள், அதாவது மலையேறக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கு காலையிலே சென்று மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நல்லா பசியாறிட்டு வீட்டுக்கு போன சம்பவங்களும் இருக்கத்தான் செய்கின்றன. சரி, எது எப்படி இருந்தாலும் இன்றைய பொழுது சிறப்பான பொழுதாக உங்களுக்கு அமையட்டும், அமைய வேண்டும், அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட. இப்பொழுது தொடக்கம் நாம வந்து சும்மா பேச போறோம். அது என்ன சும்மா பேச போறோம் அப்படின்னா, இப்படி பல திட்டங்கள் சொன்ன இல்லையா, அப்படியாக உங்களுடைய திட்டம் இன்னைக்கு என்னவா இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு நமக்கான நேரத்தை நீங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாலும் சரி, இல்ல இல்ல இன்னைக்கெல்லாம் இதை முடிச்சிடணும்னு இருக்கங்க அப்படின்னாலும் சரிதான், என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்ன செய்துட்டு இருக்கீங்க, குறிப்பா முக நூலெல்லாம் வரும் இல்லையா, வாட் இஸ் இன் யோர் மைண்ட் அப்படின்னு கேட்கும். இப்போ வந்து உங்களோட சிந்தனையில் என்ன இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது நம்ம சமூக வலைத்தளங்கள்ல பெரும்பாலும் அது அங்கேயே இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கும். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய மனதிலும் சரி எண்ணத்திலையும் சரி என்ன இருக்கின்றது அப்படிங்கறத ரொம்ப சாதாரணமா நீங்க அழைச்சு சொல்லுங்க. இல்லைங்க நான் வந்து அப்படின்னு உங்க இலக்கு, உங்களுடைய சவால்கள் அதெல்லாம் இல்லை, சும்மா பேசலாம் வாங்க.

0: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
1: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்குள் வாயில் அடைத்தனன் தோழி.
2: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது கால குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
3: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே. அமுதே
4: லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம். அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள்

ஏஆர் ரஹ்மான் கொண்டு வந்த பாடலை நாம கேட்டோம். 10-18 நேர்மை பொழுது இளமை உல்லாசத்துல பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். சரிங்க, இன்றைக்கு வீட்டுல என்ன சமையல்னு யோசிச்சிருக்கீங்களா? அதே வெளியில சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? சரி, எங்க சென்றாலும் மழையா இருக்குன்றது அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தலைநகரை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். பினாங்கில இருந்து வார இறுதி அப்படின்னு சொல்லும் போது பினாங்கில இருந்து இப்போல இருந்து அப்படிலாம் விடுமுறையை முடித்துக் கொண்டோ அல்லது அங்கிருந்து கோலாலம்பூருக்கு வரக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால பாதுகாப்பாக திட்டமிடுங்க. அதே வேளையில் பயணத்தின் போது நீங்க குறிப்பா எப்போதுமே சொல்றது தான், புகை மூட்டமா இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான அடை மழையான காலங்களா இருந்தாலும் சரி, அவசியம் இருக்குமாயின் மட்டும் நீங்க வெளியாவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா தொடர்ந்து பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையினால வெள்ளம் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் கவனத்துல கொள்ளுங்க. சரியா, அடுத்தடுத்து நம்ம நேர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பொன்கோக்கிலும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.

0: வணக்கம் பொன் கோகிலம், எப்படி இருக்கீங்க? பசியாட்டீங்களா?
1: பசியாட்டேன். நீங்க பசியாட்டீங்களா?
0: காலையில பசியார முடிச்சிட்டு கல்லூரி கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தேன்.
1: என்ன சாப்பிட்டீங்க?
0: கார்லிக் பிரெட். அண்ட் தேசி கோசம்.
1: சீனி கட்டுப்பாடு எல்லாம் தொடர்ந்துச்சீங்க?
0: சீவியர் இன்ஜரி எனக்கு நடந்தது லாஸ்ட் இயர் அக்டோபர். அதுல இருந்து என்னோட டயட் வந்து கம்ப்ளீட்டா நான் மாத்திட்டேன். அதனால வந்து இந்த மாதிரியான சாப்பாடு தான். ரைஸ் வந்து அறவே எடுக்கிறது இல்ல. ஸ்டீம் ஃபுட், ஃபிஷ், மீன், கோழி இந்த மாதிரிதான் ஓடிட்டு இருக்கு.
1: அப்ப ரொம்ப கவனமா உங்களுடைய சாப்பாட்டு முறையை நீங்க மாத்திருக்கீங்க. சரி, பேசிட்டே இருக்கோம். யார் பேசுறீங்கன்னு சொல்லவே இல்லையா?
0: என் பேரு கோமதி, கிளாங்ல இருந்து பேசுறேன்.
1: சரி, என்ன யோசிச்சிருக்கீங்க இன்னைக்கு?
0: இன்னைக்கு வந்து கணவர் தான் சமைக்க போறாரு. அப்ப அந்த பொறுப்பை வந்து அவர்கிட்ட அப்படியே நம்ம குடுத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை நீங்களே சமைச்சிருங்க அப்படின்னு.
1: என்ன அன்னைக்கு யோசிச்சிருக்காரு சமைக்கிறதுக்கு?
0: அவர் மார்க்கெட்டிங் போயிட்டு அவருக்கு பிடித்தமான இக்கன் கச்சாங்க வாங்கியிருக்காரு. அது வந்து அவர் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறேன்னு சொன்னாரு.
1: அப்பா, கேக்கும் போதே பரவசமா இருக்கு. போங்க. சரி, இதை அழைச்சு சொன்னதுக்கு நன்றி. நன்றி கோமதி.
0: பொன் கோகிலம்
1: சொல்லுங்க,
0: எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இந்த மின்னல் பாடல் போகுதுல, உங்களோட புதிய பாடல், அந்த பாடலை பாடியவர் யார்?
1: அந்த பாடலை பாடியவர் யார்? சரி, நிறைய பேர் பாடியிருக்காங்க. யார் யாருன்றதை உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் அந்த பாடலோடு சொல்றேன்.
0: ஓ, ரொம்ப நன்றி.
1: நன்றிங்க. வணக்கம்.

என்னை நோக்கி பாயும் தோட்டாத்திரைக்காக அந்த பாடலை நாம கேட்டோம். சற்று முன்பு கோமதி அழைச்சிருந்தாங்க, கில்லாண்டில இருந்து அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மின்னல் எஃப்எம் பாடலை வந்து பாடியவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. மின்னல் எஃப்எம் உடைய பாடலை நம்ம அடுத்து கேட்க போறோம். யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா, தியா, பிரகாஷ், குகா, அப்புறம் இந்த பாடலுடைய பாடலாசிரியர் அருள், இந்த பாடலுடைய இசையமைப்பாளர் ஜே, இவங்களோடு நம்முடைய அறிவிப்பாளர்களும் அங்கங்க லேசா குரல் கொடுத்திருக்கோம். சரி கோமதி, உங்களுக்கு பதில் கிடைச்சதா யார் யார் பாடினாங்கன்னு சொல்லிட்டேனா? சரி, அந்த பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: கோகிலாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். மேரி சிரம்பான்ல இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க மேரி, மழையா சிரம்பான்ல?
0: காலையில இருந்து மழை, இப்பதான் தேவாலயத்துக்கு போயிட்டு திரும்பிட்டு இருக்கோம். இப்ப கொஞ்சம் மழை நின்றுச்சு. இன்று என்னோட மகனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால இன்னைக்கு அவருக்கு சந்தோஷப்படுத்துற வகையில எல்லாரும் வந்து வெளியே போறோம் சாப்பிடுறதுக்கு.
1: ஓ, வாழ்த்துக்கள், சிறப்பா இருக்கட்டும். எங்க சாப்பிடலாம்? எங்க காலையிலேவா இல்ல மதியமா?
0: மதியம் உணவுக்கு.
1: ஆஹா, அப்ப தடபுடலாதான் இருக்க போகுது இன்னைக்கு பிறந்த நாள்.
0: அதேதான்.
1: சரி, வாழ்த்து சொல்லிருங்க. உங்க மகன் பேர் என்ன?
0: லைனல் தீபன் அவர் பேரு.
1: சரி, லைனல் தீபனுக்கு எங்களுடைய வாழ்த்து வந்து சேரட்டும், சரிங்களா?
0: மிக்க நன்றி மாமி.
1: நன்றி, வணக்கம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

கார்த்திக் அனுராதா ஸ்ரீராம் பாம்பே ஜெயஸ்ரீ மூவரும் அந்த பாடலை பாடிருப்பாங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேரும் பாடிக்கிட்டே இருப்பாங்க, அனுராதா ஸ்ரீராம் அப்புறம் கார்த்திக். இடையில வந்து பாம்பே ஜெயஸ்ரீயோடைய சரணத்துல அவங்க வந்து உள்ளுக்கு வருவாங்க. அந்த பாடலை கேட்கும் போதே நல்லா உன்னிப்பா கேட்டீங்கன்னா, ஓ மூணு பேர் பாடிருக்காங்களா, இரண்டு பெண் குரல்களா அப்படின்றத யோசிச்சு பாப்பீங்க. அடுத்த முறை கேட்கும் போது பாருங்க எங்க பாம்பே ஜெயஸ்ரீயோடைய குரல், எங்க அனுராதா ஸ்ரீராம் அவங்களுடைய குரல் அப்படின்னு சொல்லி. ஸ்ரீ 10:50 நேரம் இப்பொழுது இளமை உல்லாசத்துல நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் முனைவர் சிவம் தமிழ்ச்செல்வம். ரஷ்யா ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர்கள் ஐநா பொது பேரவையின் 81வது கூட்டத்தொடரின் ஊடே சனிக்கிழமை நியூயார்க்கில் சந்தித்தனர். 2022 யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்புக்கு பின்னர் நடைபெற்ற முதல் இருதரப்பு சந்திப்பாக இது அமைந்தது. யுக்ரைன் போர் உள்ளிட்ட அண்மைய வாரங்களில் ஜெர்மனி ரஷ்யா இடையே அதிகரித்துள்ள பதற்றங்கள் குறித்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கே லெவ்ரோவும் அவரது ஜெர்மனிய சகா ஜோஹன் வெடபோலும் விவாதித்தனர். இந்த உரையாடலின் மூலம் புதிதாக எதுவும் கிடைக்கவில்லை என்று பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் லெவ்ரோவ் குறிப்பிட்டார். இந்நிலையில் கருங்கடல் வழியாக தானிய ஏற்றுமதி குறித்த உடன்பாட்டை எட்டுவதற்கு சாத்தியமான அனைத்தையும் செய்ய வேண்டும் என லெவ்ரோவை வலியுறுத்த வெடபோல் இந்த சந்திப்பை பயன்படுத்திக் கொண்டதாக ஜெர்மன் தரப்பு கூறுகிறது. சீனா அமெரிக்காவுக்கு 2 பாண்டா கரடிகளை அனுப்பியுள்ளது. வாஷிங்டனில் நடைபெற்ற உச்சநிலை மாநாடு முக்கிய முன்னேற்றங்கள் இன்றி குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளுடன் நிறைவடைந்த நிலையில் பெய்ஜிங் அதன் பாரம்பரிய அரசதந்திர வழக்கத்தை மேற்கொண்டுள்ளது. பாண்டா கரடிகளை அனுப்புவது ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டது போதும் சீன அதிபர் ஸி ஜின்பிங் வாஷிங்டனுக்கு பயணம் மேற்கொண்டதை முன்னிட்டு அந்த கருப்பு வெள்ளை பாண்டாக்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. வெளிநாடுகளுடன் நல்லுறவை வலுப்படுத்தும் நோக்கில் சீனா தொடர்புடைய நாடுகளுக்கு பாண்டா கரடிகளை அனுப்புவதை வழக்கமாக கொண்டுள்ளது. இத்தாலி ரோமில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த வரலாற்று தலம் கொலோசியம் மீண்டும் வருகையாளர்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை அதிகாலை 10 மீட்டர் உயரத்திலிருந்து கீழே விழுந்ததில் 22 வயது இளைஞர் உயிரிழந்ததை தொடர்ந்து உலகின் மிகப்பெரிய பழங்கால அரங்கமான அது 3 நாட்களுக்கு மூடப்பட்டிருந்தது. இத்தாலிய தலைநகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏறக்குறைய 1000 ஆண்டுகள் பழமையான கொலோசியத்தினுள் அந்த பணியாளர் புதிய விளக்கு அமைப்பை பொருத்திக் கொண்டிருந்த வேளை இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்தது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் சிறுரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 17 பேர் உயிரிழந்தனர். அதில் 2 அந்நாட்டின் ராணுவ நீதித்துறையின் மூத்த அதிகாரிகள் என போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது. தலைநகர் கிஷாசாவிலிருந்து கிழக்கே 200 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வாங்கோ பகுதியில் இவ்விபத்து நிகழ்ந்தது. ஜனநாயக கொங்கோ குடியரசில் சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதால் வான் போக்குவரத்து முக்கிய பங்காற்றுகிறது. எனினும் அங்குள்ள விமான நிலையங்களும் வான் கட்டுப்பாட்டு முறைகளும் இன்னமும் பின்னடைவான நிலையில் உள்ளதால் வான் பயணங்களை மேற்கொள்வது சொந்த பொறுப்பாகும். இச்சம்பவத்தில் பலியானவர்கள் 13 பேர் பயணிகள் எனவும் 4 விமான பணியாளர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவில் கடந்த வாரம் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளின் போது கடத்தப்பட்ட 60க்கும் மேற்பட்டோரை நைஜீரிய ராணுவம் வெற்றிகரமாக மீட்டுள்ளது. இந்த அதிரடி சோதனையின் போது 20 தீவிரவாதிகள் நைஜீரிய ராணுவத்திடம் சரணடைந்தனர். மேலும் பயங்கரவாதத்திற்கு உதவியதாக சந்தேகிக்கப்படும் 44 நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடான நைஜீரியாவில் தீவிரவாதம், ஆள் ஆயுத கடத்தல், எண்ணெய் திருட்டு ஆகியவற்றுக்கு எதிராக நைஜீரிய ராணுவம் தொடர்ந்து இத்தகைய கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. லிபியாவில் ஆயுத குழுவால் சில நாள்களாக தடை செய்யப்பட்டிருந்த எண்ணெய் குழாய் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக தேசிய எண்ணெய் நிறுவனம் NOC கூறியது. தென்மேற்கு லிபியாவில் உள்ள அல் சரரா எண்ணெய் வயலை மத்திய தரைக்கடல் கடற்கரையில் உள்ள ஜாவியா ஏற்றுமதி முனையத்துடன் இணைக்கும் அந்த குழாய் திங்கட்கிழமை மூடப்பட்டதில் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது. மேலும் சுமார் 95 மில்லியன் அமெரிக்க டாலர் இழப்பு ஏற்பட்டதாக NOC தெரிவித்தது. விளையாட்டு. UEFA நாடுகள் லீக் கால்பந்து. வேம்பிளி அரங்கில் 3-2 என இங்கிலாந்தை வீழ்த்திய போதிலும் ஸ்பெயின் தனது ஆட்டத்திறனை மேலும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்று பயிற்றுநர் லூயிஸ் டாலியா ஃபெண்டே நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கிண்ண வெற்றிக்கு பிறகு முதல் ஆட்டத்தில் களமிறங்கிய லா ரோஜா அணி இங்கிலாந்திடமிருந்து கடுமையான அழுத்தத்தை எதிர்கொண்டது.
இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

0: மின்னலின் இளமை உல்லாசம்.
1: அவங்க இளமை உல்லாசத்துல தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. அதே வழியில வாராந்திர இலக்கிய தொகுப்பு அமுதே தமிழே காலை 11:15 இடம்பெறவிருக்கின்றது. தொடர்ந்து நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். சில இலக்கிய தொகுப்புகள் அப்படின்னு சொல்லும்போது

0: அண்ணே, அடுத்த வாரம் எங்க வீட்டுல பெரிய விருந்து நடத்த போறோம். பாபா சிறைச்சி மசாலைக்கு ஆர்டர் பண்ணனும். ஸ்டாக் இருக்குல்ல, பத்தாம போயிட போகுது.
1: உண்மைதான், பாபாஸ் பொருளுங்க நிறைய விக்குது. ஆனா பாபாஸ் வாகனங்க தொழிற்சாலையில இருந்து பொருட்களை ஏத்திக்கிட்டு எல்லா இடத்துக்கும் அடிக்கடி வரதால மசாலா பொருட்கள் ரொம்ப புதுசா இருக்கும். பயப்பட வேணாம், எதை வேணும்னாலும் எப்பவும் எங்கேயும் வாங்கலாம்.
0: அப்படின்னா அடுத்த வாரத்துக்கு தேவையான பாபாஸ் பொருட்களை எப்ப வேணாலும் வாங்கிடலாம், அதானு சொல்ல வரீங்க?
1: நீ சொல்றது சரிதான்.
2: மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது.
3: இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கொள் வாயில் அடைத்தனன் தோழி.
4: இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன்.
5: ஞாயிறு காலை 11:15 அமுதே தமிழே.
6: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுதோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM
1: மின்னலோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களுக்கு எங்களுடைய நன்றியை. அடுத்து இடம்பெறுகின்றது வாராந்திர இலக்கிய நிகழ்ச்சி அமுதே தமிழே.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். கவிஞர் சுப்பிரமணியம் உயர்ந்த விடுமயங்கள் என்ற தலைப்பிலான கவிதையோடு அமுதே தமிழே நிகழ்ச்சிக்கு நம்மை வரவேற்கிறார்.
1: உயர்ந்த விழுமியங்கள், யாருக்கும் யார் குறையில்லை கான், யாருக்கும் யார் குறையில்லை கான், ஞான் யாருக்கும் நிகரில்லை கோள், ஞான் யாருக்கும் நிகரில்லை கோள், ஏற்றத்தாழ்வுகள் இயற்கை சமைத்த சமத்துவம், ஏற்றத்தாழ்வுகள் இயற்கை சமைத்த சமத்துவம், ஆண்கள் பெண்கள் வெள்ளை கருத்து கட்டை நெட்டை அடையாளங்களின் அரிதாரம், ஆண்கள் பெண்கள் வெள்ளை கருப்பு கட்டை நெட்டை அடையாளங்களின் அரிதாரம், ஒவ்வொரு ஆளுமைகளும் உயர்ந்த விழுமியங்கள், ஒவ்வொரு ஆளுமைகளும் உயர்ந்த விழுமியங்கள். நன்றி.

0: மலாயா சுதந்திரம் பெற்ற காலத்தில் குமுகாய அவலங்களை வெளிக்கொணர்ந்து சிந்திக்க வைத்த சிறுகதைகளை தொடர்ந்து நமக்கு வழங்கி வரும் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான் இன்று வேர்கள் என்ற கதையை சுவைப்பட கூறுகிறார்.
1: வேர்கள் வே விவேகானந்தன். வே விவேகானந்தன் முருக சுப்பிரமணியம் காலத்திற்கு பிறகு தமிழ் நேசனில் ஆசிரியர் பொறுப்பேற்றவர். அவருடைய பத்திரிகை தலையங்கங்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. மலேசிய நண்பன் பத்திரிகையிலும் தலையங்கம் எழுதியிருக்கிறார். கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் கல்வி கற்றவர். அஜாந்தா அழைக்கிறது என்ற அவருடைய பயண நூல் மிகவும் பேசப்பட்ட ஒன்று. சிறுகதைகள் ஒரு சிலவே எழுதியிருந்தாலும் அவை சமகால சிக்கல்களையே களமாக கொண்டவை. வேர்கள் சிறுகதை தோட்டப்புற காதலை சொல்கிறது என்று மேலோட்டமான வாசிப்பில் முடிவுக்கு வரும்பொழுது கதை நகர நகர அது வேறொரு பரிமாணத்தில் போய் நிற்கிறது. காலனித்துவ ஆட்சியில் மலாயாவுக்கு ஒப்பந்த கூலிகளாக கொண்டு வரப்பட்டவர்கள் இங்கே சம்பாதித்து விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கே போய்விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் மீண்டும் ஊருக்கே திரும்பி விட்டவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம். வேர்கள் கதையில் கந்தசாமியும் மரகதமும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள். இருவருமே மலாயாவில் பிறந்தவர்கள், எனவே இந்த மண்ணின் மீது பற்று கொண்டவர்கள். மரகதத்தின் தந்தை பெருமாள் கங்காணியும் அவர் மனைவியும் தமிழகத்தில் பிறந்து திருமணமாகி மலாயாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள். கந்தசாமியும் மரகதமும் மனமாற விரும்புகிறார்கள் என்ற தகவல் பெருமாள் கங்காணியை தொந்தரவு செய்கிறது. மகள் மலாயாவில் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்து அவளை தமிழ்நாட்டுக்கே அழைத்து போய் தன் உறவினர் மகனுக்கு கட்டி வைக்க அவசர அவசரமாக முடிவெடுக்கிறார். மலாயா பிழைக்க வந்த பூமி மட்டுமே என்ற எண்ணமே அவரையும் தமிழகத்தை நாட வைக்கிறது. அவர் மனைவிக்கு கணவனின் முடிவில் சம்மதமில்லை. மலாயாவிலேயே மரகதத்துக்கு வேறொரு பையனை பார்த்து மனம் செய்யலாமே என்று தன் ஆலோசனையை சொல்லி மன்றாடுகிறாள். ஆனால் கங்காணி தன் முடிவை மாற்றிக்கொள்ள மறுக்கிறார். தன் சாதி சனம்தான் முக்கியம் என்று பிடிவாதமாக இருக்கிறார் கங்காணி. இத்தகவலை அறிந்த கந்தசாமி பதற்றமாகி விடுகிறார். தமிழ்நாட்டுக்கு மரகதத்தை கொண்டு போக இன்னும் சில நாட்களே எஞ்சியிருக்கும் நிலையில் அவள் தன் பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு தலைமறைவாகி விடுகிறாள். கங்காணி மகளை தேடி அலைந்து கொண்டிருந்த போது மரகதம் நஞ்சருந்தி உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தி அவரை பதற்றமடை செய்கிறது. அவர் மருத்துவமனைக்கு விரைகிறார். கங்காணி மரகதத்தை கந்தசாமிக்கே மனம் முடித்திருந்தால் இந்த அவல நிலை ஏற்பட்டிருக்காதே என்று வருந்துகிறார். ஆனால் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் இருக்கும் பெண் தன் மகள் மரகதம் அல்ல என்று தெரிந்ததும் கங்காணிக்கு உயிரே வருகிறது. மகளை காணவில்லை என்று புகார் அளிக்க அவர் காவல் நிலையத்துக்கு போகிறார். அங்கே கந்தசாமியையும் மரகதத்தையும் ஒரு சேர சந்திக்கிறார். அவர்களும் தங்கள் பாதுகாப்பு கருதி புகார் அளிக்க வந்திருக்கிறார்கள். பின்னர் இருவரையும் தங்கள் வீட்டுக்கே அழைத்து சென்று அவர்கள் விருப்பப்படியே மனம் செய்து வைக்கிறார் கங்காணி. இக்கதை நேர்கோட்டு உத்தியில் சொல்லப்பட்டு சிறப்பெய்து இருக்கிறது. மாணிக்கம் கங்காணியின் எண்ணம் அக்காலத்தில் பிழைப்பை தேடி வந்தவர்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் மாணிக்கம் கங்காணியின் மனைவியின் எண்ணமோ அதற்கு முரணாக சொல்லப்பட்டிருக்கிறது. கதையை உயிரோட்டத்துடன் நகர்த்த இந்த நேரெதிர் உத்தி கை கொடுத்திருக்கிறது. மலாயாவில் பிறந்து வளர்ந்தவர்கள் இங்கேயே வாழ விரும்புவது இயல்புக்கு மாறானதல்ல. பிறந்த மண்ணே ஒருவரை சுவீகரித்துக் கொள்ளும். வேரோடு பிடுங்கி வேறு மண்ணில் நடும்பொழுது மரம் செழித்து வளர்வதில் பெரும் சிக்கல்கள் உண்டாகும் என்ற செய்தியை சொல்ல வந்த கதைதான் வேர்கள். மலாயா மண் பிழைக்க வந்த மண் என்ற அபிப்பிராயத்தை இங்கேயே பிறந்து வளர்ந்தவர்களால் தான் மாற்ற முடிந்திருக்கிறது. தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் தமிழகத்துக்கே திரும்புவது கனவாக இருந்திருக்கிறது என்று வரலாறு சொல்கிறது. வேர்கள் என்ற வே விவேகானந்தனின் கதை பிழைக்க வந்த மண்ணே வாழ வைக்கும் மண் என்ற கருத்தை வலிந்து முன்னிறுத்தி இருக்கிறது.
0: அடுத்த வாரம் கோ புண்ணியவான் இதயம் அழுகிறது என்ற கதையுடன் நம்மை சந்திப்போம்.

0: திரையிசை கண்ட இலக்கியம் நயம்பட உரைப்போம் போட்டியின் மாபெரும் இறுதிச் சுற்று கடந்த மாதம் 29ஆம் நாள் பெட்டாலிஞ்சயா சிவிக் அரங்கில் நடைபெற்றது. போட்டி இளையோர் பிரிவு, பொது பிரிவு என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இலக்கிய இன்பத்தை அனைவரும் அள்ளிப்பருக மிக எளிய வழி திரையிசை என்பதை உணர்ந்து இலக்கிய தேனை எல்லாரும் பெற இயல்பான வழி அமைத்திட இந்த போட்டி ஓம்ஸ் அறவாரியத்தால் நடத்தப்பட்டது. பொது பிரிவில் முதலிடத்தை பெற்றவரின் படைப்பை கடந்த நிகழ்ச்சியில் நாம் செவியுற்றோம். இரண்டாம் மூன்றாம் நிலைகளை எட்டியவர்களின் படைப்புகளை இப்போது நாம் கேட்போம்.
1: இரண்டாவது நிலையில் 3000 ரிங்கிட் பரிசு தொகையுடன் தங்க பதக்கத்தையும் பெறப்போகும் போட்டியாளர் வடிவேலு சின்னக்கண்ணு.
2: தமிழண்ணை தாழ் பணிவோம், அவள் தடைத்திட பணி செய்வோம். ஆன்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். தமிழ் இலக்கிய பரப்பிலே சிற்றிலக்கியம் என்ற ஒரு வகை உண்டு. இந்த சிற்றிலக்கியத்திலே விக்கிரமன் சோழன் உலா என்ற ஒரு இலக்கியம் மிகச்சிறந்த இலக்கியமாக, நறும்புணல் எப்படி ஓடுகிறதோ அதுபோன்று குளிர்ச்சி தருகின்ற ஒரு இன்ப இலக்கியமாக கருதப்படுகிறது. இந்த இலக்கியத்திலே ஒரு காட்சி வருகிறது. இந்த இலக்கியத்தை எழுதியவர் கவி சக்கரவர்த்தி ஒட்டக்கூத்தர். ஒரு காட்சியை நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம். சோழ மன்னன் விக்கிரம சோழன் நகர் வளம் வருகின்றான். அவன் வீரத்திலே சிறந்தவன், சிறந்த பேரழகன். அவனை பார்ப்பதற்கு 7 வகையான பெண்கள் அணி திரண்டு வருகிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், நடிகர் விஜயை பெண்கள் பார்ப்பது போலது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அப்படிதான், 7 வகையான பெண்கள் என்று சொல்வது. யாரை சொல்கின்றேன்? அறிவை, தெரிவை, மங்கை, மடந்தை, பேரிளம்பெண் என்று 7 வகையான பெண்கள் இலக்கியத்திலே சொல்லப்படுகிறது. இந்த பெண்கள் எல்லாம் திரண்டு வந்து விக்கிரமனினுடைய அழகை பார்த்து மெய்மறந்து ரசிக்கிறார்கள், இன்ப புலகாங்கிதம் அடைகிறார்கள். அவர்கள் உள்ளத்திலே காமமும் காதலும் கட்டவிழ்த்து ஓடுகின்றன. ஒரு பெண் விக்கிரமனை பார்த்து கொண்டே இருக்கிறாள். வைத்த விழிவாங்கால் பார்த்து கொண்டிருக்கிறாள். கொஞ்ச நேரத்தில் கண்களை மூடிக்கொள்கின்றாள். அவள் பக்கத்தில் அவளுடைய தோழி இருக்கின்றாள். கேட்கின்றாள், ஏனடி பண்ணே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கின்றாய் என்று கேட்கின்றாள். அதற்கு அவள் சொல்கின்றாள், விக்கிரமன் தான் கண் திறந்த பொழுது என் கண்ணுக்குள் இறங்கிவிட்டான். அவன் வெளியேறி விடுவான். வெளியேற விடாமல் தடுப்பதற்காக நான் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றேன். இது தப்பா? அடி பைத்தியகாரி என்று சொல்கிறாள் அவள். ஆமா, காதலித்து பார்த்தால் உனக்கு தெரியும், நான் காதல் பைத்தியம்தான் என்று அவள் சொல்கின்றாள். இந்த பாடலை ஒட்டக்கூத்தர் எப்படி எழுதியிருக்கின்றான் என்று பார்ப்போம். நெஞ்செடை வஞ்சன் வந்து புக்கணன் போகா வண்ணம் கண்ணெனும் புலங்கோல் வாயில் அடைத்தனன் தோழி என்று தோழிக்கு பதில் குறைப்பது போல் அவள் கூறுகின்றாள். கண்ணதாசன் இந்த பாடலை பார்க்கின்றார். அவர் எப்படிப்பட்ட ஒரு கவிஞர்? துரும்பை இரும்பாக்குவார், கரும்புமாக்குவார். நறுந்தமிழிலே இந்த ஒரு காட்சியை பார்த்து அவர் ஒரு பாடலை ஒன்றை பாடுகின்றார். இது சரம் வரிகளாக வரும். கண் திறந்து நான் இருந்தேன் கட்டழகர் குடி புகுந்தார், கண் திறந்தால் போய் விடுவார் கண் மூடி நான் இருப்பேன். அடுத்த வரை நீங்களே பாடிக்கொள்ளுங்கள், என்னவென்று உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் கைராசி என்ற படத்திலே சரோஜா தேவி அவர்கள் ஜெமினி கணேசனை நினைத்து பாடுவது போன்று அமைக்கப்பட்ட ஒரு பாடல். ஆகவே சிற்றிலக்கியம் என்பது சாதாரண இலக்கியங்களே அல்லர் அன்பர்களே. அடுத்து உங்களை எல்லாம் ஒரு நாட்டிற்கு நான் அழைத்து செல்லவிருக்கின்றேன். அது எந்த நாடு? கம்பராமாயணத்திலே கம்பர் பாடிய கோசல நாடு. இந்த நாடு சாதாரண ஒரு நாடு அல்ல. நீர்வளமும் நிலவளமும் நிரம்பிய அற்புதமான நாடு. இந்த நாட்டிலே பசிப்பிணி என்பதே இல்லையாம். பசுமை பாய் விரித்து படுத்துறங்குகின்ற ஒரு அருமையான நாடு. மக்கள் நல்ல வாழ்க்கை வாழ்கின்றார்கள். ஏன் மக்கள் நல் வாழ்க்கை வாழ்கின்றார்கள்? பசி வந்தால் அவர்களுக்கு போதிய உணவு அந்த நாட்டிலே கிடைக்கிறது. எங்கு பார்த்தாலும் எழில் பசுமை கோலம் பூண்டு இருக்கின்றது. இந்த வரிகளை அவர் சொல்லுகின்றார், கம்பர் பாடுகின்றார். நீரிடை உறங்கும் சங்கம், நிழலிடை உறங்கும் மேதி, தாரிடை உறங்கும் வண்டு, தாமரை உறங்கும் செய்யாள், தூரிடை உறங்கும் ஆமை, துறையிடம் உறங்கும் சிப்பி, போரிடை உறங்கும் அன்னம், பொழிலிடை உறங்கும் தோகை. இந்த பாட்டினுடைய பொருள் என்ன? அங்கு இருக்கக்கூடிய உயிரினங்கள் குண்டு விட்டு நன்கு உறங்குகின்றனவாம். எப்படி? சிப்பி நீரிலேயே உறங்குகிறதாம், எருமை மாடு வந்து மர நிழலிலே உண்டு விட்டு படுத்து உறங்குகின்றதாம், இதில் தெய்வமும் உறங்குகிறதாம். யார் உறங்குகிறார்கள்? திருமகள் தாமரையிலே உறங்கி கொண்டிருக்கிறாளாம். அடுத்து சோலையிலே அழகுமையில் ஆனந்த கூத்தாடுகிறதாம். ஆமை சேற்றிலே புரண்டு கொண்டு ஓடுகிறதாம். இதைத்தான் கண்ணதாசன் பாடுகின்றார். என்ன பாடுகின்றார்? காட்டில் மரம் உறங்கும், களனியிலே நெல் உறங்கும், பாட்டில் பொருள் உறங்கும், பார்க்கடலில் மீன் உறங்கும், காதல் இருவருக்கும் கண் உறங்காது, அதில் காதலர் பிரிந்து விட்டால் பெண் உறங்காது என்று பாடுகிறார். இதில் பாருங்கள், நுட்பமாக கவியரசு கண்ணதாசன் உறங்கும் உறங்கும் என்ற சொல்லை இறுதியிலே எதிர்வனை ஆட்டியிருப்பார், உறங்காது என்று. எது உறங்காது? காதலர் பிரிந்து விட்டால் பெண் உறங்காதாம், காதல் வயப்பட்ட மனங்களும் உறங்காதாம். ஆகவே இப்படிப்பட்ட பாடல்கள் திரை இசை உலகத்திலே நாம் படிக்க வேண்டும், இலக்கிய இன்பத்தை நுகர வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
1: மூன்றாம் நிலையில் மதியழகன் கோவிந்தசாமி.
3: நாம உண்மையிலேயே சந்தோஷமா தான் இருக்குமா? அனைவருக்கும் வணக்கம். அண்மையில் ஒரு கவிதை என் வாசல் தேடி வழி மிகுந்த ஒரு வரிகளை கொண்டு தடுத்து விட்டு கொடுத்து விட்டு சென்றது. ஒரு முதிர்கண்ணி இப்படி சொல்கிறாள், எனக்கு ராமன் வேண்டாம், எனக்கு ராமன் வேண்டாம், ராவணனாவது. இந்த வரிகளை நாம் அப்படியே கடந்து சென்று விட முடியாது. இன்று நான் யாரும் பேச தயங்கும் ஒரு தலைப்பு உங்கள் முன் மதியழகன் கோவிந்தசாமி, பெண்களின் மோகம் அல்லது விரக தாபத்தை பற்றி பேச வருகிறேன். இதை பற்றி ஒரு ஆய்வு செய்யும் பொழுது காலக்குதிரினை நான் சங்கம் மருவிய காலத்திற்கு கொண்டு செல்கிறேன். அங்கு நிற்கிறார் நமது திருவள்ளுவர் காமத்து பாலில் 1167 திருக்குறளில். காம கடும் புனல் நீந்தி கரை காணேன், யாமத்தும் யானே உளேன் என்று பகர்கிறார். அதாவது இது ஒரு பெண்ணின் பதிவு. என் மோகத்தை நீ வெறும் ஆற்று நீர் என்று நினைத்து விடாதே, அது காட்டாறு போல மிகவும் வேகமாக சுழலக்கூடியது என்று பதிவு செய்கிறாள். அது ஒரு புறம் இருக்க 18 நமது காலக்குதிரை செல்கிறது. அங்கு திரு குற்றால குறவஞ்சியில் திருக்குடராசப்பர் இப்படி சொல்கிறாள், நேற்றைக்கெல்லாம் குளிர்ந்து காட்டி இன்று கொதிக்கும் நித்திரா பாவிக்கென்ன போட்டி, நடுவில் வந்தது இந்த காற்றுக்கு ஒரு கோட்டி, விரக தாபத்திற்கு முக்கின் மருந்தின்றி பரஞ்சாட்டி, தூது நீ சென்று வாராய் குற்றாலர் முன் போய் தூது நீ சொல்லி வாராய். அதாவது நீரை குடித்த குளிர்தென்றல் என்னை மகிழ்ச்சி தானே படுத்த வேண்டும், அது எப்படி நீ இல்லாத போது? அது மிகவும் குளிரான ஒரு கொதிக்கும் ஒரு சூழலில் நம்மை என்னை இட்டு செல்கிறது. இதற்கு மருந்து அது இது என்று எதுவும் இல்லை, நீதான் உடனே வா என்று தனது விரக தாபத்தை பதிய வைக்கிறாள். இதே சந்தத்தை, இதே கருத்தை 90 நேற்று நீ நாளை நான் எனும் எஸ் ஜானகியின் வைரமுத்து வரிகளில் பொன்வா

அதாவது எனது விராக்க தாபம் என்பது வானம் போல அல்ல, பொன் வானம். பொன் வானத்தை நீ எப்படி பார்க்காமல் இருப்பாய்? பொன் வானத்தில் மழைதானே பெய்ய வேண்டும், ஆனால் நான் பன்னீரை சொரிகிறேன். ஏன் என்னை நீ பார்ப்பாய், என்னை வந்து நீ சேருவாய், நீதானே மருந்து என்று பொன்வானத்தை இயற்கையை தூர்ந்து விடுகிறாள். மழை பூக்களே ஒதுங்க இடம் பார்க்குதே, அவர்கள் தனித்து சேரும் அந்த நினைவு, ஒவ்வொரு நினைவையும் அவள் தனக்குள் கூடலாக ஊடலாக சேர்க்கிறாள். மழை செய்யும் கோளாறு குதிக்குதே பாலாறு, இது மிகவும் அழகான வரி. இந்த மழை செய்யும் கோளாறில் இதில் நீ முறை என்று ஒன்று பார்க்காதே, இது இப்படித்தான் நடக்க வேண்டும், அது அப்படிதான், உடனே வந்து சேர். இது மழை செய்யும் கோளாறு கொதிக்கிதே பாலாறு. நண்பர்களே, பாலாறு என்பது ஒரு மணல் வெளி, ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே அங்கு மழை பெய்யும். ஆக காய்ந்த நிலம் மழையை வேண்டி காத்திருக்கும் ஒரு மணல் வெளி போலத்தான் இந்த பெண் தன் காதலனுக்காக, தனது இழந்த கணவனுக்காக காத்திருக்கிறாள். சீக்கிரம் வந்து மழையாக என்னுள் சேர், இந்த பாலாரை நாம் தேனாராக ஆக்குவோம் என்று அவள் தனது காதலையை சொல்கிறாள், செலுத்துகிறாள். இதில் என்னதான் தனது விரக தாபத்தை அவள் பதிய வைத்தாலும் அதில் ஒரு அழகு. பெண்கள் தான் நமது கலை கலாச்சாரம் என்று ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ பழகி கொண்டவர்கள் தானே. அதில் கேள்வியும் அவனிடமே வைத்து விடுகிறாள், பதிலையும் அவனிடையே வைத்து விடுகிறாள். இது காமன் ஆசைக்கும் காதல் பூசைக்கும் நேரமா, எங்க அவரு கேட்காம போயிருவாரோ என்று திரும்பவும், இது காதல் ஆசைக்கும் காமன் பூசைக்கும் நேரமா, இந்த ஜோடி வண்டுகள் ஜோடி சேர்ந்திடுமா என்று பதிலளித்தார். திரு குற்றால பிரவஞ்சியில் நாம் பேசிய தைரியம், பெண்கள் பேசிய தைரியம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பேச முடிகிறதா? அப்படி பேச முடிந்தால் நாம் வெற்றி பெற்றவர்கள். நன்றி, வணக்கம்.

இந்த பாடலை கடக்காமல் சிறு வயதை கடந்து வந்தவர்கள் மிக மிக குறைவு. ஒரு காலத்தில் இன்றைய இளம் தலைமுறைக்கு இந்த பாடல் தெரியாமல் இருக்கலாம். அதனை உருவாக்கிய கவிஞரும் தெரியாமல் இருக்கலாம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை உள்ளத்து உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை என்ற பாடலை கவிதைக்கு இலக்கணமாக தந்தவர். குழந்தைகளுக்காக பாடியவர். தமிழ் மொழி பற்றாளர். கவிதை எழுதுவதில் வல்லவர். இறை உணர்வு மிக்கவர். வேற்றுமைகளை சாடியவர். காந்திய சிந்தனையாளர். தேச உணர்வுடையவர். அவரின் கவிதைகள் வழியாக அவரது கவிதை உள்ளத்தை காணலாம். 1876 ஜூலை 27 பிறந்தார். பள்ளிகளில் கல்லூரிகளில் ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணிபுரிந்தார். அட்வின் ஆரன்லின் ஆசிய ஜோதியை தமிழில் தழுவி எழுதினார். பாரசீக கவிஞர் உமர் கையாம் பாடல்களை தமிழில் எழுதினார். ஆராய்ச்சி துறையில் தேசிய விநாயகம் பிள்ளை பல அரிய பணிகளை ஆற்றியிருக்கிறார். 1922 மனுண்மணியம் மறுபிறப்பு என்ற திறனாய்வு கட்டுரையை எழுதினார். சென்னை பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேரகராதி உருவாக்கத்தில் மதிப்பியல் உதவியாளராக இருந்தார். கம்ப ராமாயணம், திவாகரம், நவநீத பாட்டியல் முதலிய பல நூல்களின் 8 படிகளை தொகுத்திருக்கிறார். காந்தலூர் சாலை பற்றிய ஆய்வு நூலை எழுதினார். 1940 டிசம்பர் 24 சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் தமிழவேல் உமா மகேஸ்வரம் பிள்ளை அவர்கள் கவிமணி என்ற பட்டத்தை இவருக்கு வழங்கினார். 1954 செப்டம்பர் 26 கவிமணி காலமானார். நேற்று அன்னாரது நினைவு நாள்.

தமிழ் வளர்த்த திருமுறைகள். என்னே அழகு! தமிழை வளர்த்தன திருமுறைகள் என்று சொன்னாலும் தகும். திருமுறைகளை தமிழ் வளர்த்தது என்று சொன்னாலும் சால பொருந்தும். திருமுறைகள் முழுக்க எல்லையில் இன்பத் தமிழ் தேன் விரவி கிடக்கிறது. நமக்குத்தான் அதனை அள்ளிப்பருக நேரமும் இல்லை, எண்ணமும் இல்லை. நெறி என்ற சொல்லுக்கு பல பொருள்கள் இருக்கின்றன. நீதி, நேர்மை என்று சொல்லலாம். வழி என்ற பொருளும் உண்டு. இரண்டையும் ஒருங்கிணைத்தால் நீதியான வழியில் செல்லுமாறு வழிப்படுத்துவது என்று பொருள் அமைகிறது. தத்துவங்கள் எண்ணற்றவை. இவற்றை போதிக்கும் ஞான உபதேசங்களும் கணக்கிலடங்கா. இவற்றை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக கையாண்டு வாழ இயலுமா? இயலாது. காரணம், அந்த அளவுக்கு நமக்கு ஆயுள் இராது. இந்த ஞான உபதேசங்கள் அனைத்தையும் பின்பற்றுவது எல்லையற்ற பெருங்கடலை கடப்பது போன்றதொரு செயற்கரிய சாதனை. இதற்கு பதிலாக இகத்தில் நல்வாழ்வும் பரத்தில் பரமனின் திருவடிகளும் சித்திக்குமாறு செய்யக்கூடிய சிலவற்றையாவது நாம் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். சைவ சமய நூல்கள் எண்ணற்றவை. அவற்றுக்கு திலகமென திகழும் திருமுறைகள் நமக்கு நல்லுரை கூறி நல்வழிப்படுத்துவன. இவற்றை நாம் ஓதி அடி ஒற்றினாலே எல்லையில் தமிழ்ஞான கடலை கடப்பதற்கு ஒப்பாக அமையும் என்பதில் ஐயமில்லை. மொழியையே பரம்பொருளாக வைத்து பரம்பொருளையே மொழியாக சமைத்தவர்கள் நம் தமிழ் ஞான சான்றோர்கள். நம் அடியார்கள் இவ்வாறு பாடி அளித்தமைக்கு காரணம் என்ன? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பரந்த நோக்குதான். ஏனுரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டிடீர், யானடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே என்று பாடினார் வள்ளலார். மக்கள் சமூகத்தில் தோன்றி வானளவு உயர்ந்து ஈசனை தொட்டு அந்த இன்பத்தை தம்மோடு நிறுத்திக் கொள்ளாமல் மறுபடியும் மண் உலகுக்கு தருகின்ற ஒப்பற்ற சேவையை புரிந்தவர்கள் நம் சான்றோர்கள். திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதவூரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வரு ஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மறுவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை ஐயடிகள் சேரமான், ஒளிர்கீரர் கல்லாடனார், உண்கபிலர் பரணர் மெய் உணரிளம் பெருமானோடு, ஓங்குமதிராவடிகளார், திருமேவு பட்டினத்தடிகளோடு, நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் பன்னிரண்டருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சங்ககாலம் தமிழர் மிகச் சிறப்புற்று வாழ்ந்த காலமாக இருந்தது. இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு தமிழ் மண்ணில் இருண்ட காலம் தொடங்கியது. செங்கோல் முறையற்ற களப்பிரர் செல்வாக்கு பெற்றனர். முறையான மன்னராட்சி நசிந்தது. மக்களின் வாழ்வு, மொழி, கலை, இலக்கியம் யாவும் சீர்குன்றின. இக்காலத்தில்தான் பயமற்ற பக்தி நெறி பரவ வேண்டிய அவசியம் விளைந்தது. நாயன்மார் சைவ அடியார்கள் ஈசன் அருளோடு சின்னெறியாம் சைவ நெறியை பரப்புவதில் ஈடுபட்டனர். அதற்கு அவர்கள் கையாண்ட நெறிகள் இரண்டு. ஒன்று தமிழ், மற்றொன்று இசை. இறைவன்பால் திடமான அன்பும் தளராத பிடிப்பு மட்டும் இருந்தால் போதும். யாதொன்றுக்கும் அஞ்ச தேவையில்லை, கலங்க வேண்டியதில்லை. நம்மை காத்து அருள் சுரக்கும் பொறுப்பை ஆண்டவன் ஏற்றுக்கொள்கிறான். நாமார்க்கும் குடியல்லோம், நமனை எஞ்சோம், நரகத்தில் இடர்படோம், நடலை இல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், எண்ணாலும் இன்பமே துன்பமில்லை என்கிறார் அப்பர் சுவாமிகள். பக்தி நெறி பயமற்ற நெறி, அதேவேளை மிக பயனுள்ள நெறி. ஈசனை பாடி பரவுவதால் நமக்கு நல்வினை சித்திக்கிறது. பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவிக்கேற்ப நானாலும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையே என்கிறார் ஞான சம்பந்தர். செந்நெறி வாழ்க்கை வாழ்வதற்கு துணை புரியும் பக்தி வாழ்வு வாழ்வதற்கான வழிகளை திருமுறைகள் கற்றுத்தருகின்றன. அதனாலேயே என்னவோ இவற்றுக்கு திருமுறை என பெயரிட்டனர் சான்றோர். அதாவது வாழ்க்கையை நன்முறையில் வாழ இவை நமக்கு முறையாகச் சொல்லித் தருகின்றன. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்கள் சிறையின்று வைக்கப்படும் என்று பாடினார். முறை என்றால் அறநூலும் நீதிநூலும் சொல்லும் நெறி என்று பரிமேலழகர் உரை செய்திருக்கிறார். திருமுறைகள் இயல்பாகவே அறத்தையும் நீதியையும் உரைக்கின்றன. இவை ஈசனின் குணங்களைச் சொல்வதோடு முற்றுப்பெறவில்லை, இயற்கையை போற்றுகின்றன.
இயற்கையோடு இசைந்து வாழ வேண்டுமென்று இன்று உலக அளவில் இயக்கம் மேற்கொள்கிறோம். அவற்றை அன்றே நமக்கு அழகாக சொன்னவை திருமுறைகள். சமுதாயத்தின் ஆழமான உணர்ச்சிகளை சென்று தொடுகின்றன திருமுறைகள். மொழியை புகழ்கின்றன, ஏழிசையாய் இசைப்பயனாய் என இசையை பெருமைப்படுத்துகின்றன. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு, பற்றற்ற ஈசனை பற்றுக என்கிறது திருக்குறள். இந்த பற்று எவ்வாறு ஏற்படும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கும் பேறு எப்படி சித்திக்கும்? அவன் அருளால் அவன்தாள் வணங்கினால் இவை நமக்கு கிட்டும். இந்த தத்துவத்தை புரிந்து சிக்கன பிடித்தேன் என்று சொல்வதைப் போல ஈசனின் திருவடிகளை அடைக்கலம் கொண்டு விட்டால் அதுவே போதும். திருமுறைகள் நம் தமிழ் மொழியில் இயற்கையாக இருக்கும் அன்பு, பண்பு, அருள், அமுது, இனிமை, கனிவு ஆகியவற்றை அழகுற எடுத்துரைக்கின்றன. திருமுறைகள் இறைவனின் திருச்செவிக்கு நேரே சென்றடைவன. அவை பெருமந்திரங்கள். வாழும் இயல்பும் வழிபடும் முறையும் வந்தனை சிறப்பும் கூறி மக்களை நன்னெறிப்படுத்தும் திருமுறைகள் தமிழ் மக்களின் அரும்பெறச் செல்வமாகும். அவற்றை போற்றி நாள் மோதி நன்மை பெறுதல் நம் கடன். திருமுறையே சைவநெறி கருபூலம், தென் தமிழின் தேன் பாகாகும். திருமுறையே கைலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம். திருமுறையே நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூலாம். திருமுறையே சொக்கேசன் மதிமலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமால். இந்த அளவில் இன்றைய அமுதை தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம். அமுதி.

0: தயாரித்து வழங்கியவர் முனைவர் மு சங்கர்,
1: உதவி குணசுந்தரி நாகராஜன்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
3: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
4: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு?
3: சார் என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
4: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
3: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
4: அதிகமாவா? அதிகமானா?
3: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பரை கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
4: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
3: சார். நான் பிள்ளையை காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
4: பின்ன என்னமா? லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
3: நினைவுகளுக்காக
4: பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
3: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இப்ப
4: புரிஞ்சுகிட்டேன்.
5: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது. இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாள பேரிடரை தொடர்ந்து காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட 55 மலேசியர்களின் குடும்பத்தினர் தங்கள் உறவினர்களை தேடும் பணிகள் குறித்த அண்மைய தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்த சந்திப்பில் பங்கேற்பதற்காக காலை 9 மணி அளவில் விஸ்வாபுத்ரா சென்றனர். அந்த சந்திப்பு தேடி மீட்கும் பணிகள், அடையாளம் காணும் நடவடிக்கைகள் குறித்த முழுமையான விளக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்பை அக்குடும்பத்தினருக்கு வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலாக்கா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் மாநில நிலையில் கூட்டணியில் உள்ள உறுப்பு கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக நம்பிக்கை கூட்டணி PH உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் தலைவர் மன்றம், மாநில கிளைகள், தேர்தல் இயக்குநர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆகியோருக்கு இடையிலான கலந்தாய்வை தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் உறுதி செய்யப்படும் என்று மலாக்கா PH தலைவர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார். மலாக்கா சாயாங் ராயாட் விற்பனையை செயல்படுத்த ஏறக்குறைய 100,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. கோழி, இறால், கணவாய், இறைச்சி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட மளிகை உணவுப் பொருட்களை வாங்குவதற்கான மானியமாக இந்த ஒதுக்கீடு பற்றுச்சீட்டுகள் மூலம் வழங்கப்படுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ராயஸ் யாசின் தெரிவித்தார். சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ரான் அல் சஹோத் ஹோர்முஸ் நீரிணையில் பிப்ரவரி 28 நாளுக்கு முன்பிருந்த நிலை மீண்டும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். அத்துடன் எந்தவித கட்டணங்களும் கட்டுப்பாடுகளும் இன்றி பன்னாட்டு நீர்வழிகளில் கப்பல் போக்குவரத்து சுதந்திரமாக நடைபெற வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஐரோப்பா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பற்றிய அணுகுமுறையில் அதிக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று முன்னணி ஐரோப்பிய AI நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராபின் ராம்பேச் வலியுறுத்தினார். AIயின் ஆபத்துகளுக்கு நடுவே வாய்ப்புகளை மையமாக கொண்ட அணுகுமுறையை ஐரோப்பா கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய போட்டி தேசிய மகளிர் இரட்டையர் பெர்லிதான் எம்தீனா 21-18, 21-9 என இந்தியாவின் காயத்ரி கோவிந்தன் திரேசா ஜோலியை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினர். இதன் மூலம் நாட்டின் அந்த முன்னணியினை ஆசிய போட்டியில் மீண்டும் பதக்கம் வெல்வதற்கான மலேசியாவின் 12 ஆண்டுகால காத்திருப்பை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: அமங்க மின்னலின் இளமை உல்லாசம் தொடர்ந்து நீங்க இணைந்திருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. சரி, இப்பொழுதுதான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? சரி, இப்பொழுது தொடக்கம் ஒரு மணி வரை விறுவிறுப்பான பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. அது மட்டும் இல்லைங்க, பிடிச்சவங்களுக்கு நீங்க பிடிச்ச பாடலை கேட்கலாம். பெரும்பாலும் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லும் போது, அன்புக்குரியவர்கள் அப்படின்னும் போது, உங்களுடைய ஆசிரியரா இருக்கலாம், அல்லது நடனப்பள்ளி ஆசிரியரா இருக்கலாம், உங்களுக்கு சமயம் போதித்த ஆசிரியரா இருக்கலாம், அல்லது எங்கேயாவது நீங்க விளையாட போறீங்க, பூப்பந்து விளையாடுறீங்க, காட்பந்து விளையாடுறீங்க, அதை சொல்லிக் கொடுத்த பயிற்றுனரா இருக்கலாம், உங்களுடைய நண்பர்களா இருக்கலாம், யாரு வேணாலும் இருக்கலாம். ஆக வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா அப்பா, இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், தூரத்தில் ரொம்ப நாள் பேசாத ஒரு தோழி கூட உங்களுடைய குரலுக்காக காத்துட்டு இருக்கலாம் இல்லையா? இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அதனால நீங்க அந்த பாக்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டத்திலேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு அப்படின்னும் போது, உங்களுக்கு பிடித்த, நீங்கள் நேசிக்கின்ற, எப்போதுமே உங்கள் இதயம் ஏங்கி தவிக்கின்ற அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் இருக்காங்க. அது நண்பர்கள், உறவினர்கள், அன்புக்குரியவர்கள் அப்படின்னு பறந்துபட்ட நிலையில் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பாடலை நீங்கள் கேட்க போகிறீங்க, அழைத்து விருப்ப பாடலாக அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதையும் அழைச்சி சொல்லலாம். 0328255333 அல்லது 4768. சிலர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் நாங்கள் நினச்சேன் அப்படின்னு. நீங்கள் நினச்சது எப்படிங்க நமக்கு தெரியும்? இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? நல்ல வானொலியை பயன்படுத்திக்கங்க.

0: உங்களுக்கு எது பிடிக்கும்?
1: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் FM.
2: லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே.

0: வணக்கம் டாக்டர் பவித்ரா, எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம், நலமா இருக்கு.
0: டாக்டர் பவித்ரா எங்க நலச்சிருக்கீங்க?
1: சிரம்பான்
0: மக்கள் எப்படி இருக்காங்க?
1: எல்லாம் நலமா இருக்காங்க.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன்.
0: என்ன சொல்லுது உங்களோட ஞாயிற்றுக்கிழமை பொழுது?
1: உங்களுடைய
0: மகள் பெயர் திரும்ப சொல்லுங்க. மொழிவர்த்தினி, அழகான பெயர். சரி, அழகு குட்டி செல்லம். சரி, அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? உங்களுக்கு பிடிக்குமா?
1: எங்க ரெண்டு பேருக்குமே பிடிக்கும்.
0: ஏன் குறிப்பிட்ட அந்த பாடல்?
1: அவங்களுக்காக எழுதுன மாதிரி இருக்கு.
0: ஓ, அவங்க குட்டி குழந்தைங்கிறதுனால. எத்தனை வயது?
1: 4 வயது. அவங்களுக்கு
0: 4 வயது. சரி, 4 வயதுல நீங்க பாத்து இவ்வளவு சுட்டியா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க அப்படிங்கறது மாதிரி பாத்து வியப்படைந்த ஏதாவது ஒண்ணு இருக்கா?
1: அவங்களா? அவங்க நல்ல நிறைய பேசுறாங்க. 4 வயதுக்கு நிறைய பேசுறாங்க, நல்ல பாடல பாடுவாங்க.
0: அதனால எப்போதுமே வியப்பு தான்.
1: ஆமா, வியப்பு தான். அவங்க செய்யற எல்லாமே வியப்பு தான்.
0: சரிங்க டாக்டர், அடுத்த நீங்கள் கேட்ட விருப்ப பாடல், அப்புறம் உங்களுக்கு குழந்தைக்கும் பிடிச்ச அந்த பாடலை நம்ம அடுத்து கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

டாக்டர் பவித்ரா அந்த பாடல கேட்டிருந்தாங்க, நாம ஒளிபரப்பிட்டோம். சரி, இப்பொழுது பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லும் போது சிலர் என் மேல கோபமா தான் இருப்பீங்க, அழைக்கும் போது பாடலை கேட்கறீங்க. ஆனாலும் அடிக்கடி கேட்ட குரல்கள், அடிக்கடி மின்னலோடு நீங்க வந்து எப்போதுமே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, இன்றைக்கு நம்ம கொஞ்சம் வழிவிடலாம், புதிய குரல்கள் புதிதாக முதல் முதலாக அழைக்கிறேன் அப்படின்னும் போது இன்னும் கூட வாய்ப்பே கிடைக்காதுங்க, அழைச்சா எங்க கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிற நேயர்களுக்கு வந்து ஒரு வழி விட்டோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய குரலும் ஒலிக்கும், அவங்களுக்கு பிடித்த பாடலையும் நாமும் கேட்டு மகிழலாம் இல்லையா, அந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நாம அவங்களுக்கு கொடுப்போம். சரி, அந்த வகையில நீங்க அழைக்கலாம், 3328275333 அல்லது 4768.

0: இதுதான் ஃபர்ஸ்ட் கால் எனக்கு அடிச்சிருக்கு. நான் ரொம்ப நாள் அடிக்கிற கிடைக்கவே மாட்டேங்குது. நான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவை பேசுறேன் மின்னல் எஃப்எம்ல.
1: ஓ, அப்பனா மகிழ்ச்சி தான். சொல்லுங்க பிரபு, எங்க இருந்து?
0: பூச்சோங்கல இருந்து பேசுறேன்.
1: சரி சொல்லுங்க பிரபு, யாருக்கு நீங்க பாடல் கேட்க போறீங்க?
0: என்னோட மனைவிக்காக நான் ஒரு பாடல் கேட்கறேன்.
1: மனைவி பேர் சொல்லுங்க.
0: லோகேஷ்.
1: லோகேஷ், சரி என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: அவங்களுக்கு வந்து பூக்கள் பூக்கள் தருணம் அந்த பாட்டு போடணுங்க.
1: பூக்கள் பூக்கும் தருணம், மெட்ராஸ் படத்துல இருந்து. சரி, உங்க மனைவி கிட்ட நீங்க கற்றுக்கொண்ட ஒரு ஏதாவது ஒண்ணு அப்படின்னு சொன்னா என்ன?
0: அவங்க வந்து நம்மளுக்கு வந்து அழகா அழகான ஒரு விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து அழகா வந்து மனசை புண்படுத்துற மாதிரி பேச மாட்டாங்க எப்பயுமே. அவங்க வந்து கரெக்டா நம்ம கிட்ட ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா அழகா சொல்லுவாங்க.
1: அவங்களுக்கான பாடல் நிச்சயமா வழங்கலாம். எரிச்சல் ஆத்திரம் எல்லாம் படக்கூடாது என்ன பிரபு நீங்க?
0: இல்ல இல்ல, கண்டிப்பா கண்டிப்பா இல்ல. அந்த மூமெண்ட்ல வந்து நம்மளுக்கு அது வரும். அந்த டைம்ல
1: சூழல் தானே, மனிதர்கள் தானே நாம.
0: நம்ம சைட் இது பண்ண, நான் எப்பயுமே சொல்லுவேன், நீ என்ன பந்து ஒரு இடத்துல தூக்கி போட்டா அது வந்து திருப்பி வந்து உனக்கு எப்படி உங்ககிட்ட வருது, அதே மாதிரி தான் நீ என்ன குடுக்குறிய அதுதான் திருப்பி நம்மளுக்கு அது வரும் அப்படின்ட்டு. ஆனா அவங்க வந்து எனக்கு வந்து நிறைய குடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்கிட்டே இருந்து அவங்ககிட்ட இருந்து நிறைய போவே இல்லை, அது எனக்கே தெரியுது. ஆனா அதை கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கண்டிப்பா அதை மாத்துவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு.
1: என்னடா நம்ம பாட்டு கொடுத்துட்டே இருக்கோம், கொடுத்துறது நிப்பாட்டலாமான்னு கூட யோசிப்பாங்க. அப்புறம் என்ன நினைப்பாங்கன்னா, இல்ல நாம வந்து கொடுக்க பிறந்தவர்கள் தானே, நமக்கு கிடைக்கலனாலும் என்ன அப்படின்னு. ஆனா நீங்க கொடுக்க ஆரம்பிக்கும் போது அது அங்க ஒரு தொய்வு நிலை, இப்பதான் கொடுக்கவே ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கூட ஏற்படலாம். அதனால காத்திருக்காதீங்க. சில மாற்றங்கள் தானே, அன்புக்கான மாற்றங்கள் சில நேரத்துல நாம கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இன்னும் அழகா தெரியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப

0: தமிழ் செல்வம் கூலாய் ஜோஹர்ல இருந்து சொல்லுங்க, என்ன பாடல் யார் கேட்க போறீங்க?
1: எனக்கு வந்து கல படத்துல இருந்து விதியில் உன் விதியில் அந்த பாட்டு வேணும்.
0: என்ன பாடல்?
1: விதியில் உன் விதியில் அஜித் பாடல். என்ன படம்? படம் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. கிரீடம், கிரீடம் படத்துல இருந்து பாட்டு.
0: கிரீடம் படத்துல இருந்து அந்த பாடல் யாருக்கு கேட்க போறீங்க?
1: என்ன
0: பிரபாவதி இதெல்லாம் எங்க பிரபாவதிக்கு கொடுங்க கேப்போம். இது என்ன நீங்க தூது அனுப்பிருக்கீங்க கணவர்கிட்ட சொல்லி? அப்போ உங்க விருப்ப பாடல தூது அனுப்பி நீங்க கேட்க சொல்லிருக்கீங்க.
2: அவருதான்
0: நிகழ்ச்சி கேளுங்க, நீங்க தூது அனுப்பிய பாடலை கேட்கலாம் நம்ம பிரபாவதி. நன்றி.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: லிங்கம்மா
1: லிங்கம்ஸ்
2: காந்த கண்ணழகி உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். த பேக்ல புஷ்

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் FM.

0: தற்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென லுஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:07.
3: உங்களுக்கு எது பிடிக்கும்
4: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல FM.
5: இந்த அளவில் நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு விடை கொடுத்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன் பொன் கோகிலம். அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்க அவளோடு காத்திருக்கின்றாரு கிஷன். மீண்டும் நாம சந்திப்போம் நாளைக்கு காற்றின் மொழியில 8:00. தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னலோடு. இனிய பாடல்கள் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன.

0: நேபாள பேரிடர் மலேசியர் 55 பேரின் நிலை குறித்து விஸ்மா புத்ரா விளக்கம் அதிகமான மக்கள் பயனடையும் வகையில் ரஹமா விற்பனை திட்டத்திற்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் வணக்கம் சலாம் மலேசியா மடானி மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன் நேபாள பேரிடரை தொடர்ந்து இதுவரை விவரம் ஏதும் தெரியாத நிலையில் உள்ள 55 மலேசியர்களின் குடும்பத்தினர் தங்கள் உறவினர்களை தேடும் பணிகள் குறித்த அண்மைய தகவல்களை அறிந்து கொள்ளும் வகையில் அரசாங்கம் ஏற்பாடு செய்த சந்திப்பில் பங்கேற்பதற்காக காலை 9 மணி அளவில் விஸ்மா புத்ரா சென்றனர் தனிப்பட்ட முறையில் நடத்தப்பட்ட அந்த சந்திப்பு ஒரு மாதத்திற்கும் மேலாக நீடிக்கும் தேடி மீட்கும் பணிகள் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் ஆகியவை குறித்த முழுமையான விளக்க பெறுவதற்கான வாய்ப்பை அக்குடும்பத்தினருக்கு வழங்கியிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா மலேசிய சிறப்பு தேடி மீட்கும் படை ஸ்மார்ட் காவல்துறை வேதியியல் துறை தேசிய பதிவுத்துறை சமூக நலத்துறை அதிகாரிகள் அதில் பங்கேற்றனர் என எதிர்பார்க்கப்படுகிறது தாய்லாந்து பேங்காக்கில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மலேசியர் சிலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது இதனையடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை அங்குள்ள மலேசிய தூதரகம் வழங்கி வருகிறது மேலும் நடப்பு நிலவரங்கள் குறித்து அங்குள்ள செயலாக்க தரப்புடன் அணுக்கமாக ஆராய்ந்து வருவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வேளை அப்பேரிடரில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களுக்கு வெளியுறவு அமைச்சு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளது இவ்வேளை பேங்காக்கில் வசிக்கும் அல்லது அங்கிருக்கும் மலேசியர்கள் விழிப்புடன் இருக்குமாறும் உத்தரவுகளை பின்பற்றி செயல்படுமாறும் வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தியுள்ளது 2027 வரவு செலவு திட்டத்தில் ரஹமா மடானி விற்பனை திட்டத்திற்கான ஒதுக்கீடுகள் அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் மூலம் அத்திட்டம் விரிவுபடுத்தப்படுவதன் வழி அதிகமான மக்கள் பயனடைய முடியும் என உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் மீசான் முகமது அலி தெரிவித்தார் மக்கள் அனுபவிக்கும் இந்த சிக்கன கொள்கைக்கு கிடைத்துள்ள வரவேற்பானது வாழ்க்கை செலவினத்தை கையாள்வதில் அரசாங்கம் அதன் கடப்பாட்டை தொடர்ந்து மேற்கொள்ள அடித்தளமாக அமையும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார் மலாக்கா சாயாங் ராயாட் விற்பனையை செயல்படுத்த ஏறக்குறைய 100,000 ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது கோழி இறால் கணவாய் இறைச்சி உள்ளிட்ட 40 மேற்பட்ட மளிகை உணவுப் பொருள்களை வாங்குவதற்கான மானியமாக இந்த ஒதுக்கீடு பற்றுச்சீட்டுகள் மூலம் வழங்கப்படுவதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டாக்டர் ராயிஸ் யாசின் தெரிவித்தார் இந்த விற்பனையின் மூலம் 2,000 கோழிகள் ஒவ்வொன்றும் 5 ரிங்கிட் என விற்கப்படும் வேளை 40 ரிங்கிட் குறைந்த விலையில் மிஸ்ரா மளிகை பொருள்கள் என்ற தொகுப்பும் வழங்கப்படுகிறது இந்த முனைப்பு 25 பேரங்காடிகளை உள்ளடக்கியது மலாக்கா சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் மாநில நிலையில் கூட்டணியில் உள்ள உறுப்பு கட்சிகளுக்கு இடையிலான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளதாக நம்பிக்கை கூட்டணி PH உறுதிப்படுத்தியுள்ளது இருப்பினும் தலைவர் மன்றம் மாநில கிளைகள் தேர்தல் இயக்குநர் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி ஆகியோருக்கு இடையிலான கலந்தாய்வை தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் உறுதி செய்யப்படும் என்று மலாக்கா PH தலைவர் அட்லி ஜஹாரி தெரிவித்தார் இந்த மாநில தேர்தலுக்கான வியூகம் குறித்த முடிவுகளும் தொகுதி பங்கீடு தொடர்பான அறிக்கை இறுதி செய்யப்பட்டதும் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பேராக் ஆட்சியாளர் சுல்தான் நசிரின் ஷாவும் அவரது துணைவி துவாங்கு ஜாரா சலீமும் இன்று தலைநகரில் நடைபெற்ற 2026 அரச மருத்துவ படைப்பிரிவு KKD ஓட்டப் போட்டியில் கலந்து கொண்டனர் கோலாலம்பூர் மாநகர்மன்ற அரங்கில் நடைபெற்ற 5 கிலோமீட்டர் ஓட்டத்தில் 1,500 பேர் பங்கேற்றனர் காலை மணி 7:40 ஆட்சியாளர் தம்பதியர் அப்போட்டியை தொடக்கி வைத்தனர் KKDயின் 59வது நிறைவாண்டை முன்னிட்டு இந்நிகழ்ச்சி நடைபெற்றது இதனிடையே அரச மருத்துவ படைப்பிரிவின் தலைமை படை தலைவருமான சுல்தான் நசிரின் ஷா நிகழ்ச்சியை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சிகளையும் பார்வையிட்டார் கிளந்தான் குவா முசாங்கில் பூர்வ குடியினரை உட்படுத்திய 184 ஆவண நடைமுறைகள் தேசிய பதிவுத்துறை ஜிபிஎன் மக்கார் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 101 அடையாள அட்டைகள் மாற்றித்தரப்பட்டுள்ள வேளை 61 மைகிட் விண்ணப்பங்களும் 15 முதல் முறை அடையாள அட்டை விண்ணப்பங்களும் 5 அடையாள அட்டை இரு பிறப்பு பத்திர திருத்தங்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில ஜேபிஎன் இயக்குநர் அலிமா துசாடியா ரம்லி தெரிவித்தார். உட்புற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மக்கார் திட்டம் பூர்வ குடியினர் ஜேபிஎன்இன் சேவைகளை விரைவாகவும் இலகுவாகவும் ஆக்ககரமாகவும் பெற உதவுவதாக அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: உலகம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு AI ஆபத்து குறித்த எச்சரிக்கைகள் அதிகரித்து வந்தாலும் ஐரோப்பா அதனை அதிக நம்பிக்கையுடன் அணுக வேண்டும், இல்லையெனில் அது மேலும் பின்தங்கிவிடும் அபாயம் இருப்பதாக ஜெர்மனியின் முன்னணி AI ஆராய்ச்சி நிறுவனம் பிளாக் ஃபாரஸ்ட் லேப் தலைமை செயல் அதிகாரி ராபின் ராம்பேச் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் சீனாவும் AI தொழில்நுட்பத்தில் பெரும் முதலீடுகளை செய்து முன்னிலையில் உள்ளன. ஐரோப்பா இதில் பின்தங்கினால் பெரும் பொருளாதார பின்னடைவை சந்திக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டார். இத்தாலி பியட்மோன் பகுதியில் கடும் வெப்பத்தையும் மீறி இவ்வாண்டு திராட்சை அறுவடை சிறப்பாக அமைந்துள்ளது. திராட்சையின் தரமும் அளவும் சிறப்பாக இருப்பதாக பார்பேரா டி அஸ்தி வைன் தயாரிப்பு கூட்டமைப்பின் தலைவர் பிலிப்போ மோப்ரிச்சி தெரிவித்துள்ளார். குளிர் வசந்த காலங்களில் பெய்த மழையால் மண்ணில் போதுமான நீர் இருப்பு இருந்ததால் கடும் வெப்பத்திலும் திராட்சைகள் நல்ல நிலையில் முதிர்ச்சியடைந்ததாக அவர் கூறினார். எனினும் போர்கள், அமெரிக்க வரிகள், இளைய தலைமுறையினரிடையே மது நுகர்வு குறைந்து வருவது போன்ற காரணங்களால் சந்தையில் மது இருப்பு அதிகரித்துள்ளது. இதனால்

அனுமதியின்றி ஏஐ மூலம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட அந்த குரல் துசுடாவின் குரலை போன்றதல்ல என்றும் அது பொதுவான ஆண் குரல் என்றும் டிக்டாக் தரப்பு வாதிட்டுள்ளது. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய பூப்பந்து மகளிர் இரட்டையர் பர்லிதான் எம்தீனா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். காலிறுதியில் இந்தியாவின் காயத்ரி கோபிஞ்சன் திரேசா ஜோலி இணையை 21-18 21-9 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி குறைந்தபட்சம் வெண்கல பதக்கத்தை அவர்கள் உறுதி செய்துள்ளனர். இதன் மூலம் 2014 இன்ச்சியன் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கு பின்னர் மலேசிய மகளிர் இரட்டையர் பிரிவில் பதக்கம் வெல்லும் வாய்ப்பை பெற்றுள்ளது. நாளை அரையிறுதியில் சீனாவின் முன்னணியினை செங் கியான்சென் ஜியா ஹிஃபானை பர்லிதான் எம்தீனா எதிர்கொள்ளவுள்ளனர். உலக தரத்திலான மலைப்பகுதி இடர் ஓட்டம் 2026 அல்ட்ரா ஜெராய் ஜியோபாக் ட்ரெயில் UJGT வரும் நவம்பர் 21 மூன்றாம் முறையாக நடைபெறவுள்ளது. அதில் 1000 அதிகமான பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்ள இலக்கிடப்பட்டுள்ளது. அப்போட்டி 3000 பார்வையாளர்களை ஈர்க்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை 700 மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் பதிந்து கொண்டுள்ளதாக UJGT திட்ட இயக்குநர் மொஹமட் ஜம்ரி சைட் தெரிவித்தார். அண்டை நாடுகளான தாய்லாந்து, இந்தோனேசியா, புருனை, சிங்கப்பூர், பிலிப்பீன்ஸ் ஆகியவற்றின் பன்னாட்டு பங்கேற்பாளர்களும் அதில் அடங்கும் என்றார் அவர். இந்த முறை UJGT 50 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளில் நடைபெறுகிறது. நேபாள பேரிடர். மலேசியர் 55 பேரின் நிலை குறித்து பிஸ்மா புத்ரா விளக்கம். அதிகமான மக்கள் பயனடையும் வகையில் ரஹமா விற்பனை திட்டத்திற்கான ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

சங்கர் மகாதேவன் உங்களுக்காக அந்த பாடலை ரொம்ப உற்சாகமா பாடியிருந்தாரு. நல்ல ஒரு விறுவிறுப்பான பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோம். இசையும் இசையும் நிகழ்ச்சியில தொடர்ந்து நான் தாங்க பேச போறேன். கிஷன் வந்தாச்சு உங்களோட பேசுறதுக்காக. சரி, இன்றைக்கு 27 செப்டம்பர் உங்களுக்கு பிறந்த நாளா? பிறந்த நாள் வாழ்த்துக்களை இந்த வேளையில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அழகான விஷயங்கள் தான் நம்மை சிரிக்க வைக்குது, நம்மளை சந்தோஷமா வச்சுக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு வரும்போதும் அப்படிதான் இருந்தது. சாலையில வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பக்கத்து வாகனத்தில் இருக்கிற சிறுவர்கள் பின்னாடி ஜன்னலை திறந்து எங்கிட்ட அப்படியே பாபாய் காட்டிட்டு அப்படி சிரிச்சுட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே என்னப்பா கவலை, வாழ்க்கையில சிரிச்சுட்டு சந்தோஷமா இருப்போம், இதுதான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நொடியும் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி அழகான தருணங்களை கொண்டாடினாலே போதுங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படியே தன்னாலே மறந்து பறந்து போயிடும். இப்போ அடுத்த பாட்டு காஷ்மோரா படத்துக்காக கொண்டு வரோம், கேட்கலாம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு? நம்ம நிகழ்ச்சிக்கு தாராளமா நீங்க அழைத்து இப்ப எங்க இந்த பக்கமா பயணத்துல இருக்கீங்க அப்படின்றத சொல்லலாம். சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 யாருக்காவது நீங்க வாழ்த்து சொல்லணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்ல அவங்க பேரை சொல்லி ஒரு பாட்டு கேட்கலாம் கூட நினைச்சிருக்கலாம். என்ன பாட்டு வேணும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தாராளமா நீங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு அழைத்து சொல்லலாம்.

0: வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல் சரியாச்சு.
2: நீ என்ன பெரிய அப்ப

0: வணக்கம், நான் பிரமிளா ஸ்ரீகமங்கலிருந்து பேசுறேன்.
1: பிரமிளா சொல்லுங்க, உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை எப்படி போயிட்டு இருக்கு?
0: ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கேன், வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கேன்.
1: போச்சு, இன்றைக்கு உங்களுக்கு ஓய்வு கொடுக்கலையா?
0: இல்ல இல்ல, நேத்து எனக்கு விடுமுறை, வீட்டுல இருந்தேன், வெளியில போன ஹஸ்பண்டோட. இன்னைக்கு எனக்கு வீட்டுல கிளீனிங் வேலை இருக்கு.
1: ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்தே செய்யறீங்களா இல்ல நீங்க தனியா செஞ்சிட்டு இருக்கீங்களா?
0: இல்ல, தனியா தான் செஞ்சிட்டு இருக்கேன். அவரு வேலைக்கு போயிட்டாங்க.
1: வேலைக்கு போயிட்டாரா? அப்பனா ஒரு பாவம் தான், பரவாயில்ல, விட்டுரலாம் அவரை.
0: கண்டிப்பாங்க,
1: கொடுத்துடலாம், வந்துகிட்டே இருக்கு. நன்றி,
0: நன்றி கிஷன்.
1: தொடர்ந்து நீங்களும் அழைக்கலாங்க. 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க. மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், 90 ஆண்டிலே
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.

0: வெல்கம்ஸ்.
1: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: வணக்கம், பேர பாறை புண்டாரிலிருந்து பாக்கியலட்சுமி பேசுகிறேன்.
1: வார இறுதி நாள் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
0: சிறப்பா போயிட்டு இருக்குது. இன்னைக்கு விடுமுறை என்பதனால பிள்ளைங்களோட காலை எழுப்பி பசாரிட்டு இப்போ லஞ்ச் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
1: என்ன சமைக்கிறீங்க?
0: நான் செய்வோம், பசங்க எப்போதும் போலதான். சோ அவங்களுக்கு வந்து கோழி பொறிச்சிட்டு எனக்கு சைவமா பரத்தல் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: நீங்க வந்து சைவமா இருந்தாலும் அவங்களுக்காக செஞ்சு குடுப்பீங்க நீங்க?
0: அம்மா நக்கா அப்படிதானே செய்தாக்கணும்,
1: வேற வழி இல்ல.
0: ஆமா, எல்லாருக்கும் ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷலா செஞ்சு வச்சுட்டு தானே இருப்போம்.
1: அவங்களை சைவமா மாத்தலையே நீங்க?
0: அது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையா இருக்குது.
1: அதுக்கு நம்மளே பெசாத சமைச்சு கொடுத்துருவோம் முடிவு பண்ணிட்டீங்க நீங்க?
0: என்ன இருக்குதோ அவங்க சாப்பிட்டுருவாங்க, ஆனாலும் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் அவங்க திருப்தியா சாப்பிட மாதிரி இருக்கும். எனக்கு வேற ஏதாவது ஒண்ணு கேட்பாங்க, அதுக்கு ஒரே வழியா முடிச்சிடலாம்.
1: அதேதாங்க. சரி, இப்ப என்ன பாட்டு வேணும், யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: வாழ்த்து என்பது கிடையாது, காலையில ஒரு சம்பவம் நடந்தது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி வந்தாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, கேன்சர் பேஷண்டா இருக்கிறாங்க, மனசு கஷ்டமா போச்சு. அப்ப யோசிச்சு பார்த்தேன், கூட பொழுது அதுதான் யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம இங்க சந்தோஷமா இருக்க நேரத்துல யாரோ ஒருவர் அங்க மன கஷ்டத்துல இருக்கிறாங்க, அது நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அதனால அவர்களுக்காக, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரு பாடல் வேண்டும் நினைக்கிறேன்.
1: நீங்க சொன்னது எவ்வளவு உண்மை தெரியுமா? இப்போ நம்ம இங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த நொடியில கஷ்டப்படுறவங்க எவ்வளவு பேர் வெளியில இருப்பாங்கல்ல, என்ன சூழல கடந்து போயிட்டு இருப்பாங்க, என்ன யோசிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க வாகனத்துல அப்படின்னு கூட தெரியாது. எது எப்படி இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான் நாங்க சொல்ல விரும்புறோம், இதுவும் கடந்து போகும், எல்லாமே ஒரு நாள் சரியாகும், கடவுளை மட்டும் நம்ம

அவ்வளவுதாங்க, இதுவும் கடந்து போகும். ஏதாவது பிரச்சனைனா நம்ம காணவர்கள்ட்ட கண்டிப்பா சொல்லுங்க, காது கொடுத்து கேட்க அவங்க ரொம்ப தயாரா இருக்காங்க, மறந்துடாதீங்க. சரி, இப்போ 2 மணிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெறும், அதையும் கேட்க மறந்துடாதீங்க. நீங்க நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கிறதுக்கு உங்களுடைய அன்புக்கு நாங்க நன்றியை சொல்லிட்டே தாங்க இருப்போம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 செப்டம்பர் ஒரு முக்கியமான விஷயம் அனுசரிக்கப்படுது. என்ன அப்படின்னா வைஃப் அப்ரிசியேஷன் டே. மனைவிகளை வந்து நம்ம புகழ்ந்து பேசணும், அவங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணும் அப்படின்றதுக்கான ஒரு நாள். இல்லை அவங்க வேலை நிறைய செஞ்சு கொடுக்குறாங்கல்ல, சமைச்சு கொடுக்குறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஏதாவது சொன்னால் தானே அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா. அதனால் மறக்காமல் அவங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள், அன்பாக பேசுங்க. அடுத்து ஜிதிஷ் இசையில் நம்ம உள்ளூர் பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடாணி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான நெருக்கடி காரணமாக எழுந்துள்ள பன்னாட்டு சமூக பொருளாதார விளைவுகள் குறித்து மலேசியா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. இதில் முக்கிய துறைகளை உட்படுத்திய விநியோக தொடர் மீதான சவால்களும் அடங்கும். நியூயார்க்கில் தனது ஈரானிய சகாவுடன் நடைபெற்ற இருவழி சந்திப்பின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது அசான் இதனை தெரிவித்தார். மேலும் அந்நெருக்கடிக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். முன்னதாக ஐநா பொது பேரவையில் கொள்கை உரையாற்றிய அமைச்சர் மலேசியா உட்பட வட்டார அமைப்பான ஆசியான் உள்ளிட்ட நடுநிலை சக்திகள் பன்னாட்டு முடிவுகளை வரையறுப்பதில் முக்கிய பங்கை வகிப்பதாக தெரிவித்தார். வல்லரசுகள் ஒருமித்த கருத்தை எட்டுவதில் தோல்வி காணும் நிலையில் நடுநிலை சக்திகள் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்ய இயலும் என அவர் கூறினார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பெய்து வந்த கனமழை குறைந்துள்ளதால் வெள்ள நிலைமை படிப்படியாக தணிந்து வருகிறது. கடந்த 2 முதல் 3 நாள்களுடன் ஒப்பிடுகையில் மழையின் தீவிரம் குறைந்துள்ளதாக ஆளுநர் சாட் சாட் சிதிபோன் தெரிவித்துள்ளார். எனினும் பிரேம் பிரகலோன், லாட் பிரக்சாவ், செயின்ட் சேப், பிராவிட், புரிரோம் உள்ளிட்ட முக்கிய கால்வாய்களின் நீர்மட்டம் தொடர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ளது. நீரை வெளியேற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் நீர்மின் திட்டங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்ட பேரழிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் மின்சார பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. சீன நேபாள எல்லையில் ஏற்பட்ட பனிப்பாறை மலைச்சரிவு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 1400 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1000 காணாமல் போயுள்ளனர். இந்த பேரழிவால் 410 MW மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இது அந்நாட்டின் மொத்த உற்பத்தி திறனில் சுமார் 10% ஆகும். விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. மலேசியா இதுவரை 4 தங்கப்பதக்கங்களையும் 2 வெள்ளி, 8 வெண்கல பதக்கங்களையும் வென்றுள்ளது. அத்துடன் பதக்கப்பட்டியலில் 12ம் இடத்தையும் பிடித்துள்ளது. அதேவேளை சீனா 111 தங்கம், 43 வெள்ளி, 32 வெண்கல பதக்கங்களுடன் முதலிடத்திலும், உபசரணை நாடு ஜப்பான், தென்கொரியா, உஸ்பெகிஸ்தான் ஆகியவை முறையே 2ம், 3ம், 4ம் இடங்களிலும் உள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம்.

இசையும் இசையும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு இருக்கிற அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. நம்ம சொல்லியிருந்த மாதிரி 2:15 இன்றைக்கு ஒரு நேரின் குரல் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இன்றைக்கு ஸ்வேதா முனுசாமி தான் நம்ம நிகழ்ச்சியில பேச போறாங்க. ஆக இளைஞர்கள் இப்ப நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்களா, நீங்க கூட தாராளமா அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாங்க. storybox.minnal@gmail.com இந்த முகவரிக்கு, மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய ஸ்கிரிப்ட் எழுத்து படிவமா நீங்க வந்து எழுதி அனுப்ப போறீங்க. என்ன பேச போறீங்க அப்படின்றத அப்படி நீங்க அனுப்பிட்டீங்கன்னா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு அழைப்பு வரும். நீங்களும் ஒரு நாள் இந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாம். உங்களுடைய குரலையும் உலகமெங்கும் எல்லோருமே கேட்கலாங்க. சரி, இன்றைக்கு அவங்க நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத 2:15 நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப அடுத்து உள்ளூர் பாடல்கள் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
1: பாபாஸ் பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலையை வாங்குறதான்னு
0: தான். இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபாஸ் அண்ட் யூ பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
1: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
2: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க, ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
0: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
2: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
0: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட்டை திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி. அனுபவத்துல சொல்றேன்.
3: ஒரு நேயரின் குரல், இது வானொலியை நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15.

0: நேரம் பிற்பகல் மணி 2:15. இடம்பெறுவது ஒரு நேயரின் குரல்.
1: வாசனை திரவியங்கள், அதாவது இந்த பெர்ஃபியூம்ஸ் இருக்கு இல்லையா, அது நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னா அது எப்படிங்க மாற்றும் அப்படின்னு சிலர் கேப்பீங்க. சிலர் ஆமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாசனை திரவியங்களே ஆசை ஆசையா வாங்கி வாங்கி வைக்கிறவங்க. அப்படியான ஒரு கதைக்குள்ளதான் இன்றைக்கு ஒரு நேயரின் குரலுக்குள்ள நம்ம போக போறோம். மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்திய ஆய்வியல் துறையில் 3rd ஆண்டு பயிலும் ஸ்வீதா முனுசாமி வாசனைகளை பற்றி இன்றைக்கு பேச போறாங்க. வாங்க, வாசனைகளும் நினைவுகளும் எப்படி எல்லாம் கொண்டாடப்படுது அப்படிங்கறத அடுத்து நம்ம கேட்கலாம்.
2: வணக்கம் அன்பர்களே, இந்த அரை மணி நேரம் உங்களோடு சேர்ந்து பயணிக்க வாய்ப்பு கிடைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் இணைந்திருப்பது ஒரு நேயரின் குரல் அங்கத்தில். நான் ஸ்வீதா முனுசாமி, உங்களின் ஒரு நாள் அறிவிப்பாளர். இந்த நேயரின் குரல் அங்கம் எனக்கு வந்து ரொம்பவே பிடித்த அங்கம் அப்படின்னு சொல்லலாம். காரணம், பலர் அவர்களுக்கு பிடித்த தலைப்பையொட்டி ரொம்பவும் சுவாரஸ்யமா பேசுவாங்க. அந்த வகையில இன்று நான் உங்க கூட ஒரு சுவாரஸ்யமான தலைப்புல வந்து பேச போகிறேன். நமது வாழ்க்கையில எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருப்போம், எத்தனையோ விதமான அனுபவங்களையும் கடந்து வந்திருப்போம். ஆனா சில விஷயங்கள் எப்போதுமே மனசுக்குள்ள ரொம்பவும் நெருக்கமா இருக்கும். அதுல மிக முக்கியமான ஒண்ணுதான் வாசனை. ஒரு குறிப்பிட்ட வாசனையை நம்ம நுகரும் போது நொடி பொழுதில் நம்ம அப்படியே பல வருடங்களுக்கு பின்னாடி நம்ம மனசுக்கு பிடிச்ச நினைவுகளுக்குள்ள கூட்டிட்டு போயிடும். யார் சாமி நீங்க, ஒரு சின்ன வாசனைக்கு இவ்வளவு சக்தியா அப்படின்னு நம்மள ஆச்சரியப்பட வைக்கும். இன்னைக்கு நம்ம பேச போற சுவாரஸ்யமான தலைப்பு சில வாசனைகள் சில நினைவுகள்.

வாசனை அப்படின்னு சொல்லும் போது நம்ம சந்தித்த நபர்கள், வாழ்ந்த இடங்கள் அல்லது மனதிற்கு மறக்க முடியாத சில சம்பவங்கள் இருந்து நினைவுகளுக்கு வரும். நம் சிறிய வயதில் மழையில் விளையாடிய போது மண்ணில் விழும் மலை துளியின் வாசனை துளைந்து போன நம் குழந்தை பருவம் ஒளிந்திருக்கிறது. ஆமாங்க, பல வருஷம் கழிச்சு நம்ம எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு தூரல் போட்டு அந்த மண் வாசனை நம்ம மூக்க தொடும் போது உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வரும்? பள்ளி முடிஞ்சு ஓடி வந்த நாட்கள், காகித கப்பல் செஞ்சு மழை தண்ணீர்ல விட்ட நினைவுகள், பாட்டி சுட்டு தந்த அந்த சூடான தின்பண்டங்களின் முறுக்கு. இப்படி நம்மள அறியாமலே ஒரு பெரிய புன்னகை நம்ம உதட்டுல வந்துரும். அறிவியல் ரீதியா பார்த்தா நம்ம மூளையில உணர்வுகளையும் நினைவுகளையும் கட்டுப்படுத்துற அபிக்டலா பகுதியோட வாசனை நரம்புகள் நேரடியா இணைக்கப்பட்டிருக்கான். அதனாலதான் ஒரு காட்சியை விட ஒரு வாசனை நம்மை மிக வேகமா பழைய நினைவுகளுக்கு கூட்டிட்டு போகுது.

நான் பாலர்பள்ளி பயின்ற போது தினமும் காலையில அங்கு வேலை செய்பவர் ஒரு வாசனை திரவியம் கொண்டு அந்த தரையை வந்து சுத்தம் செய்வார். அந்த வாசனையை நான் மீண்டும் பல வருடங்களுக்கு பிறகு நான் நுகரும் போது என்னுடைய எண்ணாளைகள், என்னுடைய பாலர்பள்ளி பயின்ற பள்ளியும், அங்கு நான் வாழ்ந்த நினைவுகளும் கண்முன்னே வந்து செல்லும். இவ்வாறு எனக்கு இன்னும் சில வாசனைகள் பல நினைவுகளுக்கு அழைத்து சென்றது உண்டு. இதே மாதிரி இன்னும் பல அனுபவங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அடுத்த பாடலுக்கு பிறகு.

சுவாசிக்கும் காற்றை விட நம் நினைவுகளுக்கு சுவாசிக்க வைக்கும் வாசனைகளும் ஆயுள் அதிகம். பழைய புத்தகத்தை பிரிக்கும் போது வர அந்த தாள் வாசனை, பண்டிகை நாட்களில வீட்டில் கமலும் நெய் மற்றும் சாம்பிராணி வாசனை, முதன் முதலில் நம் வாங்கிய புதிய துணியின் வாசனை, இவை அனைத்துமே நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு காலகட்டத்தையும் நமக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. எத்தனையோ கவலைகள் இருந்தாலும் ஒரு நல்ல வாசனை நம் மனதை லேசா வாழ்க்கை இன்னும் அழகானதுதான் என்று நம்பிக்கையை கொடுக்குது. வாழ்க்கையில நம் வளர வளர பல விஷயங்கள் மறந்துகிட்டே இருக்கும். பள்ளி நண்பர்களின் பெயர், பழைய வீடுகளின் முகவரி, நம் சென்ற இடங்கள், நடந்த உரையாடல்கள், பல நினைவுகள் காலத்தோடு மங்கி விடுகின்றன. ஆனால் சில வாசனைகள் மட்டும் அந்த நினைவுகளுக்கான கதவை திறக்கும் சாவியாகவே இருந்து வருகின்றன.

இன்றைய நிகழ்ச்சியில் வாசனைகளும் அவை நம்மை அழைத்து செல்லும் நினைவுகளை பற்றி பகிர்ந்துகிட்டோம். உங்களுக்கு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வாசனை உங்கள் வாழ்க்கையின் அழகான நினைவுகளை ஞாபகப்படுத்தினால் மறவாமல் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொண்டு மின்னல் எஃப்எம் என்று டேக் செய்யுங்கள். வாசனைகளின் வழியே நம் நினைவுகளை சேகரிப்போம், நேர்மறை எண்ணங்களையும் பரப்புவோம். இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய மின்னல் எஃப்எம்மிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஸ்வீதா முனுசாமி. நன்றி, வணக்கம்.

0: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன்கோகிலம்.
1: இளமை, புதுமை, இனிமை.

கே கே குரல்ல இந்த பாடலை வந்து கேட்டிருந்தோம். அந்த பாடலை கேட்கும் போது என்னமெல்லாம் எங்கேயோ போயிட்டு வந்திருக்கோம்ல. சரி, இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக சுற்றுலா நாளும் உலக நதிகள் நாளும் இணைந்தே நம்மளை வந்து சந்திக்குது. இன்றைக்கு அந்த நாள் அனுசரிக்கப்படுது. சுற்றுலா அப்படிங்கிறது புதிய இடங்களை பார்க்கறது மட்டும் இல்லைங்க, புதிய மனிதர்களை சந்திக்கிறதும், நம்ம போகக்கூடிய இடங்கள்ல புதிய கலாச்சாரங்களை நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் இல்லையா. அந்த புதிய நினைவுகளை நீங்க சேர்க்கணும் அப்படின்றதற்காகத்தான் இந்த ஒரு நாள் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. அதே நேரத்தில் நதிகள் அப்படின்றது நம்ம வாழ்க்கையின் ஒரு பகுதி, ஒரு ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரசிக்கக்கூடிய இயற்கை அழகை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பு. ஆற்றுகள்ல வீசப்படும் இந்த குப்பைகள்லாம் இன்றமும் நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். அதெல்லாம் தடுக்கணும் பார்க்கறீங்க அப்படின்னா உங்களுடைய புகார்களை தாராளமா நீங்க தெரிவிக்கலாம். பயணம் செய்வோம், இயற்கையை ரசிப்போம் அப்படின்றதுக்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுது. அதை சரியா அனுசரிப்போம். அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். சபா கினபா தங்கானில் நேற்று காலை ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 28 நிலநடுக்கவியல் நிலையங்கள் அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளன. 24 மணி நேர கண்காணிப்பின் மூலம் நிலநடுக்க ஆய்வினை விரைவுபடுத்த முடிவதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் கூறினார். சமூக மேம்பாட்டுத்துறை கம்மாசின் மதியிருக்கம் ஆட்டிசம் சிறாருக்கான 132 பராமரிப்பு மையம் தபிகா அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி செயல்படும். மதியிருக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறாரை அம்மையங்களில் சேர்க்க அடுத்த மாதம் தொடங்கி தணிக்கை மேற்கொள்ளப்படும் என கம்மாஸ் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அனாஃபி அமான் தெரிவித்தார். இந்த முனைப்பின் மூலம் சுமார் 1000 சிறார் நன்மையடைவர். தற்போதைக்கு ஒரு வகுப்பில் 10 முதல் 15 ஆட்டிசம் மாணவர்களை மட்டுமே கையாள இயலும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியை தாக்கிய வழக்கத்திற்கு மாறான சக்தி வாய்ந்த இலையுதிர் கால புயல் கனமழையையும் பலத்த காற்றையும் கொண்டு வந்தது. இதன் விளைவாக 1000கணக்கானோர் மின்தடையால் தவிக்கின்றனர். நியூயார்க், போஸ்டன், பிலடெல்பியா ஆகிய பகுதிகளில் இந்நிலை ஏற்பட்டுள்ள வேளை இது பெருவெள்ளத்துக்கும் சாலைகள் மூடவும் வித்திடும் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். சுவிட்சர்லாந்து மக்கள் நாட்டில் பேணப்படும் நடுநிலைமையை வலுப்படுத்தும் பரிந்துரை மீதான வாக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளனர். வலதுசாரி தரப்பு முன்மொழிந்த இந்த முனைப்பை பலர் மறுக்கக்கூடும் என கருத்து கணிப்புகள் காட்டுகின்றன. இந்த முனைப்பு ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளதென பலர் சாடியுள்ளனர். உள்ளூர் நேரப்படி காலை 10 மணிக்கு வாக்கெடுப்பு தொடங்கிய நிலையில் பெரும்பாலானோர் முன்கூட்டியே அஞ்சல் வாக்குகளை செலுத்தினர். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி பூப்பந்து ஆடவர் இரட்டையர் பிரிவின் காலிறுதியில் மலேசியாவின் கோசஃபே நூர் இசுடின் மொமர் ரூம்சானி சீனாவின் லியாங் வெய்கிங் வாங் சாங்கிடம் தோற்றனர். உலகின் 6 நிலை இணையான கோச நூர் இசுடின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வெற்றியாளர்களான வெய்கிங் வாங் சானிடம் 13-21 17-21 நேரடி செட்களில் வீழ்ந்தனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ்கோ குலன். வணக்கம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி நீ இருக்க? இவ்வளவு நாள் ஆச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசினா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யூஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது.
1: இப்படி ஆச்சு.
0: ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: போக்குவரத்து தகவல்.
1: போக்குவரத்து நிலவரங்களை தெரிஞ்சுக்கலாங்க. பிளஸ் வாயிலாக வந்திருக்கக்கூடிய போக்குவரத்து நிலவரங்கள், எலிட் நெடுஞ்சாலையில் கிலோமீட்டர் 15.9 நெரிசல் ஏற்பட்டிருக்குங்க. பண்டார் சவுஜானா பூத்ராலிருந்து புத்ரா ஹைட்ஸ் பக்கமாக நீங்கள் பயணத்தில் இருக்கீங்கன்னா இந்த நெரிசல் அங்கே தான் இப்போது நடந்துட்டுருக்கு. அதனால் இப்போ நீங்கள் அங்கே போக போகிறதா இருந்தால் மாற்று வழி பாதையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதற்கு பிறகு சிம்பாங் ரங்காம் பக்கமாக, மாச்சாப்லேருந்து சிம்பாங் ரங்காம் பக்கமாக அங்கேயும் ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கு. கிலோமீட்டர் 58.8 அதன் காரணமாக வாகனங்கள் இப்போது அங்கே மெதுவாக நகர்ந்துட்டுருக்கு. ஃபெடரல் நெடுஞ்சாலையில் இப்போ பயணத்தில் இருக்கீங்களா, ஒரு சில இடங்களில் அங்கே நெரிசலாக இருக்குங்க. ஸ்கூடாயிலிருந்து சென்னாய் பக்கமாகவும் கிலோமீட்டர் 18.6 ஒரு விபத்து நிகழ்ந்திருக்கின்றது. அதன் காரணமாக வாகனங்கள் இப்போ அங்கே மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கு. பிடியிலிருந்து சிரம்பான் பக்கமாக போயிட்டு இருக்கீங்களா, அங்கேயுமே இப்போ ஒரு விபத்தின் காரணமாக நெரிசல் ஏற்பட்டிருக்கு. கிலோமீட்டர் 260.1 அதனால் பாதுகாப்பான பயணமாக இருக்கட்டும், பத்திரமா போங்க.
2: போக்குவரத்து தகவல்.

0: மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: அஸ்வினி குடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொன்னீங்க போல இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க அதுவா இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன் அது சரி அப்பா ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு யாரோ இரவு 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இருக்கேன் சும்மா சாப்பிடறப்பலே கண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறது அஸ்வினி கு நாளைக்கு பாத்துக்கிறேன்.
1: ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடைஞ்சிருச்சே. இது இல்லாம நாளை இருக்கவே முடியாது. நான் என்ன பண்ண போறேன்?
2: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
1: எது நாளைக்கா?
2: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: இப்படிக்கு முன்னால

நல்ல ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா அவர்களுடைய குரலை நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா தபால் போஸ்ட் மூலம் மருந்துகளை பெற நோயாளிகள் வந்து கட்டணம் செலுத்த வேண்டியிருந்தது இல்லையா. ஆனா அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அந்த கட்டணத்தை அவர்கள் செலுத்த வேண்டியது இல்லை. அதனை வந்து முழுமையாக அரசாங்கமே வந்து ஏற்கும் அப்படின்றத அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. அமைச்சர் டத்து ஸ்ரீஃபாமி ஃபாசில் அவர்கள் வந்து இந்த மகிழ்ச்சியான செய்தியை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இந்த திட்டம் வந்து அக்டோபர் 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் சுமார் 80,000 நோயாளிகள் வந்து பயனடைவார்கள். உண்மையிலேயே இது மகிழ்ச்சியான செய்தி. இது நல்ல முறையில் வந்து நாமுமே பயன்படுத்திக்கணுங்க. சரி, இப்போ அடுத்த பாட்டு உங்களுக்காக ஐஸ்வர்யா தீபக் கொண்டு வராங்க, கேட்கலாம்.

இந்த அளவில் அன்பு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் கிஷன். அடுத்து தீரா இசையில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு சசி வந்திருக்காருங்க. அவருடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. உங்களுடைய பயணத்திற்கு ரொம்ப இதமான பாடல்களா தேர்ந்தெடுத்து வச்சிருக்காரு. ஓரளவுக்கு நான் பாத்துட்டேன் என்ன பாடல் அப்படின்றத கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அமெரிக்க ஈரான் சண்டை உலக சமூக பொருளாதாரம் மீது ஏற்படுத்தியுள்ள தாக்கம் குறித்து மலேசியா பதற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. முக்கியமான துறைகளின் விநியோக தொடர் மீதான ஆபத்தும் அதில் அடங்கும். அமெரிக்கா நியூயார்க்கில் வெளியுறவு அமைச்சர் டத்துசி முகமது அசானுக்கும் ஈரானிய சக அபாஸ் ஆராய்ச்சிக்கும் இடையேயான இருவழி சந்திப்பில் இந்த விவகாரங்கள் கலந்துரையாடப்பட்டன. மீன் சந்தை மீன் வளர்ப்பு தொழில் முனைவோர் சந்தை கூட்டம் பாத்தேரா மூலம் நாட்டின் மீன்வளத்துறையின் சந்தை விநியோகத்தை வலுப்படுத்துவதில் மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM முனைப்பு காட்டியுள்ளது. வெளியீட்டாளர், சந்தையாளர், பயனீட்டாளர் என அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட தளம் இதுவென LKIM தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் சலீம் தஜுடீன் கூறினார். பினாங்கில் பிளாக் ஸ்பாட் அல்லது ஆபத்துள்ள பகுதிகளை மக்களுக்கு பாதுகாப்பான, தூய்மையான, வசதியான சுற்றுச்சூழலாக உருமாற்றுவதில் மாநில அரச மலேசிய காவற்படை முனைப்பு காட்டியுள்ளது. அதற்காக 1 மாதத்திற்குள் 38 முனைப்புகளை செயல்படுத்த உள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் டெனிஸ் லிம் குவான்கெங் கூறினார். சிலாங்கோர் கலும்பாங்கிற்கும் கொலகுபு பாருவுக்கும் இடையேயான குறுகிய அலை அமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் நேற்று KTM ETA சேவைகளில் 5 மணி நேரம் வரை தாமதம் ஏற்பட்டது. கேல் சென்ட்ரலிலிருந்து பட்டவர்டுக்கான ETS 305 நிமிடங்கள் தாமதமாக செயல்பட்டது. இந்தோனேசியாவில் விர்கோ டிரான்ஸ்போர்ட் 8 கப்பல் மூழ்கியதில் பலியானவர் எண்ணிக்கை 64க்கு அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை 11 உடல்கள் மீட்கப்பட்டதாக தேசிய தேடி மீட்கும் நிறுவனம் பசார்னாஸ் இயக்குநர் யூடி பிரமாத்தியோ நூர்சன்சோங்கா கூறினார். 71 பேர் காணாமல் போயுள்ளனர். தேடி மீட்கும் பணிகள் இன்னும் 7 நாட்களுக்கு நீடிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்கா ஜோஹானஸ்பர்கில் உணவகத்தில் ஆயுதமேந்திகள் எண்மர் சுட்டத்தில் 17 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்பட்டவர்களில் 4 பேர் பெண்கள். தாக்குதலுக்கான காரணம் இன்னும் தெரிய வராத நிலையில் அவர்களை தேடும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. உஸ்பெகிஸ்தானின் நோர்டிர்பெக் ஷவ்கதா ஊக்கமருந்து உட்கொண்டது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கலப்பு தற்காப்பு விளையாட்டில் அவர் வென்ற வெண்கலப்பதக்கம் பறிக்கப்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

27 தேதி செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை திரையில் சந்திக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன அக்டோபர் மாதத்தை வரவேற்க. அக்டோபர் பல பேருக்கு ரொம்ப பிடித்த மாதமாக கூட இருக்கும். சரி, இன்னும் நிறைய பேசுவோம். 8 மணி வரை முக்கியமா என்ன சொல்லணும்னா, 7:30 வரைக்கும் உங்களுக்கு பிடித்த பாடல்களை மட்டுமே நாங்கள் வழங்க போகின்றோம். உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன் நான் சசி. தொடக்க பாட்டி நல்ல ஒரு மெல்லிசையான பாட்டு வருது. அஜித் குமார் நடித்த திரைப்படம் உயிரோடு உயிராக இந்த படத்தில் இடம்பெற்ற பாட்டு தான் வருது. வாங்க கேட்கலாம்.

0: குருபுத்திர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:15.
1: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
2: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 0109072919.
1: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, இப்பவே ரசிச்சுக்காங்க. நம்மை இணைப்பது மின்னல் FM.

திரா இசையில் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். பயணத்தில் இருக்கீங்களா? பார்த்து உங்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக இருக்கட்டும், பாதுகாப்பாக இருக்கட்டும், முக்கியமாக அதுதான். வீட்டில் இருந்த நிகழ்ச்சியை கேட்குறீங்களா? எஸ்ட்ரோ 873 இல்லை வானொலியில் தான் நான் கேட்பேன் அப்படின்னு வானொலி பக்கமாக இருக்கீங்களா? எப்படி இருந்தாலும் விருப்ப பாட்டு இருந்தால் தாராளமாக வந்து இணையம் வாயிலாக, அதாவது சமூக வலைத்தளம் வாயிலாக, டிக்டாக் பக்கமாக வந்து கேளுங்க. வாழ்த்துகள் இருந்தாலும் வந்து சொல்லலாம். இப்போ உங்களுக்கான நேரம் சரி, அடுத்த பாட்டு, இந்த பாட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் தீரா இசை.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சத்தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமிலேயே விக்கிறாங்க. தெரியல,
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு. வேகமா சுலபமா பிரியாணிய தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: பிள்ளைங்க ரொம்ப குறும்போ ஐயோன்னு இருக்கா, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க. இப்பவே ரசிச்சுக்கோங்க. நம்மை இணைப்பது மின்னல் எஃப்எம்.

ஒவ்வொரு வாரமும் தீரா இசையில் ஒரு வெற்றியாளரோடு பேசி வருவோம். 6 மணிக்கு பிறகு வந்து அவர்களுடைய விருப்ப பாடலை கேட்டு அவரோடும் பேசுவோம். இந்த வாரம் யாரு அப்படின்னா புனிதா கோவிந்த ராஜு அவரோடு தான் பேச போகின்றோம். கடந்த வாரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கு முதல் நேயராக பதில் சொல்லியிருந்தாங்க டிக்டாக் பக்கமா. இந்த வாரம் அவங்க வெற்றியாளர். அடுத்த வாரம் நீங்க வெற்றியாளரா ஆகணும்னா இன்றைய நிகழ்ச்சியை முழுமையா கேளுங்க, 7:30 வரை கேளுங்க. ஏதாவது ஒரு கேள்வி இன்றைய நிகழ்ச்சி சம்பந்தமா நாங்க கேட்போம் டிக்டாக் வாயிலாக. பதில் சொன்னீங்க நீங்களும் வெற்றியாளர். சரி, அப்புறம் புனிதாவுடைய பாட்டெல்லாம் கேளுங்க, ரொம்ப அருமையான பாடல்கள். தொடர்ந்து அடுத்த பாட்டை கேட்போம், தீரா இசை.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 219 19.
1: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னலஃபர்.
2: உங்கள் கனவின் வெற்றி படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், ஃபவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ், உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 01 09 71 23 688.
3: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.
4: Oh, all the lovers in the world, you gotta get down and get into this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

தீரா இஸ்ரேல் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். வாழ்த்துகள் இருந்தா சொல்லலாம் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் பக்கமா அப்படின்னு முதலில் சொல்லியிருந்தோம்ல. இப்ப ஒரு வாழ்த்து இருக்கின்றது. அன்னலட்சுமி அவர் வந்து அவருடைய மகளுக்கு வாழ்த்தை பதிவு செய்திருக்கின்றார். மகளுடைய பெயர் திவ்யா ஸ்ரீ. 14 வயது பிறந்த நாள் இன்று கொண்டாடுகிறாராம். ஆகவே மகளுக்காக வந்து அம்மா அன்னலட்சுமி, அப்பா பார்வேந்தன் இவர்கள் வாழ்த்தை பதிவு செய்திருக்கின்றனர். திவ்யா ஸ்ரீ உங்களுக்கு வாழ்த்துகள். அடுத்து மகேஸ்வரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய தோழிக்கு இன்று பிறந்தநாளாம், கல்லூரி தோழி. தோழியின் பெயர் பரமேஸ்வரி. வாழ்த்துக்களை சொல்லி கொள்கின்றோம் அனைத்து நண்பர்களும், கல்லூரி நண்பர்களும். இப்ப நாங்க வானொலி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இது வந்து பரமேஸ்வரிக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பரமேஸ்வரி உங்களுக்கு வாழ்த்துகள். யார் யாரெல்லாம் இன்று பிறந்த நாள் கொண்டாடுறீங்க, உங்கள் அனைவருக்குமே பிறந்த நாள் வாழ்த்துகள்.

0: ஹலோ சார், சார் கேக்குதுங்களா? சார்
1: நல்லா கேக்குதுமா? கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையன் ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணுமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேனும், இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும்னு அவசரமா பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸுக்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா? நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பில்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

ஸ்ரீனிவாஸ் குழுவினர் கொண்டு வந்திருந்த பாடலை நாம் கேட்டிருந்தோம். சரி, 5 மணி செய்திக்கே முன்னதாக சரி ராஜ்குமார் சுஜாதா குரலில் பாட்டு வருது. அதுக்கப்புறம் செய்திகளுக்கு பிறகும் உங்களுக்காகவே இனிமையான பாடல்கள். அப்புறம் 6 மணிக்கு பிறகு ஒரு நேயரோடு, வெற்றி பெற்ற நேயரோடு பேசுவோம்னு சொல்லியிருந்தோம். புனிதா கோவிந்தராஜு அவரோடு தான் பேச போகின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: கட இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீராயிசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
1: ஏகேபிஎஸ்க்கு உலகத்தரம் வாய்ந்த கல்விக் கழகம் தேவை. மதியிருக்க குறைபாடு கொண்ட சிறாருக்கான கமாஸின் பராமரிப்பு மையம் அடுத்த ஆண்டு தொடங்கப்படும். ஸ்குவாஷில் இரட்டை வெற்றி, ஆசிய போட்டியில் 6வது தங்கத்தை பெற்றது மலேசியா. வணக்கம், சல மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் ரத்து அதிகாரம் கேள்வி எழுப்பப்பட வேண்டும், மேலும் அம்மன்றத்தின் தோல்வியை கையாளும் வகையில் அது அகற்றப்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ முகமது ஹசான் வலியுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு மன்றத்தின் உறுப்பியத்தை மட்டும் விரிவுபடுத்துவது அதிலுள்ள நெருக்கடிக்கு ஒருபோதும் தீர்வாகாது என அவர் எடுத்துரைத்தார். குறிப்பாக மனித நேயத்திற்கு எதிரான குற்றங்களில் ரத்து அதிகாரத்தை பயன்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட வேண்டும் என அவர் கூறினார். பாதுகாப்பு மன்றத்தில் உருமாற்றம் கொண்டு வரப்பட வேண்டுமெனில் பன்னாட்டு சமூகம் இப்பொழுதிலிருந்தே அதன் முனைப்புகளை தொடங்க வேண்டும் என்றார் அவர். நியூயார்க்கில் நடைபெற்ற 81வது ஐநா பொது பேரவையில் தேசிய உரையாற்றிய போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். எல்லை கட்டுப்பாட்டு பாதுகாப்பு நிறுவனம் AKPS உலக தரம் வாய்ந்த பயிற்சி கழகத்தை கொண்டிருக்க வேண்டும் என அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்கார் தெரிவித்தார். இதன் மூலம் எல்லை நிர்வாக தொழில்நுட்பத்தின் உயர்திறன்மிக்க அதிகாரிகளை உருவாக்க முடியும். இதில் செயற்கை நுண்ணறிவு அடங்கும் என அவர் கூறினார். அந்த துறை சார்ந்த ஆற்றலை மேம்படுத்துவதன் வழி AKPS நாளுக்கு நாள் நுட்பமாகி வரும் பாதுகாப்பு சவாலை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை உறுதி செய்ய முடியும். அதேவேளை வரும் 10 முதல் 20 ஆண்டுகளுக்குள் தனித்துவமான ஆற்றலையும் கட்டி எழுப்ப முடியும் என அவர் கூறினார். மற்றொரு நிலவரத்தில் AKPS மின் கழிவுகளை உள்ளடக்கிய 436 கொள்கலன்களை மீண்டும் அனுப்பிய நாடுகளுக்கே ஏற்றுமதி செய்வதில் வெற்றி கண்டுள்ளது. நாட்டின் செயலாக்க நிறுவனங்கள், தொடர்புடைய அதிகார தரப்பு ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் இரு கட்டங்களாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக AKPS கூறியுள்ளது. அதேவேளை மேலும் 578 கொள்கலன்கள் கிடப்பில் உள்ள வேளை அவை அக்டோபர் மாதம் தொடங்கி கட்டங்கட்டமாக திருப்பி அனுப்பப்படும் என AKPS அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இவ்வாண்டு இறுதிக்குள் மின் கழிவுகள் அடங்கிய 1259 கொள்கலன்களை அனுப்ப AKPS இலக்கிட்டுள்ளது. சமூக மேம்பாட்டுத்துறை கமாஸின் மதியிருக்க ஆட்டிசம் சிறாருக்கான 132 பராமரிப்பு மையம் தபிகாக்கள் அடுத்த ஆண்டு ஜனவரி தொடங்கி செயல்படும். மதியிருக்கத்தால் பாதிக்கப்பட்ட சிறாரை அம்மையங்களில் சேர்க்க அடுத்த மாதம் தொடங்கி தணிக்கை மேற்கொள்ளப்படும் என கமாஸ் தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது அனாஃபியமான் தெரிவித்தார். இந்த முனைப்பின் மூலம் சுமார் 1000 சிறார் நன்மையடைவர். தற்போதைக்கு ஒரு வகுப்பில் 10 முதல் 15 ஆட்டிசம் மாணவர்களை மட்டுமே கையாள இயலும் என்றும் அவர் தெரிவித்தார். மீன் சந்தை, மீன் வளர்ப்பு தொழில் முனைவோர் சந்தை கூட்டம் பத்தேரா மூலம் நாட்டின் மீன்வளத்துறையில் சந்தை விநியோகத்தை வலுப்படுத்துவதில் மலேசிய மீன்வள மேம்பாட்டு வாரியம் LKIM முனைப்பு காட்டியுள்ளது. வெளியீட்டாளர், சந்தையாளர், பயணிட்டாளர் என அனைவரையும் ஒருங்கிணைக்கும் ஒரு மையப்படுத்தப்பட்ட தளம் இதுவென LKIM தலைமை இயக்குநர் டாக்டர் அப்துல் சலீம் தஜுடீன் கூறினார். இதன் மூலம் இடைத்தரகரை சார்ந்திருப்பதை குறைக்க முடியும். அத்துடன் பயணிட்டாளர் சிறந்த விலையில் மீன்களை பெறவும் பத்தேரா வாய்ப்பளிப்பதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். பஹாங் தமர்லோ சதுக்கத்தில் 2026 பத்தேரா தொடக்க விழாவில் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். சபா கினபா தங்கானில் நேற்று காலை ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 28 நிலநடுக்கவியல் நிலையங்கள் அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளன. 24 நேர கண்காணிப்பின் மூலம் நிலநடுக்க ஆய்வினை விரைவுபடுத்த முடிவதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் கூறினார். ரிக்டர் கருவியில் 3.3 என பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்ட பகுதிக்கு அருகிலுள்ள சபுலுட், கெனிங்காவ், சண்டகாவ், மத்துபாங், தன்னோம் ஆகியவற்றில் உள்ள நிலையங்கள் முழு விழிப்பு நிலையில் வைக்கப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வேளை நிலநடுக்கம் அடையாளம் காணப்பட்ட 6 நிமிடங்களில் அது தொடர்பான தகவல்கள் பகிரப்படுவதாகவும் டாக்டர் மொஹமட் இஷாம் தெரிவித்தார். நெக்ரிசம்பிலான் மாநில அரசியல் நெருக்கடி. முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் விசாரணைக்கு உதவ அழைக்கப்படுவர். அவர்களிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என அரச மலேசிய காவற்படை தலைவர் தான்சி முகமது காலித் இஸ்மாயில் தெரிவித்தார். அதேவேளை மாநில அரசியல் நெருக்கடியில் தொடர்புடையதாக நம்பப்படும் மேலும் சிலரிடமிருந்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படும் என அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் அவதூறு சட்டம் இடம்பெறுவதற்கான சாத்தியக்கூறையும் மறுப்பதற்கில்லை என அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: கடவுச்சொல்லை பல நாள்களாக மாற்றாமல் இருப்பவர்களில் நீங்களும் ஒருவரா? உங்களுக்கு அறிமுகமான எண்களையும் பெயரையும் கடவுச்சொல்லாக பயன்படுத்துகிறீர்களா? ஒரே கடவுச்சொல்லை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகிறீர்களா? அப்படியானால் நீங்கள் ஆபத்து வலையில் இருக்கிறீர்கள். இணைய மோசடிகளை தவிர்க்க 6 மாதங்களுக்கு ஒருமுறை கடவுச்சொல்லை மாற்ற முயல்வோம்.
1: இந்தோனேசியாவில் விர்கோ டிரான்ஸ்போர்ட் எய்ட் கப்பல் மூழ்கியதில் பலியானவர் எண்ணிக்கை 64 அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை 11 உடல்கள் மீட்கப்பட்டதாக தேசிய தேடி மீட்கும் நிறுவனம் பசார்நாஸ் இயக்குநர் யுடி பிராமதவ் நூர்சா சுங்கோ கூறினார். 17 காணாமல் போயுள்ளனர். தேடி மீட்கும் பணிகள் இன்னும் 7 நீடிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். அக்கப்பல் இம்மாதம் 13 கிழக்கு ஜாபாவிலிருந்து பஞ்சர்மாசினுக்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது ஜாவா கடலில் மூழ்கியது. நேபாளத்தில் நீர்மின் திட்டங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்ட பேரழிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதால் மின்சார பாதுகாப்பு குறித்த கவலை எழுந்துள்ளது. சீன நேபாள எல்லையில் ஏற்பட்ட பனிப்பாறை மலைச்சரிவு காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தில் 1400 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் 1000 காணாமல் போயுள்ளனர். இந்த பேரழிவால் 410 MW மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இது அந்நாட்டின் மொத்த உற்பத்தி திறனில் சுமார் 10%. இந்நிலையில் எதிர்கால நீர்மின் திட்டங்கள் வெள்ளம் நிலச்சரிவுகளை தாங்கும் வகையில் அமைக்கப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ள நிபுணர்கள் மாற்று எரிசக்தி வளங்களை அதிகரிக்க வேண்டுமெனவும் அறிவுறுத்தியுள்ளனர். சுவிட்சர்லாந்து மக்கள் நாட்டில் பேணப்படும் நடுநிலைமையை வலுப்படுத்தும் பரிந்துரை மீதான வாக்கெடுப்பில் ஈடுபட்டுள்ளனர். வலதுசாரி தரப்பு முன்மொழிந்த இந்த முனைப்பை பலர் மறுக்கக்கூடும் என வாக்கு கணிப்புகள் காட்டுகின்றன. இந்த முனைப்பு ரஷ்யாவுக்கு ஆதரவாக உள்ளதென பலர் சாடியுள்ளனர். உள்ளூர் நேரப்படி காலை 10 வாக்கெடுப்பு தொடங்கிய நிலையில் பெரும்பாலானோர் முன்கூட்டியே அஞ்சல் வாக்குகளை செலுத்தினர். சுவிட்சர்லாந்து மக்கள் நடுநிலை கொள்கையை பரவலாக ஆதரிக்கின்றனர். ஆயினும் அது குறித்த கடுமையான அரசியலமைப்பு வரையறை நடுநிலை கொள்கையின் உண்மையான பொருள் குறித்த விவாதத்திற்கு வித்திட்டுள்ளன. விளையாட்டு 2026 ஐச்சி நகோய ஆசிய போட்டி. பூப்பந்து ஆடவர் இரட்டையர் பிரிவின் காலிறுதியில் மலேசியாவின் கோசஃபே நூர் இசுடின் மொமரும் சானி சீனாவின் லியாங் வேகிங் வாங் சாங்கிடம் தோற்றனர். உலகின் 6 நிலை இணையான கோச நூர் இசுடின் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்திய போதும் 2024 பாரிஸ் ஒலிம்பிக் வெற்றியாளர்களான வேகிங் வாங் சானிடம் 13-21 17-21 என வீழ்ந்தனர். 2022 ஆங்ஜோ ஆசிய போட்டியில் நாட்டின் ஏரன்சியா சுஹூயிக் இணையினர் வெண்கலப் பதக்கம் வென்றது குறிப்பிடத்தக்கது. மலேசிய ஸ்குவாஷ் வீரர் எங் யென்யோ ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். அதேவேளை மகளிர் ஒற்றையர் பிரிவில் எஸ் சிவசங்கரி மற்றொரு தங்கப்பதக்கத்தை வென்றார். இதன் வழி ஸ்குவாஷ் போட்டி மூலம் மலேசியா 2 பெற்றுள்ளது. இன்று நகோயா கிஞ்சஃபோ அரங்கில் நடைபெற்ற இறுதிச்சுற்றில் இந்தியாவின் அபே சிங்கை 11-9 11-5 11-5 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி எங் யென்யோ வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தலைநகரில் பிறந்த அவருக்கு 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்பதற்கான தொடக்க கட்ட தகுதியும் கிடைத்துள்ளது. முன்னதாக கரத்தேயில் 2 இ ஸ்போர்ட் மற்றும் செப்பா தக்ரோவில் தலா 1 தங்கமும் மலேசியா வென்றிருந்தது.

மாலை 5 மணி செய்திக்கு பிறகு சந்திக்கின்றோம். தொடர்ந்தும் இனிமையான பாடல்கள், அது மட்டுமல்ல உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக பல தகவல்கள் இருக்கின்றன. இன்றும் ஒரு ஹைக்கிங் இடத்தை பற்றியும் பேச போகின்றோம். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த பாடலை கேட்போம். தீரா இசை.

0: லிங்கம்ஸ் லிங்கம்ஸ் பயணித்தாளர்களே, உங்கள் நலன் முக்கியம், அதற்கு சிறந்த உணவு வழிகாட்ட உங்கள் பின்னே மகாலிங்கம்மா.
1: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

நல்ல ஒரு இனிமையான பாடலை கேட்டிருந்தோம். சரி, அடுத்த பாடல்களுக்கு பிறகு சொல்லியிருந்தோம்ல ஹைக்கிங் இடத்தை பற்றி பேச போறோம். வாரம் வாரம் வந்து பேசிக் கொண்டு இருக்கின்றோம். கடந்த வாரம் பேராக்கில் இருக்கக்கூடிய ஒரு இடம், கம்பாரியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பற்றி பேசியிருந்தோம். இந்த வாரமும் ஒரு இடம் இருக்கின்றது. இந்த மலைப்பகுதி, இந்த இடத்திற்கு வந்து நிறைய பேர் போயிருக்கலாம், போகாமலும் இருந்திருக்கலாம். சரி, எந்த மாநிலம், எங்கு, என்ன இடம் அப்படின்னு பாடல்களுக்கு பிறகு சொல்கின்றோம். தொடர்ந்து கேளுங்க, அடுத்த பாட்டு வருது, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம், ஒரு மலையேறும் பகுதி இடத்தை பற்றி பேச போறோம். ஹைக்கிங் செய்ய விரும்புபவர்கள் இந்த இடத்திற்கு போகலாம். எங்கு அப்படின்னா, சிரம்பானில் இருக்கக்கூடிய ஒரு இடம் குனோங் பெரும்புன். குனோங் பெரும்புன் இந்த இடத்தை பற்றி தான் அடுத்து பேச போறோம். இது வந்து இயற்கையை ரசிப்பவர்களுக்கும் இந்த ஹைக்கிங் விரும்புபவர்களுக்கும் இந்த இடம் ஒரு அழகான இடமாக இருக்கும். இந்த ஹைக்கிங்கின் ஆரம்ப பகுதி வந்து பார்க்கிறப்ப ஆற்றின் அருகே அமைதியான பாதையாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மேல போறப்ப அடர்ந்த காடுகள், அப்புறம் பெரிய மரங்கள், பலவிதமான செடிகள், அப்புறம் வித்தியாசமான ஒரு வகையான பூக்கள் நீங்க அங்கு பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, பல வகையான பறவைகளை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்க்கிறப்ப லாத்தா பெரும்புன் இதுதான் ரொம்ப அழகான இடமாக இருக்கும். அழகான நீர்வீழ்ச்சி, குளிர்ச்சியான நீர் மற்றும் இயற்கையான சூழல் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும். அதனால ஹைக்கிங் செய்து கொண்டே சில நேரம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா இந்த லாத்தா பெரும்புன் இந்த இடத்துல போயிட்டு நீர்வீழ்ச்சியை ரசித்துக் கொண்டே நீங்களும் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அதுக்கப்புறம் அங்கு குவா கம்பேங் அப்படின்னு ஒரு இடம் இருக்கின்றது. பெரிய பாறையின் கீழ் அமைந்துள்ள இயற்கையான ஒரு இடமாக இங்கு இருக்கும். சிறிய நீரோடை இந்த இடத்தை மிகவும் வித்தியாசப்படுத்துகின்றது. ஆகவே குவா கம்பேங்கை கடந்து சென்ற பிறகு இன்னும் பல சவாலான இடங்கள் நீங்க மேலே போக போக சவாலான பாதைகளாகவும் இருக்கும். அதனால போகும் போது தனியா போகாம கொழுக்களா போங்க. மேல செல்ல செல்ல குளிர்ச்சியான காற்று, அமைதியான காடு இங்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். மொத்தத்துல குனோங் பெரும்புன் வந்து இது மலையேறும் பகுதி ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கு அழகை ரசிக்கக்கூடிய வகையில் நீர்வீழ்ச்சி, அப்புறம் காடுகள், அப்புறம் அங்குள்ள மரங்கள், அப்புறம் அந்த குளிர்ச்சியான காற்று, இது அனைத்துமே முக்கியமா இயற்கையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு அருமையான இடமாக இருக்கும் குனோங் பெரும்புன். சிரம்பானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். விடுமுறை நேரத்துல இல்ல ஓய்வாக இருக்கும் நேரத்துல நீங்க உங்க நண்பர்களோடு இங்கு போகலாம். சரி, பாட்டு வருது, தொடர்ந்து கேட்கலாம்.

0: லிங்கம்
1: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம்.
0: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும். லிங்கம்
1: 90ஆம் ஆண்டிலே
2: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
1: லிங்கம் லிங்கம்
3: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது. மின்னல் FM.
4: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971919.
5: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

லவ் ஸ்டுடே திரைப்படத்திலிருந்து பாடல் இடம்பெற்றிருந்தது. சரி, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இரண்டு இருக்கின்றன. முதல் வாழ்த்து, இவருடைய பிறந்தநாள் 23 செப்டம்பர் முடிந்து விட்டதாம். இருந்தாலும் இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதனால எப்படியாவது சொல்லிருங்க. எல்லோருமே குடும்பத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அப்பாவுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும் அப்படின்னு பதிவு செய்திருக்காங்க. அதாவது நீண்ட ஒரு விஷயத்தை எழுதி இதையும் படிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கண்டிப்பா படிச்சிடறோம். என் வாழ்க்கையில் நான் பெற்ற மிகப்பெரிய வரம் நீங்கள் தான் அப்பா. எனக்காக நீங்கள் செய்த தியாகங்களையும் நான் அறியாமல் சுமந்த கஷ்டங்களையும் இன்று நினைத்து பார்க்கும் போது அப்பா என்ற வார்த்தையின் அர்த்தம் இன்னும் ஆழமாகிறது. நான் விழும்போது தாங்கிய கரம், நான் பயப்படும் போது நம்பிக்கை கொடுத்த குரல், நான் வெற்றி பெறும் போது என்னை விட அதிகமாக சந்தோஷப்பட்ட இதயம், எல்லாமே நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு என் கனவுகளுக்காக உங்கள் கனவுகளை விட்டு கொடுத்திருக்கிறீர்கள், என் சந்தோஷத்திற்காக உங்கள் கண்ணீரை மறைத்திருக்கிறீர்கள். அப்புறம் இந்த உலகத்தில் எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் ஒவ்வொரு பிறவியிலும் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. நீங்கள் எப்போதுமே ஆரோக்கியமா மகிழ்ச்சியா நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும். உங்கள் முகத்தில் அந்த சிரிப்பு குறையவே கூடாது. என் உலகம், என் பலம் எல்லாமே நீங்கள் தான் அப்பா அப்படின்னு சொல்லி யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, மனைவி சாந்தி, அப்புறம் மகள்கள் உமாதேவி, புனிதா, திலகம், மகன் குமரன், அப்புறம் மருமகன் யாரு, தேவா ஸ்டீவன் ராஜ், அப்புறம் ஜெயமதி, அப்புறம் அவங்களுடைய பேர பிள்ளைகள் வாய்ஷு, தாய்ஷு, அம்மி, சஸ்வின், அரினேஷ், வர்மா, இவர்கள் அனைவருமே கணேசன் அவருக்கு வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றனர். சரி கணேசன், உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள். அடுத்து என்ன வாழ்த்து? நண்பருக்காக ஒரு பாடலையும் பதிவு செய்து நண்பன் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லிருங்க எப்படியாவது வானொலியில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருனா மணிமாறன், மணிமாறன் பத்திகேஃப் மணிமாறன், ஹரிஹரன் கண்ணன், ஸ்கூடாய் ஜேபிஐ சேர்ந்தவராம். அவர் வந்து என்றுமே எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவருடைய பிறந்தநாள் 25 செப்டம்பர் முடிந்து விட்டதாம். இருந்தாலும் வாழ்த்து, இந்த வாழ்த்து கண்டிப்பா அவர் போய் சேரும். அவருக்காக இந்த பாடலையும் ஒளிபரப்புங்க அப்படின்னு சொல்லி மணிமாறன் சொல்லியிருக்காரு. இந்த நட்பு எப்போதுமே நீடிக்கும், அன்பும் நட்பும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, வாழ்த்துகள் ஹரிஹரன் கண்ணன் பிறந்தநாள் வாழ்த்துகள். நட்பு பாட்டு ஒன்று வருது, கேட்கலாம். காதல் தேசம் திரைப்படத்தில் வருது.

0: தொடர்ந்து லிங்கம்ஸ் மசாலைகளை பயன்படுத்தி வருவோருக்கு தெரியும் இப்போது அதில் உள்ள திருப்பம். உங்களை மேலும் கவர புது யுக்தி, அதனால் மாறுபட்ட சுவை. இவையெல்லாம் ஏன்?
1: போட்டிகள் நிறைந்த உலகில் லிங்கம் தயாரிப்புகளை வாங்கி நீங்கள் எங்கள் பக்கம் இருக்கத்தான். உங்கள் ஆதரவு என்றென்றும் தேவை.
0: சுவை என்றிருந்தது, இப்போது சுவையோ சுவை என வியக்க வைத்துள்ளது உங்கள் அருகிலேயே.
2: அதுவே உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

சங்கமம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை நாம் கேட்டிருந்தோம். 6 மணி செய்திக்கு முன்னதாக அடுத்து 2 பாடல்கள். அவர் 6 மணி செய்திக்கு பிறகு இன்றைய வெற்றியாளர் புனிதா கோவிந்தராஜு அவரோடு தான் பேச போகின்றோம். நல்ல இனிமையான பாடல்கள் நமக்காக வழங்கி இருக்கின்றார். ஆகவே புனிதா தேர்வு பாடல்களையும் கேட்க மறந்துடாதீங்க 6 மணிக்கு பிறகு. சரி, அடுத்து பால்ராம் பூர்ணிமா கோபிகா கொண்டு வரும் பாட்டு வருது. நல்ல ஒரு இனிமையான பாடல், காதல் சாம்ராஜ்யம் திரைப்படத்திலிருந்து கேட்போம். அதனைத் தொடர்ந்து திருடா திருடா திரைப்பட பாடலும் காத்துக்கொண்டிருக்கிறது.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 9072719199.
1: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
2: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
3: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
2: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
3: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
2: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
3: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
2: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் இவ்வாண்டு பிப்ரவரி தொடங்கி ஆகஸ்ட் வரையில் தொடர்பு பல்லூடக ஆணையம் 101.66 மில்லியன் மோசடி தொலைபேசி அழைப்புகளை கட்டுப்படுத்தியுள்ளது. இவ்வாறு தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். இன்டர் ஆபரேட்டர் ஸ்பூஃபிங் கெட்வே முனைப்பை செயல்படுத்தியதன் வழி அவற்றை சாத்தியமானதாக துணை அமைச்சர் கூறினார். வெளிநாடுகளை தளமாக கொண்ட மோசடி கும்பல்கள் உள்நாட்டு தொலைத்தொடர்பு சேவை என்ற போர்வையில் ஏமாற்று வேலையில் ஈடுபடுவதாக அவர் கூறினார். ஐநா நெருக்கடி தடுப்பு நடவடிக்கையில் மட்டும் கவனம் செலுத்துவதிலிருந்து மாற வேண்டும். குறிப்பாக காசாவில் ஐநாவின் பொறுப்பு மிக அவசியமானதாக உள்ளதென வெளியுறவு அமைச்சர் டாக்டர் முகமது அசான் தெரிவித்தார். அதேவேளை பேரிடருக்கு பிந்திய உயிரிழப்புகள், உதவிகளை அனுப்புதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் மட்டும் கவனம் செலுத்துவதை விடுத்து முழுமையான அளவில் நெருக்கடிக்கு தீர்வு காண முயல வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இங்கிலாந்தின் மேற்கு பகுதியில் வெடிபொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக வெஃபோர்டிற்கு அருகில் உள்ள சில குடியிருப்புகளில் மக்கள் வெளியேறப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெடிபொருள்கள் சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே ராணுவத்தின் வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் பல வாகனங்களை சோதனை செய்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. சீன அமெரிக்க நல்லுறவுக்கான ஒரு புதிய கட்டமைப்பு ஒருதலைபட்சமாக முழுமையான ஆதிக்கத்தை பெறும் முயற்சிகளை நிராகரித்து இறையாண்மை மற்றும் அடிப்படை நலன்களை உள்ளடக்கியுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ தெரிவித்தார். மேலும் அது இருதரப்புக்கும் இடையேயான பொதுவான அம்சங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் என்றார் அவர். ஜப்பானில் நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய போட்டிக்காக விளையாட்டாளர்கள் தங்கும் சில இடங்களில் வசதிகள் போதுமானதாக இல்லை என புகார்கள் எழுந்துள்ளன. வழக்கமான விளையாட்டாளர் தங்கும் வசதிகளை ஏற்படுத்தாமல் செலவை குறைக்கும் வகையில் 1000க்கும் மேற்பட்ட விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் விடுதிகள், தற்காலிக மரக்குடில்கள், கப்பல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருட்ஜோதி. வணக்கம்.

நேரம் இப்போது மாலை மணி 6 மூன்று நிமிடம் ஆகிவிட்டது. சரி, திராய் செயல் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, மலேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரி மற்றும் வீரர் எங் இன்யோ ஆகிய இருவரும் 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று மலேசியாவிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றனர். 5வது தங்கம் வீரர் எங் இன்யோ அவருக்கு சொந்தமாகிவிட்டது. 6வது தங்கம் எஸ் சிவசங்கரி சொந்தமாக்கி கொண்டார். ரகுவி, இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம். சரி, புனிதா இன்றைய வெற்றியாளர், இன்றைய நேயர், அவருடைய விருப்ப பாடல்களை தான் அடுத்து கேட்க ஆரம்பிக்கப் போகின்றோம். அவரோடும் பேசப் போகின்றோம். முதல்ல பாடலை கேட்கலாம்.

0: இன்றைய வெற்றியாளர் புனிதாவோடு பேச போறோம்னு சொல்லி இருந்தோம்ல, வாங்க பேசலாம். வணக்கம் புனிதா.
1: வணக்கம்.
0: நலமா?
1: பதிவு
0: செய்யறப்பே நினைச்சிட்டீங்க நீங்க தான் நாங்க தான் யாரும் இல்ல இந்த வாரம் அப்படின்னு நினைச்சுதான் பதிவு செய்தீங்களா பதில?
1: ஆமா, நான் ரொம்ப வாரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா தவறான பதில் சொல்றதுனால கிடைக்கல. ஆனா இந்த வாரம் கிடைச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம்.
0: கடந்த வாரம் நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க தான் முதல் நேரா சரியான பதில் சொன்னீங்க. சரி, மீண்டும் வாழ்த்துக்கள். சரி புனிதா, சொல்லுங்க உங்களை பற்றி சுருக்கமா சொல்லணும்னா எந்த ஊரு, நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கீங்க சொல்லுங்க.
1: ஓகே, என்னோட மொழிபெயர் புனிதா கோவிந்தராஜு. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் தமன்சாராவில தான். திருமணத்திற்கு பிறகு சில ஆண்டுகள் தமன்சாராவில தான் இருந்தேன். கடந்த 5 வருடங்கள் சொந்த வீடு வாங்கிட்டு இங்க சுங்கைப்புலுவுக்கு வந்துட்டோம். நான் ஒரு வங்கியில கடந்த 20 வருட காலமாக கஸ்டமர் சர்வீஸ் அதிகாரியா வேலை செஞ்சிட்டு இருக்கேன். என் கணவர் பேர் திரு சிசுமாரன், எனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, திரு சுந்தரி சிசுமாரன், ஹயகிரிவன்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
2: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
3: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
2: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரட்டி கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
4: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
2: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரமாவுங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.

0: புனிதாவோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வெற்றியாளர், சரி புனிதா, நீங்க சொல்லியிருந்தீங்க 20 ஆண்டு காலமா வந்து வங்கியில் வேலை செய்யறீங்க அப்படின்னு. அப்ப நிறைய பேரை பார்க்க வாய்ப்பு கிடைத்திருக்கும், இல்ல பேச வாய்ப்பு கிடைத்திருக்கும். நீங்க மறக்க முடியாத சம்பவம் எதுவும் இருக்கா? இல்ல உங்களிடம் சில பேருக்கு அழைத்து கேள்விகளாம் கேட்பாங்களே சில விஷயங்கள் வங்கி சம்பந்தமா, அவங்களுடைய வங்கி விஷயம். அப்ப சில பேர் கோவலாம் பட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அனுபவம்லாம் இருந்திருக்கும், எப்படி நீங்க அதை மேற்கொள்வீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
1: கோபமா பேசுறது கஸ்டமரோட இயல்பு தான். அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருந்து கிடைக்காதப்ப அவங்க ரொம்ப கோபப்படுவாங்க. சோ அந்த டைம்ல அவங்களுக்கு தேவையான விஷயங்களை எப்படி சரியா அவங்களுக்கு நாம செஞ்சு கொடுக்க முடியும், அவங்க கீழ் அவங்களோட இடத்துல நின்று நான் யோசிச்சு பார்ப்போம், நம்ம இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு இதை யோசிச்சு அவங்களுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நாங்க ரொம்ப முயற்சி செய்வோம்.
0: அழைத்து பேசுபவர்கள் சில நேரத்துல வந்து வங்கி சார்ந்து பேசாம வேற வேற விஷயம் எல்லாம் பேசியிருக்காங்களா? அந்த மாதிரி
1: வேற வேற விஷயம் பேசியிருக்காங்க. நேரா வர கஸ்டமருங்க வந்து அவங்க குடும்ப விஷயங்களை பத்தி பேசுவாங்க. சில சமயத்து வீட்டுல ரொம்ப போரிங்கா இருக்கு, அதனாலதான் பேங்க் வந்தேன்னு சொல்லுவாங்க. உன்ட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க போறப்ப காட் பிளெஸ் யூன்னு சொல்லிட்டு போறது அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ரொம்ப மனதுக்கு வருத்தமான விஷயம் நடந்ததை விட எனக்கு சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் தான் நிறைய இருக்கு.
0: சரி, வேலை வந்து உங்களுக்கு வாரத்துல எத்தனை நாள் வேலை?
1: எங்களுக்கு திங்கள் முதல் வெள்ளி.
0: சரி, பொதுவா அந்த சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல என்ன செய்வீங்க, பொழுதுபோக்குனா என்ன செய்வீங்க நீங்க?
1: வேலை செய்யற அம்மாவா இருக்கிறதுனால பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப குறைவு. அதனால அவங்க கூட என்ன செய்ய முடியும், அவங்க கூட ஜாகிங் போறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் சமைச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்டமா ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அது அந்த வேலையை மட்டும்தான் நான் செய்வேன் போதுமே.
0: சரி, ஜாகிங் அப்படின்னு சொன்னீங்களே, அதுவே வாரத்தில் 2 நாட்களுமே ஜாகிங் போவீங்களா, இல்ல வாய்ப்பு கிடைத்தால் இல்ல சரி இன்று போகலாம் அப்படின்னு எண்ணம் வந்தா மட்டும் போவீங்களா?
1: இன்னைக்கு போலான்ற எண்ணம் வந்தா மட்டும்தான், அதுவும் பிள்ளைங்க காலையிலேயே வெள்ளனே எழுந்தா மட்டும்தான்.
0: மாலை நேரத்துல போகலாமே?
1: மாலை நேரத்துல அவங்களுக்கு டியூஷன் இருக்கும், எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் இருக்கும், அதனால போக மாட்டோம்.
0: ஆஹா, சரி சரி சரி. அடுத்து ஒரு பாட்டு வருது, நீங்கள் கொடுத்த பாடல்கள் அனைத்துமே ரொம்ப நல்ல இனிமையான பாடல்கள். அதில் அடுத்து வரக்கூடிய பாடல் எனக்கும் ரொம்ப பிடித்த பாட்டு, கேட்கலாம்?
1: கேட்கலாம்.

0: புனிதாவோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி புனிதா, உங்களுக்குன்னு ஒரு நல்ல உயிர் தோழி அப்படின்னு இருப்பாங்க, இல்ல நல்ல நண்பர் அப்படின்னு இருப்பாங்களே, ஆரம்ப பள்ளி கூட நண்பர், இன்று வரை உங்களோட நல்ல நண்பரா இருக்கக்கூடிய ஒருவரை பற்றி பேசுங்க.
1: ஒருவரை பற்றி மட்டும் பேசணும்னா, நான் ஜெயந்தி, என்னோட ஃப்ரெண்ட். இந்த நிகழ்ச்சியில நான் பேசுறதுக்கு அவங்க தான் காரணம். சில மாதங்களுக்கு முன்னக்கா அவங்க இது பார்ட்டிசிபென்ட்டா இருந்தாங்க இந்த தீராயிசில. இங்க லிசனர் ஆஃப் த வீக் அவங்க பேசியிருந்தாங்க.
0: ஜெயந்தி நிலுங்க, ஜெயந்தி ஜெயந்தி. ஆமா ஆமா சொல்லுங்க.
1: அவங்கதான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நீங்க கால் பண்ணி பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்கதான், அவங்க எனக்கு பாலர் பள்ளியில இருந்து, அவங்க என்னோட ஃப்ரெண்ட்.
0: பாலர் பள்ளி நண்பர், நான் ஆரம்ப பள்ளி கேட்டேன், நீங்க பாலர் பள்ளியில இருந்து நண்பர் அப்படின்னா எத்தனை வருடம், ரொம்ப வருட காலமா இருக்கும். நிறைய அனுபவங்கள் அவங்களோட பகிர்ந்திருப்பீங்க.
1: ஆமா, நான் அவங்ககிட்ட ஒரு வாரத்துல நான் வேலைக்கு போறப்ப காலையிலயே இந்த அவங்க பேசுவாங்க. நான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவேன், என்னோட அலாம் அடிச்சிருச்சு காலையிலயே அப்படின்னு சொல்லுவேன். அவங்க என்னதான் அப்படி பேசுவீங்க அப்படின்னு. எனக்கு நிறைய பேசிருக்கோம், நிறைய ஷேர் பண்ணிருக்கோம். இப்ப நிகழ்ச்சி எனக்காக அவங்க ரொம்ப ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க.
0: ஜெயந்தி மாதிரி உங்களுக்கும் ஜெயந்திக்கும் இருக்கக்கூடிய நட்பு மாதிரி கண்டிப்பா இப்ப நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அவர்களுக்கும் இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. சில நேரத்துல வந்து வேலை காரணமா நம்ம அழைத்தலாம் பேச வாய்ப்பு கிடைக்காது. இப்ப நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் பாருங்க, ஜெயந்தி வந்து ஒரு அலாரமாக இருந்திருக்காங்க புனிதாவுக்கு தினமும். அந்த மாதிரி நீங்களும் உங்க நட்புக்கு அழைத்து பேசுங்க வாய்ப்பு கிடைத்தால். சரி புனிதா, நட்பை பற்றி பேசுறது இந்த வேலையில நேசிக்கும் தருணம், இந்த நேரத்துல இந்த இடத்துக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவரோடு போயிருப்பீங்க, அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்க. அந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த நபர் யாரு
1: மிஸ் பண்ற பர்சன் அப்படின்னா, ஒரு இடம் அப்படின்னா, நாங்க இந்தியா போயிருந்தோம், ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம், திருச்செந்தூர் கோயிலுக்கு. அது என் கணவரோட நான் போயிருந்தேன். அந்த தரிசனம் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயம். அது நான் என்னைக்குமே மறக்க முடியாத விஷயம். அவரு இப்ப வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. அப்பப்போ அவங்க வந்துட்டு போவாரு. ஆனா பக்கமா இருக்கிற கண்ட்ரில தான் வேலை செய்யறாரு, இந்தோனேஷியால. அவரு இங்க இல்லாத தருணம் அவர் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். அவர் வந்துட்ட பிறகு நானும் என் பிள்ளைங்களும் கண்டிப்பா அவர் கூட எங்கேயாவது பக்கமாவது போயிட்டு வந்துரு. ஒரு ஷாப்பிங் போவோம், ஒரு ஒரு இடமா பார்த்து செலக்ட் பண்ணிட்டு சாப்பிட போவோம். அந்த மாதிரி செய்வோம் நாங்க.
0: சரி சரி, அடுத்து ஒரு பாட்டு வருது. பாடலுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த பாடல்களை பற்றி பேசுவோம். சில கேள்விகளும் இருக்கின்றன.
1: ஓகே.

0: புனிதா பாடலுக்கு முன்னதாக சொல்லியிருந்தோம், நீங்கள் கொடுத்த பாடல்களை பற்றி பேசலாம்னு சொல்லிருங்க. இந்த பாடலாம் உங்களுடைய சொந்த தேர்வு பாடல்களா இல்ல கலந்துரையாடி இந்த பாடல்கள் கொடுத்தீங்களா?
1: நானும் கணவர் கலந்துரையாடிதான் அந்த பாடல்கள் தேர்ந்தெடுத்தோம். ஆனா கணவர் கொடுத்த பாட்டுலாம் கொஞ்சம் கானா பாட்ட மாதிரி வந்துச்சு. நான் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு, நீங்க நான் ஒரு பேசுறது ஒரு பெண்மணின்றத மறந்துடாதீங்க, நல்ல பாட்டா கொடுங்க அப்படின்னு அப்புறம் ஒரு லிஸ்ட் போட்டு அதுல இருந்து நாங்க தேர்ந்தெடுத்தோம் பாட்டுங்கள் எல்லாத்தையும். ஆனா எப்போது இதெல்லாம் கேட்கிற பாடல்கள், நான் விரும்பி கேட்கிற பாடல்கள்னாலே நாங்க அதை எடுத்துட்டோம் அப்படியே.
0: சரி சரி சரி, இப்ப நான் நீங்க கொடுத்த பாடல்கள்ல இரண்டு பாடல்கள் பேரை சொல்லுவேன். எந்த பாட்டு அதிகம் பிடிக்கும்னு சொல்லணும். மன்னன் படத்தில் வந்த ராஜா திராஜவும் தந்திரங்கள் அந்த பாட்டும், அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்,
1: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்,
0: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், எந்த நெஞ்சில் நீங்காது,
1: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள்,
0: அந்த வானுக்கு ரெண்டு தீபங்கள், என்ன அழகு எத்தனை அழகு,
1: என்ன அழகு எத்தனை அழகு,
0: என்ன அழகு எத்தனை அழகும், வெள்ளி மலரே,
1: வெள்ளி மலரே,
0: வெள்ளி மலரே. பெரிய தம்பி படத்துல இருந்து தாஜ்மஹாலி நீ தாவி தாவி நிந்தன்,
1: வெள்ளி மலரே,
0: சின்ன சின்ன மாளி தொழில்கள்,
1: வெள்ளி மலர்,
0: வெள்ளி மலரே. இவள் ஒரு இளங்குருவி, பிரம்மா திரைப்பட்டு,
1: இவள் ஒரு இளங்குருவி,
0: இவள் ஒரு இளங்குருவி, நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு.
1: இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆனா நான் போறது வந்து இவள் ஒரு இளங்குருவி,
0: இவள் ஒரு இளங்குருவி, சொட்ட சொட்ட நினைது தாஜ்மஹால்,
1: இவள் ஒரு இளங்குருவி,
0: இவள் ஒரு இளங்குருவி. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? வெளிவந்த திரைப்படங்கள் பெயரை நான் சொல்லுவேன், நீங்க வந்து படத்தை வைத்து வாக்களிக்க கூடாது, அந்த படத்தில் உள்ள பாடல்களை வைத்து தான் வாக்களிக்க போறீங்க. அனைத்துமே ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த திரைப்படங்கள். சரி, இருவர் இந்திரா, இந்திரா மே மாதம், இந்திரா தாஜ்மஹால், இந்திரா சங்கமம்,
1: சங்கமம்,
0: சங்கமம் ரட்சகன்,
1: சங்கமம்,
0: சங்கமம் பாம்பே,
1: பாம்பே,
0: பாம்பே ஜோடி,
1: பாம்பே,
0: பாம்பே காதலன்,
1: காதலன்,
0: காதலன் காதல் தேசம்,
1: காதலன்,
0: காதலன் ரோஜா,
1: காதலன்,
0: காதலன் ஜீன்ஸ்,
1: காதலன்,
0: காதலன் கடைசியா டுயட்,
1: காதலன்.
0: காதலன் பட பாடல்கள் ரொம்ப பிடிக்குமா? சொன்ன பிரம்மா திரைப்பட பாட்டை கேட்போம்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பார்க்கிறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 09971719119.
1: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

0: புனிதாவுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி புனிதா, உங்களோட பேசினதில் ரொம்ப மகிழ்ச்சி. நேரம் போனதே தெரியல, 7 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த தருணம் வாழ்க்கையில மறக்கவே முடியாத தருணமா இருக்கு.
0: ஆஹா, சரி. இந்த வேளையில யாருக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல போறீங்க? இல்ல ஏதோ நன்றி சொல்லணும்னா சொல்லலாம்.
1: மாதா, பிதா, குரு தெய்வம், உங்களுக்கு நன்றி. என் கணவருக்கு ரொம்ப நன்றி. என் குழந்தைகளுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு ரொம்ப முக்கிய காரணமா இருந்தேன் என்னோட பள்ளி தோழி ஜெயந்தி, அவங்க அக்கா தமிழ் செல்வி, அவங்களுக்கு முக்கியமா வாழ்த்து சொல்லணும், நன்றி சொல்லணும். அப்புறம் எங்க அம்மா அப்பா, அப்புறம் எல்லா உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி.
0: நீங்கள் கொடுத்த பாடல்கள் முக்கியமா, நீங்கள் கொடுத்த பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல்கள். நிறைய நேயர்கள் வந்து எங்களுக்கு இன்ஸ்டாகிராம், டிக்டாக் பக்கமாக அனுப்பியிருக்காங்க. புனிதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லியிருங்கன்னு. நன்றி பாடல்களுக்கு. சரி, தொடர்ந்தும் ஒரு பாட்டு வருது, கேட்கலாம். வாய்ப்பு கிடைத்தால் சந்திக்கலாம்.
1: சந்திப்போம்.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

வணக்கம். சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நுட்ப தொழில் கல்வி டிவெட் பயிற்சியை மேற்கொள்வதற்காக நாடு முழுவதிலும் இருந்து 1000 இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டுள்ளதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது ஜஹீத் அமீரி தெரிவித்தார். இது திறன் அடிப்படையிலான கல்வி வாய்ப்பு, சமூக பின்னணி பாராது அனைத்து இனத்தவருக்கும் நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். 2023 UITM ஹோல்டிங்ஸ் எதிர்நோக்கிய இழப்புகள் தொடர்பான விசாரணையை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM தொடங்கியுள்ளது. இது பஹாங் காம்பாட்டில் 50 MW சூரிய ஆற்றல் மேம்பாட்டு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை உட்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாரிய குழுவின் ஒப்புதல் இல்லாமல் தொடர்பில்லாத காரணத்திற்காக 42 மில்லியன் ரிங்கிட் செலுத்தப்பட்டுள்ளது குறித்து SPRM விசாரணை மேற்கொள்ளும். 2009 SPRM சட்டத்தின் கீழ் அந்த விசாரணை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலை போக்குவரத்து துறை JPJ ஆப்ஸ் லக்ஸரி சோதனையின் மூலம் 3790 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்துள்ளது. அவற்றின் மதிப்பு சுமார் 550 மில்லியன் ரிங்கின் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூலை முதல் நேற்று வரை அச்சோதனை மேற்கொள்ளப்பட்ட வேளை பல்வேறு குற்றங்கள் சாலை விதிகளை பின்பற்றாத காரணத்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டதாக JPJ செயலாக்கப் பிரிவு மூத்த இயக்குநர் டத்து முகமது கெஃப்லிமா அசான் கூறினார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் குறைந்தது 56 பேர் பலியானதாக அரசாங்க பேரிடர் நிர்வாக நிறுவனம் தெரிவித்தது. அம்மாநிலத்தில் மில்லியன் கணக்கானோர் ஆண்டுதோறும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலத்தில் இடியுடன் கூடிய புயலையும் கனமழையையும் எதிர்நோக்குகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்ததால் மழை பொழிவு தீவிரமடைந்தது. விளையாட்டு லெட்டுவர் டி லங்காவி சைக்கிளோட்டம் தொடர்ந்து நடத்தப்படும். இதன் மூலம் பெருமை மிகு இப்போட்டி உலகத்தரம் வாய்ந்ததாக தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதோடு நாட்டிற்கும் ஆக்ககரமான தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இப்போட்டி பன்னாட்டு ஊடகங்களின் வாயிலாக மலேசியாவை விளம்பரப்படுத்தவும் உலக அரங்கில் அந்நாட்டிற்கு நன்மதிப்பை ஏற்படுத்தவும் அடித்தளமாக அமையும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சின் தலைமைச் செயலாளர் டத்து ரஹீம் இஸ்மாயில் தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் S. கோகுலன். வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:09.

மினலின் தீரா இசை எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. 7:30 வரை அடுத்தடுத்த பாடல்கள், அப்புறம் 7:30 எப்போது போல வானொலி நாடகம் இடம்பெறும். சரி, அடுத்து வரக்கூடிய இரண்டு பாடல்களுமே நட்பு சம்பந்தப்பட்ட பாடல்கள். முதல்ல புனிதாவோடு பேசியிருந்தா, அவங்க சொல்லியிருந்தாங்க, பாலர் பள்ளியிலிருந்து அவருடைய தோழி, இன்று வரை நெருங்கிய தோழியாக இருக்காங்க ஜெயந்தி அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆகவே இப்ப நமக்கு நிறைய நண்பர்கள், புதிதாக கிடைத்த நண்பர்கள் இருந்தாலும் இந்த ஆரம்ப பள்ளி, பாலர் பள்ளி, அப்புறம் இடைநிலை பள்ளி நண்பர்களோடு இன்றும் பார்த்து பேசுறப்ப அந்த நாள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் போது அது வந்து சொல்ல முடியாத உணர்வுகளை கொடுக்கும். செய்வாங்க இரண்டு பாடல்கள், அடுத்து நட்பு சம்பந்தப்பட்ட பாடல்களுக்கு கேட்போம். இது தீரா இசை.

நல்ல ஒரு அருமையான பாடல். இந்த பாட்டில் ஒரு வரி வரும் பாருங்களேன், நெஞ்சுக்குள் நெஞ்சுக்குள் உள்ள எண்ணங்கள் எண்ணங்கள் சொல்ல நண்பன் ஒரே சொந்தம், நமது மேஜையில் உணவு கூட்டணி அதில் நட்பின் ருசி. கவிஞர் இப்படிலாம் நட்பின் பெருமையை எழுதியிருக்காரு பாருங்க. ரொம்ப நாள் நல்ல நண்பர்களை அழைத்து பேசலையா, இப்போ ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அழைத்து பேசுங்க, கண்டிப்பாக அந்த நண்பர்களும் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. சரி, 7:30 வானொலி நாடகம் இடம்பெறும் ரோமியோ ஜூலியட் என்ற தலைப்பில் இன்று மறு ஒளிபரப்பாக நாடகம் இடம்பெறப் போகிறது, கேட்க மறந்துடாதீங்க. சரி, அடுத்த பாட்டு குஷி திரைப்படத்திலிருந்து வருது, ஹரிஹரன் அனுராதா ஸ்ரீராம் குரலில் கேட்கலாம்.

0: உங்கள் கனவின் வெற்றிப்படையை நோக்கி பயணிக்கலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜில் சர்டிபிகேட், பவுண்டேஷன், டிப்ளமா முதல் டிகிரி வரை உங்கள் கனவு கல்வியை தொடரலாம். செப்டம்பர் முதல் மாணவர் பதிவு தொடங்கியுள்ளது. உங்கள் வெற்றி பயணத்தை இன்றே தொடங்க உடனே பதிவு செய்யலாம். MDIS மலேசியா இன்டர்நேஷனல் காலேஜ் உங்கள் எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு. விவரங்களுக்கு 0119-71-23-688.
1: வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7:30

நல்ல ஒரு விறுவிறுப்பான பாடலை நாம் கேட்டிருந்தோம். சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராம் குரலில் பாடலில் இடம்பெற்றிருந்தது. நேரம் இப்போது 7:25 ஆகிவிட்டது. சரி, இன்றைய தீரா இசையின் நிறைவு பாடலுக்கும் வந்து விட்டோம். ஹரிஷ் ராகவேந்திரா சாதன சர்க்கம் குரலில் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து வானொலி நாடகம்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா,
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஹா, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல்
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் FM.
4: மின்னலின் வானொலி நாடகம் காயத்ரி கண்ணம்மா தயாரிப்பில் செமினி கரு பன்னீர் செல்வம் எழுதிய ரோமியோ ஜூலியர்.
5: வெரோ நகர் வீதியில் என் அழகு மயில் நடைபயின்று கொண்டிருக்கிறான்.
6: யார்? ஓ, அது ரோஸ்லின் அல்லவா?
5: ஆம், ஆம், ரோஸ்லின் தான். என் உள்ளம் கவர்ந்த அழை. அவளை தனியாக சந்தித்து பேச முடியவில்லை. எப்பொழுதும் அவளது குடும்பத்தைச் சேர்ந்த யாராவது அவள் கூடவே இருக்கிறார்கள். ஆனால் இன்று அவளை எப்படியும் சந்தித்து என் காதலை கூறப்போகிறேன். தனியாக இருக்கிறேன்.
6: ரோமியோ, உனக்கு என்ன பைத்தியமா? கேபிலட் குடும்பத்தைச் சேர்ந்தவள் என்பதை மறந்து விட்டாயா? அதாவது நம் மொன்டேகியூ குடும்பத்தின் பரம எதிரி குடும்பத்தைச் சேர்ந்தவள்.
5: இல்லை பெங்கோலியோ, மறக்கவில்லை. நமது மொன்டேகியூ குடும்பமும் கேபிலட் குடும்பமும் பரம்பரை எதிரிகள் தான். இருப்பினும் என் மனம் ஏனோ ரோஸ்லினை நாடுகிறது.
6: என்ன?
5: காதலை பற்றி உனக்கு தெரியாது. காதல் என்பது மதம், சாதி, குடும்ப பின்னணி என்று இதையெல்லாம் பார்த்து வருவது அல்ல. இன்னும் எவ்வளவு காலத்திற்குத்தான் இந்த பகையை நாம் வளர்த்துக் கொண்டு போவது? ஒருவேளை எங்கள் காதலால் இந்த குடும்ப பகை தீர வாய்ப்பு ஏற்படும் அல்லவா? இந்த வெரோனா நகரில் கேபியூலட் மாண்டேகு குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் வாழ எங்கள் காதல் தீர்வாக அமையும் அல்லவா?
6: ரோமியோ, இந்த பகை தீராது. இது பரம்பரை பகை. சில பாரம்பரியங்களை உன்னாலும் என்னாலும் ஏன் அந்த கர்த்தரே வந்தாலுமே மாற்ற முடியாது.
5: ஏன் அப்படி கூறுகிறாய்?
6: ஆம் ரோமியோ, இந்த பகை நேற்று இன்று வந்தது அல்ல, காலம் காலமாக தொடர்கின்ற பகை. அதாவது ஜென்மப்பகை. இதில் நமது குடும்பத்தின் சுய கௌரவமும் தன்மானமும் அடங்கி இருக்கிறது. அதற்கு எந்த இழுக்கும் ஏற்படாவண்ணம் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.
5: அதுதான் ஏன் என்று கேட்கிறேன். மனிதனை மனிதனை வெறுத்து பகை வளர்த்துக் கொள்வது எந்த வகை நீதி? பைபிளில் கூறப்பட்டுள்ள சமாதானமும் சமதர்மமும் மனித நேயத்தை மதிக்கின்ற அஹிம்சாவாதமும் பொய்யா? இந்த பகைக்கு ஒரு முடிவே இல்லையா?
6: இல்லை ரோமியோ, நமது குடும்பங்களின் பகை அவ்வளவு எளிதில் தீர்ந்துவிடும் என்று கொஞ்சமும் எதிர்பார்க்காதே. உன் காதல் பிரச்சனை தெரிய வந்தால் பெரிய பூகம்பமே வெடித்து சிதறும். அது நமது நிலைமையை இன்னும் மோசமாக்கும். வா, போகலாம்.
5: ஆனாலும் பென், என்னதான் ரோஸ்லின் கேபிலட் குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருந்தாலும் அவளை என்னால் மறக்க முடியவில்லை. ஆனால் ரோஸ்லினோ என் காதலை ஏற்க மறுக்கிறாள்.
6: ரோமியோ, இதுதான் காதலின் மகத்துவம் என்பதோ? ஆனால் ஒன்று உனக்கு புரியாத விஷயம் அவளுக்கு நன்றாகவே புரிந்திருக்கிறது.
5: இல்லை பென்மொழியோ, இல்லை. என் காதலை அவள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வாள்.
6: இந்த காதல் கதையெல்லாம் வேண்டாம், அவளை மறந்துவிடு. உன்னால் நம் குடும்பத்திற்கு பிரச்சனை வரக்கூடாது. இந்த விஷயம் 2 குடும்பங்களுக்கும் தெரிய வந்தால் அதனால் ஏற்பட போகின்ற விளைவுகளை பற்றி நினைத்து பார்த்தாய ரோமியோ?
5: இல்லை, நான் அவளிடம் சென்று இன்று அவள் முடிவை கேட்டுவிடப் போகிறேன். அதோ அதோ ரோசின் தனியாகத்தான் இருக்கிறாள். இதுதான் நல்ல சந்தர்ப்பம்.
6: வேண்டாம் ரோமியோ, போகாதே.
5: நீ இங்கே இரு.
6: ரோமியோ, வேண்டாம்,
5: நீ இங்கே இரு.
6: ரோமியோ,
5: ரோஸ், ரோஸ்லின்.
0: யார்? ரோமியோ, நீயா?
5: ஆம் ரோஸ், நான் தான். உன் காதலுக்காக உன்னை தேடும் ரோமியோ தான். ஏன் என் காதலை ஏற்க மறுக்கிறாய் ரோஸ்? நான் உன்னை விரும்புகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன்.
0: ரோமியோ, நமது குடும்பங்களின் தீரா பகையை நீ அறிய மாட்டாயா? மேலும் மேலும் இந்த பகை வளர நீயே காரணமாக வேண்டுமா? நமது குடும்பங்களின் பகை காரணமாக உன்னோடு பேசக்கூட எனக்கு அனுமதி இல்லை. திபோல் நம்மை பார்த்து விட்டால் நிலைமை மோசமாகிவிடும். சீக்கிரம் இங்கிருந்து போய்விடு.
5: ரோஸ், என்ன கூறுகிறாய்? நமது குடும்பங்களின் பகையினால் நான் உன் மீது கொண்ட காதல் காணல் நீராக வேண்டுமா?
0: வேண்டாம் ரோமியோ, எனக்கு உன் மீது காதல் வராது. மன்னித்துக்கொள்.
5: முடியாது, முடியாது ரோஸ்லின், முடியாது. நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை பார்க்காமல் இருக்க மாட்டேன்.
0: உனக்கிட பைத்தியமா? சொல்வதை கேள். அதோ அங்கே பார், டிபோட் வருகிறான். சீக்கிரம் இங்கிருந்து போ.
5: இப்போது போகிறேன், ஆனால் மீண்டும் உன்னை தேடி வருவேன்.

0: சௌமியோ, என்ன நடந்தது? ரோஸ்லின் உன் காதலை ஏற்றுக்கொண்டாளா?
1: இல்லை பென்வோலியோ.
0: எனக்கு தெரியும், கேப்புலட் குடும்பமே அப்படித்தான். அவளை மறந்துவிடு.
1: இல்லை பென், இல்லை. நான் அவளை மீண்டும் சந்தித்து என் காதலை ஏற்றுக்கொள்ளும்படி செய்ய போகிறேன்.
0: நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாய்?
1: என்னால் அவளை மறக்க முடியவில்லை.
0: சரி, நீ உன் காதலில் எவ்வளவு உறுதியாக இருப்பதால் உனக்கு ஒரு இறுதி வாய்ப்பு. ஆனால் இந்த முறையும் அவள் உன் காதலை நிராகரித்து விட்டால் நீ அவளை மறந்துவிட வேண்டும். சரியா?
1: சரி சரி, சொல் பேன், என்ன வாய்ப்பு? சீக்கிரம் சொல்.
0: அவசரப்படாதே ரோமியோ. கேபிலட் குடும்பத்தில் அடுத்த வாரம் ஒரு விருந்து நடைபெறவிருக்கிறது.
1: என்ன விருந்தா? எதற்காக?
0: ஆம் ரோமியோ, மாபெரும் விருந்து. கேபிலட் மகள் ஜூலியட்டுக்கு இன்னொரு கேபிலட் குடும்பத்தைச் சேர்ந்த பாரிஸை திருமணம் பேசி முடிக்க இரு வீட்டார் மாறுவீட சந்திப்பு விருந்து நடைபெறுகிறது.
1: என்ன?
0: அதற்கு நீ, நான் மற்றும் மக்குஷியோ ஆகியோர் மாறுவீடத்தில் கலந்து கொள்கிறோம். எப்படி என் திட்டம்?
1: அருமையான திட்டம், அருமையான திட்டம் பேன். என் மனங்கவர் ரோஸ்லினை சந்தித்து என் காதலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
0: ஆனால் ரோமியோ, நீ சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும். ரோஸ்லின் இந்த முறையும் உன்னை நிராகரித்து விட்டால் நீ அவளை மறந்து விட வேண்டியதுதான்.
1: சரி சரி, வா. எங்கே ரோஸ்லினை காணவில்லை?
0: அவசரப்படாதே, தேடிப்பார். ஆனால் கவனம், டிபால்ட் ஒரு வேட்டை நாய் போல் நம்மையே எப்பொழுதும் ஓப்பம் பிடித்துக் கொண்டிருப்பான்.
1: தெரியும், அவன் தான் எப்போதும் நம்மை சீண்டு கொண்டிருப்பாரே. அவனுக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன்.
0: ரோமியோ, அதெல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். கவனம், ஒருவேளை அவன் நம்மை அடையாளம் கண்டு கொண்டு விட்டால் நாம் அவர்கள் கையில் மட்டும் சிக்கிவிடக் கூடாது. தப்பிக்கும் வழியை தேட வேண்டும்.
1: சரி சரி, வா, உள்ளே போகலாம். விருந்து ஆரம்பமாகிவிட்டது.

0: இது யார், யார் இந்த பேரழகி? என்ன அழகு, என்ன அழகு! இம்மாதிரியான ஒரு பேரழகி தான் இதுவரை பார்த்ததே இல்லையடா.
1: ரோமியோ, இவள் தான் ஜூலியட், கேபிலட் மகள். இவளும் பாரிஸும் சந்திக்கும் ஏற்பாடு தான் இந்த விருந்து.
0: என்னை பார்த்து புன்னகை செய்கிறாள். என்ன பேரழகியவள், இவ்வளவு பாரிஸை மணக்க போகிறாள். கொஞ்சமும் பொருத்தமற்ற திருமணம். இந்த அழகிக்கு அந்த பாரிஸ் முட்டாள் தான் கிடைத்தாளா? ஆனால் பெனோலியோ, என் மனம் தடுமாறுகிறது. அவளது ஒரே ஒரு புன்னகை என்னை கொன்றுவிட்டது. ஜூலியட் ஒரு பேரழகி மட்டுமல்ல, அவளது கண்களை, அவளது கண்களை பார். அந்த பார்வையில் காந்தம் இழைந்தோடுகிறது. பார்த்தாயா, அந்த பார்வையில் சிக்கி திருத்திடும் மின்னலும் அவளது அண்ணன் அடையிலும் எனக்கு இந்த உலகமே மறந்து போகிற.
1: ரோமியோ, ரோமியோ, என்ன உளர்கிறாய்? அப்படியானால் ரோஸ்லின்?
0: இல்லை இல்லை, ரோஸ்லின் எனக்குரிய வழி அல்ல. எனக்காக பிறந்தவள் ஜூலியட் தான். எனக்காக பிறந்தவள் ஜூலியட் தான், எனக்கு உரியவள் ஜூலியட் தான். ஆம், ஆம், ஜூலியட் தான்.
1: ஏன் பைத்தியமா உனக்கு? ஏன் திடீரென மனம் மாறிவிட்டாய்?
0: நான் மனம் மாறவில்லை, இப்போது மிகவும் தெளிவடைந்து விட்டேன். ஜூலியட் தான் இனி என் காதலி. அவளை பார்த்து பேசி அவளோடு நடனமாடப் போகிறேன்.
1: ரோமியோ, வேண்டாம் விபரீதம். திருட்டுத்தனமாக விருந்துக்கு வந்திருக்கிறோம். நாம் யார் என்று கேபிலட் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவனுக்கு தெரிந்தால் கூட அவ்வளவுதான், விடமாட்டார்கள்.
0: அதுதான் நாம் மாறு வேடத்தில் இருக்கிறோமே, யாருக்கும் தெரியாது. தனியாக அமர்ந்திருக்கிறாள். அவள் அழகிய முகத்தை பாறேன். அந்த பாரிஸோடு நடனம் அடியது அவளுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீ அமைதியாக வேடிக்கை பாறேன்.
1: ரோமியோ, வேண்டாம், வேண்டாம்.
0: Excuse me, miss. தங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் என்னுடன் நடனமாட. தாங்கள் தான் ஜூலியட்டா? பேரழகி நீங்கள். உங்கள் நீல கண்களில் வீசும் ஒளி என்னை திக்கும் கொள்ள வைக்கிறது.
2: என்ன, உண்மையாகவா? என்னை கேலி செய்கிறாயா? ஆனாலும் உனது புன்னகை என் மனதை மிகவும் கவர்கிறது.
0: உண்மையாகவா? நன்றி, நன்றி. ஒன்று கேட்க வேண்டும. இந்த விருந்து உங்களுக்கும் பாரிஸுக்கும் நடக்கவிருக்கும் திருமணத்துக்கு என்று கேள்விப்பட்டேன், உண்மையா?
2: ஆமாம். ஆனால் அது சரி, நீ யார்? நீ
0: ஏன் உங்கள் முகத்திலே மகிழ்ச்சியின் அடையாளமே தெரியவில்லை? அப்படியானால் உங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை, உண்மைதானே?
2: அதிக பிரசங்கி, நீ அதை பற்றியெல்லாம் பேச வேண்டாம். சரி, உன்னை பற்றி சொல். ஆமா, நீ யார் என்று கேட்டேனே? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. உன் பெயர்?
0: உங்களை போல் ஒரு பேரழகியை இதுவரை நான் கண்டதே இல்லை. தெரியுமா, நான் உங்களை தொட பெரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.
2: உண்மையாகவா? என்னை நீ அதிகமாகவே புகழ்கிறாய்.
0: உண்மை ஜூலியா, உண்மை. உங்களது தூய அன்புக்கும் அழகுக்கும் என்றும் என் வாழ்நாள் முழுதும் உங்கள் அடிமையாகவே இருப்பேன்.
2: நீ நன்றாக பேசுகிறாய்.
0: உண்மையாகவா? உங்களை இப்போது இப்போது மாதிரி எப்போதும் அருகிலிருந்தே பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது.
2: அப்படியா? ஏன்?
0: உங்களின் அழகு, உங்களின் சிரிப்பு, உங்களின் வசீகரம்.
2: சரியான குறும்புக்காரன் நீ. உன்னை எனக்கு மிகவும் பிடித்து விட்டது.
0: அப்படியா? சரி, உங்கள் கைகளை நான் முத்தமிட வேண்டும்.
2: ஏய், நீ மிகவும் அவசரப்படுகிறாய். சரி, ஆனால் இங்கு வேண்டாம். என் கையை பிடித்துக்கொள். வா, வா, இங்கிருந்து ஓடி விடுவோம். யாரும் இல்லாத இடத்திற்கு.
0: யாரும் இல்லாத இடத்திற்கு.

0: இங்கு யாரும் இல்லை. நீ மிகவும் துணிச்சல்காரன். உன் பெயர் என்ன?
1: நான் மீண்டும் சந்திக்கும் போது சொல்கிறேன்.
0: என்ன, அப்படியானால் நாம் மீண்டும் சந்திக்கிறோமா?
1: ஆமாம், நிச்சயமாக நாம் சந்திக்க வேண்டும்.
0: ஏன் நாம் சந்திக்க வேண்டும்?
1: ஏனென்றால் நான் என் இதயத்தை உங்களிடமே விட்டு செல்கிறேன்.
0: என்ன சொல்கிறாய்?
1: ஆம் ஜூலியா, என் இதயத்தை உங்களிடம் கொடுத்து விட்டு அதற்கு பதிலாக உங்கள் இதயத்தை நான் எடுத்துச் செல்கிறேன். எப்படி?
0: ஆமாம், உன் பெயர் என்ன, நீ யார்?
1: விரைவில் சந்திப்போம், அப்போது சொல்கிறேன். அதுவரை என் நினைவாக உங்களுக்கு இதோ மீண்டும் மீண்டும் இன்னொரு முத்தம் பரிசாக பத்திரப்படுத்தி உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் தனிமைக்கு துணையாக இருக்கும். என்ன அன்பே, இந்த நாள் என் வாழ்வில் மறக்க முடியாத நாள். உனது அன்பில் நான் கட்டுண்டு போன நாள். நான் வருகிறேன், வருகிறேன்.
0: யாரவன் ஒரு கணம் என் இதயத்தை கொள்ளை கொண்டு முத்தம் கொடுத்து விட்டு மறைந்து விட்டானே. கண்ணுக்குள் நிறைந்து இதயத்தை அல்லவா துளிர் கொண்டு விட்டான். எமிலி, யார் அந்த குறும்புக்கார அழகன்? மாயமாக வந்தவன் என் மனதை கொள்ளை கொண்டு மாயமாக மறைந்து விட்டானே.
2: அவன் நம் எதிரியின் மகன், பெயர் ரோமியோ. திருட்டுத்தனமாக மாறுவேடத்தில் நமது விருந்தில் கலந்து கொண்டு விட்டான்.
0: ரோமியோ? ரோமியோ அவ்வளவு துணிச்சல்காரனா? ரோமியோ, எமிலி, அவனை பார்க்க வேண்டும் போல இருக்கிறது.
2: வேண்டாம் வேண்டாம், அது பிரச்சனை உண்டாக்கும். ஜூலியட்,
0: நான் அவனை சந்திக்க வேண்டும்.
2: ஜூலியட், இந்த விஷயம் நம் குடும்பத்தைச் சேர்ந்த யாருக்கும் தெரிந்தால் என்ன ஆகுது?
0: அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்று இரவு அவனை நான் சந்தித்தே ஆக வேண்டும். ப்ளீஸ் எமிலி, ப்ளீஸ்.
2: சரி சரி ஜூலியட், நான் அவனது நண்பன் பென் வோலியவை அறிவேன். அவனதை சந்தித்து ரகசியமாக தகவல் அனுப்புகிறேன்.
0: நன்றி எமிலி, நன்றி.
3: ஹாய் எமிலி, என்ன ஆச்சரியம், எங்களுடன் பேசத்தான். உங்களுக்கு தடை போடப்பட்டிருக்கிறது, பிறகு எப்படி?
2: பென், நான் உன்னிடம் ஒரு முக்கிய விஷயம் பேச வேண்டும். ஜூலியட் ரோமியோவை சந்தித்தது முதல் அவன் மீது பைத்தியமாகிவிட்டாள். ரோமியோவை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறான்.
3: அப்படியா? ரோமியோவும் ஜூலியட்டை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறான்.
2: அப்படியா?
3: ஆமாம், பரம்பரை எதிரிகளாக இருந்தும் அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் காதலுக்கு அவ்வளவு சக்தியா?
2: நிச்சயமாக பென், ரோமியோவுக்கும் ஜூலியட்டுக்கும் ஏற்பட்டிருக்கிற காதல் தெய்வீக தன்மை வாய்ந்தது. ஒருவேளை இவர்களது காதல் கனிந்து இரு பரம எதிரி குடும்பங்கள் ஒன்றிணைந்து விட்டால்?
3: அந்த நாள் மட்டும் வந்துவிட்டால் இங்கு பகைமை உணர்ச்சிக்கே வேலை இருக்காது.
2: ஆம் பென், சரி சரி, இன்று மாலை ரோமியோவை ஜூலியட் தோட்டத்து வீட்டுக்கு வர சொல்.
3: சரி அமிலி, மிக்க நன்றி.
2: சரி, நான் போகிறேன். கவனம்.
1: ஜூலி, ஜூலி.
0: ஓ ரோமியோ, வா, இந்த ஜன்னல் வழியாக உள்ளே வா. நான் உன் வரவுக்காக வழி மீது விழிவைத்துக் கொண்டிருக்கிறேன்.
1: உண்மையாகவா?
0: ஏன், என்னை நம்பவில்லையா? மாயமாக வந்து மாயமாக மறைந்து போனவன் அல்லவா நீ? அந்த மாயத்தில் என்னை மறந்து போக வைத்து விட்டாயே.
1: ஆமாம் ஜூலி, ஆமாம், இதோ வந்து விட்டேன். ஜூலி, மீண்டும் உன் அழகு முகம் காண நான் பட்ட வேதனையை நீ அறிய மாட்டான். ஒருவேளை உன்னை காண முடியாது போய்விடுமோ என்று என் மனம் துடியுடித்து போனது.
0: உண்மையாவா?
1: ஆம் அன்பே, ஆம். நம் காதலுக்கு நமது குடும்ப பகையே காரணமாகிவிட்டது. இது ஜென்ம பகை. ஆகவே நாம் யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். காலம் வரும்போது நமது குடும்பத்தாரிடம் தெரிவிப்போம். வாழ முடியாது ஜூலியட்.
0: ரோமியோ, என் உயிர் உள்ளவர், உன்னுடனே நான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் என் உயிரை விட உன் சித்தமாக இருக்கிறேன்.
1: ஜூலியட், நம் காதல் வாழ்பவர்களுக்கு ஒரு சரித்திரமாக வேண்டும். காதலின் மகத்துவம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். பகையால் விரோதித்து கிடக்கும் நமது குடும்பங்களுக்கு நம்மால் ஒரு விடுவு ஏற்பட வேண்டும்.
0: ஆம் ரோமியோ, இந்த வெரோனா நகரில் பகை உணர்ச்சிக்கே இடம் தரக்கூடாது. வன்முறை ஒழிந்து அமைதியான வாழ்வு மலர வேண்டும். ரோமியோ, என் வீட்டில் எனக்கு திருமணம் ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து ஏதாவது செய்ய வேண்டும்.
1: ஆம் ஜூலியட், ஆம், நாம் உடனே திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் காலம் கடந்துவிடும் ஜூலி. நான் ஃபாதர் லாரன்ஸை சந்தித்து நமது காதலை எடுத்து கூறிவிட்டேன். அவரும் நமக்கு ஆதரவாக நாளைக்கே நமது திருமணத்தை நடத்தி வைக்க சம்மதித்துவிட்டார். நீ என்ன செய்கிறாய்? நாளைக்கு எமிலியுடன் தேவாலயத்து வந்துவிடு.
0: சரி ரோமியோ, ஆனால் நாம் ஒன்றாக சேர்ந்து இருக்க முடியாத சோதனைத்தான் என்னை மிகவும் பாட்டுகிறது.
1: கவலை வேண்டாம் ஜூலியா, கவலை வேண்டாம். காலம் கணிந்து வரும், தைரியமாக இரு.

0: ரோமியோ ஜூலியட்,
1: உங்களது இந்த திருமணம் இரு வீட்டா சம்மதமின்றி நடைபெறுவதில் எனக்கு வருத்தம் தான். ஆனால் சில நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில தியாகங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. கர்த்தர் சாட்சியாக இந்த திருமணத்தை நான் நடத்தி வைக்கிறேன்.
2: ஃபாதர், நாங்கள் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு தந்துவிட்டோம். தயவு செய்து எங்களை மன்னியுங்கள்.
1: ரோமியோ, அனைத்துமே கர்த்தரின் ஆணைப்படியே நடக்கும். கர்த்தர் இணைத்து வைப்பதை மனிதன் பிரிக்காமல் இருப்பானாக. இந்த திருமணத்தின் ரகசியத்தை காப்பது நமது நால்வரின் பொறுப்பா. காலம் கணிந்து நமக்கு சாதகமாக அமையும் போது உங்கள் திருமணத்தை நானே உங்கள் குடும்பங்களுக்கு அறிவிப்பேன். அதுவரை நீங்கள் பொறுமை காக்க வேண்டும்.
0: ஜூலியட், ஜூலியட்,
3: ஜூலி,
4: ஜூலி, பேன்மூலியோ, எமிலி, ஏன் இப்படி அவசரமாக ஓடி வருகிறீர்கள்? என்ன நடந்தது?
3: ஜூலி, தலைக்கு மேல் வெள்ளம் வந்துவிட்டது. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாயோ அது நடந்துவிட்டது.
4: என்ன எமிலி நடந்தது?
3: டிபோல் மெக்குஷியவை கட்டியால் கொன்று விட்டான். அப்போது
4: என்ன என்ன, டிபோல் கொன்று விட்டானா?
5: ஜூலி, அதை விட பேரதிர்ச்சி. அந்த நேரத்தில் அங்கு வந்து ரோமியோ கோபத்தில் டிபோல்ட்டை கொன்று விட்டான். அதனால் ரோமியோவை நாடு கடத்த போகிறார்களாம்.
4: ஓ ஜீசஸ், என்ன கொடுறோம்! இந்த மொண்டைக்கும் கேப்பிரோட் குடும்பங்களில் சமாதானம் மலரப்போவதே இல்லையா? பென், எமிலி, ரோமியோ இப்போது எங்கே?
5: அவனை தடுத்து கொண்டு போய் விட்டார்கள். ஏதோ ஒரு தீவுக்கு அனுப்ப போகிறார்களாம்.
4: சரி, நாம் உடனே ஃபாதர் லாரன்ஸை போய் சந்திக்க வேண்டும். அவரால் மட்டுமே நமக்கு உதவ முடியும். வாருங்கள், தேவாலயத்துக்கு போகலாம்.
5: வாருங்கள்.

0: ஃபாதர், ஃபாதர், நிலைமை எல்லை மீறி விட்டது. நாம் எதிர்பார்க்காத பயங்கரமெல்லாம் நடந்து விட்டது. எங்களது திருமணம் எங்கள் குடும்பங்களுக்கு இடையே உள்ள பகை ஒரு விடியலை கொண்டு வரும் என்று எதிர்பார்த்த வேளையில் இப்படி நடந்துவிட்டது. என்ன செய்வது ஃபாதர்?
1: என்ன நடந்தது? இரண்டு கொலைகள் விழும் அளவுக்கு நிலைமை இங்கு போய்விட்டதா? அங்கு யாருமே இல்லையா சண்டையை தடுக்க?
2: ஃபாதர், உங்களுக்கே தெரியும், டிபால்ட் எங்களை எப்போதுமே சீண்டி வம்பு கிழப்பவன்.
1: ரோமியோ எப்படி அங்கு வந்தான்?
2: எங்களை தேடி கொண்டு வந்த ரோமியோ அந்த சண்டையை நிறுத்தி இருவருக்கும் சமாதானம் செய்ய எவ்வளவோ முயன்றும் முடியாமல் போய்விட்டது. சமாதானம் பேசிக் கொண்டிருக்கும் போதே டிபால்ட் மக்குஷியோ மார்பில் தன் கத்தியால் குத்திவிட்டான். அதன் பிறகு ஏற்பட்ட சண்டையில் ரோமியோ டிபால்ட்டை கொன்றுவிட்டான்.
1: என்ன வன்முறை? வெரோனா இளவரசன் தீர்ப்பு என்ன?
2: தற்காப்புக்காகத்தான் ரோமியோ டிபால்ட்டை கொன்றான் என்ற அடிப்படையில் மந்துவா தீவுக்கு நாடு கடத்துவதாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது.
1: அப்படியா? சரி, நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுவும் ஒரு வகையில் நல்லதுதான். ரோமியோ இப்போது உயிருடன் இருப்பதுதான் முக்கியம். மேலும் ஜூலியட்டை ரகசியமாக திருமணம் செய்து கொண்ட விஷயம் வெளிப்பட்டால் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும்.
2: ஆம் ஃபாதர்.
1: பேன், நாளை நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும். ரோமியோவுக்கு சில முக்கிய தகவல்களை தெரிவிக்க வேண்டும்.
2: சரி ஃபாதர்.
1: என்ன விஷயம் ஜூலியட்? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா?
0: ஆமா ஃபாதர், என் வீட்டில் என்னை பேரிசை திருமணம் செய்து கொள்ள மிகவும் வற்புறுத்துகிறார்கள். என் அப்பா என் மீது இதுவரை கோபப்பட்டதே இல்லை, ஆனால் இன்று என்னை அளவுக்கு மீறி கோபித்துக் கொண்டார். மனம் ரணமாக வலிக்கிறது ஃபாதர்.
1: ஜூலியட், பேரிஸ் பெரிய பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவன். அது மட்டுமின்றி அவன் உங்கள் குடும்ப பரம்பரையைச் சேர்ந்தவன் என்பதால் உன் திருமணத்தை முடித்துவிட நினைக்கிறார்கள்.
0: ஆனால் ஃபாதர், எனக்கும் ரோமியோவுக்கும் திருமணம் ஆகிவிட்டது என்ற உண்மையை எப்படி அவர்களுக்கு தெரிய வைப்பது?
1: ஜூலி, இப்போதைக்கு நீ பாரிஸை திருமணம் செய்து கொள்வதாக கூறி அவர்களுடன் சமாதானமாக போவதுதான் விவேகமான செயல். இல்லை என்றால் உன் சுதந்திரம் பாதிக்கும்.
0: என்ன சொல்கிறீர்கள் ஃபாதர்?
1: ஜூலி, ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன், கவனமாக கேள்.
0: சொல்லுங்க ஃபாதர்.
1: இன்று இரவு நீ தனியாகவே உறங்க வேண்டும். உறங்கும் முன் இதோ இந்த திரவத்தை குடிக்க வேண்டும். இந்த திரவம் உன்னை 20 மணி நேரத்துக்கு மயக்க நிலையில், அதாவது மரணித்து விட்டதை போல் வைத்திருக்கும். காலையில் நீ இறந்து விட்டாய் என்று அடக்கம் செய்ய இங்கு அனுப்புவார்கள். நான் ரோமியோவுக்கு செய்தி அனுப்பி எப்படியாவது அவனை வரவைத்து விடுகிறேன். உன் மயக்கம் தெளிந்து உன் மனங்கவந்த உன் ரோமியோவுடன் சென்று ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள்.
0: இந்த திட்டம் பலிக்குமா? எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது ஃபாதர். எங்கே என் ரோமியோவை எழுந்து விடுவேன் என்று என் மனம் மிகவும் போராடுகிறது.
1: ஜூலியட், கலங்காதே, நான் சொல்கிறபடி செய்.
0: சரி ஃபாதர்.
3: ஃபாதர் லாரன்ஸ், ஃபாதர் லாரன்ஸ்.
1: யார்? ரோமியோவா?
3: ஆ ஃபாதர், நான் தான்.
1: ரோமியோ?
3: ஃபாதர், இன்னும் 2 நாட்களில் என்னை மந்துவா தீவுக்கு நாடு கடத்தப் போகிறார்கள். இறுதியாக சந்தித்து விட்டு போக வந்திருக்கிறேன்.
1: ரோமியோ, சிறிது காலத்தில் நீ திரும்பி வர வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை பார்த்துக்
3: கொள்கிறேன். ஒரு கொலைகாரன், இந்த கத்தியால் என்னை கொன்று விடுங்கள். நான் உயிர் வாழக்கூடாது ஃபாதர், உயிர் வாழக்கூடாது.
1: ரோமியோ, வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுவது சகஜம், அதை சமாளிக்க தடுமாறும் உன்னை கண்டு வெக்கப்படுகிறேன்.
3: ஃபாதர்,
1: இப்படிப்பட்ட ஒரு கோழையாக இருப்பாய் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை.
3: இல்லை ஃபாதர், இல்லை, நான் கோழை அல்ல. ஆனால் என்னால் உங்கள் அனைவருக்கும் அவமானம். அதனால்தான் நான் என் வாழ்வை இத்தோடு முடித்துக் கொண்டால் இந்த பழி பாவம் எல்லாம் என்னோட போய்விடும் அல்லவா?
1: ரோமியோ, நீ இனிமேல் தான் கண்டிப்பாக வாழ வேண்டும். உனக்காக இல்லாவிட்டாலும் உன்னை காதலித்த ஜூலியட்டுக்காகவாவது நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும். சரி, இப்போது நீ குழம்பி போயிருக்கிறாய். நீ தைரியமாக போ, நாளை நான் உனக்கு நல்ல செய்தி அனுப்பி வைக்கிறேன்.
3: Thank you, Father. ஜூலி, அன்பே நல்ல செய்தி வரும் என்று ஃபாதர் கூறினார். ஆனால் நீ இறந்து விட்டாய் என்று செய்தி அல்லவா வந்திருக்கிறது? எப்படி என்னை விட்டு எப்படி போனாய் ஜூலியன்? இது பொய்யாக இருக்கக்கூடாதா என்று கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டல்லவா இங்கு ஓடி வந்தேன். ஆனால் அதான் ஜூலியன், அது அது உண்மையாகிவிட்டது. இந்த உன் உயிரற்ற உடலை காணவா நான் ஓடி ஓடி வந்தேன். என்னை மன்னித்து விடு, என்னை மன்னித்து விடு ஜூலியன். இந்த உலகத்தை வெறுக்கிறேன். நம்மை பிரித்து மகிழ்ந்துவிடும் இந்த மனிதர்களை வெறுக்கிறேன். என்னை காதலித்த பாவம், உன் வாழ்வின் முடிவையும் நானே எழுதிவிட்டேன். உன்னை என் கண்கள் சந்தித்திருக்கவே கூடாது. உன் அழகிற்கு நான் அடிமையாக இருக்கக்கூடாது. உன்னை அழை முத்தமிட்டிருக்க கூடாது. உன்னை அழைத்து முத்தமிட்டிருக்க கூடாது. அன்பே ஜூலியன், என்னோடு இறுதி வரை வருவேன் என்றாயே, இப்படி என்னை தவிக்க விட்டு சென்று விட்டாயே. இனி நான் உயிர் வாழக்கூடாது. அதற்கு நான் தகுதியற்றவன். இந்த உலகம் எனக்கு தேவையில்லை. நானும் வருகிறேன், நானும் வருகிறேன். இந்த விஷம் நம்மை இணைக்கும் அமுதமாகட்டும், நம்மை இணைக்கும் அமுதமாகட்டும் ஜூலியட்.
0: நேரம் மயக்கமாக இருந்திருக்கிறேன்.
3: ஒரு முறையாவது காணாது இறந்து போய்விடுவேனோ என்று கவலைப்பட்டேன். என் கவலை தீர்ந்தது அன்பே, என் கவலை தீர்ந்தது. ஆனால் நான் விஷம் மருந்து
0: விட்டேன்.
3: கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொண்டிருக்கிறேன் ஜூலியன். நீ எனக்கு முன்பாகவே இறந்து விட்டாய் என்றது.
0: ரோமியோ, நான் உனக்காகத்தான் காத்திருக்கிறேன். கண்களை திறந்து என்னை விட்டு போய்விடாதே ரோமியோ, என்னை விட்டு போய்விடாதே ரோமியோ.
3: உன்னை விட்டு போய் கொண்டிருக்கிறேன் ஜூலியட். வழி அனுப்பி வை என்னை. இறுதியாக ஒரே ஒரு முறை
0: ரோமியோ
3: முத்தமிடல்
0: ஜூலியன். விட்டாயோ ரோமியோ, அவசரப்பட்டு விட்டாயே என் அன்பே. இளமை கனவுகளுடன் உன்னை சேரும் நாளை எண்ணி எண்ணி காத்திருந்த என்னை தலையை விட்டு போய்விட்டாயே ரோமியோ. விஷமருந்தி என் விஷமருந்தி உன் உயிரை போக்கிக் கொண்டாயா ரோமியோ? உன்னை பிரிந்து நான் மட்டும் இந்த உலகில் வாழ்வதா சொல் ரோமியோ. முடியாது, முடியாது. இந்த உலகில் நீ இல்லாத இந்த உலகில் நான் ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன். ஆமாம், ஒரு பொழுதும் இருக்க மாட்டேன். இதோ இதோ நானும் வருகிறேன், நானும் வருகிறேன். உன் கத்தி என் உயிரை கொடுக்கட்டும். இதோ நானும் வருகிறேன்.
1: ரோமியோ, ஜூலியட், இருவரும் மரணத்தில் சங்கமித்து விட்டீர்களா? வாழ்க உங்கள் காதல். கர்த்தரே இவர்களை ஆசீர்வதிப்பீராக.
4: வானொலி நாடகம். இதில்
5: ரோமியோவாக நான் கா குணசேகரன்,
6: ஜூலியட்டாக நான் பாலாமணி ராஜகோபால்,
7: பென் ஓலியோவாக நான் சோதிராஜன் பரஞ்சோதி,
8: எமிலியாக நான் எம் எஸ் ராணி,
9: அறிமுகம்
10: ஃபாதர் லாரன்ஸாக நான் ரெயின் ராஜ்குமார்,
11: ரோசரினாக நான் அமுதா சிங்கத்.
9: இவர்கள் நடிப்பில் செமினி கரு பன்னீர் செல்வம் எழுதிய ரோமியோ ஜூலியட், தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா. இது ஒரு மறு ஒளிபரப்பு.
11: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்.
12: அடுத்து காற்றின் மொழியில் உங்களை சந்திக்கின்றார் பிரவீன்குமார். அவருடைய நிகழ்ச்சியையும் கேட்க மறக்காதீங்க. மீண்டும் சந்திப்போம். விடை பெறுகிறேன் நான் சசி.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் ஸ்குவாஷ் விளையாட்டில் தங்கப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்ட தேசிய விளையாட்டாளர் அங் ஏன்யோவுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டார். ஏன்யோ இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அபேஷிங்கை வெற்றி கொண்ட வேளை 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக்கும் தகுதி பெற்றுள்ளார். சபா கினபாத்தங்கானில் நேற்று ஏற்பட்ட மிதமான நிலநடுக்கத்தை தொடர்ந்து மாநிலம் முழுவதும் உள்ள 28 நிலநடுக்கவியல் நிலையங்கள் அணுக்கமான கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளன. 24 மணி நேர கண்காணிப்பின் மூலம் நிலநடுக்க ஆய்வினை விரைவுபடுத்த முடிவதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை மெட் மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் முகமது இஷா முகமது அனீப் கூறினார். ரிக்டர் கருவியில் 3.3 என அந்நிலநடுக்கம் பதிவானது. கிளாந்தான் பாச்சோக் சுற்று வட்டாரத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த 5 போலீஸ் கைது செய்தது. பாச்சோக் மாவட்ட காவல்துறையின் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட சோதனையில் 16 முதல் 22 அவர்கள் கைதானதாக அம்மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது இஸ்மாயில் கூறினார். ஈரான் தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயிக்கும் நிபந்தனையின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்ற 81 ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொண்ட ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி இந்த முதன்மை தகவலை பகிர்ந்து கொண்டார். ஈரான் அதன் உரிமையை மட்டுமே தற்காத்துள்ளது. அமைதி பேச்சுக்கான வாய்ப்பை முடக்கியதில்லை என அராக்சி கூறினார். நேபாளத்தில் கடும் வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. அதில் 10 அதிகமானோர் பலியானதாக கூறப்படுகிறது. கடந்த மாத இறுதியில் அந்த இமயமலை நாட்டில் நிகழ்ந்த பேரிடரில் 1400 மேற்பட்டோர் உயிரிழந்த வேளை சுமார் 6000 பேர் காணாமல் போயினர். ஜப்பானில் நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய போட்டிக்கான விளையாட்டாளர்கள் தங்கும் சில இடங்களில் வசதிகள் போதுமானதாக இல்லையென புகார்கள் எழுந்துள்ளன. வழக்கமான விளையாட்டாளர் கிராமம் அமைக்கப்படாமல் செலவை குறைக்கும் வகையில் 17,000 மேற்பட்ட விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் தங்கும் விடுதிகள், தற்காலிக குடில்கள், கப்பல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

நானும் சமூக ஊடகங்கள் எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். கொஞ்ச நாளா இங்க ஞாயிற்றுக்கிழமை ஆளையே காணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? சில சூழ்நிலைகள்ங்க, அதனாலதான் ஏறத்தாழ ஒரு மாதமா உங்களை சந்திக்க முடியாம போயிருச்சு. அதுவும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் மீண்டும் ஒரு மாதத்திற்கு பிறகு காற்றின் மொழியில் ஞாயிற்றுக்கிழமை உங்களோடு நான் பிரவீன்குமார் பேச வந்துட்டேன். வழக்கம் போல இன்றும் கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெற உள்ளது. அதோடு சேர்த்து நிறைய சுவாரஸ்யமான உரையாடல்கள் உள்ளது, நிறைய பேச போறோம், கதைகள் இருக்கு, உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையும் நிறைந்திருக்கின்றது. இன்றைய காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் தொடக்கமாக தெலுங்கு திரைசை தொகுப்பில் முதல் பாடலை சித் ஸ்ரீராம் கொண்டு வராரு. கேட்டுட்டு நிறைய பேசலாம். இது காற்றின் மொழி.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:18. கோலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கென இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:18.
2: அனைத்துலக தரத்தில் தயாரிக்கப்பட்டவை. வாழ்வியல் சுவைகள்.

சிந்துஜா ஸ்ரீனிவாசன் மற்றும் ரிக்கி கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இவ்வளவு நாளா வீட்டில் வந்து உடம்பு முடியாம இருக்கிற பெரியவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவைப்படும் அந்த மருந்துகள் மருத்துவமனைக்கு சென்று பெற முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உதவி திட்டம் இருந்தது. அதுதான் என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, புங்கஹந்தாரன் உபாட் முலாலி போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு திட்டம். அதாவது அஞ்சல் மூலமா வந்து மருந்துகளை மருத்துவமனையிலிருந்து அவங்களுக்கே அனுப்பப்படும் அந்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா, ஏறத்தாழ இந்த திட்டம் மூலம் ஒரு 80,000 மேற்பட்ட நோயாளிகள் பயனடைந்துட்டு இருந்தாங்க. இதுவரை பார்த்தோம்னா அந்த அஞ்சல் செலவு இருக்கு இல்லையா, அந்த மருந்துகளை அனுப்பும் அஞ்சல் செலவு, அதை மட்டும்தான் வந்து நோயாளிகள் வந்து கட்டணம் செலுத்திட்டு இருந்தாங்க. இந்த வேளையில பார்த்தோம்னா 1 அக்டோபர் மாதம் அடுத்த மாதம் முதல் அந்த அஞ்சல் செலவையும் அரசாங்கமே ஏற்கும் தகவல் தொடர்பு பல்லூடக ஆணையம் மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்பு அமைச்சர் இன்று வந்து தெரிவிச்சிருக்காரு. தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஸ்ரேயா கோஷல் கொண்டு வராங்க, கேட்டுட்டு நிறைய கதைகளும் பேசலாம். இது பின்சம்பி.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற இந்த புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த கேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: இது எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

அந்தே சுந்தரனைக்கு எனும் திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, தெலுங்கு திரையுலகில் இன்று ஒரு முக்கியமான நாள் அப்படின்னே சொல்லலாம். என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய சினிமா துறையிலே பார்த்துக்கிட்டோம்னா சில இயக்குநர்கள், மிகச்சில இயக்குநர்கள் தான் அவங்க இயக்கிய எல்லா திரைப்படங்களும் வந்து வெற்றி அடைந்திருக்கும், வசூல் ரீதியாகவும் சரி கருத்துக்கள் ரீதியாகவும் சரி. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனர், எல்லா படங்களும் வெற்றி திரைப்படமாக கொடுத்த இயக்குனர்னா தெலுங்கு திரையுலகில் SS ராஜமௌலி. அவருடைய அந்த முதல் திரைப்படம் ஸ்டூடண்ட் நம்பர் 1 எனும் திரைப்படம் வெளியாகி இன்றோடு 25 ஆண்டுகள் வந்து நிறைவு பெறுகின்றது. ஏறக்குறைய இவர் இயக்கிய எல்லா திரைப்படங்களும் இந்திய அளவில் மிகப்பெரிய வெற்றி. அதுவும் இல்லாமல் இந்த பேன் இந்தியா கலாச்சாரம் அப்படின்ற அந்த ஒரு கலாச்சாரம் இவரது திரைப்படங்களான பாகுபலி 1 மற்றும் 2 தான் வந்து ஆரம்பித்து வைத்தது. அதுவும் இல்லாமல் அவருடைய அடுத்த திரைப்படம் வாரணாசி இப்போது வந்து படப்பிடிப்பில் உள்ளது. முதல் முறையாக அவர் வந்து ஐமேக்ஸ் தொழில்நுட்பத்தில் அவருடைய ஒரு திரைப்படத்தை வந்து படமாக்குகிறார். இந்த வாரணாசி அப்படின்ற திரைப்படம் ஐமேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்போதும் பார்க்கும் அந்த ஒரு திரையின் அளவை விட இன்னமும் அகன்ற ஒரு திரையளவு, அதுவும் வந்து துல்லியமாக ஒளி காட்டக்கூடிய ஒரு அளவில் வந்து இந்த திரைப்படம் படமாகி கொண்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தோட அந்த விளம்பர போஸ்டர்லாம் பார்க்கும் போதே தெரியுது, கண்டிப்பா வந்து பிரம்மாண்டமா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் தான் உருவாகி வருகின்றது என்பதை டீசர் கூட வெளியிட்டிருந்தாங்க இல்லையா, அந்த அறிமுக டீசர், அது பார்க்கும் போதும் தெரிஞ்சது காட்சிகள் கண்டிப்பா பிரம்மாண்டமா தான் இருக்க போகின்றது அப்படின்றத. அடுத்த பாடல் பார்த்தோம்னா இவர் இயக்கிய மகதீரா அப்படின்ற திரைப்படம் தமிழில் மாவீரன் அப்படின்னு வெளியானது. இந்த திரைப்படத்திலிருந்து MM கீரவாணி மற்றும் நிகிதா நிகம் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
0: கிஷன். எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

கே கே மற்றும் அப்ரிதா கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இந்த த்ரெட்ஸ் அப்படின்ற இந்த சமூக ஊடகத்தின் பயன்பாடு நம்ம ஜென்சி தலைமுறை மத்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இல்லையா? இப்பெல்லாம் எந்த உணவகத்திற்கு சாப்பிட போனோம், அதாவது இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை அங்கே தொடர்ந்து வந்து பகிர்ந்து கொண்டே வராங்க. நகைச்சுவையாகவும் பகிர்றாங்க, சில நேரங்களில் பார்த்தா கொஞ்சம் கடுமையாகவும் பகிர்றாங்க. எல்லா வகையான அந்த பதிவேற்றங்களையும் பார்க்க கூடிய ஒரு சமூக வலைத்தளம் தான் இந்த த்ரெட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த வேலையில பார்த்தோம்னா இவ்வளவு நாள் நம்முடைய மினல் எஃப்எம்இன் சமூக ஊடகங்கள்னு பார்த்தோம்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்ல தான் நம்முடைய அந்த பதிவுகள்லாம் நீங்க நிறைய பார்ப்பீங்க. த்ரெட்ஸ்லயும் இப்ப நீங்க சென்று பார்க்கலாம், நமக்கான பக்கம் அங்கேயும் உள்ளது. இந்த வேலையில கல்லூரி நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 10:00 மேல இடம்பெறும் இல்லையா? அந்த கல்லூரி நிகழ்ச்சியின் பங்கேற்பு குறித்த அந்த விவரங்களை வந்து யாராவது பங்கேற்க ஆர்வமா இருந்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் எப்போதும் இந்த சமூக ஊடகங்கள் மூலமா தான் நீங்க எங்களுக்கு அனுப்பிட்டு வந்தீங்க உங்களுடைய அந்த பெயர்கள் தகவல்கள், நீங்க இந்த மாதிரி ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேலையில அடுத்த வாரம் முதல் நம்ம த்ரெட்ஸ் சமூக ஊடகத்திலும் இது சம்பந்தப்பட்ட கல்லூரி பங்கேற்பு சம்பந்தப்பட்ட ஒரு பதிவிடலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த வேலையில த்ரெட்ஸ் பயணீட்டாளர்கள் யாராவது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அந்த ஒரு ஆர்வமும் இருந்தால் நீங்க மினல் எஃப்எம்இன் த்ரெட்ஸ் பக்கமாக வந்து உங்களுடைய பெயர் தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். இன்றும் 10:00 மேல் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு கல்லூரி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க உள்ளோம். அதுவரை தெலுங்கு திரைசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஹிஷாம் அப்துல் வஹாப் கொண்டு வராரு ஹாய் நானா திரைக்காக. இதோ

அரண்மனைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மு நிறுத்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மீனலா ஃபேம் கேக்குறீங்க.

0: சீனாவில் இலவச டிவேட் கல்வி, 1000 இந்திய மாணாக்கருக்கு வாய்ப்பு. நேபாள பேரிடரில் பாதிக்கப்பட்டவரின் நிலைமையை தீர்மானிப்பதில் சட்ட அணுகுமுறை பரிசீலனை. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். பிரதமர் டஜுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியில் ஸ்குவாஷ் பிரிவில் தங்கப்பதக்கத்தை தக்க வைத்துக் கொண்ட தேசிய ஆடவர் ஒற்றையர் விளையாட்டாளர் அங் ஏன் யூவை பாராட்டினார். ஹோங்ஜோவில் 4 முன் வென்ற தங்கப்பதக்கத்தை அவர் மீண்டும் சொந்தமாக்கியுள்ளார். ஏன் யூ 11-9, 11-5, 11-5 எனும் புள்ளிகளில் இந்தியாவின் அபே சிங்கை வெற்றி கொண்டார். இந்த வெற்றியைத் தொடர்ந்து அவர் 2028 லாஸ் ஏஞ்சலிஸ் ஒலிம்பிக்கு நேரடியாக தகுதி பெற்றுள்ளார். இவ்வேளை தேசிய ஸ்குவாஷ் தாரகை எஸ் சிவசங்கரி மகளிர் ஒற்றையர் பிரிவில் தொடர்ந்து 2 முறையாக தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். நகோயா கின்சோ ஃபுதோ அரங்கில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்திய வீராங்கனை அனஹாத் சிங்கை 11-4, 11-4, 11-7 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி சிவசங்கரி வெற்றி பெற்றார். இதன் மூலம் 2028 ஒலிம்பிக் போட்டிக்கான தகுதியையும் உறுதி செய்துள்ளார். கிடாவைச் சேர்ந்த எஸ் சிவசங்கரி போட்டி முழுவதும் சிறப்பாக விளையாடி நாட்டின் 6 தங்கப்பதக்க இலக்கை நிறைவேற்றுவதிலும் பங்களித்துள்ளார். நுட்ப தொழில் கல்வி டிவேட் பயிற்சியை மேற்கொள்வதற்காக நாடு முழுவதிலும் இருந்து 1000 இந்திய மாணவர்கள் சீனாவுக்கு இலவசமாக அனுப்பப்பட்டுள்ளனர். துணை பிரதமர் டஜுஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி இவ்வாறு தெரிவித்தார். இது திறன் அடிப்படையிலான கல்வி வாய்ப்பு, சமூக பின்னணி பாராது அனைத்து இனத்தவருக்கும் நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்கப்படுவதை புலப்படுத்துவதாக அவர் கூறினார். இவ்வேளை இந்திய குறு தொழில் முனைவர் அமனா இத்தியார் மலேசியா மூலம் வர்த்தக கடனுதவி உட்பட அரசாங்கத்தின் பல முனைப்புகளை நாடி நன்மையடையும்படியும் அவர் வலியுறுத்தினார். நாட்டில் இவ்வாண்டு பிப்ரவரி தொடங்கி ஆகஸ்ட் வரையில் தொடர்பு பல்லூடக ஆணையம் 101.66 மில்லியன் மோசடி தொலைபேசி அழைப்புகளை முடக்கியதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். இன்டர் ஆபரேட்டர் ஸ்பூஃபிங் கெட்வே முனைப்பை செயல்படுத்தியதன் வழி அவற்றை சாத்தியமானதாக அவர் கூறினார். வெளிநாடுகளை தளமாக கொண்ட மோசடி கும்பல்கள் உள்நாட்டு தொலைத்தொடர்பு சேவை என்ற போர்வையில் மோசடியில் ஈடுபடுவதாக அவர் கூறினார். நேபாளத்தில் வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் சிக்கிய அந்நிய நாட்டினர் உட்பட இன்னும் நிலை அறியப்படாத தனிநபரை உட்படுத்திய விவகாரங்களை கையாள்வதில் அந்நாட்டு அரசாங்கம் சட்ட அணுகுமுறைகளை பரிசீலிக்கிறது. அவை செயல்படுத்தப்பட்டால் அதற்கான ஆவணமுறை செயல்முறை குறித்த விளக்கங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் என வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இந்த செயல்முறை தொடர்பில் மலேசிய அரசாங்கம் நேபாளத்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என விஸ்வபுத்ரா தெரிவித்துள்ளது. இவ்வேளை இன்று விஸ்வபுத்ராவில் அரசாங்க நிறுவனங்களை சந்தித்த அந்த பேரிடரில் காணாமல் போனவர்களின் குடும்பத்தினருக்கு ஆவணங்கள் தொடர்பான செயல்முறை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. 1 மேலாக காணாமல் போனவர் தொடர்பான செய்தி இல்லாமல் அவர்கள் தவிக்கின்றனர். 4 சந்திப்பில் தேடி மீட்பு பணிக்குழு SAR மரபணு சோதனை மேலாண்மை சட்ட ஆவண செயல்முறை தொடர்புடைய சில நிறுவனங்கள் கலந்து கொண்டன. சாலை போக்குவரத்து துறை JPJ நாடு முழுவதும் ஆப்ஸ் லக்ஸரி சோதனையின் மூலம் 3790 சொகுசு வாகனங்களை பறிமுதல் செய்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 550 மில்லியன் ரிங்கிட் என கணிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூன் முதல் நேற்று வரை அச்சோதனை மேற்கொள்ளப்பட்ட வேளை பல்வேறு குற்றங்கள் சாலை விதிகளை பின்பற்றாத காரணத்தால் அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக JPJ செயலாக்கப் பிரிவு மூத்த இயக்குநர் டத்து மொஹமட் கிஃப்லிமா அஸ்ஸன் கூறினார். நகரசம்பிலானில் மிக அதிகமாக 469 வாகனங்களும் அதற்கடுத்த நிலைகளில் ஸ்லாங்கூரில் 410, கோலாலம்பூரில் 382, ஜோஹரில் 367, பினாங்கில் 357 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கிளாந்தான் பாச்சோக் சுற்று வட்டாரத்தில் மோட்டார் சைக்கிள் திருட்டில் ஈடுபட்டு வந்த ஐவரை போலீஸ் கைது செய்தது. பாச்சோக் மாவட்ட காவல்துறையின் தலைமையகத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட சோதனையில் 16 வயது முதல் 22 வயதிலான அவர்கள் கைதானதாக அம்மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் முகமது இஸ்மாயில் ஜமாலுடன் கூறினார். அவர்களிடமிருந்து இரு மோட்டார் சைக்கிள்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. ஹோண்டா EX5 ரக மோட்டார் சைக்கிள்களை அவர்கள் அதிகம் குறிவைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: மனம் விரும்பும் இசை, உடனுக்குடன் செய்திகள், சுவாரஸ்யமான கலந்துரையாடல்கள் எங்கேயும் எப்போதும்
2: rtmclick.rtm.gov.my இப்போதே கிளிக் செய்யுங்கள்.
0: இந்தியாவின் வடமாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த 3 நாள்களாக ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் குறைந்தது 56 பேர் பலியானதாக அரசாங்க பேரிடர் நிறுவனம் தெரிவித்தது. மக்கள் அடர்த்திமிக்க உத்தரப்பிரதேசத்தில் 240 மில்லியனுக்கும் அதிகமானோர் ஆண்டுதோறும் ஜூன் முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலத்தில் இடியுடன் கூடிய கனமழையையும் புயலையும் எதிர்நோக்குகின்றனர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்தம் நிலப்பகுதியை நோக்கி நகர்ந்ததால் மழை பொழிவு தீவிரமடைந்தது. கடந்த வெள்ளி தொடங்கி ஞாயிறு வரை அந்த மாநிலத்தில் 66.5 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தது. வழக்கமாக 7.6 மில்லிமீட்டர் அளவில் மழை பொழிவு இருக்கும். இவ்வேளை உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து அம்மாநிலத்திற்கு மிக அருகிலேயே உள்ள நேபாளத்திலும் கடுமையான வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. இவ்விரு பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ள இயற்கை பேரிடர்களில் சிக்கி பலியானோர் மொத்த எண்ணிக்கை 68 அதிகரித்துள்ளது. குறிப்பாக நேபாளத்தில் ஆகஸ்ட் 26 நாள் பெரும் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளப்பெருக்கு பிறகு மீண்டும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தெற்காசியாவில் அண்மை ஆண்டுகளாக வானிலை மாற்றம் தீவிரமடைந்துள்ளதாக அறிவியலாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதற்கு புவி வெப்பமயமாதலும் காலநிலை மாற்றமும் காரணங்கள் என கூறப்படுகின்றன. ஈரானின் உச்சநிலை தேசிய பாதுகாப்பு மன்றம் நிர்ணயிக்கும் நிபந்தனையின் அடிப்படையில் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும். அமெரிக்கா நியூயார்க்கில் நடைபெற்ற 81st ஐநா பொதுப்பேரவையில் கலந்து கொண்ட ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த முதன்மை தகவலை பகிர்ந்து கொண்டார். ஈரான் அதன் உரிமையை மட்டுமே தற்காத்துள்ளது. அமைதி பேச்சுக்கான வாய்ப்பை முடக்கியதில்லை என அராக்சி கூறினார். இவ்வேளை ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான நிபந்தனைகள் தெளிவாக முன்வைக்கப்பட்டு அமெரிக்க தரப்பிடமும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சில அரசு தந்திர பரிந்துரைகளும் அதில் அடங்கும். எனினும் அதன் தொடர்பில் நடுநிலை பேச்சாளர்களிடமிருந்து எந்தவொரு அதிகாரப்படி பதிலும் கிடைக்காததை ஆராய்ச்சி சுட்டிக்காட்டினார். இங்கிலாந்தின் மேற்கு பகுதியில் வெடிபொருள் தொடர்பான குற்றச்சாட்டில் பலர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கையாக வெல்ஃபோர்டுக்கு அருகிலுள்ள சில குடியிருப்புகளிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் வெடிபொருள்கள் சட்டத்தின் கீழ் சந்தேகத்தின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ராணுவத்தின் வெடிகுண்டு அகற்றும் நிபுணர்கள் பல வாகனங்களை சோதனை செய்து வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. வெல்ஃபோர்ட் கிராமம் அரச வான்படை RAF தளத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த தளம் அமெரிக்க விமானப்படையினராலும் பயன்படுத்தப்படுகிறது. விளையாட்டுத் தகவல். ஜப்பானில் நடைபெறும் ஐச்சி நகோயா ஆசிய போட்டியின் விளையாட்டாளர்கள் தங்கும் சில இடங்களில் வசதிகள் போதுமானதாக இல்லையென புகார்கள் எழுந்துள்ளன. வழக்கமான தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்படவில்லை. செலவை குறைப்பதற்காக 17,000 மேற்பட்ட விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் தங்கும் விடுதிகள், தற்காலிக மரக்குடில்கள், கப்பல்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இவ்விவகாரத்தில் எதிர்பார்த்ததை விட அதிகமான பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளதாக விளையாட்டாளர் தங்குமிட பிரிவின் துணை இயக்குநர் யூதா மத்சுவோ குறிப்பிட்டுள்ளார். எனினும் அவற்றை தாமதமின்றி கையாள நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் போட்டிகள் நடைபெறுவதில் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். சீனாவில் இலவச டிவெட் கல்வி, 1,000 இந்திய மாணாக்கருக்கு வாய்ப்பு. நேபாள பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமையை தீர்மானிப்பதில் சட்ட அணுகுமுறை பரிசீலனை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.
3: இன்று
4: 2014 ஆண்டு இன்றைய நாளில் ஸ்லாங்கூர் தேர்வு அணி ஸ்லாங்கூர் ஷாலாம் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற போட்டியில் சிங்கப்பூர் தேர்வு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஸ்லாங்கூர் சுல்தான் கிண்ண போட்டியில் தொடர்ச்சியாக 3வது முறை வெற்றியாளர் பட்டத்தை பெற்று புதிய சாதனையை படைத்தது. இந்த வெற்றியின் மூலம் இப்போட்டியின் 13 தொடர்களில் ஸ்லாங்கூர் தேர்வு அணி பெற்ற வெற்றிகளின் எண்ணிக்கை 7 உயர்ந்தது. ஸ்லாங்கூர் தேர்வு அணிக்கான கோல்களை பவுலோ ரேங்கல் புகுத்தினார். சிங்கப்பூர் தேர்வு அணிக்கான கோலை லியோனல் ஃபெலிக்ஸ் அடித்தார். பாகி சூடிய அணிக்கு 50,000 ரிங்கிட் ரொக்க பரிசும் வெற்றி கிண்ணமும் வழங்கப்பட்டது. இந்த பரிசுகளையும் வெற்றி கிண்ணத்தையும் ஸ்லாங்கூர் மாநில ஆட்சியாளர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா வழங்கினார்.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று இமாமை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாஸ்.
2: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று ஈப்போவிலிருந்து காதர் நிஜாம் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவருடைய கேள்வி, மாலாம் பிரெய்னை அப்படின்னு சொல்லி ஒரு விழாவை ஏற்பாடு செய்யறாங்க இல்லையா, இந்த விழாவில் வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை வந்து கடைபிடிக்கிறாங்க இல்லையா, இதனுடைய நிலைப்பாடு இஸ்லாத்துல எப்படி பார்க்கப்படுது, இந்த விழால நாம தவிர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை பற்றி நேயர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க.
2: திருமணம் என்பது அல்லாஹ் தஆலா வந்து நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஒரு அருள்கொடை என்றுதான் சொல்ல வேண்டும்.
1: சரி,
2: ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருமணம் என்று சொன்னாலே சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்று தான் சொல்லலாம். இந்த உலகத்துல வந்து ஒவ்வொரு படைப்பினைகளையும் அல்லாஹ் தஆலா ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கான்.
1: சரி,
2: மரம் செடி கொடி கூட எல்லாத்தையும் அல்லாஹ் படைக்கும் போது ஜோடியாக படைத்திருக்கேன். அதே போல மனிதனையும் அல்லாஹ் தஆலா ஜோடியாக படைத்திருக்கின்றேன் என்று சொல்கின்றான். தன் திருமறையில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, யா அய்யுன்னாசு தக்கு ரப்பக்கும் அல்லஜி கலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வகலக மின்ஹா ஜௌஜஹா وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
2: மனிதர்களே, உங்களுடைய இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அதிலிருந்தே அவன் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, வமிங்குல்லி ஷைஇன் கலக்னா ஜௌஜைன் இலஅல்லக்கும் தஸக்கரூன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு

0: பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்.
1: சரி,
0: இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் போது, இன்னும் உங்களில் வாழ்க்கை துணை இல்லா ஆடவர் பெண்டிருக்கும், அவ்வாறே வாழ்க்கை துணை இல்லா சாலியான உங்கள் ஆண் பெண் அடிமைகளுக்கும் விவாகம் செய்து வையுங்கள். அவர்கள் ஏழைகளாக இருந்தால் அல்லாஹ் தன் அருளை கொண்டு அவர்களை சீமான்களாக்கி வைப்பான். மேலும் அல்லாஹ் கொடையில் விசாலமானவன், யாவற்றையும் நன்கறிந்தவன். விவாகம் செய்வதற்குரிய வசதிகளை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அவர்களை அல்லாஹ் தன் நல்லருளினால் சீமான்களாக்கும் வரை அவர்கள் ஒழுக்கம் பேணட்டும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
1: சரி,
0: ஆக திருமணம் செய்வதை அல்லாஹ் தஆலா இங்கே வலியுறுத்தி கூறுகின்றான். அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் வருது. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, இளைஞர்களே, உங்களின் தாம்பத்தியம் நடத்த சக்தி பெற்றவர்கள் திருமணம் செய்து கொள்ளட்டும். அது தகாத பார்வையை கட்டுப்படுத்தும், கற்பை பாதுகாக்கும். அதற்கு இயலாமல் இருக்கக்கூடியவங்க நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும். ஏனென்றால் நோன்பு ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்று சொன்ன செய்தி முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
0: அப்துல்லா பின் மசூன் வந்து அவங்க அறிவிப்பு செய்திருக்கின்றாங்க. ஆக மேற்கண்ட வசனங்களில பார்க்கும் போது, விவாகம் செய்து வகையில் என்ற இறை கட்டளையை அடுத்து வரும் நபிமொழியில சக்தி பெற்றோர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கட்டளையிட்டு இருப்பதன் மூலமாக, அதாவது முஸ்லிம்கள் திருமணம் செய்து வாழ்வதின் அவசியத்தை நம்ம உணரலாம். அந்த வகையில வந்துட்டு திருமணம் என்பது நிக்கா என்று சொல்றோம். மிக முக்கியமாக வந்து திருமணத்தில் பேண வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னா, முதலாவது மணமகன் மணமகள், அடுத்து வழிகாரர் ஒருத்தர் தேவை, அடுத்து இரண்டு சாட்சிகள், அடுத்து மகர், அடுத்து அடுத்ததாக இஜாப் கபூல் என்று சொல்லுவாங்க. ஆக நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அவர் சொன்னார்னு சொன்னா அந்த திருமணம் கூடிவிடும்.
1: சரி,
0: ஆக திருமணம் என்பது ரொம்ப லேசான முறையில இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கின்றன. ஆக அதன் அடிப்படையில் வந்து நம்ம பார்க்கும் போது, இன்னைக்கு ஒரு நீங்க சற்று சகோதரர் கேட்ட கேள்வியில பார்க்கும் போது, மாலா மீனாய் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு நாள் முன்பதாக ஒரு வைபவத்தை வைக்கிறாங்க, இது மார்க்கத்துல இதை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்று கேட்கிறாங்க. இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
1: அதாவது இந்த மருதாணி மஜ்லிஸ்,
0: ஆமா மருதாணி மஜ்லிஸ்ங்கிறது சம்பந்தமே கிடையாது. இது வந்து நம்முடைய சமுதாய முன்னோர்கள் வந்து அவங்க என்ன, அது ஒரு சம்பிரதாயமாக அவர்கள் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. ஆக இஸ்லாத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் சொன்னா, எந்த ஒரு விஷயமாக அவங்க வந்து சம்பிரதாயம் பிரகாரம் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மார்க்கத்திலே தடுக்கப்படாத வரையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
0: அதை மீறி அவங்க வந்து ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியில வந்துட்டு மார்க்கத்துக்கு முரணான ஹராமான காரியங்கள் அங்கே நிகழ்த்தாட்டப்படும் என்று சொன்னா, அது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும்.
1: சரி,
0: ஆக அந்த வகையில வந்துட்டு இந்த மருதாணியை பற்றி நாம் பார்க்கும் போது, இந்த மருதாணி விழா என்பது மருதாணி போடுவதற்கு ஆண்களுக்கு அனுமதி இல்லை, பெண்களுக்கு அனுமதி உண்டு.
1: சரி,
0: ஆனால் ஆண்களுக்கு எப்போ அனுமதி இருக்கின்றது சொன்னா, ஒரு போர்க்களத்துல போகக்கூடிய நேரத்துல ஒரு வயசாளியா இருப்பாரு, அந்த நேரத்துல அவன் மக்கள் பார்க்கும்போது அவர் வந்து வயசானவரா இருக்கும்போது மத்தவங்க எதிரிகள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, ரொம்ப இலகுவாய் இவரை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு எண்ணம் தோன்றும். அந்த மாதிரி இல்லாம அவர் தன்னை அந்த ஈனாய் அந்த மருதாணியின் மூலமாக தன்னுடைய முடிகளை தாடி முடிகளை அவங்க என்ன செய்யலாம், அதை மருதாணிட்டு அந்த நேரத்தை மாற்றிக்கொள்ளலாம். அதே போல சிலருக்கு நோய் ஏற்பட்டு விடும், நோய் நிவாரணியாகவும் இந்த மருதாணி இருக்கின்றது. அந்த நேரத்தில் இந்த மருதாணியை ஆண்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது.
1: சரி,
0: அல்லாத நிலையில இந்த மாலா மீனா என்ற நிகழ்வின் மூலமாக மணமகனுக்கு இந்த மாதிரி ஈனாயை போடுவது மார்க்கத்தில் தடுக்கப்படுது, ஹராம்.
1: சரி, அது கல்யாணமா இருந்தாலும் சரி.
0: ஆமா, நிச்சயமா கல்யாணமா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணாத நிலையில இருந்தாலும் சரி. சில நேரத்துல மக்கள் சொல்லுவாங்க, அதாவது ஆண்களுக்கு வந்து இந்த மூன்று விரல போடுறது சுன்னத்து அப்படின்னு. ஆமா, இந்த மாதிரி ஒரு சுன்னத்தே இல்ல,
1: சுன்னத்தே கிடையாது.
0: ஆமா, கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் வருது, அதாவது ஆண்கள் பெண்களை போல ஒப்பனை செய்து கொள்பவர்களை, பெண்களில் ஆண்களை போல ஒப்பனை செய்பவர்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்துள்ளார்கள் அப்படின்னு செய்து வருது. அதாவது ஒரு சந்தர்ப்பத்துல கையிலையும் காலிலையும் மருதாணி பூசிய ஒரு அரவாணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரப்படுறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க ரசூலுல்லா, இவர் பெண்களுக்கு ஒப்பாக நடக்கிறார் அப்படின்னு நபித்தோழர்கள் சொன்னாங்க.
1: சரி,
0: உடனே ரசூலுல்லா சொன்னாங்க, அவரை நக்கீவு என்னும் பகுதிக்கு நாடு கடத்துமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க.
1: சரி,
0: இவரை கொன்று விடலாமா அப்படின்னு கேக்குறாங்க சஹாபாக்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தொழுகையாளியை கொள்வதை விட்டு நான் தடுக்கப்பட்டுள்ளேன் சொல்றாங்க. ஆக அந்த மனிதன் என்ன செய்ய, காலிலையும் கையிலும் மருதாணி போட்டிருக்காரு. அப்ப ரசூல்லா என்ன செஞ்சிட்டாங்க, அவர் வந்து அந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. ஆக இந்த மாதிரி ஆண்களுக்கு இது தடை செய்யப்பட்ட உண்டு என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே போல பெண்களுக்கு என்று சொல்லும் போது பெண்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் பெருமானால் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கை ஒரு திரைக்கு பின்னால் ஒரு கையின் மூலமாக ஒரு கடிதம் வழங்கப்படுது.
1: சரி,
0: அப்ப அந்த கடிதத்தை அவங்க வாங்கிட்டு கேக்குறாங்க, இந்த கை ஒரு ஆணுடைய கையா ஒரு பெண்ணுடைய கையா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்லப்படுது இது வந்து ஒரு பெண்ணுடைய கை அப்படின்னு சொல்லப்படுது.
1: சரி,
0: அப்படி பெண்ணுடைய கையாக இருந்தால் நீ மருதாணியை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்ட செய்தியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில வந்து பெண்களுக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இன்னைக்கு பெரும்பாலும் இந்த மாலா மீனாய் அப்படின்னு சொல்லி அங்க என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம் சொன்னாங்க, அது ஒரு பெரிய விழாவாக எடுத்து நடத்துறாங்க. சில நேரங்கள்ல வந்து அது வந்து ஒரு வாஜிப் கட்டாயம் செஞ்சாகணும்ன்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள். ஏன்னா அன்றைக்கு செய்யும் போது அதுலயும் பெரிய செலவு ஏற்படுது, கல்யாண செலவு வேற இருக்குது, இது ஒரு செலவாக இருக்கின்றது. வசதி படைத்தவர்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, வசதி குறைந்தவர்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா கூட்ட குடும்பத்தார்களையும் அழைப்பாங்க, அவங்களுக்கு உணவு சமைச்சு போடணும், இப்படி அது ஒரு செலவா இருக்கிறதுனால அது வந்து மார்க்கத்தில் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு தகுதி இருக்கும் என்று சொன்னால் அதை செய்யலாம், இல்லாவிட்டால் செய்ய தேவை அவசியம் இல்லை.
1: சரி,
0: ரெண்டாவது இந்த மாலா மீனா இந்த நிகழ்ச்சியில பார்க்கும்போது பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த மணப்பெண்ணை உட்கார வச்சு ஒவ்வொருத்தரா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த ஈனாய அவங்க அந்த பெண்ணுடைய கையில அந்த பூசுறாங்க, வைக்கிறாங்க, நகத்துல வைக்கிறாங்க. இப்ப வைக்கக்கூடியவங்க யார் என்று நம்ம பார்க்கணும். அத மகரமானவங்க வந்து அதை வைப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது.
1: சரி,
0: மகரம் அல்லாதவங்க போய் அதை வைக்கிறதுங்கிறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது.
1: சரி,
0: ஏன்னு சொன்னா பெண்களுக்கு வந்து உள் அழகு வெளி அழகு என்று சொல்லி இருக்கின்றது, ரெண்டு இருக்கின்றது.
1: சரி,
0: அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடும் போது குறிப்பிடுகின்றான், அவர்கள் உடலில் பெரும்பாலும் வெளியே தெரியக்கூடியவைகளை தவிர்த்து தங்கள் அழகையும் ஆடை ஆபரணம் போன்ற அலங்காரத்தையும் வெளியே காட்டாது மறைத்துக் கொள்ளவும் என்று அல்லாஹ் தஆலா
1: குறிப்பிடுகின்றான்.
0: அந்த வகையில நம்ம பார்த்தோம் சொன்னா பெரும்பாலும் இந்த ஈனாய் போடக்கூடிய நேரத்துல அந்த கைப்பகுதி பெண்களுடைய பகுதிகள் வெளியே தெரியக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஏன்னா அவங்க கையில போடுறாங்க, உள்ளங்கையில போடுவாங்க, நகத்துல போடுவாங்க, மேல போடுறாங்க, இப்படி தன்னுடைய அழக வெளியே காட்ட வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா இங்க குறிப்பிட்டு விட்டான்.
1: சரி,
0: ஆக அந்த மாதிரி வெளியே காட்டுவது ஹராம், தடுக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக்கணும்.
1: சரி,
0: ஆக அந்த வகையில வந்து யாரெல்லாம் மகரம் இல்லாதவர்களா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பான முறையில போய் என்ன செய்ய முடியாது, அந்த ஈனாயை வந்து அவங்க எடுத்து அந்த மணப்பெண்ணுக்கு வைக்க அனுமதி இல்லை மார்க்கத்துல.
1: மகரம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்யாண மாப்பிளையும் அந்த நேரத்துல வந்து மகரம் இல்லாத ஒருவரா தான் திகழ்றாரு இல்லையா?
0: ஆமா, நிச்சயமாக.
1: அதான் சில இடங்கள்ல வந்து மாப்பிளையே வந்து போய் பெண்ணுக்கு மருதாணி வச்சு விட்டு அப்புறம் பக்கத்துல நின்று படம் எடுத்துக்கொள்றது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாம் இருக்கு இல்லையா? அதே போல சில நேரங்கள்ல கல்யாணத்துக்கு முன்பாகவே வந்து பாத்தீங்கன்னா படம் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அவங்க அந்த பிரசண்டிங் அப்படின்ற மஜ்லிஸ்ல பாரு, அந்த நிக்கா மஜ்லிஸ்ல இல்ல பிரசண்டிங் மஜ்லிஸ்ல பாத்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் வந்து போட்டு காட்சிக்கு வந்து ஸ்கிரீன்ல போட்டு காட்டுவாங்க இல்லையா? இந்த நிலைப்பாடுகள் எப்படி?
0: ஆமா, கண்டிப்பான முறையில இது மார்க்கத்துல வந்து தடுக்கப்பட்ட ஒரு செயலம் தான், நம்ம எல்லாரும் விளங்கி இருக்கோம் இல்லாம இல்ல. ஆமா, இந்த மகரம் இல்லாதவங்க சொல்லும் போது மணமகன் மட்டுமல்ல, இந்த மணப்பெண்ணுடைய தங்கையுடைய கணவரா இருக்கலாம் அல்லது அக்காவுடைய கணவரா இருக்கலாம், இவங்க எல்லாம் மகரம் இல்லாதவங்க தான். அப்ப இவங்களும் என்ன செய்ய முடியாது, போய் வைக்க முடியாது. அப்ப அன்றைக்கு என்ன செய்வாங்கன்னா முறையை வச்சு செய்வாங்க, யார் யாரெல்லாம் அவங்களுடைய நெருங்கினவங்க கட்டிக்கக்கூடிய முறை உள்ளவங்க எல்லாம் வந்து முறை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. இதெல்லாம் மார்க்கத்துல தடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து பார்த்தோம் சொன்னோம்னா அவரு திருமணத்துக்கு முன்பதாக அந்த மணப்பெண்ணை வெளியே கூட்டி சுத்துவதெல்லாம் கேட்டிருக்காரு, வெளியே கொண்டு செல்வதற்கு இது மார்க்கத்துல அனுமதிக்கப்படாத ஒரு செயல். இது எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா அந்த காலத்துல எடுத்தோம் சொன்னா இந்த மாதிரி அனுப்பவே மாட்டாங்க வெளியே எங்கேயும். இன்னைக்கு வந்து சர்வ சாதாரணமாகி விட்டது.
1: அதாவது காலம் மாறி போச்சு சார், இப்பெல்லாம் அந்த மாதிரியான பழைய காலம் மாதிரி இன்னும் அப்படியே இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தனையில வந்து அதான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே, தூணாங்கெல்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் பேசி முடிச்சாச்சு, நிக்கா தேதியும் குறிச்சாச்சு, அவங்க வெளியே போயிட்டு வர்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனைக்கு மக்கள் இருக்காங்க.
0: ஆமா, இன்னைக்கு ஒரு இந்த மாலா மீனா நிகழ்ச்சி மாதிரி ஒரு தூணாங்க நிகழ்ச்சி வச்சிடறாங்க. அன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த மணமகன் வந்துடுறாரு, திருமணம் ஆகவில்லைன்னு இருந்தாலும் அன்னைக்கு பக்கம் பக்கமா அது ஒரு பஸ் சண்டிங் மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்க ஈரோர் மாதிரி உட்கார்ந்து படம் பிடிச்சி இந்த மாதிரியான நிலையெல்லாம் நம்ம பார்க்கும். இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒரு செயல் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா திருமணமே ஆகல என்ன, அதனால வந்து மணப்பெண் என்ன செய்யணும், அவங்களுடைய பெற்றோர்கள் கண்டிப்பான முறையில இதன் போன்ற விஷயங்களுக்கு அவங்க வந்து ஈடு கொடுக்க கூடாது. கண்டிப்பான முறையில கட்டுக்கோப்பாக எப்படி நம்ம நம்முடைய மகளை வச்சிருந்தோமோ அந்த திருமணம் செய்து கொடுக்கின்ற வரைக்கும் நிக்கா நடக்கின்ற வரைக்கும் இந்த பேணுதலை நாம் பேணிக்கொண்டே இருக்க வேண்டும்.
1: சரி,
0: அந்த வகையில நாம் பேணும் போது நிச்சயமாக மார்க்கத்துக்கு உட்பட்ட வழியில நாம் நடக்கிறோம் என்பது அர்த்தம். அல்லாத நிலையில் நாம வந்து இது மாதிரி சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுப்பதன் மூலமாக பல தவறுகள் பல சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பாயிருது. சில நேரங்கள்ல வந்து திருமணம் ஆவதற்கு மாதத்துக்கு முன்பதாகவே அவங்க என்ன செஞ்சாங்க, கர்ப்பம் தரிக்கக்கூடிய நிலைக்கு கூட போயிருவாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க திருமணம் செய்து விட்டாலும் கூட அந்த பிள்ளை வந்து நிக்கா செய்யாத நிலையிலே பிறந்த பிள்ளையாக கணிக்கப்பட்டு விடும்.
1: அதாவது அண்ணா நிக்கா அப்படின்னு சொல்லி
0: ஆமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து சூழ்நிலையில இருந்து நாம பாதுகாக்கணும். ஆக அந்த வகையில வந்துட்டு இந்த மலா மீனாய் என்பது மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம். ஆக அப்படி செய்வதற்கு மார்க்கம் தடுக்கல, ஏன்னா அது பாரம்பரிய ஒரு நிகழ்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுனால அதுல மார்க்கத்துல தடுக்கப்பட்ட விஷயங்கள் அதுல செய்யாம நம்ம பாத்துக்கணும்.
1: அதாவது மார்க்கத்துல ஆகுமான விஷயங்களை விட்டு அறமான சில நிகழ்வுகள் தவிர்த்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது.
0: ஆமா செய்யக்கூடாது. பொதுவாக நான் பார்வையில பாக்கும்போது கண்டிப்பான முறையில தவிர்க்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது.
1: ஆமா பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு.
0: ஆமா ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனா அந்த நிகழ்வை தவிர்த்து கொள்ள முடியுமானா முடியாது. காரணம் என்னச்சுன்னா நம்ம பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து கேட்கக்கூடிய மக்கள் அங்க இல்ல. அந்த நேரத்தில் வந்து நம்ம கூட பிறந்தவங்க சகோதர மகள் சகோதரிமார்கள் இவங்க எல்லாம் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த நேரத்தில் வந்து கட்டாயப்படுத்துவாங்க. இதெல்லாம் பரவாயில்ல
1: வாழ்க்கையில ஒரு தடவை
0: எல்லாரும் செய்யாத செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இருந்தாலும் மார்க்க சட்டப்படி இந்த தவறுகள் நிறைய நடப்பதின் காரணமாக இந்த மாலா ஈனா என்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து மருதாணி போடக்கூடிய நிகழ்ச்சியை வந்து தவிர்ந்து கொள்வதுதான் மார்க்கத்தில் ஒரு சால சிறந்த செயலாக இருக்கின்றது. அதே போல திருமணத்துக்கு முன்பதாக அந்த மணப்பெண் அந்த மணமகன் இருவருமே வருங்கால மணப்பெண் மணமகன் இருவருமே இந்த வெளியே போய் சுற்றுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அதையும் வந்து அந்த பெற்றோர்கள் என்ன செய்யணும், கொஞ்ச காலத்துக்கு அவங்க வந்து கட்டுக்கோப்பான முறையில தன்னுடைய பிள்ளைகளை வைத்துக் கொள்வது மார்க்கத்தில் கட்டாய கடமையாக இருக்கின்றது.
1: சரிங்க, மிகவும் சிறப்பான முறையில இந்த மாலாம்பரீனா அப்படின்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கு இல்லையா, அதுல நாம பேணக்கூடிய விஷயங்களை பற்றி அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை பற்றி தெளிவாக கூறியிருந்தீங்க. ஜசாக்கல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
0: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நல்லது அன்பான மின்னலுப்பம் நேர்களே, மாலாம்பரீனா என்ற ஒரு நிகழ்வு ஒரு மஜ்லிஸ்ல வந்து என்னென்ன விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும், அந்த நிகழ்வு வந்து கூடுமா கூடாதா, மணமகன் மணமகள் பேணக்கூடிய அதபுகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். ஏர்களும் இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் பங்கு பெற தங்களுடைய கேள்விகளை ஜக்கீம் தகவல் @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். மின்னஞ்சல் முகவரியை மீண்டும் கூறுகின்றேன், ஜக்கீம் தகவல் @gmail.com. நல்லது நேர்களே, இந்த அளவில் இன்றைய இமாமை கேட்போம் ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சி ஒரு நிறைவை காண்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜக்கீம் ஒளிபரப்பு பிரிவில் இருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின்பற்றம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவை.

0: கஜினி திரையிலிருந்து கார்த்திக் கொண்டு வந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, சுற்றுலா ஒரு காலத்தெல்லாம் ரொம்ப நாள் கடினமா உழைச்சிட்டோம், எங்காவது வந்து தூரமா குடும்பத்தோட போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த சுற்றுலா. இப்பெல்லாம் பார்த்தோம்னா சுற்றுலா வெளிநாடுகளுக்கு போவது, வெளியூருக்கு போவது, இது வந்து நம்ம வாழ்வியலாகவே மாறிட்டு வருது இல்லையா. இன்றைய நாள் பார்த்தோம்னா உலக சுற்றுலா தினம், செப்டம்பர் 27 உலகெங்கும் அனுசரிக்கப்படும் ஒரு தினம். மக்களின் இந்த பல்வேறு கலாச்சாரங்கள், பொருளாதாரங்கள், இதை ஒன்றிணைப்பதால் சுற்றுலா வகிக்கும் அந்த முக்கியமான ஒரு பங்கை வந்து எல்லாருக்கும் எடுத்துரைக்கும் ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. சரி, நீங்க எங்க சுற்றுலா போலான் இருக்கீங்க?
1: சுற்றுலா போறதுக்கு பதிலா அடுத்த இன்னொரு 2 வந்து ஒரு மாணவர் நிகழ்ச்சிக்காக நான் இந்தோனேஷியா போறேன்.
0: ஆஹா, சிறப்பு சிறப்பு, நல்ல வகையில அமையட்டும் உங்க பயணம். சரி, சுற்றுலா தினம் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த ஒரு ஆண்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சுற்றுலாவை மறு வடிவமைக்கும் இலக்கவியலும் செயற்கை நுண்ணறிவும். கண்டிப்பா இப்ப வந்து செயற்கை நுண்ணறிவோட வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி எல்லாம் நிறையவே இருக்கு இல்லையா. இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து நம்முடைய சுற்றுலா அல்லது பயணத்தை எந்த வகையில நல்ல வகையில வடிவமைக்க இல்ல திட்டமிட உதவும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க எதற்கு பயன்படுத்துவீங்க?
1: இப்ப ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கு என்ன, இதுக்கு முன்னுக்கு AI இதெல்லாம் இல்லாதனால அந்த இடத்துல என்ன இருக்கும், எங்க சாப்பிடலாம், இல்ல எந்த இடத்துல சுத்தி பார்க்கலாம், அங்க ட்ரெயின் இருக்குமா, பஸ் இருக்குமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஒன்னு ஒன்னும் வந்து கூகுள்ல நம்ம வந்து தேடினாதான் நமக்கு கிடைக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல, இப்ப நான் போறது வந்து யோகியாகர்த்தா, அந்த இடத்து பேரை போட்டுட்டு அங்க எந்த சாப்பாடு நல்லா இருக்கணும்னு AI வந்து சொல்லிரும். இந்த இடத்துல இந்த இத்தனை கிலோமீட்டர் நீங்க தங்கியிருக்கிற உங்களோட வசிப்பிடத்துல இருந்து இத்தனை கிலோமீட்டர்ல உங்களுக்கு இங்க ஒரு நல்ல மீ பண்டும் கிடைக்கும், இங்க வந்து நீங்க இதை செண்டோல் சாப்பிடலாம், இந்த இடத்துல நீங்க தங்கலாம், அந்த மாதிரி நிறைய சஜஷன் வந்து AI தருது.
0: ஏற்கனவே தேடி பார்த்துட்டீங்களா? இந்தோனேஷியால செண்டோல் நல்லா இருக்கும்.
1: நல்லா இருக்கும்னு காட்டுச்சாட்ட.
0: சரி சரி, கண்டிப்பா போயிட்டு எனக்கும் சொல்லுங்க எந்த இடத்துல செண்டோல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க இன்னொன்னு வந்து இந்த ஐட்டனரின்னு ஒரு விஷயம் சொல்றாங்கல்ல, அந்தந்த நாள்ல வந்து என்னென்ன திட்டமிடணும் அப்படின்னு முன்னெல்லாம் நம்ம அதை எழுதுவோம், திட்டம் போடுவோம். இப்ப வந்து AI நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருது.
1: இப்ப நம்ம காலையில இப்ப என் நாள் வந்து 10 ஆரம்பிக்குது, 10 நான் திரும்ப தூங்கிடணும், நடுவுல நான் இத்தனை இடத்துக்கு போறோம்னு சொன்னா அதுவே போயிரும். இங்க நீ ஒரு ஹவர் தான் இருக்கணும், உனக்கு 15 வந்து டிராவல் பிரேக், அந்த மாதிரி வந்து AI இப்ப கொடுத்துருது. அதை நம்ம வந்து பின் தொடர்றது மட்டும்.
0: ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த 10 தூங்கலன்னா AI நம்மள வந்து ஏச ஆரம்பிச்சிரும்.
1: வாய்ப்பு இருக்கு,
0: வளர்ச்சி வந்து அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, உங்களுடைய பயணம் நல்ல வகையில அமையட்டும். அவங்க யாருன்னு நன்றி, அவங்க யாருன்னு 10 மேல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இன்றைய கல்லூரி நிகழ்ச்சியில் பேச மூவர் நம்ம அறிவிப்பு அறைக்கு வந்துட்டாங்க, அவங்க கூட 10 மேல பேசலாம். சரி, ஜென்ஜி எல்லாம் வந்திருக்காங்க, அதனால அடுத்தடுத்து கொஞ்சம் ஜென்ஜி பாடல்களா கேட்கலாம். ஒரு புதிய பாடல் அனிருத் கொண்டு வராரு, அடுத்து வருது இது.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

ஸ்டீஃபன் ஜகாரியா மற்றும் பிரியங்கா கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரி, இன்றைக்கு மாலையில் இருந்து பார்த்தோம்னா எல்லாரும் பரபரப்பா ரொம்ப மகிழ்ச்சியா பேசிட்டு இருக்கிற ஒரு விஷயம், 2026 ஐச்சி நகோயா ஆசியன் விளையாட்டு போட்டிகளில் ஸ்குவாஷ் பிரிவில், அதாவது ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவு, பெண்களுக்கான ஒற்றையர் பிரிவு இரண்டிலும் நம் நாட்டு வீரர் வீராங்கனை தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஆண்களுக்கான அந்த ஒற்றையர் பிரிவில் அவர் தான் வந்து தங்கம் வென்றிருக்காரு. பெண்களுக்கான பிரிவில் சிவசங்கரி சுப்பிரமணியம் தங்கம் வென்றிருக்காங்க. இந்த வேளையில பார்த்தோம்னா இருவரும் 2028 லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நடைபெறும் அந்த ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கு ஏறத்தாழ தகுதி பெற்றுட்டாங்க. ஏன் ஏறத்தாழ அப்படின்னு சொல்றோம்னா, எப்போதும் வந்து அந்தந்த கண்டங்களில் நடக்கும் அந்த ஆக முக்கியமான விளையாட்டு போட்டிகளில் யார் வந்து தங்கம் வெல்றாங்களோ இந்த ஸ்குவாஷ் பிரிவுக்கு அவங்க தானாகவே வந்து இந்த ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளுக்கு தகுதி பெற்றுருவாங்க. ஆனாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அந்த உலக தரவரிசையில் இவங்க வந்து முதல் 50 இடங்களில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. கண்டிப்பாங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதற்கு பிறகு வரும் விளையாட்டு போட்டிகளிலும் வந்து கண்டிப்பா இருவரும் பட்டையை கிளப்புவாங்க, உலக தரவரிசையில் இடம் பிடிப்பாங்க, முதலிடத்துல முதன்மையில இருப்பாங்க அப்படின்ற நமக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. இந்த வேளையில பார்த்தோம்னா அந்த அடுத்து நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டியிலும் இருவரும் வந்து மிளிர வேண்டும், தங்க பதக்கத்தை நம் நாட்டிற்கு ஈட்டி தர வேண்டும் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் அவங்களுக்காக. ரொம்ப நன்றி அனைவருக்கும், இவ்வளவு நாள் இந்த ஆசியன் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று வரும் நம்முடைய வீரர் வீராங்கனைக்காக உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க. இதே போல நம் நாடு இன்னமும் தங்கப்பதக்கங்களை வாரி குவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்புவோம். சரி, 2:10 மேல் கல்லூரி நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அடுத்த பாடல் அனிருத் கொண்டு வராரு, DC அப்படின்ற திரைக்காக. இதோ

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காசு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடியிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நேபாளத்தில் ரஷ்வாகாட்டியிலிருந்து ஷப்ரு பெசி வரையிலான பகுதியில் காணாமல் போனதாக நம்பப்படும் 55 மலேசியர்களை தேடும் பணியில் குறிப்பிட்ட சில பகுதிகளை மட்டுமே ஊடுருவ நாட்டின் தேடி மீட்பு பணி SARக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. விஸ்மபுத்ராவில் அரசாங்க நிறுவனங்கள் உடனான சம்பந்தப்பட்ட குடும்ப உறுப்பினரின் தனிப்பட்ட சந்திப்பில் இந்த தகவல் பகிரப்பட்டதாக மலேசிய கூட்டுரிமை நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் MASFAHI அமைப்பின் நிகராளி டாக்டர் ஆர் மணிவண்ணன் தெரிவித்தார். இந்த விவகாரம் குறித்து குடும்பத்தினர் சிலர் கேள்வி எழுப்பியதாக அவர் கூறினார். கடாவில் 1998 பின் மனிதர்களிடையே வெறிநாய்க்கடி ரேபிஸ் நோயை உட்படுத்திய முதல் மரணம் பதிவு செய்யப்பட்டதாக மாநில சுகாதாரத்துறை GKN அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. குபாங் பாசு மாவட்டத்தைச் சேர்ந்த 31 ஆடவர் கடந்த மாதம் அந்த தெருநாய் கடிக்கு ஆளானதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துக்கு பின் சுகாதார மையத்தில் சிகிச்சையை பெற்ற அந்த நபர் ரபீஸுக்கு எதிரான மருந்தை எடுத்துக் கொள்ளவில்லை என்பதை JKN சுட்டிக்காட்டியது. தாய்லாந்து பெங்காக்கிலும் 3 கூட்டரசுகளிலும் நாளையும் 29 நாளும் சிறப்பு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகரின் சில பகுதிகளில் தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கையாளும் நடவடிக்கைகளை செயலாக்க தரப்பு முன்னெடுத்துள்ளது. மக்களின் நடமாட்டத்தை எளிதாக்கவும் வெள்ள பாதிப்பை குறைக்கவும் பெங்காக் உட்பட நோத்தன்பூரி, பாத்தோம் தானி, சாமுத் பிராக்கான் ஆகிய பகுதிகளில் 2 நாள் விடுமுறை வழங்கப்படுவதாக பிரதமரும் உள்துறை அமைச்சருமான அனுதின் சரண்மிர்காரூர் தெரிவித்தார். ஏமன் தாயிஸ் நகரில் ஹூத்தி இலக்குகள் மீது சவுதி அரேபியா நடத்திய வான் தாக்குதலில் 7 பேர் கொல்லப்பட்டனர், 40 பேர் காயமடைந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் கூறின. இவ்வேளை தலைநகர் ரியாட்டை நோக்கி ஹூத்தி தரப்பு ஏவிய திருக்குருதி டோன் சவுதி வான் தற்காப்பு முறையால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. மேற்காசிய போரை தொடர்ந்து ஜூலை தொடக்கம் சவுதி ஹூத்தி இடையிலான சண்டைகள் வலுத்துள்ளன. விளையாட்டு 2026 ஆய்ச்சி நகோயா ஆசிய போட்டி 113 தங்கங்களுடன் சீனா தொடர்ந்து முதல் நிலை வகிக்கிறது. 2 இடத்தில் உள்ள உபசரணை நாடான ஜப்பான் 33 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. தென்கொரியா 18 தங்கங்களுடன் 3 நிலையிலும் உஸ்பெகிஸ்தான் 10 தங்கங்களுடன் 4 இடத்திலும் உள்ளன. மலேசியா 6 தங்கங்களை வென்று 10 நிலையில் உள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். இது கல்லூரி நிகழ்ச்சிக்கான நேரம். இந்த வேளையில பார்த்தோம்னா யார் வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாக டிக்டாக் நேரலையிலே நீங்க பாக்கலாங்க யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே கொஞ்சம் பேசியிருந்தாங்க. சரி, இப்ப எல்லாரையும் வந்து வரவேற்றுருவோம். அதற்கு முன்பாக இந்த ஒரு அங்கத்திற்கு ஒரு பெயர் இருக்கு, என்ன பெயர் அப்படின்னு பாத்திரலாமா?
1: கண்டிப்பா
0: ரமேஷ், என்ன கொஞ்சம் அப்படி படபடப்பா இருக்கீங்களா?
2: இல்ல
0: இல்ல, சரி
3: சொல்லுங்க. எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும் நீங்க யாரு, பாம்பேல நீங்க என்ன செய்யறீங்க சொல்லுங்க.
0: சரி, அங்க வந்து பாம்பே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களாம் வந்து எந்த பல்கலைக்கழகத்துல இருந்து வரீங்க?
1: நாங்க மல்டிமீடியா பல்கலைக்கழகத்துல இருந்து வரோம்னு.
0: MMU பல்கலைக்கழகம், சைபஜெயம் வரீங்க இல்லையா? சரி, என்ன வந்து தொடர்பு கொண்டது? முதல்ல இங்க உட்கார்ந்துருக்காரு இல்லையா, என்ன ஒரே நேரத்துல நம்ம அணிஞ்சிட்டோம், எப்படி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, உங்களுடைய சட்டை நல்லா இருக்கு. சரி, உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க முதல்.
2: ஓகே, ஸோ அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ரமேஷ், எனக்கு 24 வயசு. ஸோ நான் எம்எம்இ சைபரில் வந்துட்டு என்னோட டிகிரி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ கரண்ட்லி பேச்சுலர்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ், என் மேஜர் வந்து சைபர் செக்யூரிட்டி,
0: அதாவது கணினி அறிவியல்.
2: ஆமாம்,
0: அதில் வந்து நீங்கள் சைபர் செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி கணினி இலக்கவியல் பாதுகாப்புன்னு சொல்லலாமா?
2: ஆமாம்,
0: அதை வந்து முதன்மையாக படிப்பீங்க இந்த ஒரு பட்டத்தை, இந்த ஒரு கல்வியில் என்னென்னலாம் படிப்பீங்க இந்த ஒரு துறையில்?
2: நார்மலாக இப்போது சைபர் செக்யூரிட்டி எப்படி டிஃபைன் பண்றது, எப்படி அட்டாக் பண்றது, அதெல்லாம் இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரண்டா வந்து நான் என்னோட இன்டென்ஷன் செஞ்சுட்டு இருக்கேன்.
0: எப்படி அட்டாக் பண்றது, தாக்குதல் நடத்தும்?
2: இல்ல, அது வந்து எத்திக்கல் ஹேக்கிங், அதாவது எப்படி ஒழுங்கா அட்டாக் பண்றது.
0: எதிர்கால திட்டங்கள் இந்த ஒரு துறை படிப்பது மூலமாக வருங்காலத்துல வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு?
2: நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதுல வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்ல சைபர் டிஃபென்ஸ் டீம்ல வேலை செய்யணும்னு ஆசையா இருக்கு. இந்த மாதிரி போலீஸ்ல, அந்த மாதிரி
0: துறைகள், அரசாங்க துறைகளுக்கு
2: சைபர் டிஃபென்ஸ் டீம்ல இருக்கும்.
0: ஆமா, இப்ப நிறைய வேற இந்த இலக்கவியல் சம்பந்தப்பட்ட குற்றங்கள் எல்லாம் அதிகமாயிட்டு வருது. அப்ப அதெல்லாம் வந்து வருங்காலத்துல நீங்க தான் தடுக்கணும்.
2: ஆமா, அந்த போலீஸ்ல இருப்பேன், ஆனா வந்து ரூம்ல இருப்பேன், அந்த மாதிரி சேஃபா இருப்பேன்.
0: பெரிய சாலைக்கு வர மாட்டேன், அறையிலே இருப்பீங்க,
2: அறையில இருப்பேன்.
0: சரி, எங்க இருந்தாலும் சரி, உங்களோட வேலையை வந்து நீங்க சிறப்பா செய்யணும், உங்களோட எதிர்காலமும் சிறப்பா அமையணும்னு சொல்லி ரமேஷுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிப்போம்.
2: நன்றி.
0: அடுத்ததாக இவங்க தாங்க முதல்ல நம்ம கூட பேசினாங்க, அதாவது இந்த சுற்றுலா துறையை பத்தி பேசினாங்க இல்லையா. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணன், என் பெயர் சிவரஞ்சனி அசோகன், எனக்கு 22 வயது, நான் மல்டிமீடியா பல்கலைக்கழகத்துல படிக்கிறேன். நான் தொடர்பியல் துறை, அதாவது கம்யூனிகேஷன்ல வந்து என்னுடைய இறுதி செமஸ்டர்ல இருக்கேன்.
0: சிறப்பு சிறப்பு. தொடர்பு துறை, நம்ம துறை,
1: நம்ம துறை. ஆமா,
0: நாம தொடர்பு துறையில தான்.
1: ஆமா,
0: மக்களையும் நம்ம எப்போதும் வந்து தொடர்புலயே வைத்துக் கொள்றோம் இல்லையா, செய்திகளை கொண்டு போய் சேர்க்கிறோம்.
1: எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல இருந்து சொல்லுவாங்க, நான் பேசுறனாலே பொழைச்சுப்பேன் அப்படி சொல்லுவாங்க. அதனால என்னவோ ஆரம்பத்துல கம்ப்யூட்டிங் போலாம் அப்படின்னு இருந்தேன், அப்பயும் மனசு வந்து கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு சொன்னது. சோ அதனால கம்யூனிகேஷன்.
0: தொடர்பியல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லும் போது நீங்க வந்து எந்தெந்த விஷயங்களை வந்து கற்றுப்பீங்க இந்த ஒரு துறையில?
1: எங்க எம்எம்யூல இருக்கிற கோர்ஸ் வந்து கொஞ்சம் பிராடான ஆப்ஷன், அதாவது நாங்க படிக்கிறது வந்து பிராட்காஸ்டிங், மீடியா லா, ஜேர்னலிசம், பப்ளிக் ரிலேஷன், அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங் லைன், ஈவன் இப்ப செய்தி வாசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய ஒரு 20-25 துறைகள் இருக்கு. சோ இதுல எது வேணாலும் வந்து போலாம், கார்ப்பரேட் லைன் கூட போலாம்.
0: சரி, 25 வாய்ப்புகள் இருக்கு, உங்களுடைய ஆசை என்ன, எந்த வாய்ப்பு வேணும்னு நினைக்கிறீங்க?
1: எனக்கு வந்து ஒண்ணுலதான் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்ல, நிறைய அனுபவம் சேர்க்கணும்ன்ற ஆசை இருக்கு. சோ ஒரு நாள் செய்தி வாசிப்பாளரா இருக்கலாம், செய்தி வாசிப்பாளர்னா தமிழ் தான் இருக்கணும், இல்லம் லாயில இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கு. மார்க்கெட்டிங் பிடிக்கும், சோசியல் மீடியா என்கேஜ்மெண்ட் பிடிக்கும். சோ ஏதாவது ஒரு கம்பெனில வந்து அவங்க சோசியல் மீடியாவை கண்டென்ட் கிரியேட்டிங் எல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருக்கு. அது இந்த லைனுக்கு சம்பந்தம் இல்லாம ஏரோஸ்பேஸ் ஆகணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா நான் வீட்டுக்கு ஒரு பிள்ளைனால என்ன விட மாட்டாங்கன்ற நம்பிக்கை இருக்கு.
0: விமானத்துல வேலை பார்த்தா போயிட்டு திரும்ப வந்துடலாம் தானே?
1: அது வந்து எங்க அம்மாவோட மைண்ட் யோசிக்கிறது வந்து ஐயோ ஏதாவது ஆயிரும் அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க, அதனால விட மாட்டாங்க.
0: எல்லாரும் எங்களோட குடும்பத்தினர், பெற்றோர்கள் எல்லாரும் வந்து இப்ப டிக்டாக் நேரலையில் நீங்க வந்து என்ன ஒரு வேண்டுகோளா வைக்கிறீங்களா? அம்மா என்ன
1: அவங்க யோசிக்கிறது என் நல்லதுக்கு, ஏன்னா அவங்க எதை செய்யாதுன்றாங்களோ அதுதான் முத ஏதாவது செய்வேன், அதனால அவங்க வந்து வெள்ளனையா சொல்லிடுவாங்க அதெல்லாம் வேணா சிவரஞ்சினி அப்படின்னு.
0: இது பல வீடுகள்ல இருப்பதுதான், அதாவது எது செய்யாத அப்படின்றமோ அதான் வந்து தேடி தேடி போய் செய்வாங்க. இருந்தாலும் இப்ப எல்லாம் வந்து ரொம்ப பாதுகாப்பான ஒரு சூழல் தான் நிலவுது. ரொம்ப நன்றி சிவரஞ்சனி. மீண்டும் வந்து உங்க கூட பேசுவோம். அதற்கு முன்பாக மூன்றாவதா நம்ம கூட இணைந்திருக்கும். வணக்கம்.
4: வணக்கம். என் பேர் விகாஷினி ஸ்ரீ. என்ன விகான் கூப்பிடுவாங்க. ஸோ நானும் எம்எம்யூ சைபர்ல இருந்தா வரேன். அண்ட் நான் படிக்கிற கோர்ஸ் வந்து பேச்சுலர் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். என்னோட மேஜர் வந்து டாட்டா சயின்ஸ். என்னோட வயசு வந்து 21.
0: அதாவது நீங்களும் வந்து கணினி அறிவியல் தான், ஆனா அவர் மாதிரி சைபர் செக்யூரிட்டி இல்லாம டேட்டா சயின்ஸ். அதுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு?
4: டேட்டா சயின்ஸ் வந்து மூவ் இன் டூ டேட்டாஸ். அது வந்து லைக் இப்படி அவர் சொன்ன மாதிரி டிஃபென்ஸ் பண்றது, அந்த எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி துறை தான் அவரோட.
0: சரி, இதுல வந்து நீங்க வந்து விரும்பி நீங்க ஏன் இந்த ஒரு இதுதான் வேணும், டேட்டா சயின்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு துறைக்குள் நுழைந்தீங்க?
4: நான் ரீசர்ச் பண்ண வேலை பாக்குறப்போ சைபர் செக்யூரிட்டி வந்து லெஸ் மேத்ஸ் தேவைப்படும்
0: எதிர்காலத்துல செய்யலாம்.
4: இப்போ வந்து நான் இன்டர்ன்ஷிப் ஓடிட்டு இருக்கேன் எனக்கு. ஸோ இப்போ நான் பாக்குறப்போ என்னால கூட பேங்க்ல வேலை செய்ய முடியும். இதுக்கு முன்னுக்கு எங்க அம்மா பேங்க்ல வேலை செஞ்சிருக்காங்க. ஸோ பேங்க்ல வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய கேட்டிருக்கேன் எங்க அம்மா கிட்ட. பட் எங்க அம்மா பேங்க் லைஃப் வேணாம், அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க.
0: என்னங்க எல்லாரும் அவங்க விருப்பப்படுறது வேணா வேணானே சொல்லிட்டு இருக்காங்க. சோ
4: அதனால இந்த துறையில போனாச்சும் அந்த ஸ்ட்ரெஸ்னஸ் இருக்காது. பிகாஸ் அவங்க வந்து சேல்ஸ் மேனேஜரா இருந்தாங்க, சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா நம்ம வேற டிபார்ட்மெண்ட்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்திருக்கேன்.
0: சரி சரி, சிறப்பு சிறப்பு. அம்மாவின் ஆசைப்படியே நல்லபடியா உங்கள் அனைவருடைய எதிர்காலமும் அமைய வேண்டும், திட்டமும் வந்து சிறப்பா இருக்கணும். சரி, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி அடுத்து பேச போறோம். பேசுவதற்கு முன்பாக ரமேஷ் கிட்ட இருந்து நான் ஆரம்பிச்சேன். ரமேஷ், நீங்களே சொல்லுங்க, என்ன விருப்ப பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு வந்து மறுவார்த்தை பேசாத அந்த பாட்டு வேணும்.
0: மறுவார்த்தை பேசாத. சரி, ஏன் இந்த பாட்டு?
2: ஐயோ,
0: சரி, அந்த பாடலை கேட்டுட்டு மறுவார்த்தையை நம்ம பேசலாம்.

0: மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். சரிங்க, அந்த முதல் பாடலை கேட்டுட்டு வந்துட்டோம். அடுத்த அங்கத்தின் தலைப்பு என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்பாக விகா, உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. விகா
1: சொல்லுங்க.
0: 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து வைஃபை இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, இந்த அங்கத்தோட தலைப்பு என்ன அப்படினு பாத்துட்டு தொடர்ந்து பேசலாம். அதாவது தைரியமா சொல்லணும், சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் வந்து இந்த ஒரு காலம், இந்த ஜென்ஜி தலைமுறை மத்தியில் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம்.

0: டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்றாங்க. டூம் ஸ்க்ரோலிங்னா என்ன நீங்க சொல்லுங்க சிவரஞ்சினி.
1: டூம் ஸ்க்ரோலிங்னா என்ன? நான் நினைக்கிறேன் அதிக நேரம் வந்து சோசியல் மீடியால இருக்கிற வீடியோவையே திரும்ப திரும்ப பாத்துக்கிட்டு இருக்கிறது வந்து டூம் ஸ்க்ரோலிங்னு சொல்லலாம். ஆனா அது வந்து நேரத்தை வந்து ஒரு தவறான வழியில செலவிடுற ஒரு விஷயம்னு சொல்லலாம்.
0: சரி, அதாவது ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த ரீல்கள் பார்க்கும் கலாச்சாரம் இருக்கு இல்லையா சமூக ஊடகங்களில், அதை அப்படியே எல்லாரும் மேல தள்ளிட்டே இருப்பாங்க, அததான் வந்து ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்றாங்க. டூம் ஸ்க்ரோலிங்னா தொடர்ந்து அப்படியே வந்து நம்ம நேரம் போறதே தெரியாம அப்படியே பாத்துட்டே இருப்பது. சரி, நீங்க நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்பாக உங்களுடைய அந்த திரை நேரம் நீங்க சொல்லுங்க ரமேஷ், திரை நேரம்னா என்ன?
2: ஸ்கிரீன் டைம், அதாவது எவ்வளவு நாள் எவ்வளவு நேரம் வந்து ஒரு நாள்ல ஒரு வாரத்தை நம்ம போன் யூஸ் பண்றோம்.
0: சரி ரமேஷ், உங்களுடைய திரை நேரம் சொல்லுங்க.
2: ஒரு நாளைக்கு நாலு ஹவர்,
0: நான்கு மணி நேரம். நீங்க சொல்லுங்க சிவரஞ்சனி.
1: இன்னைக்கு மூணு ஹவர்னு இதுக்கு முன்னுக்கு கூட இருந்திருக்கும் நினைக்கிறேன்.
0: சராசரியா கூட இருந்திருக்கும்,
1: சராசரியா கூட.
0: அடுத்துதான் வராங்க நம்ம வெற்றியாளர்.
1: அம்மா பாக்குறாங்க இன்னைக்கு வந்து எட்டு ஹவர்,
0: எட்டு மணி நேரம்.
2: அவங்க எந்திரிச்சது 12 மணிக்கு.
0: அப்ப ஒரு நாளைக்கு ஏறக்குறைய எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கீங்க நீங்க?
1: எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரம் தான் தூங்குறேன்.
0: கொஞ்ச நேரம் தான்.
1: ஆமா, ஏன்னா இன்டர்னல தூங்குறதுக்கு டைம்ல ராத்திரி கொஞ்ச நேரம் மட்டும் தான் தூங்குவேன்.
0: சரி, ஒரு 6 மணி நேரம் தூங்குனாலும் வந்து அதுல வந்து மீதம் வந்து ஒரு 18 மணி நேரம் இருக்கு. அதுல 8 மணி நேரம் வந்து திரைய பார்க்கலாம். இல்ல
1: இன்னைக்கு லீவு, அதனால போன் பார்க்கலாம்.
0: ஓ, அதனால கொஞ்சம் அதிகமாயிருச்சு.
1: சரி,
0: இல்ல இப்படிலாம் சொல்றதுனால நானும் வந்து ரொம்ப நல்லவன், கைபேசி எல்லாம் இது பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு நான் சொல்ல வரல.
1: உங்களோட ஸ்கிரீன் டைம் எவ்வளவு?
0: அதுதான் பிரச்சனை. ரமேஷ் தெரியும், சொல்லுங்க ரமேஷ் என்ன
2: என்ன
0: ஆச்சு. புதிய விவேக கைபேசி வாங்கினேன், தொடங்கி வச்சிருக்காரு ரமேஷ் தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. கண்டிப்பா கண்டிப்பா நான் அடுத்தடுத்த நாட்கள்ல சொல்றேன் ஒரு நாளுக்கு வந்து எவ்வளவு பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முதல் கேள்வியே விக்கா தான் வெற்றியாளர்னால விக்கா கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். அந்த டூம் ஸ்க்ரோலிங், அதாவது கீழே இருப்பதை அப்படியே மேல தள்ளிட்டே இருப்பது, அது வந்து நீங்க பிடிச்சு செய்யறீங்களா இல்ல வந்து செய்யறதுக்கு எதுவுமே இல்ல என்கிட்ட அதனால செய்யறீங்களா?
1: நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா அப்பதான் ரீல்ஸ் ஏதாவது பாப்பேன். சோ அது பாக்க பாக்க நான் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கணும்னு தோணும்.
0: சரி, நீங்க பாக்குற ரீல்ஸே வந்து உங்களை வந்து மன அழுத்தத்துக்கு உண்டாக்குனா ஸ்ட்ரெஸ் ஆக்குனா?
1: அதனாலதான் இன்ஸ்டாகிராம்ல இருந்து டிக்டாக் ஸ்விட்ச் பண்ணிருவேன். டிக்டாக்
0: ஸ்விட்ச் பண்ணிருவேன். சரி, இப்ப இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இப்ப வந்து வேற புதுசா த்ரெட்ஸ் ஏதோ வந்திருக்கு.
1: ஓ இல்ல, நான் அது டவுன்லோட் பண்ணலன்னு.
0: அது பயன்படுத்துறீங்களா? எத்தனை சமூக ஊடகத்தில் நீங்க இருக்கீங்க?
1: டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், அதுக்கு அப்புறம் வாட்ஸ்அப்.
0: சரி, நான்கு முதன்மையா, நான்கு. சரி, வந்து விக்கா வந்து ஏன் வந்து இந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து மன அழுத்தத்தை குறைப்பதற்காக இத வந்து செய்யறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. சரி சிவரஞ்சினி, நீங்க சொல்லுங்க, நீங்க டூம் ஸ்க்ரோலிங்க்கு பழக்கப்பட்ட ஒரு ஆளா?
1: பழக்கப்பட்ட ஆள் தானே, நிறைய இயேசுவாங்க டூம் ஸ்க்ரோல் பண்றது.
0: ஆமா, யார் யார் இயேசுவாங்க?
1: இயேசுவாங்க போனே பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா.
0: சரி, ஒரு 30 நிமிடத்திற்கு வந்து ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களால வந்து கைபேசிய பார்க்காம ஒரே இடத்துல கைபேசிய வைத்து கொண்டே அதை பயன்படுத்தாமலே உட்கார்ந்து இருக்க முடியுமா இந்த ஒரு காலகட்டத்துல?
1: சார்ஜர் இல்லைன்னா உட்காந்துருப்பேன். இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு போன்ல சார்ஜர் முடிஞ்சிருச்சு, உட்கார்ந்து இருந்தேன். ஆனா அதுக்குள்ள போய் ஐபேட் எடுத்துட்டு வந்துட்டேன்.
0: ஆமா ஆமா, இப்பதான் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம டிக்டாக் நேரலையில பாக்க. அவங்க வந்து அதை பயன்படுத்தி தான் வந்து நிறைய படங்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. சரி ரமேஷ், நீங்க சொல்லுங்க, இந்த டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது கீழே இருப்பதை மேல தள்ளிட்டே இருப்பது, அது வந்து நேரத்தை, உங்களுடைய நேரத்தை வந்து எந்த வகையில பாதிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க?
2: அதாவது நான் ஏதாச்சும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அதை வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் நான் போன் எடுப்பேன், நான் மறந்துடும் எனக்கு வேலை இருக்கிறதே அப்படின்னு.
0: அப்படியே தள்ளிட்டே இருப்பீங்க,
2: தள்ளிட்டே இருப்பேன். சிலது வந்து இப்ப எனக்கு ரீசெண்டா வந்து எனக்கு இந்த ஏஐயோட ஷார்ட் பிலிம்ல வந்துட்டு இருக்கு, நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, நானும் மறந்துடுறேன் என்ன பண்ணிக்கிட்டு
0: இருக்கேன்னு. பொதுவா பயன்படுத்துற ஒரு பேர்
2: தானே,
0: கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு செஞ்சிருவோம் சொல்லும் போது கண்டிப்பா வந்து நேரம் வந்து பாதிப்படையுது அப்படின்னு நமக்கே தெரியும். அதுல இருந்து விடுவித்து கொள்ள என்னைக்காச்சும் நீங்க நினைச்சிருக்கீங்களா ஏதாச்சும் இப்படிதாங்க நான் வந்து இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து இப்படிதான் நான் தடுக்க போறேன், கீழே இருப்பதை மேல தள்ளுறதை வந்து இதை செய்து நான் தடுத்துருவேன் அப்படின்னு ஏதாவது விஷயம் நீங்க நினைச்சிருக்கீங்களா, ஏதாவது சாதகமா அமைஞ்சிருக்கா?
1: நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ஏதாவது வேலை செய்யறப்ப படம் ஏதாவது தட்டி விட்டுட்டு இல்லைனா ட்ராமா ஏதாவது தட்டி விட்டுட்டு அப்படியே வச்சிருவேன். ஸோ அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கோம், நான் அதை காதில் தான் கேட்டுட்டு இருப்பேன், ஆனால் வேலை செஞ்சுட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்றப்ப டூம் ஸ்க்ரோல் பண்றது குறைஞ்சது.
0: அதாவது வந்து நம்ம ஒரு வேலை செய்யும் போது ஏதாவது ஒன்று நம்ம கூட துணைக்கு இருக்கிற மாதிரி. சரி, நீங்க விக்கா ஏன்னா நீங்க தானே 8 மணி நேரம் பயன்படுத்துபவர், நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: நான் வந்து இன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயா இருந்தனால டூம் ஸ்க்ரோலிங் நடந்துருச்சு. இப்போ எனக்கு ரொம்ப வேலையா இருந்துச்சுன்னா ஒன்னு வந்து இன்ஸ்டாகிராம் அழிச்சிருவேன், ஏன்னா எனக்கு எவ்வளவு நம்பிக்கை
0: இருக்கு. இந்த ஒரு வழி அந்த செயலியை வந்து முழுதாவே வந்து அழிச்சிடணும் நம்மளுடைய தொலைபேசியில இருந்து, அதுதான் சொல்றது. சரி, அடுத்து ரமேஷ் உங்ககிட்டதான் கேட்கணும். அதாவது முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எனக்கு வந்து சோர்வாயிருச்சுங்க போர் அடிக்குதுங்க அப்படின்னு. ஆனா இப்ப அதெல்லாம் சொல்றது குறைஞ்சிட்டே இருக்கு, ஏன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல தான் வந்து நம்ம இந்த டூம் ஸ்க்ரோலிங்க ஆரம்பிச்சிருவோம். ஆமாவா, உங்களுக்கு கடைசியா இந்த மாதிரி உணர்வு வந்திருக்கா? எனக்கு உண்மையாலுமே செய்யறதுக்கு எதுவுமே இல்ல, சோர்வு ஆயிருச்சா, அந்த மாதிரி உணர்வு வந்து எப்ப எப்பெல்லாம் வரும், எப்ப வந்துச்சு கடைசியா?
2: கடைசியா முத வெளிய உட்காரு முதல்ல
0: அதான் பாக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுவே அந்த ரீல்ஸ் இல்ல அப்படின்னா என்ன முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் நம்ம?
2: நான் சும்மா படுத்து ஷீலிங் பாத்துட்டு இருப்பேன்.
0: அவனே மேல பாத்துட்டே இருப்பீங்க.
2: எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு, நான் வந்துட்டு கனவு காணுவேன். நான் இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் கிளாஸ் ரூம்ல கூட சில டைம் முன்னைக்கு ஃபோக்கஸா இருக்கிற மாதிரி இருக்கும், நான் கனவு கண்டுட்டு இருப்பேன்.
1: என்ன பேசினாலும் விளங்காதானே, நம்ம ஏதாவது சொல்லிட்டு இருப்போம், அவர் அவரோட உலகத்துல இருப்பாரு, நம்ம திரும்ப அதை ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ணோம்.
2: பாட்டு
0: கேட்டாங்க வாய்ப்பு
1: இருக்கு.
0: சரி, இன்னொரு ஒரு விஷயம், ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் அப்படி சொல்லுவாங்க, அதாவது நிஜம். நீங்க என்ன நினைக்கிறீங்க, அந்த டூம் ஸ்க்ரோலிங் பண்ணுவது, சமூக ஊடகங்கள்லயே ரொம்ப நேரம் இருப்பது, கீழிருந்து மேல தள்ளுவது, அந்த நிஜத்தை தவிர்ப்பதற்கா? ஏன்னா சிலருக்குலாம் வந்து அவங்க வாழ்க்கை மேல வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பிடிமானம் இருக்காது, பிடிக்காது அவங்களுக்கு, பிடிக்காம ஒரு விஷயத்த செஞ்சிட்டு இருப்பாங்க, பிடிக்காம தினமும் வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அந்த டூம் ஸ்க்ரோலிங் நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: ஒருவேளை இருக்கலான்னு. ஆனா எனக்கு வந்து இப்ப இந்த தொடர்பியல் துறை நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஆளுங்களை பாக்குறதும் பேசுறதும் தான் வேலையே. அப்ப அந்த மாதிரி இருக்கிறப்ப சோசியல் பேட்டரின்னு ஒண்ணு இருக்கும், அது முடிஞ்சிச்சுனாதான் நான் அந்த ரீல்ஸ் பார்க்க போறேன்.
0: சோசியல் பேட்டரி, இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதாவது என்ன தமிழ்ல, நம்முடைய சமூகத்தோடு நம்ம சேர்ந்து பயணிக்கும் அந்த ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தி கொஞ்சம் விளக்குங்க, சோசியல் பேட்டரி அப்படின்னு சொல்லும் போது என்ன?
1: சோசியல் பேட்டரினா இப்ப காலையில 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னா இரவு 12 மணி வரைக்கும் எனக்கு மீட்டிங் இருக்கும். காலையில இருந்து பார்த்த ஒரு ஆள் கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 500 பேரையாவது பாத்திருப்பேன். சோ ஒவ்வொரு ஆளையும் பார்த்து சிரிக்கணும், சிரிக்கலன்னா ஏன் ஒரு மாதிரி இருக்க அந்த மாதிரி கேட்பாங்க. சோ காலையில இருந்து சிரிச்சு சிரிச்சு அந்த வாயே டயர்டாயிரும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த 12 மணிக்கு ஒரு கடைக்கு சாப்பிட போறப்ப அந்த பேட்டரி வந்து ட்ரெயின் ஆயிரும். அதுக்கு மேல யாராவது வந்து நல்லா இருக்கேன்னு கேட்டா கூட அவங்க என்ன பார்த்து கேட்கறாங்க அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு ஆதங்கமான ஒரு கோவம் வரும். அந்த மாதிரி சோசியல் பேட்டரி வந்து அப்படியே
2: இறங்கிடும்.
1: ஒரே
0: வகுப்பு தோழர்களா நீங்க எல்லாம்?
1: நாங்க எல்லாம் ஒரே கிளப்ல இருக்கறதால அண்ணாடிக்கும் மீட் பண்ணுவோம், ஒரே மீட்டிங்ல எல்லாம் இருப்போம். சோ அண்ணாடிக்கு பாக்குறது.
0: அதாவது என்ன ஒரு கழகம் அது?
1: நாங்க வந்து மல்டிமீடியா யூனிவர்சிட்டில வந்து இந்திய கலாச்சார கழகத்துல இருக்கோம்.
0: இந்திய கலாச்சார கழகத்துல முக்கிய பொறுப்புகள்ல இருக்கீங்க?
1: நான் டெபுட்டி பிரசிடென்ட், இவர் செக்ரட்டரி, இவங்க வந்து அதாவது கலாச்சார டிபார்ட்மெண்ட்ல வந்து அசிஸ்டன்ட் ஹெட்டா இருக்காங்க.
0: யார் உங்க தலைவர்?
1: தலைவர் வெளியே தருணேஷ்
0: சமூக ஊடகங்கள்ல நம்ம பதிவேற்றம் செய்தோம் இல்லையா, அந்த படம் நாங்க நால்வரும் இருப்பது, அதை வந்து இந்த கழகத்தோட தலைவர் தான் வந்து எடுத்து கொடுத்திருக்காரு. சரி, இந்த டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்றது வந்து தொடர்ந்து இப்ப வந்து பெருகி வரும் ஒரு சின்ன பிரச்சனையாவே உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது அது கீழிருந்து மேலே தள்ளும், அது கொஞ்ச நேரத்துக்கு சரி, ஆனா டூம் ஸ்க்ரோலிங் அப்படின்னு சொல்லும் போது தொடர்ந்து வந்து தள்ளிட்டே இருப்பது, நமக்கே வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு தெரியாம சில நேரங்கள்லாம் தள்ளிட்டே இருந்து நமக்கு ஒரு மணி நேரம் இருக்கும்.
1: டிக்டாக்ல சண்டை போடுறது எல்லாம் வரும், அதெல்லாம் சம்பந்தமே இருக்காது, பாத்துக்கிட்டு
2: இருப்போம்.
1: அந்த
0: மாதிரி சில விஷயம் இருக்கும் பாத்துட்டு, நம்ம வந்து இரவு நேரத்துல நம்ம அதே காணொலிகள் பாத்துட்டே இருக்கும் போது இந்த வீடு கட்டுற மாதிரி சில காணொலி காட்டுல வீடு கட்டுவாங்க, அப்புறம் ஒரு தாத்தா சமைப்பாரு, எல்லாரும் வாங்க, அந்த மாதிரி காணொலிகள் எல்லாம் வந்து அதான் அப்பலாம் அப்பதான் வந்து பசியில
1: படுத்திருப்பான்.
0: இந்த மாதிரி காணொலிகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்குது. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வாசகம் தான் இருக்கு, அளவுக்கு மீறினால்
1: அமிர்தமும் நெஞ்சு.
0: அதே மாதிரி தான் எல்லா அளவோட இருக்கிறதுக்கும் தானே நல்லது, அந்த மாதிரி எல்லா அளவோடு வைத்துக் கொள்வோம். அதுவும் முக்கியமா இந்த டூம் ஸ்க்ரோலிங் விஷயத்த சரி விக்கா கிட்ட இருந்து ஆரம்பிச்சோம், அதனால விக்காவோட விருப்ப பாடல் ஒன்றை கேட்டுட்டு அடுத்து வந்து ஒரு விளையாட்டு அங்கம் இருக்கு, அதை அடுத்த அங்கம் பாடலுக்கு பிறகு தொடர்வோம். சொல்லுங்க விக்கா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: அம்மாடி உன் அழகு.
0: ஆஹா, நல்ல பாடல், சத்யபிரகாஷ் குரல்ல அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம்.

விக்கா விரும்பி கேட்ட பாடல் இது. மீண்டும் இணைகின்றோம் கல்லூரி நிகழ்ச்சியில். சரிங்க, டிக்டாக் நேரலையில் இணைந்திருக்கும் எல்லாரும் ஒரு 15-10 கருத்துக்களுக்கு மேல வந்துருச்சு. எல்லாரும் ஒரு விஷயத்த விரும்பி விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தோம்னா, விக்கா ரொம்ப நல்லா பாடுவாங்களாம், பாட சொல்லுங்க பாட சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. நேயர்கள் கேட்பத இன்னைக்கு நம்ம வேணாம்னு சொல்லியிருக்கோம். விக்கா பாடுறீங்களா? சரி.

0: ஆஹா, சிறப்பு சிறப்பு, நல்லா தான் பாடுறாங்க. டிக்டாக் நேரலையில் எல்லாரும் ஆகச்சிறந்த ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வாழ்த்து. இன்னொன்னு, யுவன் பாடல் பாடினதுக்காக இன்னொரு வாழ்த்து.
1: நீங்க யுவன் ஃபேனானு?
0: ஆமா ஆமா. நீங்களும் யுவன் ரசிகர்களா?
1: சொல்லலாம்.
0: ஏறக்குறைய எல்லாருமே யுவன் ரசிகர்களா தான் இருப்பாங்க. சரி, அடுத்து கல்லூரி நிகழ்ச்சியில் அடுத்த அங்கம் இருக்கு, என்ன அங்கம் அப்படின்னு பாத்திரலாமா?
1: கண்டிப்பா.
0: விளையாட போறோம். ஒரு ஒரு குட்டி கதை என்னன்னா, இந்த விவேக கைபேசி எல்லாம் இல்லாதப்ப, நாலாம் பாலர் பள்ளி படிக்கும் போது, அப்பதான் எதுவுமே இல்லையே அதெல்லாம். அப்ப எல்லாம் என்ன விளையாடுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல எல்லாரும் உறவினர்கள் நம்ம வயசுல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு தாள் எடுத்துப்போம். ஒரு தாள் எடுத்துட்டு இந்த 26 ஆங்கில அல்பபெட்ஸ் எழுத்துக்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதுல ஏதாவது ஒரு எழுத்து எடுத்துட்டு அதுல ஒரு பெயர், ஒரு இடம், ஒரு மிருகம், ஒரு பழம், இந்த மாதிரி எழுதுற விளையாட்டு ஒண்ணு இருக்கும், ஞாபகம் இருக்கா?
2: இப்ப வரைக்கும்
0: எப்படி
2: எங்க வீட்டுல லைக் சொந்தக்காரங்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா நாங்க அதுதான்.
0: அந்த பழக்கம் இருக்கும் தானே. அந்த ஒரு விளையாட்டை முதல் முறையா நம்ம கல்லூரி நிகழ்ச்சியில இன்றைக்கு வந்து அறிமுகப்படுத்த போறோம். நீங்களாம் விளையாட போறீங்க, ஆனா ஆங்கிலத்துல இல்ல, தமிழ்ல. இப்ப வந்து உதாரணத்திற்கு அப்படின்ற ஒரு வார்த்தை, சரியா? இது வந்து ஆங்கிலம் இல்ல, தமிழ்ல. இப்ப ஆன்னு சொல்லும் போது இரண்டுல உள்ள எந்த வார்த்தையை வேணாலும் நான் பகிர்ந்துக்கலாம். முதல்ல ஒரு நாடு, நான் அர்ஜென்டினா அப்படின்னு சொல்றேன். அடுத்து ஒரு பழம், ஆப்பிள். அடுத்து ஒரு விலங்கு, பிராணி, அணில். அடுத்து வந்து ஒரு வேலை, ஆசிரியர். தெரிஞ்சிருச்சா இது எதுன்னு? நாடு, பழம், ஒரு விலங்கு, அதோட ஒரு தொழில். புரிஞ்சுதா? அப்ப நீங்க சொல்ல சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வந்து நான் உங்கள்ட்ட சொல்லுவேன், இத சொல்லுங்க, இத சொல்லுங்க, இத சொல்லுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படும் வினாடிகள் 20 வினாடிகள் மட்டுமே.
1: நாளையுமே சொல்லணும்.
0: 20 வினாடிகள்ல நாளையுமே நீங்க சொல்லணும்.
3: பழம்
0: நான் சொல்லுவேன். நாடு, நாடு, பழம், விலங்கு, தொழில். சரியா? யார் ஆரம்பிக்கிறா?
1: ரமேஷ்.
0: ரமேஷ் தயாரா இருக்கீங்களா? ரமேஷ் காப்பாத்துவீங்களா மானத்தை? சரி, உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஒரு எழுத்து, அதாவது நான் வந்து கான்னு சொன்னா கா கா கி கி கு கி கை கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எழுத்து கொடுக்க போறேன். என்ன எழுத்துனா பா.
3: ஓகே,
0: ஸ்டார்ட், ஆரம்பிக்கலாம்.
3: நாடு,
0: நாடு,
3: பழனி,
0: பழனி,
1: பழனி.
0: சரி, அடுத்து பழம்,
3: பழம், பழம், பழம், பப்பாளி,
0: பப்பாளி. சரி, அடுத்து விலங்கு,
3: பறவைன்னு வருது, பருந்து,
0: பருந்து. சரி, அடுத்து வந்து தொழில்,
3: புலனாய்வாளர்.
0: சரியா சொல்லிட்டாரு. ஆனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வந்து 20 வினாடிகள்ல இதெல்லாம் சொல்லல.
3: அதுக்குள்ள 20 வினாடி முடிஞ்சா?
0: 20 வினாடியா
3: முடிஞ்சா? அதுக்குள்ள
0: 35 வினாடி. சரி, இப்ப வந்து நம்ம போட்டியை கொஞ்சம் மாத்த போறோம். யாரு வந்து ஆக விரைவா சொல்றா, அவங்கதான் வெற்றியாளர். ரமேஷ், 35 வினாடிகள் உங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிப்போம். ரமேஷ் நல்லாவே விளையாண்டாரு. சரி, அடுத்து யாரு?
1: சிவரஞ்சினி.
0: சிவரஞ்சினி, சரி, தயாரா இருக்கீங்களா? எத்தனை வினாடிகள்ல சொல்றீங்க அப்படின்னு பாக்க போறோம். நான் சொல்லி முடிச்ச பிறகு உங்களுடைய நேரம் தொடங்கும். சரிங்களா? சிவரஞ்சினிக்கு கொடுக்கப்படும் அந்த ஒரு எழுத்து தா.
1: தா, நாடு, தமிழ்நாடு.
0: இல்ல, இல்ல, நாடு.
1: ஓகே, பழம்,
0: பழம்,
1: தண்ணீர் பழம்,
0: தண்ணீர் பழம். சரி, அடுத்து விலங்கு,
1: விலங்கு, தவளை,
0: தவளை. சரி, அடுத்து தொழில்,
1: தொழில், தலைமை ஆசிரியர்,
0: தலைமை ஆசிரியர். நாடு, நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நாடு, தமிழ்நாடுன்னு சொல்லிட்டீங்க.
1: வர மாட்டேதானே,
0: பக்கத்துல நமக்கு மேல கூட ஒரு நாடு இருக்கு.
3: ஆமா,
1: தாய்நாடு.
0: தாய் நாடு இல்ல, தாய்லாந்து.
3: அவங்க தமிழ மாத்தி
1: சொன்னாங்க.
0: தாய்லாந்து தமிழ்ல தாய்நாடுனா வரும். இல்லங்க, அது வந்து நாடோட பெயர், அதனால வந்து நம்ம தாய்லாந்துன்னு தான் சொல்லணும். சரி, சிவரஞ்சினி எவ்வளவு நேரம் எடுத்துருக்கீங்க?
1: கண்டிப்பா 1 நிமிடம் போயிருக்கும்.
0: 1 நிமிடம் எல்லாம் போல, அவ்வளவு எல்லாம் போல, 42 வினாடிகள். இப்போதைக்கு வந்து இப்போதைக்கு வந்து நம்ம ரமேஷ் தான் வந்து முன்னிலை வகிக்கிறாரு. சரி, கடைசியா ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா, இங்க பாருங்க டிக்டாக் நேரலையில எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, பாப்பா நீ கீனியா நாடுல அவங்க சொல்ல நேரலையில அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி, தொடங்கலாமா விக்கா?
2: தொடங்கலாமா?
0: சரி இருங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த ஒரு எழுத்து சா.
2: சா
0: நாடு,
2: நாடு நாடு இருங்க. பழம்.
0: சரி, பழம்.
2: சாத்துக்குடி பழம்.
0: அடுத்தது விலங்கு.
2: விலங்கு. சிங்கம்.
0: சிங்கம். சரி, அடுத்து தொழில்.
2: தொழில்.
0: அதாவது வந்து கொஞ்ச நேரம், ஏன்னா வந்து எல்லா வேலையும் நானே செய்யறதுனால எவ்வளவு நேரத்துல அவங்க சொன்னாங்க அப்படின்னு, எவ்வளவு நேரம்னா 38 வினாடி. வாழ்த்துக்கள் ரமேஷ் அவர்களே. ஆனா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியாது, 20 வினாடிகள்ல சொன்னா ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்க, சொல்ல முடியல உங்களால, வீழ்ந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்க, ஆனா கடைசியில பார்த்தா நீங்க தான் வெற்றியாளர்.
3: நன்றி. நன்றி,
0: உங்களுக்கும் நன்றி. ஏன் சொல்லுங்க, இந்த இந்த ஒரு விளையாட்டு உங்க கூட விளையாண்டது என்ன வந்து ஒரு 20 வருடங்கள் பின்னோக்கி கொண்டு போயிருக்கு. ஏன்னா அதற்கப்புறம் நான் இது விளையாண்டு ஞாபகமே இல்லை. கடைசியா வந்து இந்த தொடக்கப்பள்ளியில விளையாண்டிருப்போம், அதோட வந்து இப்பதான் விளையாடுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப சிறப்பா விளையாண்டீங்க. மூவருமே தமிழ் பள்ளி இல்லையா? அதுக்கு வாழ்த்து, ரொம்ப நன்றி. மூவருமே தமிழ் பள்ளியா வந்திருக்கீங்க, அதனால சிறப்பா விளையாண்டீங்க. சரி, அடுத்து சிவரஞ்சினி, உங்களுடைய ஒரு விருப்ப பாடலை கேட்டுட்டு நம்ம நிறைவா பேசலாம். என்ன பாடல் கேட்கலாம் நினைக்கிறீங்க?
1: எனக்கு நீ கவிதைகளா பாடல் வேணும்.
0: நல்ல பாடல். சரி, அந்த பாடலை கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம். பிரதீப் குமார் கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

0: அனைவரும் சென்று வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நிறைவாக பேச போறோம் நம்ம. நேரம் போனதே தெரியல. சரி, நிறைவா என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லும் போது, உங்களுடைய அந்த மல்டிமீடியா பல்கலைக்கழகத்தில் அந்த இந்திய மாணவர்களுக்காக ஒரு கழகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கழகத்தை பற்றி, அதன் செயல்பாடுகளை பற்றி தான் பேச போறீங்க. அதுவும் வந்து சமீபத்துல ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்க ஏற்பாடு செய்திருந்தீங்க இல்லையா? அந்த என்ன நிகழ்ச்சி அது, எதை பற்றியது, அதை அந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க சொல்லலாம்.
1: கண்டிப்பா. நேற்று இப்பதான் நடந்து முடிந்தது. நேற்று சிறகுகள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வந்து மல்டிமீடியா சைபஜயா பல்கலைக்கழகத்துல இருந்து நாங்க இந்திய கலாச்சார கழகம் வந்து நடத்தி முடிச்சிருந்தோம். இந்த சிறகுகள் 1.0 அப்படின்னா என்னன்னு மேபி பாக்குற வியூவர்ஸும் சரி, கேக்குற நேயர்களும் கண்டிப்பா யோசிப்பாங்க.
0: முதல் முறையா நடத்துறீங்க?
1: முதல் முறையா இந்த பேர்ல எங்க பல்கலைக்கழகத்துல இதுதான் முதல் முறையா நடக்குது. சோ நான் வந்து இந்த கழகத்தோட டெபுட்டி பிரசிடென்ட். அதாவது எந்த ஒரு மாணவர் நிகழ்ச்சி நடந்தாலும் அவங்க வந்து என்னோட அப்ரூவல் வாங்கி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை செய்ய முடியும். அந்த மாதிரி வகையில ஒரு நாள் வந்து ரமேஷ் வந்து ஏன் சிறகுகள் அப்படின்னு செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாரு. அப்ப என்னோட முதல் கேள்வி, சிறகுகள் ஏன் அந்த பெயரை நீ கொண்டு வந்த அப்படின்னு கேட்டப்ப, ஃப்ரீ எடுகேஷன் ஃபார் எவ்ரி ஒன், அதுதான் வந்து அவருடைய மெயின் மோட்டிவ் அப்படின்னு கொண்டு வந்தப்ப, சரி யாருக்கு இதை நீ செய்ய போற அப்படின்னு கேட்டப்ப, அவருடைய நோக்கம் வந்து ஆதரவற்ற குழந்தைகளுக்கு, அதாவது ஆதரவற்ற இல்லத்துல அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ரீ எடுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னா. நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. புத்தகம் வாங்கி தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறப்ப நம்ம எப்படி அதை வேறு வழியில செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சப்ப, இவங்க இருவருமே கொண்டு வந்த ஒரு ஐடியா தான் வந்து ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் அவங்களுக்கு சொல்லி தர்றது. ஸோ நேத்து வந்து நாங்க பர்த்து புஹான்க்கு, பஜிகான்க்கு, சயங்கன் மகா இந்த இல்லத்துக்கு போய் நாங்க வந்து அவங்களுக்கு ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் சொல்லி கொடுத்தோம். ஸோ நிறைய சிக்கல்கள் நிறைய இதெல்லாம் இருந்தாலுமே நல்லபடியே அந்த நிகழ்ச்சி வந்து முடிவேறியது.
0: வாழ்த்து உங்க மூவருக்கும். அந்த ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து போதிச்சிங்க?
1: ஸோ இந்த ஸ்கிராச் ப்ரோக்ராமிங் அப்படின்னு வரப்ப அந்த ஆப்ல ஒரு கேம் செய்யறது எப்படி, மூவ்மெண்ட்ல இப்ப ஒரு பூனை நவருதுன்னா அந்த பூனை வந்து நவர்றதுக்கு அவங்க என்னென்னலாம் கீழா அவங்க தட்டணும், ஓகே அந்த மூவின் கீ தட்டுனா இங்க நவரும், டவுன் தட்டுனா இது நவரும், அந்த மாதிரி அவங்களுக்கு இன்டராக்டிவான இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஒரு நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர் குழுவா இல்லாம அவர் தான் டியூட்டராகவும் இருந்தாரு.
0: சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். ஏற்பாட்டாளர் மட்டும் இல்ல, நேற்று வந்து அந்த பிள்ளைகளுக்கு போதிச்சிருக்கீங்க. அதுவும் இல்லாம ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க மூவரும் வந்து எந்த எந்த துறையில வந்து கல்வி கற்கிறீங்களோ அந்தந்த துறையே வந்து ஒரு படிப்பினையா மாற்றி ஒரு பாடமா மாத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது?
2: ஓகே, நான் நார்மலாகவே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கோடிங் கிளாஸ் டியூஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் வந்து நான் யோசிச்சேன் என்ன வந்து கொடுக்கலாம் அப்படின் போது இந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா வந்துட்டு இங்க எல்லாருக்குமே வந்து லேப்டாப்பு ஃபோன் ஈஸியாக கிடைச்சிருது. ஆனா ஒரு ஹோம்ல இருக்க பிள்ளைங்களை கிடைக்குதா கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா வந்து இப்போ நம்மளே பாருங்க, டெக்னாலஜிக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிள்ளைங்க வந்து அவனுக்கு அதை பற்றி எதுவுமே சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னோட மைண்ட் செட் என்னன்னா, ஒரு நாள் போவோம் அவங்களுக்கு ஸ்க்ராச் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்து திருப்பி வந்துடலான்னு சொன்னோம். அப்படியே அந்த ஹோமுக்கு வந்து ஒரு இவன் முன்னுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னுக்கு நான் போயிருந்தேன். சரி அந்த பிள்ளைங்களை பார்க்கலாம், அந்த மேனேஜ்மெண்ட் பார்க்கலான்னு போகும்போது அப்போ நான் அந்த ஒரு பிள்ளைங்கிட்டலாம் கேட்டுட்டு இருந்தேன், நான் வரேன் இந்த மாதிரி ஈவெண்ட் செய்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நார்மலாக சின்ன பிள்ளைங்க என்ன கேட்பாங்க, நம்ம கிட்ட எனக்கு விளையாட ஜாமா வேணும் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஆனால் வந்து அதில் மொத மொதல் சொன்ன வந்து என் பிள்ளை வந்து என்கிட்ட நிஷா அவங்க பேர், அவங்க வந்து என்கிட்ட வந்துட்டு எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்னா அப்படின்னாங்க. அப்புறம் அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களும் அவங்க ஆசை சொல்லும் போது தான் நான் வந்து ஓகே நினைச்சேன், இந்த ஈவெண்ட்ல வந்து நம்ம ஒரு நாள் மட்டும் போயிட்டு வர வேணாம், அவங்களுக்கு என்ன வேணும் அழுத்தி கொடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு பண்ணேன்.
0: அதாவது அவங்களுக்கு வந்து நிறைய அன்பளிப்புகளும் கொடுத்துருக்கீங்க.
2: அவங்களுக்கு கேள்விப்பட்ட அவங்களுக்கு தேவைப்பட்ட எல்லாத்தையும் அந்த அன்னைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை மக்களுடைய நம்ம கொடுத்துட்டு
0: எல்லாரோட ஆதரவை வைத்து அவங்களுக்கு வந்து அழிச்சிருக்கீங்க. சரி விகா, நீங்க என்னவா இருந்தீங்க இந்த ஒரு நிகழ்ச்சியில?
3: நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த ஈவென்ட்க்கு,
0: இணை இயக்குனரா அவருக்கு
3: கீழே. சோ நாங்க ரெண்டு பேரும் தான் இந்த ஈவென்ட் செஞ்சு முடிச்சோம். அதாவது நீத்து இதுக்கப்புறமும் அந்த ஹோம்க்கு வந்து சில தேவை இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இதுக்கப்புறமும் உதவி தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்று போய் என்னென்ன எங்களால் முடியுமோ எல்லா உதவியும் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் போய் அதே ஹோம்க்கு அந்த பிள்ளைங்களுக்கு தேவைப்படுற எல்லா விஷயமும் நாங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
0: கண்டிப்பாக சிறப்பு. ஏன்னா பல்கலைக்கழக மாணவர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு 1008 வேலைகள் கல்வி சம்பந்தப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் வைத்துக்கொண்டே 1009வது வேலையாக இவ்வளவு நல்ல ஒரு விஷயத்தை, ஒரு சமூக சேவையை நீங்க செய்ததுக்கு உங்கள் மூவருக்கும் உங்களுடைய மொத்த குழுவிற்கும் எங்களுடைய வாழ்த்து, மின்னலின் வாழ்த்து. சரி, இப்ப கேட்டுட்டு இருக்கிறவங்க யாராவது பொதுமக்கள் வந்து இந்த ஒரு இல்லத்துக்கு வந்து வருங்காலத்துல எங்களுடைய உதவி வந்து நாங்களும் கொடுக்க ஆசைப்படுறோம் அப்படின்னு அவங்க நினைத்தா எப்படி வந்து உங்களை தொடர்பு கொள்வது?
1: அவங்க நீங்க வந்து எங்களை ஐசிஎஸ் எம்எம்யு சைபர் இப்படின்ற ஐஜி பேஜ்ல நீங்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா இந்த கழகத்தோட டீம்ல இருக்கிற ஒரு ஆள் நான். ஸோ என்னுடைய தொடர்பு எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். 1646 ஸோ இந்த பொறுத்து புகான்கு பஜிகான்கு சயங்கன் மகா இந்த இல்லத்துக்கு உங்களால முடிஞ்ச உதவி ஏதோ நீங்க செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்க, என்னையோ இல்லை எங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியோ நீங்க கண்டிப்பா தொடர்பு
0: கொள்ளலாம். வானொலியில எப்போதும் தொலைபேசி சொல்லும் போது கொஞ்சம் மெதுவா சொல்லணும், இரண்டு முறை சொல்லணும். மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க பாப்போம்.
1: 1646
0: 3 2 2 8 2 5 7 3 3 இது வந்து எங்களுடைய இது நாங்க வேகமா சொல்லுவோம் ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா தினமும் தினம் சொல்றோம், சொல்லி சொல்லி பழகிருச்சு எங்க எல்லாருக்கும். சரி, மிகப்பெரிய ஒரு வாழ்த்து, ரொம்ப நன்றி இந்த உரையாடலுக்கு. நீங்க மூவருமே வந்து சிறப்பாக உங்களுடைய பங்களிப்பை வழங்கினீங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க, வாழ்த்து
1: மூவரும்.
0: அதுவும் இல்லாம இந்த சிறகுகள் அப்படின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி அடுத்தடுத்த முறையும் மிக சிறப்பாக நடந்தேற வேண்டும், அதற்கும் எங்க வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு நிறைவு பாடலா கல்பனா ராகவேந்தர் கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி. பாதுகாப்பா போயிட்டு வாங்க.
1: கண்டிப்பா
0: பல்கலைக்கழகத்துக்கு தானே போறீங்க?
1: ஆமா.
0: சரி சரி, பாத்து போயிட்டு வாங்க.
1: ஓகே.

வணக்கம். சல மலேசிய மடானி மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். எல்லை கடந்த குற்றச் செயல்களை களைய மலேசியா ஐநா போதைப்பொருள் குற்றச்செயல் தடுப்பு அலுவலகம் யூனோ டிசியுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவுள்ளது. அதன் தொடர்பில் உள்துறை அமைச்சர் டாக்டர் சைஃபுடின் நசீதுன் இஸ்மாயில் யூனோ டிசியின் வட்டார நிகழாளிகளுடன் அபுதாபியில் கலந்துரையாடினார். மலேசியாவும் கஜகஸ்தானும் கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் பாதிப்புற்ற உயர்கல்வி சார்ந்த ஒத்துழைப்புகளை உயிர்ப்பிக்க இணங்கியுள்ளன. செயற்கை நுண்ணறிவு, AI, அணுசக்தி, முக்கிய கனிமங்கள் மற்றும் விவசாயம் உள்ளிட்ட வியூகத்துறைகளில் அதிக முக்கியத்துவம் செலுத்தப்படும் என உயர்கல்வி அமைச்சர் டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். பிரிட்டனின் ஆளும் தொழிலாளர் கட்சி ஆண்டி பர்ன்மேன் தலைமைத்துவத்தின் கீழ் முதல் ஆண்டு கூட்டத்தை நடத்தியது. பிரதமராக அவரின் செயல்பாடுகள் நம்பிக்கை அளித்திருந்தாலும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான திட்டங்கள் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டன. இவ்வேளை கடினமான முடிவுகளை எடுக்க தாம் தயாராக இருப்பதாக நேர்காணல் ஒன்றில் பர்ன்ஹாம் கூறினார். இங்கிலாந்தின் தென்மேற்கில் அமெரிக்க விமானப்படை தளம் அருகே நிகழ்ந்த சம்பவத்தை அடுத்து பயங்கரவாத செயலை திட்டமிட்டதாக நம்பப்படும் ஐவர் கைது செய்யப்பட்டனர். இதனை லண்டன் போலீஸ் உறுதி செய்தது. ஃபேஃபார்ட் தளத்திற்கு அருகே நிகழ்ந்த சம்பவம் குறித்த விசாரணை முடுக்கிவிடப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர். ஜெர்மன் மியூனிக்கில் நிகழ்ந்த பேருந்து விபத்தில் இரு பிலிப்பினோக்கள் பலியாகினர். பிலிப்பீன்ஸை சேர்ந்த 50 சுற்றுப்பயணிகளுடன் பயணித்த அந்த பேருந்து விபத்துக்குள்ளானதில் 80 காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. விபத்தை தொடர்ந்து அந்த முதன்மை நெடுஞ்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டது. விபத்துக்கான காரணம் ஆராயப்படுகிறது. விளையாட்டு 2026 ஃபிஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து நாளை கலோரா பூங்கார்னோ அரங்கில் நடைபெறும் ஏ குழு 2 ஆட்டத்தில் எதிரணியின் தீவிர ரசிகர்களின் அழுத்தத்தை தேசிய அணியினர் ஊக்குவிப்பதாக எதிர்கொள்ள வேண்டும் என தாக்குதல் ஆட்டக்காரர் முகமது ஃபைசல் அப்துல் ஹலீம் வலியுறுத்தினார். உள்நாட்டு ஆதரவாளர்களின் தூண்டுதலை பொருட்படுத்தாமல் களத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மலேசிய அணியினருக்கு வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் எஸ் கோகுலன். வணக்கம்.

மலரும் நினைவுகளுக்கான நேரம் இது. ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அதனால இன்று அழைப்பு வாயிலாக நீங்க அழைத்து எங்களுக்கு பாடலை கேட்க போறீங்க. வார நாட்கள்லாம் அழைப்பீங்க, விருப்ப பாடல் வேணும்னு கேட்பீங்க, அதற்கான நாள் தாங்க இது. அழையுங்கள் 0-3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. நிறைய பாடல்கள், நிறைய கதைகள் பேசலாம், பிடித்த பாடல்களை கேட்கலாம். இது மலரும் நினைவுகள்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே. செவ்வானம் கடல்.

0: புகை மூட்டம் குறித்த விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜன் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: மலேசியா நடக்கிற புகை மூட்டம் வந்துட்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்கி இருக்கு. இதையா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இந்த ஹேஸ்ல உள்ள இந்த நுண் துகள்கள் சொல்லுவோம், இந்த ஸ்மால் பர்டிகல்ஸ் வந்துட்டு நம்ம நுரையீரல் ஆழம் வரை செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு. சோ இப்படி இதை தொடர்ந்து நம்ம வந்து நுகர்ந்துகிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்கும்னா, காலப்போக்கில் நம்ம நுரையீரலின் இயற்கையான தன்மையை மாறி நம்மளுக்கு நுரையீரல் நோய், அதை தொடர்ந்து ஹார்ட் டிசீஸ் வரதுக்குரிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த அஸ்மா உள்ள பேஷண்ட்ஸ்க்கு வந்து அடிக்கடி அஸ்மா அட்டாக் வர்றதுக்கும் அந்த அட்டாக் கட்டுப்படுத்துறது கொஞ்சம் கடினமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அதிகமா இருக்கு. உங்களுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் வந்து திட்டமிடுங்க. எப்படின்னா, ஏர் பொல்யூஷன் இண்டெக்ஸ் கணிப்பு இருக்குல்ல, அதை நீங்க கவனத்துல கொண்டு அதுக்கேற்ப நீங்க வந்து பிளான் பண்ணலாம். அவசியம் இல்லாம வெளியே போகாதீர்கள். வெளியே செல்ல வேண்டும் என்றால் நன்றாக பொருந்தும் N95 முகக்கவசங்கள் பயன்படுத்துங்க. ஜன்னல்கள் கதவுகள் திறந்திருக்கப்ப இந்த ஹேஸ் ஊடுருவி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். வசதி உள்ளவர்கள் ஏர் கண்டிஷனர் ஏர் பியூரிஃபையர் பாய்க்கிறது நல்லது. வெளிப்புற உடற்பயிற்சிகள் தவிர்க்கவும். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்.

0: வணக்கம் பிரவீன்குமார். நானே கம்பாலிருந்து பூவதி பேசுறேன்.
1: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு அவங்கிட்ட பேசி.
1: அப்படியா? சரி சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும்?
0: இன்னைக்கு வந்து நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்துல இருந்து முத்தான முத்தல்ல அந்த பாட்டு வந்து பொண்ணுங்களுக்காக கேக்குறேன்.
1: ஓ, பொண்ணு பேர் என்னது?
0: பொண்ணுங்க பேரு, மூணு பொண்ணுங்க, பெரியவங்க பனகேஸ்வரி, ரத்னா, ரம்யா.
1: ஓ சரி, முத்தான பிள்ளைகளா மூவரும் உங்களுக்கு?
0: ஆமா.
1: எங்க கூட இருக்காங்களா, வெளியே இருக்காங்களா?
0: இல்ல, ஒருத்தவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க, கடைசி ஜோர்ல வேலைய செய்றாங்க.
1: அப்படியா? சரி சரி,
0: இப்ப மகளுங்க தினம் இல்ல, அதனால கேக்க.
1: சரி, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நான் கிளாங்லேருந்து சந்திரமதி பேசுறேன்.
1: எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பிரவீன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து பெரிய இடத்து பெண் படத்துல இருந்து கட்டோடு குழலாட அந்த பாடல் பழைய பாடல் எல்லாமே பெரும்பாலும் பிடிக்கும். இந்த பாட்டு ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு,
1: அதனால இந்த இரவு நேரத்துல
0: அந்த பாட்டு கேட்க நல்லா இருக்கும்.
1: நன்றிமா.

0: வணக்கம், யோகேஸ்வரன் பேசுற போட்டலைங்களேன்னு
1: நினைக்கிறேன். யோகேஸ்வரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?
0: வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு சண்டே, ஃபேமிலி டைமோட நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
1: ஞாயிற்றுக்கிழமையும் வேலையா இன்னைக்கு? நீ இப்ப ஓ குடும்பத்தோட இருந்தீங்களா?
0: குடும்பத்தோட இருந்தோம்.
1: ஓ, அததான் வேலைன்றீங்களா? எங்க போயிருந்தீங்க?
0: இன்னைக்கு பிரேஸ் எல்லாம் இருந்துச்சு, ஃபேமிலி பிரேஸ் எல்லாம் முடிச்சுட்டு மணி சாயந்தரம் வந்தோம் வீட்டுக்கு. ரெஸ்ட் பண்ணிட்டு
1: அப்படியே மலரும் நினைவுகளுக்கு வந்துட்டீங்க.
0: அப்படி மலரும் நினைவுகளுக்கு வந்துட்டோம்.
1: சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: எனக்கு வந்து இந்த பார்மகள் படத்துல இருந்து இந்த நீரோடும் பைக்கில் அந்த பாடல் வேணும்.
1: யாருக்கு இந்த பாடல்?
0: பழைய மனைவிக்காக நான் கேட்கிறேன்.
1: ஓ, அவங்களுக்கு பழம் பாடல்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
0: எங்க ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். நாங்க அந்த 11 மணி டைம்ல கேட்போம்.
1: ஓ, நீங்க பேசும்போது ஏதோ ஒரு கல்லூரி மாணவர் பேசுற மாதிரியே இருக்கு. எத்தனை வயசு உங்களுக்கு? நினைவுகளும் உங்களை மாதிரி நேயர்கள் ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி யோகேஸ்வரன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு.
1: நன்றி, நன்றி.

0: என்ன பாட்டு?
1: அங்கும் இங்கும் ஆட்டம் போட வைக்குது, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த பாட்டு கேட்க முடியல.
0: அப்படியா? அப்ப இந்த பாட்டுக்கு சின்ன வயசுல நீங்க ஆட்டம் போட்டிருக்கீங்களா? மனசு ஆட்டம் போடும் பாருங்க உங்களுக்கு இந்த பாட்டு கேட்ட உடனே.
1: உண்மைதான் தம்பி.
0: சரி, அந்த பாடலை கேப்போம்.
1: ரொம்ப நன்றியா.
0: நன்றிமா, நன்றி.

0: நான் நிபுண்டுபல்ல இருந்து அக்னேஷ் முத்துகிருஷ்ணன் நினைக்கிறேன்.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் ஐயா.
1: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
0: இது வேளாங்கண்ணி படத்துல இருந்து நீல கடலின் ஓரத்திலே என்ற பாடலியா?
1: ஆஹா, ஏன் அந்த பாடல் குறிப்பா இன்னைக்கு?
0: பாரி பிந்தால வந்து ஆரோக்கிய மோதா என்ற திருவிழா நடந்துச்சு, அவங்களுக்காக அந்த பாடல் அவங்க நினைவா கேக்குறேன் ஐயா. அந்த பாரி பிந்தா மக்களுக்காகவும் இங்க இனிபவுண்டு பால் உள்ள நண்பர்களுக்காகவும் நான் அந்த பாடல் கேக்குறேன்.
1: சரிங்க, நீங்க கலந்துகிட்டீங்களா கொண்டாட்டத்துல? அனைவருக்கும் அந்த பாடல் அடுத்து வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

0: என்ன பாட்டு
1: வேணும்?
0: உங்க கணவருக்காகவா? அவர் பேர் என்னமா?
1: பேர் கோபால் ஐயா.
0: கோபால், சரி. எந்த வருடம் உங்க ரெண்டு பேருக்கு திருமணம் ஆனது?
1: எங்களுக்கு வந்து 68 ஐயா.
0: 68? ஆஹா. கோபால் அவர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னமா சொல்லுவீங்க?
1: எல்லாமே பிடிக்கும் ஐயா அவர்கிட்ட.
0: இது பிடிக்கும்னு கேட்டதுக்கு எல்லாமே பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க. அப்ப கண்டிப்பா அந்த ஒன்று சேர்ந்த அன்பு என்னைக்குமே மாறவே மாறாது. அந்த பாடலை கேட்போம்.
1: நன்றி ஐயா.
0: நன்றி, நன்றிமா, ரொம்ப நன்றி.

0: வணக்கம் ஐயா. வணக்கம், ரொம்ப நாள தாய்ப்பு இன்னைக்குதான் கிடைச்சு.
1: வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி ஐயா. யாரையா பேசுறது?
0: நான் பாலா பேசுறேன் சார், ரவாங்கல இருந்து.
1: வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: ஊமை பெண் ஒரு கனவு கண்டால் உள்ளத்தில் வைத்தே வாழுகிறார்.
1: நேத்து தானே ஒளிபரப்பணும். ஆமா, வேற ஏதாவது?
0: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்.
1: கண்டிப்பா அதுவும் பாத்துக்கிறேன் எப்ப போயிருக்குன்னு. ஏன்னா சில பாடல்கள்லாம் வந்து அடிக்கடி நம்ம ஒளிபரப்பும் பாடல்கள் இல்லையா, ஒரே பாடல் நம்ம ஒளிபரப்புனா எல்லாரும் கோச்சிப்பாங்க. அதனால ஆனா வந்து உங்களுக்கு வேண்டிய பாடலையும் நாங்க ஒளிபரப்பாம இருக்கவும் முடியாது. பாருங்க, நீங்க கோச்சிப்பீங்க பாருங்க.
0: இல்ல இல்ல, கோச்சிக்க மாட்டேன், அதுக்காக நம்ம கோச்சிக்க முடியாது.
1: சரி சரி,
0: சிறப்பான நிகழ்ச்சிகளை போட்டு கடந்த கால எண்ணங்களை தீம் மீண்டு வரவழைத்து அவங்களுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த பிரஷரை குறைக்கிறீங்களா? அதுக்குதான்.
1: சரிங்க, ரொம்ப நன்றி. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்கய்யா.
0: சரிங்க,
1: நன்றி.

0: என்ன பாடல் வேணும்?
1: ஆயிரத்தில் ஒரு படத்துல ஓடும் மேங்களே சார். சார் எப்படி சார்? நல்லா இருக்கீங்களா
0: சார்? நல்லா இருக்கேன் சார். நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வாங்க சார், ஒரு நாளைக்கு தங்கா இப்படி குணங்கள் இடங்கெல்லாம் போயிட்டு வருவோம்.
0: அப்படியா? சரி வந்துருவோம். சரி, குணங்க லேடாங், அதாவது லேடாங் மலைக்கு வந்து நம்ம போறோம். நீங்க தான் என்ன கூட்டு போறீங்க, சுற்றி காண்பிக்கிறீங்க எனக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: சரி கண்டிப்பா, தங்கால கூடிய விரைவில் சந்திப்போம் திரு புருஷோத்தமன் அவர்களே. அந்த பாடல் வந்துட்டே இருக்கு.
1: ஓகே, ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார்.

0: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து எனக்கு காவேரி கரை இருக்கு, அந்த பாடல் எனக்கு என் தோழிக்காக நான் விரும்பி கேக்குறேன்.
0: எந்த தோழிக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: தோழி வந்து நான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். தோழி எனக்கு நேத்துதான் என்ன கண்டுபிடிக்க முடிஞ்சு, நேத்துதான் கான்டாக்ட் பண்ணேன். அவங்க ஈப்போல இருக்காங்களா? கல்யாணம் பண்ணதோட நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டோம். அப்ப கேட்டு கேட்டு அப்புறம் இன்னொரு தோழி ஒருத்தவங்க சரசுன்றவங்க தான் நம்பர் கொடுத்து இப்ப அந்த தோழியை நான் கான்டாக்ட் பண்ணேன். நேத்து தான் பேசணும்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுடைய நட்பு வந்து இதற்கு பிறகு ரொம்ப சிறந்த வகையில அந்த பயணம் உங்க இருவருக்கும் அமைய வேண்டும். ரொம்ப நன்றிமா.
1: நன்றி நன்றி.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. கனிமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, நமது இஸ்லாமிய மார்க்கத்தில் நபிமார்கள் என சொல்லப்படுகிற தீர்க்க தரிசிகள் மனித உலகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி வந்து சென்றார்கள். லட்சத்திற்கு அதிகமான நபிமார்கள் வந்து போய்விட்ட காலம் தாண்டி அவர்களுக்கு பின்னால் அந்த பணியை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர்கள்தான் சூஃபி ஞானிகள், ஆன்மீக பெரியார்கள், அவுலியாக்கள் என சொல்லப்படுகிற அல்லாஹ்வின் நேசர்கள். ஒவ்வொரு காலத்திலேயும் உலகத்தின் எல்லா தேசங்களிலேயும் நபிமார்களின் வேலையை சூஃபி ஞானிகள், இறைநேச பெரியார்கள் இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரத்தை தனக்கே உரிய ஆன்மீக பாதையில் நமக்கு அளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு ஞானிகள் பிறக்கிற பிறப்பும் கூட பல பெரியார்களின் துஆ பரக்கத்தால் நடந்திருக்கிறது. இந்தியாவிலே அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா முஹியுதீன் சிஷ்டி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய பாட்டனார் ஹசரத் சையத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தார்கள். காபத்துல்லாவுடைய வாசலுக்கும் ஹஜருல் அஸ்வத் உடைய இடத்திற்கும் இடையிலே முல்தசிம் என்கிற இடத்திலே நின்று துஆ செய்தார்கள். யாழ்லா, என்னுடைய வம்சாவளியிலே ஒரு இறைநேச குழந்தையை பிறக்க செய்வாயாக என்று துஆ செய்தார்கள். இந்த துஆ எப்படிப்பட்ட துஆவென்றால், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டி முடித்துவிட்டு மக்காமே இப்ராஹிம் என்கிற இடத்திலே நின்று கொண்டு அல்லாவிடத்திலே துஆ செய்தார்கள். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதிக வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வயுஸக்கீஹிம் இன்னக அந்தல் அஸீஸுல் ஹகீம். யா அல்லாஹ், மக்களுக்கு அறிவு ஞானத்தை மார்க்கத்தை போதிக்கக்கூடிய இறுதி தூதர் வரையிருப்பதாக நீ சொல்லியிருக்கிறாயல்லவா, அந்த இறுதி தூதர் முகம்மதை எனது வம்சாவளியிலே பிறக்க செய்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை அங்கீகரித்தான். அதன் பலனாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாரம்பரியத்திலே நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு துஆவைத்தான் இந்த சையத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்தார்கள். புனித கடமையை முடித்துவிட்டு ஹுராசானுக்கு வந்து விட்டார் அந்த பெரியவர். ஒரு நாள் தனது அன்பு மகனார் கியாசுத்தீன் அவர்களை அழைத்து, மகனே, நமது குடும்பத்திலே ஒரு இறைநேச குழந்தை பிறக்க இருக்கிறது, நீயும் அதற்காக துஆ செய்து கொண்டே இருப்பாயாக என்று உபதேசம் செய்தார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா உனக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான் என்று சொல்லிவிட்டு அவர்களும் இறந்து விட்டார்கள். சையிதா உம்முல் வரா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களின் குடும்பத்தார்கள் பகதாத் நகரை விட்டு இஸ்பஹான் என்ற நாட்டிற்கு குடியேறினார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னால் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தாலானு அவருடைய வம்சத்தை சார்ந்த சையித் கியாசுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கும் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தாலானுடைய வம்சத்தை சார்ந்த சையிதா உம்முல் வரா ரஹமத்துல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. ஹிஜ்ரி 530 ரஜப் பிறை 14 நாளிலே இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைதான் அஜ்மீரில் அடங்கியிருக்கக்கூடிய ஹாஜா முஹியுதீன் சிஷ்டி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள். கனிமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, எதற்காக நான் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், நமது பாரம்பரியம் சிறந்த பாரம்பரியமாக, அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய பாரம்பரியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நமது குழந்தைகளுக்காக வேண்டி துஆ செய்கிற போது, எனது குழந்தைக்கு நிறைய பணம் வேண்டும், பதவி வேண்டும், படிப்பு வேண்டும் என்று மட்டுமே துஆ செய்கிறோம். ஆனால் அப்படியல்ல, எனது குழந்தை மார்க்கப்பட்டுள்ள குழந்தையாக பிறக்க வேண்டும், எனது குழந்தை மட்டுமல்ல எங்கள் சந்ததியில் பிறக்கிற குழந்தைகள் அனைவரும் மார்க்கப்பட்டுள்ள குழந்தைகளாக, இறைநேசம் பெற்ற குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று துஆ செய்வது என்பது ஒரு அழகிய வழிகாட்டல், நினைவூட்டல். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நமது பாரம்பரியத்தை அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பாரம்பரியமாக தழைக்க செய்வானாக. வஆகிரு தஅவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: நீ நல்ல எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
5: காற்றின் மொழிக்கு அப்படியே ஒரு விடை கொடுத்து வார நாட்களை ஆரம்பிப்போமா? நாளை திங்கட்கிழமை வரக்கூடிய வாரம் அனைவருக்கும் சிறப்பாக அமையட்டும். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி, சலாம் மலேசியா மடானி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒன்னு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: குறித்து விழிப்புணர்வு வழங்குகின்றார் காஜாங் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் நாகலட்சுமி.
1: நம்ம உடல் வந்து நமக்கு அடிக்கடி சில சிக்னல்ஸ் அறிகுறிகளை கொடுக்கும், அதை வந்து நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. உதாரணமாக கண்ணெரிச்சல், தொடர்ச்சியான இரும்பல், தொண்டை வலி அல்லது மூச்சு திணறல் இருந்தால் கவனியுங்கள். குறிப்பா அஸ்மா, சிஓபிடி இப்படி உள்ள நோயாளிகள் வந்து மருத்துவர்கள் கொடுக்கும் இன்ஹேலர்ஸ் இருக்கும், அதை வந்து என்னைக்குமே நம்ம அருகாமையில் வச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து அடிக்கடி அட்டாக் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்படி உங்களுக்கு அட்டாக் வந்து உங்களுடைய யூஸ்வலா பாய்க்கக்கூடிய இன்ஹேலர்ஸ் ஒரு முறை பயன்படுத்துங்க, இருமுறை பயன்படுத்துங்க. எந்த நிவாரணம் கிடைக்கலையா தயங்காமல் மருத்துவமனைக்கு உடனே செல்லுங்கள். இயற்கை பேரிடர் தவிர்க்க முடியாதது, ஆனால் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி.

0: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா. நல்லா வேலைக்கு போறீங்கல்ல,
1: குடிசீக்கிரம் போலான்னு இருக்க, போயிட்டு கூப்பிடுற.
0: அம்மாடியோ, ஏயா இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
1: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
0: ஐயா தம்பி
1: சொல்லுங்க,
0: என்ன இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க? வீட்டுல சோறு போடாத மாதிரி நல்லா சாப்பிட்டு உடப்ப தேத்துங்க.
1: சரியா,
0: போயிட்டு வரேன்.
1: சில மாதங்களுக்கு பிறகு.
0: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
1: எல்லாம் என் நேரம் தான்.
0: என்னையா?
1: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
0: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ மயங்குகிறாய்.
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

0: பேசும்
1: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னைக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
2: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
1: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்றீங்க நீங்க.
2: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
1: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
2: இப்பன்னு பார்த்தா
1: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
2: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
1: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
2: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
1: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
2: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: எங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே இந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதும்.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com கேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதப்பா? அதுக்குதான் கைக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வடக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர
0: கிஷன். எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடாடி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அதிகரித்து வரும் திட்டமிடப்பட்ட எல்லை தாண்டிய குற்றங்கள் அச்சுறுத்தலை கையாள மலேசியா ஐநாவின் போதைப்பொருள் குற்றவியல் அமைப்பு அலுவலகம் UNODC-யுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளது. UNODC-யின் தென்கிழக்காசியா உட்பட பசிபிக் பிரதிநிதியுடனான சந்திப்பில் இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். நாட்டின் கம்புங் குட் பொருள்கள் வெற்றிகரமாக பன்னாட்டு சந்தைக்குள் நுழைந்துள்ளதை அடுத்து அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறும் 36வது ஹாபின் பன்னாட்டு பொருளாதார வர்த்தக கண்காட்சி ஹாபின் எக்ஸ்போவின் சிறப்பு விருந்தினராக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மேயில் நடைபெற்ற 35வது ஹாபின் எக்ஸ்போவில் கம்புங் குட்டின் 39 பொருட்கள் இடம்பெற்றதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமிங் கூறினார். நேபாள வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் சிக்கிய அந்நிய நாட்டினர் உட்பட இன்னும் நிலை அறியப்படாத தனிநபரை உட்படுத்திய விவகாரங்களை கையாள்வதில் அந்நாட்டு அரசாங்கம் சட்ட அணுகுமுறைகளை பரிசீலிக்கிறது. இந்நிலையில் மலேசியர்கள் 55 பேரின் நிலை குறித்து அறியாமல் அவர்கள் குடும்பத்தினர் சிக்கி தவிக்கின்றனர். இந்தியாவின் வடபகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 56 பேர் உயிரிழந்தனர், 46 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் 1000-க்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் ரிஷிகேஷ் பாஸ்கர் யசூர் தெரிவித்துள்ளார். சீனாவிலிருந்து அனுப்பப்பட்ட 2 பண்டா கரடிகள் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரை சென்றடைந்தன. ஆண் பண்டா பிங் பிங், பெண் பண்டா ஃபு ஷுவாங் ஆகியவை செங்டுவில் இருந்து 16 மணி நேர பயணத்துக்கு பின்னர் அந்நகரை அடைந்தன. இவை அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அட்லாண்டா விலங்கியல் பூங்காவில் பராமரிக்கப்பட உள்ளன. பண்டாக்களை வரவேற்கும் வகையில் பூங்காவில் அவற்றுக்கான வசதிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. விளையாட்டு. ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. 6 தங்கப்பதக்க இலக்கினை தேசிய அணியினர் வெற்றிகரமாக எட்டியுள்ளனர். நாட்டின் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்கள் எஸ் சிவசங்கரி உட்பட எங் என் யாவ் வாயிலாக அந்த இலக்கு அடையப்பட்டுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

0: நிறம் காலை மணி ஆறாகி 4 நிமிடங்கள். இடம்பெறுவது தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹாஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: أعوذ بالله من الشيطان الرجيم.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். யா

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: அன்பான மீனலஃபம் நேர்களே, இன்று நமது டீன்ஸ்வை கானங்கள் எனும் நிகழ்ச்சியின் பாடல்களுக்கு இடையிலே அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் காதர் சிராஜி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான நேயர்களே, அல் குர்ஆனிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, வஅத்தஸிமூ பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு, அல்லாஹ்வினுடைய ஒற்றுமை என்ற கயிற்றை நீங்கள் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் என்று அல்லாஹு தாலா நமக்கு கூறி காட்டுகின்றான். இன்னொரு வசனத்திலே, அன் அகீமுத்தீன வலா தத்தஃபர்ரகு ஃபீஹி, நீங்கள் சத்திய மார்க்கத்தை நிலைநிறுத்துங்கள், நீங்கள் அதில் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான். மேலும் இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, நோன்பு தொழுகை தான தர்மங்களை விட சிறந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, அவசியம் கூறுங்கள் என சஹாபாக்கள் கூறினார்கள். மக்களுக்கிடையில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது இவை அனைத்திலும் சிறந்தது என்னவென்றால், ஒற்றுமையின்றி இருப்பது தீனை மார்க்கத்தை சிறைத்து விடக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. தலைமுடியை முழுமையாக சிறைத்து விடுவது போல தமக்குள் சண்டையிட்டுக் கொள்வது தீனை இல்லாமல் ஆக்கிவிடும் என நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நபித்தோழர் ஹஜரத் அபு தர்தா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆம், உண்மைதான், இன்று நாம் நமக்குள் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகி பிளவுபட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் மார்க்கத்தை சுக்குநூறாக்கும் எதிரிகளுக்கு ஆனந்தந்தான் ஏற்படும். இவ்வாறு நமக்குள் சிறு சிறு விஷயங்களில் பிணங்கிக் கொண்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டு கருத்து வேறுபாடு கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நமது சமுதாயத்தில் ஒற்றுமை சீர்குலைவு ஏற்படும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.

அன்பான நேயர்களே, ஒற்றுமையை வலியுறுத்தி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், வலா தனாஸு ஃபதஃஷலு வதஸஹப ரீஹுக்கும் வஸ்பிரு இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். நீங்கள் உங்களுக்குள் பிணங்கிக் கொள்ள வேண்டாம், அவ்வாறு பிணங்கிக் கொண்டால் நீங்கள் கூளையாகி துணிவை இழந்து விடுவீர்கள், உங்கள் வலிமை குன்றிவிடும். ஆகவே நீங்கள் பொறுமையாக இருங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்று ஒரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகின்றான். நமக்குள் கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் அதுவே ஆபத்தாகிவிடக்கூடாது. கருத்து வேறுபாடு தான் சமூகத்தில் நிலவுகின்ற ஒற்றுமையின்மைக்கு காரணமாக அமைந்திருப்பதாக குற்றம் சாற்றுகின்றார்கள். இதே கருத்து வேறுபாடு நபித்தோழர்களுக்கு மத்தியிலும் இருந்திருக்கின்றது, தாபீன்களுக்கு மத்தியிலும் இருந்திருக்கின்றது, இமாம்களுக்கு மத்தியிலும் இருந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் பிரிந்து போகவில்லையே, சமூகத்தை பிரித்து கொண்டும் போகவில்லையே. பின்னரே நாம் பிரிந்து

அன்பான நேயர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், வலா தக்கூனு கல்லதீன தஃபர்ரகூ வஃதலஃபு மின் பஅதி மா ஜாஅஹுமுல் பையினாத்து வஉலாயிக லஹும் அதாபுன் அஸீம். இறைவனின் தெளிவான ஆதாரங்கள் தங்களிடம் வந்த பின்னரும் யார் தங்களுக்குள் பிரிவினை உண்டு பண்ணிக் கொண்டு மாறுபாடாகிவிட்டார்களோ அவர்கள் போன்று நீங்களும் ஆகிவிடாதீர்கள். அத்தகையோருக்கு கடுமையான வேதனை உண்டு என்று ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எச்சரித்து இப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான். ஒருவர் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனை சந்திக்க மற்றொரு ஊருக்கு சென்றார். அல்லாஹு தாலா அவர் செல்லும் பாதையில் ஒரு மலக்கை அமரச் செய்கின்றான். அம்மனிதர் அந்த மலக்கை சமீபமாக சென்றதும், நீர் எங்கு செல்கின்றீர் என மலக்கு கேட்க, நான் இந்த ஊரில் உள்ள என்னுடைய ஒரு சகோதரரை சந்திக்க செல்கின்றேன் என்று அம்மனிதர் கூறினார். அவர் உமக்கு கொடுக்க வேண்டியதை எதையேனும் வாங்க செல்கின்றீரா என மலக்கு வினவ, இல்லை, நான் அல்லாஹு தாலாவுக்காக அவரை நேசிக்கும் காரணத்தினால் தான் அங்கு செல்கின்றேன் என அவர் பதிலளித்தார். எவ்வாறு நீ அல்லாஹு தாலாவுக்காக அந்த சகோதரரை நேசிக்கின்றீரோ அவ்வாறே அல்லாஹு தாலாவும் உன்னை நேசிக்கின்றான் என்பதை சொல்ல என்னை உம்மிடம் அல்லாஹு தாலா அனுப்பி வைத்தான் என்று அந்த மலக்கு கூறுகின்றார் என நபி பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறியதாக நபித்தோழர் ஹசரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தாலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இப்படி ஒருவருக்கொருவர் எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து கருத்து வேற்றுமைகளை தவிர்த்து ஒற்றுமையோடு நாம் வாழ வேண்டும். இந்த மலேசியா நாட்டிலே நாம் அனைவர்களும் நமக்கு மத்தியில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை களைந்து அனைவர்களும் இணைந்து ஒற்றுமையோடு வாழ்ந்து அல்லாஹ் ரசூல் எந்த வழியை கடைபிடிக்க சொன்னார்களோ அந்த வழியை கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹு தாலா ஆக்கி அருள் புரிவார்.

0: நேயர்களே, நாம் அறிந்தவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் அறியாதவற்றை அறிந்தவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். நன்மையை ஏவி தீமையை தடுப்போம். நல்லது நேயர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: நீங்கள் FM இளமை புதுமை இனிமை.
3: நேரம் காலை மணி 6:30.

0: வணக்கம் இன்னல் எல்லோருக்கும் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு புதிய நாள்ல நம்ம சந்திக்கிறோம் தெய்வீகன் பூமனாவோடு. இன்றைய வணக்கம் இன்னல நீங்க இன்றைய பொழுதையும் நல்லா தொடங்க போறீங்க.
1: காலை வணக்கம் நேர்களே, காலை வணக்கம் தெய்வீகன். புதிய நாள் இது, ரொம்ப அழகான நாள் இது, திங்கட்கிழமை. அதுவும் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான உற்சாகமான நாள் அமையட்டும்.
0: திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு, புரட்டாசி திங்கள் 11 நாள், இன்று 2026 செப்டம்பர் 28 திங்கட்கிழமையில நம்ம சந்திக்கிறோம். ஜெரமியா கார்னகி அப்படின்ற ஒருத்தர் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசுவோம். இவருக்கு வந்து வயசு 17 தான். இவர் வந்து நீச்சல்ல வந்து வெளுத்து வாங்கக்கூடிய ஒருத்தர். அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. இப்ப இவர் என்ன கண்காணிச்சிருக்கிறார்னா, அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சில பேருனால அவங்களை வந்து பணம் செலுத்தி நீச்சல் பயிற்சிக்கு வர முடியல, குடும்ப சூழ்நிலையா. உடனடியா அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, இது அவசியமான ஒண்ணு, எல்லாருக்கும் இந்த பயிற்சி போய் சேரணும், நான் கற்ற கல்வி மற்றவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய ஏறக்குறைய 780 சிறார்களை தேர்ந்தெடுத்து, வாங்க எல்லாரும் யாரெல்லாம் நீச்சல் படிக்கணுமோ வாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இலவசமா நீச்சலை சொல்லி கொடுத்திருக்காரு. போனா இதுல என்னன்னா, எப்படியோ உயர் அதிகாரிகளை சந்திச்சு லண்டன் மேயர் மூலமா இந்த திட்டத்துக்கு சில பண உதவி எல்லாம் பெற்று இந்த மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுத்து இன்னைக்கு எல்லாருனாலையும் நீச்சல் பயிற்சிக்கு தகுதி பெற்றவங்களா, நீச்சல் அடிக்கிற சிறார்களா மாறி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஜெரமியா அப்படின்ற 17 பையன் தான்.
1: பாருங்க, இந்த மாதிரியான சில பேர் இருக்கிறனாலதான் பூமியில மழை பெய்யுதுன்றாங்க. அந்த மாதிரி தனக்கு இருக்கிற அந்த அறிவை மத்தவங்களுக்கு கொடுத்து பாக்கணும் அப்படின்னு இவர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க.
0: இன்றைய வணக்கம் இன்னல் தொடங்குகின்றது.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: கொசக் ஸ்குவாட் எப்படி செய்யறோம் பாப்போம். வாங்க, நீங்க நேரா நின்னு உங்களோட கால்களை வந்து அகலமா வச்சுக்குங்க. அப்ப இன்னொரு பக்கத்து காலில் வந்துட்டு கீழே இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக நின்னு கீழே இறங்கி ஒரு பக்கம் மட்டும் நின்னு ஒரு காலில் வந்து 8-10 முறை வரைக்கும் நீங்க ஸ்குவாட் பண்ணணும். மறுபடியும் திரும்ப நடுநிலைக்கு வந்து இன்னொரு பக்க காலையும் அதே மாதிரி பேண்ட் பண்ணி மடக்கி 8-10 வரைக்கும் நீங்க செய்யணும். இதை நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு செட்னு சொல்லுவாங்க. இந்த ஒர்க் அவுட்டை ஏறக்குறைய நீங்க 4 செட் செய்யலாம். இந்த ஒர்க் அவுட் நீங்க செய்யும் போது கண்டிப்பா உங்களோட க்ளூட்ஸ் அப்புறம் உங்களோட கால்களுடைய தசைகளை வந்து வலுப்படுத்துறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உறுதுணையா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹிப் மொபிலிட்டி அப்புறம் உங்களோட பிளெக்சிபிலிட்டியும் இது வந்து இம்ப்ரூவ் ஆகும். நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: கோச்சடையான் படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் 6:41 இப்போது.
1: சரி, பத்திரிகைகள் வந்திருக்கிற செய்திகளை நம்ம பார்க்க போறோம்.
0: தொடக்கமாக இன்றைக்கு என்னென்ன விவரங்கள் கவனத்தை ஈர்த்திருக்கின்றன அப்படின்னு பார்க்கலாம். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 5வது 6வது தங்கம் நமக்கு ஸ்குவாஷ் வழி கிடைத்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிவசங்கரி நமக்கு 6வது தங்கத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அங் யான் யோ இவர் வந்து 5வது தங்கத்தை கொடுத்திருக்கிறாரு. இவங்க வந்து ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கும் தகுதி பெறுகின்றார்கள் அப்படின்ற மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது.
1: செய்தி எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது, பெரிய பெருமையை சேர்த்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதனை அடுத்து மற்றும் ஒரு செய்தி, ஆட்டிசம் எனப்படும் மதி இருக்க குறைபாடுகள் குழந்தைகளுக்காகவே சிறப்பாக உருவாக்கப்பட்டுள்ள 132 கமாஸ் பாலர் பள்ளிகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் செயல்படவிருக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்தபடியாக கவனத்தை ஈர்த்திருப்பது பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய விவரம், தனியார் நிறுவன அடிப்படை சம்பளம் குறித்து 2027 வரவு செலவு அறிக்கை பட்ஜெட்டில் கவனிக்கப்படும், இது கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு பிரதமர் நேற்று UITM இல் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் மூலம் தெரிவித்திருக்கிறார்.
1: சரி, அதனை அடுத்து நேபாளுடைய பேரிடர் இருக்குது இல்லையா, இது சம்பந்தமா மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினர்கள் வந்து மீண்டும் விஸ்மா புத்ராவுக்கு போயிருக்கிறாங்க. 2வது முறை சந்திப்புக்காக போயிருக்கிறாங்க, அடுத்த கட்டத்திற்கான தயார் நிலைக்காக.
0: சரிங்க, இவை இன்றைக்கு கவனத்தை ஈர்த்திருக்கக்கூடிய செய்திகள். மற்ற விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்க பத்திரிகைகளை வாங்கி படிக்க மறக்காதீங்க. நம்ம உங்ககிட்ட ஒவ்வொரு நாளும் காலையிலே கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இன்னைக்கு எதை பத்தி அப்படின்னா, சில பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கும், இந்த ஒரு நிறம் இந்த ஒரு வர்ணத்துல தான் வந்து உடை அணியணும், இது வந்து எனக்கு ராசி கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு வந்து இதை அணிஞ்சிருக்கிறீங்கன்னா, இல்லங்க இது வந்து காரணம் இருக்கு, நான் ஒரு ஏதாவது ஒரு நல்லது பண்ண போறேன், பெருசா ஏதாவது ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்க போறேன்னா இந்த நிறத்துல தான் தேர்ந்தெடுத்துட்டு போவேன் அப்படின்னு சில பேருக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம்.
1: ஆமா, அந்த பழக்கத்துக்கு நீங்க ஒரு அடிமையா இல்ல அந்த பழக்கத்தை அதிகமா பின்பற்றவங்களா நீங்க?
0: இன்னைக்கு திங்கட்கிழமை உதாரணத்துக்கு அலுவலகத்துல முக்கியமானது இருக்கோ, இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு இங்க சந்திப்புறுதிகளுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் இருக்கும், அப்போ இந்த நிறம் தான், இல்லனா வேற நிறம் நான் எடுக்க மாட்டேன், சில நிறங்களை நான் தேர்ந்தெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு கூட நினைப்பீங்களே. சுழிய 3-2-2-8-2-5-7-3-3
1: அல்லது 4-7-6-8 அப்படி என்ன நிறங்காது.
0: கனா கை சேரும் பாட்டு வந்துட்டு இருக்கு, கவில் கவிலன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கதையிலே கதை பேசலாம். ஒரு கிராமத்தில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் எந்த வேலையை ஆரம்பித்தாலும் பாதியிலே விட்டுவிடுவான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு சென்றான். அங்கே ஒரு பெரிய யானை கனமான மரக்கட்டைகளை அமைதியாக சுமந்து நடந்து கொண்டிருந்தது. சிரித்துக் கொண்டே கேட்டான், இவ்வளவு மெதுவாக போனால் எப்போது வேலை முடியும்? அப்போது யானையின் பாகன் புன்னகைத்து சொன்னார், யானை மெதுவாக நடக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் பின்னோக்கி நடக்காது. அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாள் முதல் அவன் தினமும் சிறிதாவது முன்னேற முயற்சி செய்தான். வேலையை பாதியில் விடாமல் தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தான். சில மாதங்களில் அவன் கிராமத்தின் மிகச்சிறந்த இளைஞர்களில் ஒருவனாக மாறினான். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் வேகம் முக்கியமல்ல, தொடர்ந்து முன்னேறுவதுதான் உண்மையான வெற்றி. தினமும் ஒரு சிறிய முன்னேற்றம் செய்தாலும் அது ஒரு நாள் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். நிறுத்தாமல் நடந்து கொண்டிருந்தால் மெதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, பின்வாங்காதீர்கள். உங்கள் விடாமுயற்சி தான் ஒரு நாள் உங்கள் வெற்றியின் அடித்தளமாகும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ.

0: புதுமை இனிமை எங்களோட இணைந்திருக்கிற உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க, ஒரு நிறம் அப்படின்ற ஒரு விஷயம் சில பேருக்கு வந்து அது ஒரு ராசிய பாப்பாங்க. இந்த நிறத்துல நான் அணிந்தாலே எல்லாமே என்ன கைகுடி வந்துருங்க, இந்த நிறம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இல்ல யாராவது சொல்லுவாங்க இந்த நிறத்துல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க, அதனால அந்த நிறத்தையே நம்ம தேர்ந்தெடுப்போம்.
0: மோகன் வந்திருக்கிறாரு, கேப்போம்.
2: எனக்கு அதுல ஈடுபாடு இல்ல. ஏன் ஈடுபாடு இல்லைன்னா நம்மளுக்கு அது எல்லாம் அவ்வளவு நம்பிக்கை கொஞ்சம் குறைவு.
0: சரி, உங்க மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த அடிப்படையில சொல்லுங்க.
2: என் மனசு இப்ப கோயிலுக்கு போறோம்,
0: எல்லாமே சரியா இருக்கும், அதனால நம்ம தேர்ந்தெடுத்து போட்டு போறது
2: அவ்வளவுதான்.
0: இந்த ஒரு நிறம் போட்டா உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மனைவி இவங்க எல்லாம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா
2: என்ன
0: கலர் போட்டா ரொம்ப அழகா இருப்பேன். ஜோதி வந்திருக்காங்க. அப்புறம் என்ன மாதிரி தேர்ந்தெடுப்பீங்க?
3: கருப்பு கலர்
0: ஒரு காரணம்
3: இன்ன வரைக்கும் அது வந்து எனக்கு இன்னைக்கு இது போட்டுட்டு போறல, இன்னைக்கு ஸ்கூல்ல கண்டிப்பா யாராச்சும் ஏசுவாங்க,
0: தோட்டக்காரங்க
3: கூட ஏசுவாங்க,
1: கண்டிப்பா கேட்டுருவாங்க கருப்பு நிறம் பார்த்தாலே.
3: ஆமா, இன்னைக்கு போட்டுட்டு வண்டி அந்த கலரு.
0: ஆனா உங்களுக்கு வந்து அதான் நம்பிக்கை கொடுக்குது ஜோதி.
3: ஆமா, எனக்கு இது ஓவர் கான்பிடன்ட் என்னதுன்னு, ஆனா இது கருப்பு போட்டா நான் ரொம்ப ஒரு இதா ஃபீல் பண்ணுவேன். என் கூட பழகி பழகி இப்ப என் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட என் பர்த்டேக்கு எதுக்கும் கிஃப்ட் கொடுத்த போற சட்டை அவங்க கருப்புலதான் கொடுப்பாங்க.
1: ஐயோ, சரிங்க, ரொம்ப நன்றி.
0: சரிங்க ஜோதி, பாகங்கள இருந்து ஜோதி டீச்சர் வந்துட்டு போடாங்க.
1: ஆமா, வித்தியாசமா சொன்னாங்க அவங்க.
0: கருப்பு தான் அவங்களுக்கு தெம்பையும் நம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்ட்டு. எது எப்படியோ நீங்க உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற நிறம் எதுவோ அதை தேர்ந்தெடுத்து அணிய மறக்காதீங்க.
1: இது தொடர்ந்து இணைந்தீர்கள், இது வணக்கம் மின்னல்.

0: எல்லை தாண்டிய திட்டமிடப்பட்ட குற்றங்களை கையாட மலேசியாவும் UNODC ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். 2027 பொருளாதார வர்த்தக கண்காட்சி, மலேசியா சிறப்பு விருந்தினராக தேர்வு. வணக்கம், சலாம், மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். அதிகரித்து வரும் எல்லை தாண்டிய திட்டமிடப்பட்ட குற்றங்கள் தொடர்பான அச்சுறுத்தலை கையாட மலேசியா ஐநாவின் போதைப்பொருள் குற்றவியல் அமைப்பு அலுவலகம் UNODC ஒத்துழைப்பை வலுப்படுத்த எண்ணம் கொண்டுள்ளது. சவுதியில் நடைபெற்ற 15வது குற்றவியல் தடுப்பு நீதி குறித்த மாநாட்டில் UNODC தென்கிழக்காசிய பசிபிக் பிரதிநிதியுடனான சந்திப்பில் இவ்விவகாரம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுட்டியோன் இஸ்மாயில் குறிப்பிட்டார். இணையம் வழி திட்டமிடப்படும் குற்றங்கள், ஆள்கிடத்தல், கடத்தல் பொருள்களை கையாள்வதற்கான முனைப்புகள் உட்பட அக்குழுவினர் புதிய தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்துவது குறித்தும் பேசப்பட்டதாக அவர் சொன்னார். நாட்டின் கம்போங் குட் பொருள்கள் வெற்றிகரமாக பன்னாட்டு சந்தைக்குள் நுழைந்துள்ளதை அடுத்து அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறும் 36வது ஹபின் பன்னாட்டு பொருளாதார வர்த்தக கண்காட்சியின் சிறப்பு விருந்தினராக மலேசியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மேயில் நடைபெற்ற 35வது ஹபின் எக்ஸ்போவில் கம்போங் குட்டின் 39 பொருள்கள் இடம்பெற்றதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் காங் கோமிங் கூறினார். அவ்வகையில் உள்ளூர் தயாரிப்புகளை உலக சந்தைக்கு விரிவுபடுத்துவதில் தொழில் முனைவோரின் முயற்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் இதுவென அவர் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் நிலவும் மோதல் விரைவில் தீர்க்கப்படும் என்ற நம்பிக்கையை மலேசியா வெளியிட்டுள்ளது. அதோடு அங்குள்ள மக்களின் நல்வாழ்வுக்கு பிரார்த்தனை மேற்கொள்வதாக தற்காப்பு அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது ஹலீத் நோடின் தெரிவித்தார். தமது சகாவான இளவரசர் ஹலீத் பின் சல்மன் அல் சவுத் உடனான தொலைபேசி உரையாடலின் போது அமைச்சர் இந்த அவாவை வெளிப்படுத்தினார். இந்த கலந்துரையாடலின் போது இரு தலைவர்களும் ஆன்மீக நிலவரங்கள் தொடர்பில் தத்தம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். சவுதி அரேபியா என்றும் மலேசியாவின் முக்கிய பங்காளியாக விளங்கும் என்ற உறுதியை டத்துஸ்ரீ ஹலீத் வழங்கினார். 1995 பின் இவ்வாண்டுக்கான பன்னாட்டு திறன் போட்டி வேர்ல்ட் ஸ்கில்ஸில் மலேசியா சிறந்த அடைவு நிலையை பதிவு செய்துள்ளது. இம்முறை தேசிய அணியினர் 1 வெண்கல பதக்கத்தையும் 13 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளதாக பொதுப்பணி துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் மஸ்லன் தெரிவித்தார். 21 திறன் போட்டிகளில் 14 பதக்கங்களை வென்றுள்ளது நாட்டின் பெயரை மலேசிய வீரர்கள் உலக அரங்கில் மிளறச் செய்துள்ளது பெருமைக்குரியது என்றார் அவர். இந்நிலையில் போட்டியிட்ட 11 திறன் போட்டிகளில் மலேசிய இளையோரின் நிலை உலகின் சிறந்த 10 இடங்களின் பட்டியலில் இணைத்துள்ளதாக டத்துஸ்ரீ அஹ்மத் கூறினார். நேபாள வெள்ளத்திலும் நிலச்சரிவிலும் சிக்கிய அந்நிய நாட்டினர் இன்னும் நிலை அறியப்படாத தனிநபரை உட்படுத்திய விவகாரங்களை கையாள்வதில் நாட்டு அரசாங்கம் சட்ட அணுகுமுறைகளை பரிசீலிக்கிறது. அவை செயல்படுத்தப்பட்டால் அதற்கான ஆவணமுறை செயல்முறை குறித்த விளக்கங்களை பெறுவதற்கு காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும் என வெளியுறவு அமைச்சு கூறியுள்ளது. இந்த செயல்முறை தொடர்பில் மலேசிய அரசாங்கம் நேபாள அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஒத்துழைக்கும் என விஸ்மா புத்ரா தெரிவித்தது. இந்நிலையில் மலேசியர்கள் 55 பேரின் நிலை குறித்து அறியாமல் அவர்களின் குடும்பத்தினர் சிக்கி தவிக்கின்றனர். ரசுவா காடியில் இருந்து சப்ரு பேசி வரை தேடல் பணியை மேற்கொள்ள மலேசியா விண்ணப்பித்த நிலையில் குறிப்பிடப்பட்ட பகுதிகளில் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மலேசிய சொலிடாரிட்டி ஃபேமிலிஸ் இன் ஹோப் MESFIH தலைவர் டாக்டர் மணிவண்ணன் ரத்தினம் குறிப்பிட்டார். நேற்று விஸ்மபுத்ராவில் அரசாங்க நிறுவனங்களை சந்தித்த அந்த பேரிடரில் காணாமல் போயுள்ளவர்களின் குடும்பத்தினருக்கு ஆவணங்கள் தொடர்பான செயல்முறை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு 4 மணி நேரம் நடத்தப்பட்டது. தாய்லாந்து தலைநகர் பேங்காக்கும் சில மாவட்டங்களும் பெரு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து ஆன்மீக தகவல்களையும் உதவிகளையும் பெற அங்குள்ள மலேசியர்கள் மலேசிய தூதரகத்தை தொடர்பு கொள்ளும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அங்குள்ள மலேசியர்கள் சிலர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் விஸ்மா புத்திரா அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் இதுவரை பதிவு செய்யாத மலேசியர்கள் மின் தூதரக முறை வாயிலாக தாய்லாந்தில் தங்கள் இருப்பை பதிவு செய்யுமாறும் அது வலியுறுத்துகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: ரத்த தானம் செய்ய சொல்லி ஏன் வலியுறுத்துறாங்க தெரியுமா?
2: ஏன்னா நம்ம நாட்டுல தினமும் 1000 ரத்த பைகள் தேவைப்படுது, சரியா?
1: ஆமா, அதை ஈடுகட்டதான் அரசாங்கம் இன்னும் 5 வருடத்துல நம் மக்களின் 4 விழுக்காட்டினரையாவது குருதி தானம் செய்ய முன்வரணும்னு இலக்கிட்டு இருக்கு.
2: முதல் முறையாக குருதி தானம் செய்பவர்கள் தேசிய ரத்த வங்கி அகப்பக்கத்தில் அதை பற்றிய தகவலை அறிந்து கொள்ளலாம். ரத்த தானம் செய்வோம், மனித உயிரை காப்போம்.
0: இந்தியாவின் வடபகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் குறைந்தது 56 பேர் உயிரிழந்தனர், 46 பேர் காயமடைந்தனர். உத்தரப்பிரதேசத்தில் 1000 மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையர் ரிஷிகேஷ் பாஸ்கர் யசோடு தெரிவித்துள்ளார். இதனிடையே கனமழையை தொடர்ந்து கங்கை ஆற்றின் நீர்மட்டம் ஆபத்தான அளவை எட்டியுள்ளது. ரிஷிகேஷ் நகரில் உள்ள மக்களும் சுற்றுப்பயணிகளும் ஆற்றின் கரையோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கங்கை உட்பட குறைந்தது 5 ஆறுகளின் நீர்மட்டம் ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் இருந்து அனுப்பப்பட்ட 2 பாண்டா கரடிகள் அமெரிக்காவின் அட்லாண்டா நகரை சென்றடைந்தன. ஆண் பாண்டா பிங் பிங், பெண் பாண்டா ஃபூ ஷுவாங் ஆகியவை செங்டுவில் இருந்து 16 மணி நேர பயணத்துக்கு பின்னர் அந்நகரை அடைந்தன. இவை அடுத்த 10 அட்லாண்டா விலங்கியல் பூங்காவில் பராமரிக்கப்பட உள்ளன. பண்டாக்களை வரவேற்கும் வகையில் பூங்காவில் அவற்றுக்கான வசதிகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை 1 தனிமைப்படுத்தப்பட்டு வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட உள்ளதால் உடனடியாக பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்கப்பட மாட்டாது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு முன் அறிவிப்பின்றி ஐக்கிய அரபு சிற்றரசு சென்றதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 1 பயணமாக அங்கு சென்ற அவர் அந்நாட்டு அதிபர் முகமது பின் சயீத் அல் நயானை சந்தித்ததாக டிவி சேனல்ஸ் 12, KN உள்ளிட்ட ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஆனால் பிரதமர் அலுவலகம் இதுகுறித்து உடனடியாக எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. மேற்காசியாவில் பதற்றம் தொடரும் நிலையில் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. நைஜீரியா பிளேட்டு மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள தொண்டை அழற்சி டிப்தேரியா தொற்றுக்கு 31 பேர் உயிரிழந்தனர். மாநிலத்தின் 10 ஊராட்சி பகுதிகளில் 469 சந்தேகத்திற்குரிய தொற்று நேர்வுகள் பதிவாகியுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்தனர். பிளேட்டு மாநில சுகாதார ஆணையர் நிக்கோலஸ் பம்லோங் தலைநகர் ஜோஸில் நேற்று ஊடகத்தார் சந்திப்பில் இதனை தெரிவித்தார். வட ஜோஸ் பகுதியில் அதிகபட்சமாக 370 நேர்வுகள் பதிவாகியுள்ளன. தொற்றை கட்டுப்படுத்த தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிதல், சமூக விழிப்புணர்வு, தடுப்பூசி இயக்கங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விளையாட்டு ஐச்சி நகோயா ஆசிய போட்டி 6 தங்கப்பதக்க இலக்கினை தேசிய அணியினர் வெற்றிகரமாக எட்டியுள்ளனர். நாட்டின் ஸ்குவாஷ் விளையாட்டாளர்கள் எஸ் சிவசங்கரி உட்பட எங் இயன்யா வாயிலாக அந்த இலக்கு அடையப்பட்டுள்ளது. மகளிர் ஆடவர் பிரிவுகளில் இவர்கள் தங்கத்தை வென்றனர். 9 நாளான நேற்று உயரத்தில் இருந்து நீரில் குதிக்கும் போட்டியில் தேசிய அணியர் ஹென்ரிக் ஹேரல் எல்விஸ் பிரெஸ்லி வாயிலாக வெள்ளியையும் ஒங் கே யிங் லீ யிங் மூலம் வெண்கல பதக்கத்தையும் வென்றது. இன்றைய போட்டிகளிலும் மலேசியா பதக்க வேட்டையை தொடரும். எல்லை தாண்டிய திட்டமிடப்பட்ட குற்றங்களை கையாள மலேசியாவும் UNODC ஒத்துழைப்பை வலுப்படுத்தும். 2027 பொருளாதார வர்த்தக கண்காட்சி மலேசியா சிறப்பு விருந்தினராக தேர்வு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.
3: வரலாற்றில் இன்று
4: 1960 ஆண்டு இன்றைய நாளில் மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றம் நிறுவப்பட்ட நிகழ்ச்சியை மாநில ஆளுநர் டாக்டர் ஹாஜி அப்துல் மலிக் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். டாக்டர் ஹாஜி அப்துல் மலிக் பேரரசர் துவான்கு ஷேக் புத்ரா ஜமாலுலைலின் நிகராளியாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றம் நிறுவப்பட்டதன் மூலம் ஷரியா சட்ட நிர்வாகம் முறைப்படுத்தப்பட்டதோடு நிர்வாக சட்டங்களும் ஷரியா நீதிமன்றங்களும் உருவாக்கப்பட்டன. அதோடு சமய கல்வி, திருமண விவகாரங்கள், ஜகாத், ஃபித்ரா வசூல் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பும் அதற்கு வழங்கப்பட்டது. மலாக்கா மாநிலத்தின் இஸ்லாமிய சமய கொள்கைகளை உருவாக்கும் அமைப்பாக மலாக்கா இஸ்லாமிய சமய மன்றத்தால் எடுக்கப்பட்ட முடிவுகள் அல்லது வகுக்கப்பட்ட கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக இஸ்லாமிய சமயத்துறை, முஃப்தி துறை, ஷரியா நீதிமன்றம் போன்ற இஸ்லாமிய நிறுவனங்களும் அமைப்புகளும் உருவாக்கப்பட்டன.
3: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: எல்லோருக்கும் இனிய வணக்கம். மணி இப்போ 7:17 திங்கட்கிழமை பொழுது. இன்றைக்கு செப்டம்பர் 28, 2026. எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா உற்சாகமா இருப்பாங்க எதிர்பார்ப்பதேவிங்க. இப்ப நம்ம வானொலியில சொல்றோம் தரமா, நேர அறிவிப்பு எத்தனை பேருக்கு உதவியா இருக்கு தரமா? ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு கை கடிகாரத்தை எடுத்து பார்த்து நேரம் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறது கூட நேரம் இல்லைங்க.
0: அதுக்கே நேரம் இல்லையா? ஒரு நாள்ல 24 மணி நேரங்கள் இருக்கு. எப்படியோ நம்ம வந்து அடிச்சு புடிச்சு தூங்கிடுறோம், ஒரு 5 மணி நேரமாவது தூங்கி எழுந்திருச்சிடுறோம். ஆனா அதை தாண்டி மத்த நேரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை எப்படி நிர்வகிக்கிறது, என்னதான் செய்யறது அப்படின்றது ஒரு பெரிய பாடு. அது வந்து ஒரு பெரிய மன உளைச்சலுக்கே சில பேரை கொண்டு போகுது. ஆனாலும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்றத பெரிய அளவுல பயிற்சி எல்லாம் கொடுத்து பயிற்சிக்கெல்லாம் அனுப்புற ஒரு சூழலுமே ஆயிருச்சு. இருக்கிற இந்த நேரத்தை நம்மளால நிர்வகிக்க முடியல பாருங்க.
1: அந்த அளவுக்கு சில பேருக்கு வந்து என்ன சொல்றது, பொறுப்புகள் ஊறிட்டாங்க. என்ன சொல்ல, நமக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குறோமா அப்படின்ற அளவுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கிறாங்க.
0: 24 மணி நேரம் இருக்கு இல்லையா, எப்படி தாங்க உங்க நேரத்தை நீங்க திட்டமிடுறீங்க, எப்படி பண்றீங்க? இப்ப இல்லத்தரசிகள்ட்ட கேட்டா எனக்கு ஓய்வே இல்லைன்னு சொல்லுவாங்க. வேலைக்கு போற ஒருத்தர் எனக்கும் ஓய்வே இல்லைன்னு. எப்படி உங்களுடைய நேரத்தை நிர்வகிக்கிறீங்க, என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றதுதான் இன்னைக்கு நீங்க சொல்ல போறீங்க.
1: எல்லா உடற்பயிற்சிக்கு, சாப்பிடறதுக்கு, தூங்குறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, நெரிசல்ல மாட்டதுக்கு, இப்படி எல்லாம் நேரம் போயிருக்கு.
0: கேல இருந்தா நெரிசலுக்கு தனியா நேரத்தை ஒதுக்கி தான் ஆகணும்.
1: நெரிசலுக்கு நேரம் ஒதுக்க வாழ்க்கையை ஒதுக்கணும்.
0: வாங்க கூப்பிடுங்க.

0: நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, இந்த ஃபர்ஸ்ட் இயர் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் போறவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு உதவியா கேக்குறாங்க. இந்த வாட்டி வந்துட்டு 5000 லேப்டாப் அறிக்கைப்படுத்தி இருக்கோம். அதே நேரத்துல வந்துட்டு அந்த டார்கெட் குரூப் சொல்றாங்களே யாருக்கு போய் சேரணும்னு அதையும் வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். போன வருஷம் மெயினா பாத்தீங்கன்னா அந்த 3000 லேப்டாப் கொடுக்கறப்ப ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் தான் மெயினா டார்கெட் பண்ணி கொடுத்தோம். இந்த வாட்டி வந்துட்டு அதே ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி டிப்ளமா, பட் வி எக்ஸ்பேண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபவுண்டேஷன் சேர ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்டிபிஎம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்கோம். இது வந்து B40 கேட்டகரியும் M40 கேட்டகரியும் உள்ளவங்க அப்ளிகேஷன் போடலாம். ரெண்டு கேட்டகரியும் எஸ் வி ஓபன் ஃபார் த போத். இப்பதான் அப்ளிகேஷன் திறந்திருக்கோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு 31st October வரைக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்கோம். இந்த 14 செப்டம்பர்ல இருந்து 31st October வரைக்கும். ஏன்னா சர்டன் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் வந்து மாச கடைசி இந்த மாச கடைசியில் தான் போய் அவங்க வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டியில ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் வந்துட்டு அவங்க யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு யூனிவர்சிட்டியிலேருந்து ஹாலிவால் பிளாஜா இருப்பாங்க, அங்க அவங்க சாப் சைன் வாங்கி சாப் வாங்கணும். அது வந்து கன்ஃபர்மேஷன், ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்க படிக்க போறாங்க. இந்த காரிஸ் பண்ண முழுசா படிக்கணும், ரொம்ப பேச்சு கூட இல்ல. இந்த லேப்டாப்போட போனா ஒரு 4 பேஜ் தான் இருக்கு காரிஸ் பண்ணுவார். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவோம், கால் பண்ணுவாங்க, மொதல் அவங்க சொல்ல காரிஸ் பண்ணுவாங்க படிங்க, படிச்சாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன வேணும்ட்டு. அப்ப நீங்க அப்படியே வந்து வேற ஏதாச்சும் கிளாரிபிகேஷன் கேள்வி கேட்கறதுனால நீங்க இமெயில் அனுப்புறீங்களா கால் பண்றீங்களா ஸ்பெசிபிக்கா இருக்கும். நம்ம டைம் கொடுத்துருக்கோம் இந்த 14 செப்டம்பர்ல இருந்து 31 அக்டோபர் வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் திறந்திருக்கும். காரிஸ் பண்ணுவோம் படிங்க, அதுபடி உங்களோட விண்ணப்பத்தை போடுங்க தான் நம்ம சொல்றோம்.
1: இது குறித்த விண்ணப்பத்திற்கும் மேல் விவரங்களுக்கும் mitra.gov.my

0: உங்க வீட்டு கதவை மூடுவீங்க, நீங்க போய் படுப்பீங்க. ஒரு 12 மேல ஆயிரும். இவ்வளவு வேலை செய்யறதுக்கு உங்க உடலுக்கு எவ்வளவு ஓய்வு தேவை தெரியுங்களா?
1: அதனாலதான் சில நேரத்துல அப்படியே நம்ம சோஃபால உட்காரணும், நான் என்ன அறிவிக்கிறேன் பல நேரத்தும் இருக்கேன். மற்றவங்க கதையை நம்ம கேட்போம். சரி, நன்றி. பரவாயில்ல, உங்க மாதிரி ஆட்களுக்கு தெம்பு கொடுக்கதான் வணக்கம் மின்னல் வருது, கேட்டுட்டே போங்க.
2: நன்றி, உடம்பு பாத்துக்குங்க. வணக்கம்,
0: கண்டிப்பா, கண்டிப்பா. தேங்க்யூ.
3: ஷண்முகி.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசேனும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: ஆசிய விளையாட்டு போட்டியின் தங்க மகள் ஷாமலரா
3: லெவல் எடுத்து போனா மெடல் இருக்குன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருந்துச்சு. அந்த ஒரு 3 நிமிடங்கள்ல நான் என்னோட கவனத்தை சிதற விடாம இருக்கணும்னு ரொம்ப குறிக்கோளோட இருந்தேன். கடவுள் எனக்கு அன்னைக்கு என்னோட பக்கம் இருந்தாரு நான் நம்புறேன். எனக்கே நான் ஒரு நிமிடம் அமைதியாகி சொல்லிக்கிட்டேன், தேங்க்யூ ஷாமலா ஃபார் நாட் கிவிங் அப். இது உன்னுடைய வெற்றி. கஷ்டப்படுறது ஒண்ணு, ஆனா அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம எழுந்து வந்துடணும். அப்படி தோண்டு போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லிக்குவேன். சோ அந்த தோண்டு போறதா எழுந்து வர்ற அந்த ஒரு ஜங்ஷன், அந்த ஜங்ஷனை நான் கரெக்டா சூஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நன்றி சொல்லுவேன்.

0: உங்கள் வெற்றியில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம்.
1: விளையாட்டின் மேன்மை நாட்டின் பெருமை.
2: அப்புறம்
3: யோகா உடற்பயிற்சி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்க போல, இப்ப பாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க.
2: அதுவா, இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு, சரி நாளைக்குல இருந்து செய்யலாம்னு விட்டுட்டேன்.
3: அது சரி.
2: ராத்திரி 10 மணிக்கு இந்த நாசிலமா சாப்பிடுற சுகம் இருக்கு.
3: யாரோ 7 மணிக்கு மேலாம் சாப்பிட போறது இல்லைன்னு சொன்னாங்க போல.
2: அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலான்னு இருக்க, சும்மா சாப்பிடறப்பலே கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கிறது.
3: அஸ்வினி, கொடுத்த அந்த வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சிடறேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, முடிச்சிருவீங்கல்ல?
2: அதுதான், அந்த வேலையெல்லாம் நாளைக்கு காலையிலேயே உடனே முடிச்சிடலாம்னு நினைச்சேன். நாளைக்கு பாத்துக்கிறேன். ஐயோ, என்னோட கைபேசி விழுந்து உடஞ்சிருச்சே, இது இல்லாம நாள இருக்கவே முடியாது, நான் என்ன பண்ண போறேன்?
3: பரவாயில்ல, விடுங்க, நாளைக்கு பாத்துப்போம். இப்ப என்ன அவசரம்?
2: எது நாளைக்கா?
3: ஒன்றே செய், நன்றே செய், அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா
2: சொன்னாங்க.
3: அதேதான்.
4: வயசு போகுது, வயசு ஏறுதுன்னு கவலையா? மனசை இளமையா வச்சுக்கோங்க, வாழ்க்கை அழகா இருக்கும். இது உங்கள் மின்னல் FM.

0: முன்னாலே உன்னாலே படத்துக்காக எடுக்கப்பட்ட பாடல் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உங்க நேரத்தை எப்படி தாங்க நிர்வகிக்கிறீங்க 24 மணி நேரத்துல அப்படின்றதுதான்.
1: அடுத்து நம்ம நேர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க சொல்றதுக்கு, கேட்கலாம்.
0: ராஷினி வந்திருக்காங்க, ஜேவில இருந்து பேசுவோம்.
2: 4:30 மணிக்கு கண்டிப்பா எங்க இருந்தோம்,
0: எப்படியா இருந்தாலும் 4:30 மணிக்கு டாங்னு எழுந்திருச்சாகணும்.
2: கண்டிப்பா எங்க ஆகணும்.
0: நேரத்தை எப்படி நிர்வகிக்கிறீங்க ராஷினி?
2: எனக்கே தெரியல.
1: ஒரு நாள்ல நீங்க அதிகமா எதுக்கு நேரத்தை ஒதுக்குறீங்க?
2: என்னோட டெய்லி டைம் நான் 4:30 நான் எழுந்திருக்கிறேன்ல, சோ அப்ப எழுந்துட்டு நான் சமைச்சிட்டு பிள்ளைங்களுக்கு கிளப்பிட்டு ஒரு 6:30 நான் வீட்டை விட்டு வெளியாயிட்டு பிள்ளைங்களை அனுப்பிட்டு நான் ஆபீஸ்க்கு வந்துட்டு ஆபீஸ்ல கண்டிப்பா 7:20 நான் ஆபீஸ்ல வந்துருவேன். அப்புறம் 5:30 வேலை முடியும், 6:00 வீட்டுக்கு வந்துருவேன். சோ அதுல இருந்து 1 hour கேப்ல வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு நான் ஸ்மால் பிசினஸ் பண்றேன். சோ நான் சோவிங் பண்றேன். சோ அதோட வேலையை வந்து நான் 8:00 நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10:00 என்னோட மேக்ஸிமம் நான் வேலை செய்வேன். சோ அதோட நான் திரும்ப வந்துட்டு சீக்கிரமா படுத்துறேன் 10 மணிக்கு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா 12 மணிக்கு. அதுதான் என்னோட ரூட்டீன். அப்புறம் பிள்ளைங்களை வந்து வெனஸ்டே வந்து அவருக்கு டெக்வாண்டோ கிளாஸ் இருக்கு, 7:00 நான் வந்து டெக்வாண்டோ கிளாஸ்க்கு அனுப்பிட்டு அதுதான் என்னோட ரூட்டீன். அப்படியே போயிட்டு இருக்கோம்.
0: என்ன நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்ல. எப்படிங்க உங்க வாழ்க்கையில நீங்க உங்களுக்காக கொஞ்சம் யோசிக்கிறதுக்கோ இல்ல அப்படி அசந்து உட்கார்றதுக்கோ நேரத்தை ஒதுக்குறீங்க?
2: இப்பதான் கொஞ்ச நேரம் இருந்துருக்கு, எனக்கு கொஞ்சம் பைனான்சியலி எனக்கு ஒரு இதா இருந்துச்சு. சோ யோசிச்சுட்டே இருந்தேன், நம்ம இன்னும் என்னாச்சும் செஞ்சுட்டு இன்னும் இன்கம் சேர்க்கணுமே, அது யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம கிராப் எடுப்போமா அப்படின்னு, லைக் கிராப்னா லைக் ஃப்ரீ டைம், சாட்டர்டே சண்டே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப செய்வோமா அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து அந்த கொஞ்சம் பைனான்சியலி இது இருக்கு, சோ அதனால நம்ம பர்சனலா போவேனா, என்னோட ரூட்டீன் வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு.
1: உடற்பயிற்சியா இருக்கட்டும், சாப்பிடறதுக்கா இருக்கட்டும், நல்ல தூக்கமா இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் போறதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நேரம் நீங்க ஒதுக்குறீங்களா இல்லையா?
2: என்ன கேட்டா இல்ல, பட் ஆனா வந்து நான் வெளியே நான் பூத் போடுவேன் கொஞ்சம் ரெஸ்ட் டைம். கொஞ்சம் கஷ்டமா இல்லாட்டினா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்றது, இல்லன்னா சரௌண்டிங் ஏதாவது ஷாப்பிங் இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை இப்போ எங்க போனாலும் நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவேன். சோ நாங்க 3 பேரும் அங்க போயிட்டு ஷாப்பிட்டு சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி வந்துருவோம். சோ அதுதான் என்னோட மீ டைம் வித் மை கிட்ஸ்.
0: நான் நினைக்கிறேன் லாஷினி, கொஞ்ச நேரம் இன்னைக்கு உட்கார்ந்து உங்களுடைய அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பாருங்க சரியா? ஏதோ நீங்க உங்களுக்காக எங்க ஒதுக்கணும்னு தோணுது எங்களுக்கு, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க சரியா? லாஷினி சொன்னதுல நமக்கே அசந்து போகுது. அந்த மாதிரிதான் பல பேரும் ஓடிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல செல்வ மலர் சில குறிப்புகள்ல கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்காங்க.
1: கண்டிப்பா உதவியா இருக்கு போது, கண்டிப்பா கேளுங்க.

0: அண்ணே மணியே லாஷினி, அது உங்களுக்காக அப்படின்னு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. அடுத்தது நம்ம செல்வ மலர் கிட்ட பேச போறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இவங்க நம்முடைய அன்சங் ஹீரோ அப்படின்னு நிகழ்ச்சி நடந்துச்சு இல்லையா, அதுல கூட அந்த ஹீரோக்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு. ஒரு எம்என்சின்னு சொல்லக்கூடிய அனைத்துலக நிறுவனத்துல ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க இவங்க.
1: சரி, அடுத்து நேரத்தை நம்ம எப்படி நிர்வகிக்கலாம், அது குறிப்பா இரண்டு விஷயங்களை குறிப்பிட்டு சொல்றாங்க, கேக்கலாம்.
2: பொறுத்து இருக்கு பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கு எல்லாருக்கும் போராட்டம் தான். நேரம்னு வரும் பொழுது 24 மணி நேரத்துக்குள்ள எப்படி நம்ம நுழைஞ்சி ஒவ்வொன்னையும் வந்து சரியா வகுத்து செய்ய போறோங்கிறது ஒரு பெரிய சவால் தான். இதுல நானும் சவால்ல தான் இருக்கேன். அது வந்து இப்ப கேட்டுட்டு இருக்கிற அனைவருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஐயோ பத்த மாட்டேங்குதுங்க, சில நேரத்துல 24 மணி நேரம் பத்தல அப்படின்னு வாம்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க. ரொம்ப நேரம் இருக்குன்னு சொல்றவங்க வந்து அவங்க ரொம்ப சோம்பேறியாகவும் ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படி பொறுப்பு இல்லாதவங்களும்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்துல ரொம்ப நேரம் பற்றல சொல்றவங்களும் அவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் வரலாம். சோ பல விஷயங்கள் இருக்கு ஆக்சுவலி தேவிகன். இதுல
1: நேரத்தை நிர்வகித்துல வந்து அது வந்து ஒரு முக்கியமான நம்மளுக்கு ஒரு திட்டமிடல் இருக்கணும்ல.
2: ஆமா நிச்சயமா. ஆஃப்கோர்ஸ் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, ஒரு டைம் டேபிள் மாதிரி செஞ்சு வச்சுக்குவாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து சில பெரியவங்க என்ன பண்ணுவோம், போன்ல வந்து அலாம் மாதிரி வச்சுக்குவாங்க, எத்தனை மணிக்கு பிள்ளைய ஏத்தணும். சில நேரங்கள்ல சமைக்கிறவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பங்கு இருக்குல்ல. இல்லத்தரசிகள் வேற மாதிரி இருப்பாங்க, வேலை செய்யறவங்க கஷ்டமா இருக்கும். ஆசிரியரா இருக்கிறவங்கன்னு வச்சுக்கோமே, அவங்க காலையில வேலைக்கு போனவங்க சில பேர் வேலைக்கு போகாத முன்னாடியே சமைச்சிட்டு போவாங்க. எனக்கு வந்து இப்ப வரைக்கும் வாழ்க்கையில நான் பின்பற்ற ஒரு வழி அப்படின்னா அதை நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஸ்டீவன் கோவின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் வந்து, அப்போ நான் எனக்கு 24-25 வயது இருக்கும், அப்போ அந்த ட்ரைனிங் என்ன அனுப்புனாங்க அலுவலகத்துல, ஹேபிட்ஸ் ஆஃப் 7 எஃபெக்டிவ் பீப்பிள்னு. அதுல ஒண்ணு வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து அந்த டைம் மேட்ரிக்ஸ் தான். ஒரு 4 கட்டம் இருக்கும். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு சினாரியோவும் அதாவது ஒவ்வொரு விஷயங்களும் சூழ்நிலைக்கு நீங்க இருக்கும் பொழுது நீங்க கேட்க வேண்டிய ரெண்டே கேள்வி இதுதான், இது வந்து அவசரமான வேலையா இது முக்கியமான வேலையா. சோ இந்த ரெண்டு கேள்விக்கு தான் ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஆங்கிலத்துல வந்து அர்ஜென்டா, இது அர்ஜென்டா, அவசரமா நம்ம செஞ்சு ஆகணும், நமக்கு நேரம் இல்ல அப்படின்னு. உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு இறப்பு வந்துருச்சு, நீங்க தள்ளி போட முடியாதுல்ல, அது உங்களுக்கு அர்ஜென்ட் தானே. அந்த நேரத்துல உங்களுக்கு மத்தக்கு எது வந்தாலும் என்ன செய்யறீங்க, மற்ற ஆளை வச்சு ஓகே பிள்ளைய போய் ஏத்திர சொல்லுங்க, போக முடியல, வேலைக்கு எமர்ஜென்சி லீவ் போடுறீங்க, இதெல்லாம் பண்றோம். ஏன்னா அர்ஜென்டா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து நீங்க முன்னுரிமை கொடுக்குறீங்க. அடுத்தது வந்து அது முக்கியமா, இது ரொம்ப முக்கியமான இறப்பு, அப்ப போயே ஆகணும், இது வந்து நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்றீங்க. சோ இந்த ரெண்டு கேள்விக்கு அப்படின்னா நிச்சயமா லீவு போடுவீங்க, எமர்ஜென்சி லீவு, ஏன்னா இது முக்கியமான நெருக்கமான. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த சூழ்நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டாலும் இந்த ரெண்டு கேள்வி மட்டும் கேளுங்க. இந்த இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஆக்டிவிட்டி, இந்த ஒரு செயல் வந்து இது எனக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா, இது அவசரமானதா, இது முக்கியம் இல்ல, இது அவசரம் இல்ல அப்படின்னா அதை தள்ளி போடலாம். உதாரணத்துக்கு ஒருத்தவங்க படம் பார்க்க உங்களை கூப்பிடுறாங்க, ரொம்ப அவசரம் இல்லையே படத்தை தள்ளி போடலாமே. ஆனா அதே நேரத்துல பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் வரலாம், அப்போ உங்களுக்கு உடனே தெரியணும் பிள்ளைக்கு எக்ஸாம், இந்த பக்கம் படம் பார்க்க கூப்பிடுறாங்க. ரெண்டையும் நீங்க ஒப்பிடணும். இப்ப எது அவசரம், இந்த கேள்விதான் நீங்க கேட்கணும், எது அவசரம் எது அர்ஜென்ட். ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல போயிடுவோம் ஒரு மீட்டிங்க்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், வேலை செய்யற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்றேன், பாஸ் வந்து ஒரு மீட்டிங் கூடுவாரு, தலை வாழும் ஒண்ணுமே தெரியாது, உடனே நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, இது எனக்கு அர்ஜென்டா, நீங்க கேட்கணும். ஆனா பாஸ் சொல்றாரு 30 நிமிஷத்துல நம்ம வெளியாய ஆகணும், மீட்டிங்க்கு போகணும்ன்றாரு. நீங்க என்ன செய்வீங்க, ஐயோ அப்ப அது அர்ஜென்ட், இந்த கேள்வி கேட்டுருங்க, அர்ஜென்ட், 30 நிமிஷத்துல போனோம்னு பாஸ் சொல்லிட்டாரு. ரெண்டாவது, இது முக்கியமா, நீங்க முதல்ல கேட்கணும். நம்ம எல்லாம் கும்பலா போய் அந்த மீட்டிங்ல உட்காருவோம், ஆனா நம்ம அங்க பங்களிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, நம்ம சும்மா கேட்க போறோம். பாஸ் நான் வரேனே, என்னோட பங்களிப்பு இதுல என்ன கேட்கணும், பெரும்பாலும் நம்ம கேட்க மாட்டோம், ஏன் திரும்ப பாஸ் சொல்லிட்டாரு. சோ அவசரம் இல்ல, முக்கியம் இல்லாத வேலைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். ஆனா சில பேரோட வாழ்க்கையில அது அறவே இருக்காது, அதான் டேஞ்சர். அவங்கதான் ஸ்ட்ரெஸ்ல விழுவாங்க, அவங்கதான் சீக்கில விழுவாங்க, அவங்களுக்கு தான் மன உளைச்சல் இருக்கும். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில எல்லாமே முக்கியம், வேலையில இருக்கேன் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன், எல்லாமே முக்கியம், எல்லாமே அவசரம். இதுதான் சேட்டை பாருங்க, எல்லாருமே அவசரம், எல்லாமே முக்கியம். அப்ப எப்பதான் அவங்க பிரேக் எடுத்து அவசரம் இல்லாத வேலையை செய்ய போறாங்க, முக்கியம் இல்லாத வேலையை செய்ய போறாங்க. இப்போ ஒரு கூட்டாளி கூட உட்காந்து ஒரு அரட்டை அடிக்கிற ஒரு மணி நேரம், அது முக்கியம் இல்ல, ஆனா அதுவும் அவசரம் இல்ல, ஆனா அது தேவை மனிதர்களுக்கு. ஏன் சொல்லுங்க, அதுதான் நம்மள வந்து தொடர்ந்து தெம்பா சிந்திக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கைய சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்கும். ஒரு நேரத்தை வகுக்கிறதுக்கு என்னோட சிம்பிள் டிப்ஸ் இதுதான். ஸ்டீவன் கோவி ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு திங்கர், ஆலோசகர், ஒரு கன்சல்டன்ட், நல்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காரு. அது அவசரம்னா அது முக்கியம்னா உடனே அதை கவனத்துல கொள்ளுங்க. அவசரம் ஆனா முக்கியம் இல்ல, நான் போ தேவை இல்லைன்னா அதை உறுதியாக சொல்லுங்க.

0: இது முக்கியமா, இது இப்ப தேவையா, இதை யோசிச்சு செயல்படுங்க அப்படின்னு செல்வமலர் ஒரு சின்ன ஆலோசனை நமக்கு வழங்கியிருந்தாங்க.
1: ஆமா, இன்னும் நிறைய நேர்கள் தொடர்ந்து நமக்கு அழைச்சிட்டு தான் இருக்கிற.
0: ஆமா, இந்த செய்திகளுக்குன்னு ஒரு 4 நிமிடங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் கௌரி, இவங்களுடைய குரலை நீங்க கண்டிப்பா கேட்கணுங்க.
2: இல்ல,
0: எப்படி நேரத்தை நிர்வகிக்கிறீங்க கௌரி?
2: எனக்கு 24 மணி நேரம் கூட பத்த மாட்டேனது. எனக்கு முடிஞ்ச எக்ஸ்ட்ரா டெய்லி ஒரு 2 hours 3 hours எக்ஸ்ட்ரா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ஏங்கிட்டு இருக்கேன்.
0: எந்த வேலையெல்லாம் தள்ளி போட்டுருவீங்க? ஐயோ முடியல என்னால அப்படின்னு விட்டுட்டு தள்ளி போட்டுட்டு போவீங்க?
2: மோஸ்ட்லி வந்து கிளீனிங், இப்ப பில்டிங்க வந்து புக் ஷெல்ஃப் அதெல்லாம் வந்து நான் முத யோசிக்க மாட்டேன். இப்ப இதுக்கு செய்ய வேணா, அது செய்யறதுக்கு ஐயோ அதை நம்ம தானே செய்யணும், நம்மளை விட்டா அது யாரும் செய்யலையா, அது பார்த்து இனி பார்த்து ஏங்குற மாதிரி இருக்கும் அந்த வேலை. வா இனி வந்து
0: செய்யப்படுத்து
2: அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு அந்த அளவுக்கு என் உடம்புல செம்பு இல்ல, எனக்கு ஓய்வு கூடு. ஏன்னா நான் வந்து 3 பிள்ளைங்களுக்கு அம்மா, நான் வேலையும் செஞ்சிட்டு இருக்கேன். சோ நான் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னா அட்லீஸ்ட் 2 hours நான் வீட்டுல வேலை செய்யணும். காலையில 7 மணிக்குள்ளார நான் கிளம்பி வெளியாகி பிள்ளைங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு என் வேலை இடத்துக்கு வந்து பிஃபோர் 8 இருக்கணும். சோ அங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு 2 மணிக்கு வருவேன். எனக்கு 10 அந்த காலையில ஸ்னூஸ் பண்ணிட்டேன்னா ஒரு 5 நிமிஷம் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா வீட்டுல வந்து ஒரு 1/2 hour வேலை செய்யணும்.
1: சமைக்கிறதுல நீங்க தானங்க வீட்டுல?
2: நான் சமைக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் குடுக்கணும். வாரத்துல பிள்ளைங்க 3 நாள் ஸ்டே பேக் பண்ணுவாங்க. சோ அவங்களுக்கு லஞ்ச் பேக், பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டா குடுக்கணும். அப்புறம் ஈவினிங் வந்து டீ டைம் பாக்கணும். அப்புறம் இந்த நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணணும். அப்புறம் நான் பர்சனல் கிளாஸ் டியூஷன் வேற செய்யறேன் ஸ்பெஷல் பிள்ளைங்களுக்கு. சோ அதுக்கு வேற நான் போகணும். அது போயிட்டு நான் வீட்டுக்கு வர ஒரு 9 ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்களோட ஹோம்ஒர்க் பார்த்து இந்த நெக்ஸ்ட் டே என்னன்னு பாக்கணும். அப்புறம் அவங்களோட எக்ஸ்ட்ரா கிளாஸ் டியூஷன் ஹோம்ஒர்க் ப்ராஜெக்ட்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம தான் உட்காந்து 12:00 வரைக்கும் செஞ்சு பிள்ளைங்களோட எல்லாம் கம்ப்ளீட்டா இருக்கான்னு பார்த்துட்டு நான் போய் படுக்கும் போது, ஓ நம்மளுக்கு தூங்குறதுக்கு 5 மணி நேரம் தான் இருக்கா, 4 மணி நேரம் தான் இருக்கா அப்படின்னு யோசிப்பேன்.
0: ஆனா நீங்க சொல்றதுல பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு மட்டும்தான் வருது. உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை எப்படி ஒதுக்குறதுன்னு பாருங்க. சரியா,
1: அவங்க சொன்ன பிறகு எனக்கே அசதி ஆயிருச்சு. அவங்க கதையை கேட்டு
2: வீக்கெண்ட் கூட எனக்கு வந்து ஃப்ரீ இருக்காது. பிள்ளைங்களுக்காக ஓடணும்
0: பாருங்க என்ன பண்றது சரியா இருக்கும். சரிங்களா,
2: நான் எப்போதும் கண்ணாடி மண்ணுக்கு நின்று என்னை பாப்பேன், நான் எங்கேயும் என்னை தொலைச்சிட்டனோ அப்படின்ட்டு. அந்த ஒரு தேடலுக்கு நான் யோசிச்சேன்னா அது ரொம்ப கவலையாயிரும். என்னை வந்து நான் ரொம்ப போதை பண்ண மாட்டேன். அதனாலதான் நான் யோசிப்பேன். ஒன்னொன்னு தான் ப்ரே பண்ணும் போது நான் காட் கிட்ட ப்ரே பண்ணிக்குவேன், இன்னைக்கு நம்ம வந்து நல்ல ஹெல்த் எனக்கு கூட அது போதும் அப்படின்னு.
1: ஆனாலும் உங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்த பிறகு உங்களுக்கு சுலபமாயிருங்க, எல்லாம் சரியாகும், கவலைப்படாதீங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: நன்றிங்க.
0: கௌரியுடைய குரல் ரொம்ப யோசிக்க வச்சிருக்கு. தெரியல, அந்த மாதிரி பெண்கள் தான் நீங்க அதிகமா கூப்பிட்டாங்க. அவங்கள சார்ந்த கணவரா இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களா இருக்கட்டும், கொஞ்சம் உட்கார்ந்து அவங்களுடைய அட்டவணையை சரி பார்த்து ஓய்வு கொஞ்சம் கொடுத்துதான் ஆகணும்ல.
1: கௌரியுடைய குரலுக்கு பின்னாடி எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? சூழல் தான் எதிர்நோக்கிட்டு இருப்பாங்க. உங்களையும் நீங்க பாத்துக்குங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். மலேசியாவும் கஜகஸ்தானும் கோவிட் 19 பெருந்தொற்று பரவலால் பாதிக்கப்பட்ட உயர்கல்வி ஒத்துழைப்பை மீண்டும் வலுப்படுத்துவதுடன் புதிய வியூகத்துறைகளிலும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த திட்டமிட்டுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் செயற்கை நுண்ணறிவு AI, அணுசக்தி, அரிய கனிம வளங்கள், வேளாண் ஆகிய துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ப்ரி அப்துல் கடீர் தெரிவித்தார். மியான்மர் அகதிகளுக்கான புதிய குடியிருப்புகள் தொடர்பான அடிக்கல் நாட்டு விழாக்களில் தாம் கலந்து கொள்ளவோ, அதனை தொடக்கி வைக்கவோ அல்லது அதில் ஈடுபடவோ இல்லை என பிரதமர் துறையின் கூட்டரசு பிரதேச முன்னாள் அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜலிஹா முஸ்தபா மறுத்துள்ளார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்று அவர் தெரிவித்தார். பத்தாங்களி தடத்தில் ஏற்பட்ட குறிகை அலை அமைப்பு கோளாறு முழுமையாக சீரமைக்கப்பட்டதை தொடர்ந்து KTM ETS சேவைகள் வழக்கமான அட்டவணைக்கு திரும்பியுள்ளன. நேற்று மாலை 5 மணியளவில் பழுது சரி செய்யப்பட்டதாக KTMB நிறுவனம் தெரிவித்தது. போர் தொடரப்படும் என மோஸ்கோ சூளுரைத்த ஒரு நாளுக்கு பின் யுக்ரைனை நோக்கி மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 80 கொல்லப்பட்டனர். இதனிடையே கடந்த வாரம் கியஃபை நோக்கி 3900 மேற்பட்ட ஏவுகணைகளையும் திருக்குருதிகளையும் கொண்டு ரஷ்யா தாக்கியதாக அதிபர் விளாடிமிர் ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறும் ஈரானுடன் அதிகமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இன்னும் சில நாள்களில் தமது பேராளர்கள் தெஹ்ரானுடன் சந்திப்பு நடத்துவர் என குறிப்பிட்டுள்ள அவர், மோதலை முடிவுக்கு கொண்டு வர ஈரான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிந்துரைகளை முன்வைக்கவில்லை என்றார். 2026 ஆசிய போட்டியில் இன்று மலேசிய விளையாட்டாளர்கள் பங்கேற்கும் முக்கிய போட்டிகள். மின் விளையாட்டு இ ஸ்போர்ட்ஸ் பிரிவில் ஹானர் ஆஃப் கிங்ஸ் அரையிறுதியில் மலேசியா ஹாங்காங்கை காலை 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றால் பிற்பகல் 1 மணிக்கு தேசிய அணி அதில் களமிறங்கும். பூப்பந்து போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் பர்லிதான் எம் தீனா இணையினர் சீனாவின் லியூ ஷெங்ஷு தன் நிங் இணையை காலை 8:30 எதிர்கொள்கின்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பூங்குழலி வீரன். வணக்கம்.